நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோஹெட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகா ஹெட்ஸின் ஒலிபரப்பு. இன்று சக ஆண்டு 1948 பாத்திரப்பிரத மாதம் 9 தேதி, திருவள்ளுவர் ஆண்டு 2057, பராபவ வருடம் ஆவணி மாதம் 14 தேதி, 2026 ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 31 தேதி திங்கள் கிழமை. இன்றைய நிகழ்ச்சிகள் இனிதே ஆரம்பமாகின்றன.

0: தீயவர் கூறும் தீய சொற்களை பொறுத்து கொள்ளும் பொறுமைசாலிகள் தவம் மேற்கொள்ளும் தவசீலர்களை விட தூய்மை உடையவர்கள். குறள் எண் 159 அதிகாரம் பொறையுடைமை.
1: துறந்தாரின் தூய்மை உடையார் இறந்தார் வாயின் சொல் நோக்கிற்பவர்.
0: தீயவர் கூறும் தீய சொற்களை பொறுத்து கொள்ளும் பொறுமைசாலிகள் தவம் மேற்கொள்ளும் தவசீலர்களை விட தூய்மை உடையவர்கள். குறள் எண் 159 அதிகாரம் பொறையுடைமை.

வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் ரங்கநாதன். பிரதமர் திரு நரேந்திர மோடி உஸ்பெகிஸ்தானில் அரசுமுறை பயணத்தை முடித்துக்கொண்டு கிர்கிஸ்தான் சென்றடைந்துள்ளார். கிர்கிஸ்தான் தலைநகர் பிஷ்கெக்கில் இன்றும் நாளையும் நடைபெறும் 26வது ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பு மாநாட்டில் பிரதமர் கலந்து கொள்ள உள்ளார். மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் இன்றும் நாளையும் அமெரிக்காவின் ஆஷ்வில்லேவில் நடைபெறும் G20 நாடுகளின் நிதியமைச்சர்கள் மாநாட்டில் பங்கேற்கிறார். தமிழகத்தின் கடன் சுமையை தாவேக அரசு மேலும் அதிகரித்துள்ளதாக அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். உத்தரகாண்ட் மாநிலம் ஹல்துவானி நகரில் நடைபெற்ற மதச்சடங்கு மற்றும் தூய்மை பணி குறித்து அவதூறாக பேசியதாக காங்கிரஸ் தலைவர் ராகுல்காந்தி மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. சத்தீஸ்கர் மாநிலத்தில் பாதுகாப்பு படையினர் நேற்று மேற்கொண்ட சோதனையின் போது நக்சல் தீவிரவாதிகளின் மறைவிடம் கண்டுபிடிக்கப்பட்டு அங்கிருந்து ஏராளமான வெடிமருந்துகளை பறிமுதல் செய்தனர். சென்னையிலிருந்து நேற்று 166 பயணிகளுடன் அந்தமான் சென்ற தனியார் நிறுவன விமானம் அங்கு மோசமான வானிலை காரணமாக தரையிறங்க முடியாமல் மீண்டும் சென்னைக்கே திரும்பியது. முப்படைகளுக்கும் பொதுமக்களுக்கும் இடையே தொடர்பை ஏற்படுத்தும் வகையில் சென்னையில் உள்ள போர் நினைவு சின்னத்தில் ஒலி ஒளி காட்சிக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் ஆவணி திருவிழா இன்று அதிகாலை கொடியேற்றத்துடன் தொடங்கியது. ஆசிய கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 94 ரன் வித்தியாசத்தில் தாய்லாந்தை வென்றது. 20 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை கால்பந்து போட்டியில் தகுதிச் சுற்று ஆட்டத்தில் இந்தியா இன்று சிரியாவை எதிர்கொள்கிறது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: 2.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலி என் பண்பலை 102.6. நேரம் சரியாக காலை 6:04. நேர்கள் கேட்க இருக்கிறீங்க இன்றைய நிகழ்ச்சிகளும் அதன் நேரங்களும். இன்று காலை 6:10 எனைத்தானும் நல்லவை கேட்க உரை வழங்குபவர் முனைவர் மா சர்க்குணம் அவர்கள். 6:15 வணக்கப்பூக்கள் பக்தி பாடல்கள். 6:45 உழவர்களுக்கான தகவல்கள். 6:55 சூழல் காப்பது சுகம் முதலாவதாக சூழல் துளி வழங்குவோர் அரியப்பபுரம் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி மாணவர்கள். அதனைத் தொடர்ந்து சூழல் ஒளி வழங்குபவர் முனைவர் வி பிரதிபா அவர்கள். காலை 7 வணக்கம் வரணி நிகழ்ச்சியில் முதலாவதாக தொழில் தொடங்குவோம். உரை வழங்குபவர் தொழில் ஆலோசகர் மற்றும் எழுத்தாளர் எம் ஞானசேகர் அவர்கள். 7:15 தமிழே அமுதே உரை

வழங்குபவர் திருவருள் லத்தீப் அவர்கள். 7:30 ஆங்கிலம் அறிவோம். உரை வழங்குபவர் தூத்துக்குடி எஸ் பிரபாவதி அவர்கள். இன்று காலை 8:02 வழக்கென்று வந்தால் பங்கேற்பவர் திருநெல்வேலி மாவட்ட சிறப்பு அரசு வழக்கறிஞர் ஐ முருகேசன் அவர்கள். 8:15 வேதமும் நாதமும் உரை வழங்குபவர் சுந்தரபாண்டியபுரம் சி சக்திவேல் அவர்கள். காலை 8:30 இன்றைய குறுஞ்செய்தி, 8:50 சைபால் வழங்கும் தெங்கச்சி கு சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இன்று காலை 9:02 ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சியின் தலைப்பு, சிரிக்க வைத்த ஞாபக மறதியான சம்பவங்கள் குறித்து நேயர்கள் பேச இருக்கிறீங்க. காலை 10:02 மனம் விரும்புதே நிகழ்ச்சி, நேயர்கள் தங்களுக்கு பிடித்தமான விருப்ப பாடல்களை கேட்டு ரசிக்கலாம்.

முற்பகல் 11:02 மணித்திறனாட நிகழ்ச்சியில் ஹெம்மிஸ் தேசிய பூங்கா லடாக் பற்றி கேட்க இருக்கிறீங்க. பனிரெண்டு 2 நிகழ்ச்சி குறிப்புகள். 12:10 சிநேகிதிய நிகழ்ச்சியில் இன்றைய தலைப்பு, நீங்கள் கற்றுக்கொள்ள ஆசைப்படும் ஒரு புதிய திறமை என்ன? இதை பற்றி சிநேகிதிகள் பேசியிருக்கிறீங்க. பிற்பகல் 1 நலம்தானா நிகழ்ச்சியில் முதலாவதாக குழந்தைகளின் மனநலம் குறித்த ஆலோசனைகள் வழங்குபவர் குழந்தைகள் மனநல மருத்துவ நிபுணர் ஜனனி பிரசன்னா அவர்கள். அதனைத் தொடர்ந்து தேசிய கண்தான 2 விழாவை முன்னிட்டு கண்தான குறித்த விழிப்புணர்வு தகவல்களை வழங்குகிறார் கண் மருத்துவ நிபுணர் முகமது ஃபைசல் அவர்கள். அதனைத் தொடர்ந்து பூவரசின் மருத்துவ பயன்கள் கேட்கலாம். பிற்பகல் 2 அன்பின் வரிகள், 3:02 துறை அருவி, 3:30 தேசிய கல்வியியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி. மாலை 4:02 பொதிகை தும்பி. மாலை 5:02 படமும் பாடலும். இன்று 1981 வெளிவந்த திரைப்பட பாடல்கள் கேட்க இருக்கிறீர்கள். 6:02 பக்தி மாலை, 6:30 சேவை செய்திகள், 6:55 நிகழ்ச்சி குறிப்புகள், 7:00 அறிவியல் தகவல்கள். இரவு 8:05 குக்கு நேர் விருப்ப பாடல்கள், 9:00 இடைவிடாத இசைமழை, 9:30 இலக்கிய சாரல். இன்றைய இலக்கிய சாரல் நிகழ்ச்சியில் குற்றால குறவஞ்சியில் குற்றால மலை வளம் குறித்து கேட்க இருக்கிறீங்க. இரவு 10:00 சுகமான ராகங்கள். இன்று திருநெல்வேலி V.M. சத்திரம் ஆ அம்புஜம் அம்பலவாணன் அவர்களின் விருப்ப பாடல்கள் இடம்பெறும். இன்றைய நிகழ்ச்சிகளை கேட்க தவறாதீர்கள் நேயர்களே. இன்றைய தொலைபேசி வழி நேரலை நிகழ்ச்சியில் பங்கேற்க நேயர்கள் அழைக்க வேண்டிய எண் 256-1133 அல்லது 256-1132, இணைப்பெண்ணாக 0462. குக்கு நிகழ்ச்சிக்கு குறுஞ்செய்தி மூலம் உங்கள் விருப்ப பாடல்களை தெரிவிக்க தொலைபேசி எண் 9443360794. நேர்களே, இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6. இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம் இணைத்தானும்.

0: நல்லவை கேட்க.
1: நேரம் 6:10.
2: ஆகாஷ்வாணி எனைத்தானும் நல்லவை கேட்க. இதில் இடுக்கண் அழியாமை கருத்துக்களை வழங்குகிறார் முனைவர் மா. சர்க்குணம் அவர்கள்.
3: துன்பம் நேர்கிற பொழுது மனம் தளர்ந்து ஊக்கம் அழிந்து போகாமை வேண்டும். இதனைத்தான் திருவள்ளுவர் ஏனைய நீதி நூலாரும் இடுக்கண் அழியாமை என உரைத்தனர்.

0: வாராத சரிவுக்கு உட்பட நேர்கையில் தொடர்ந்து அதற்கான காரணங்களை ஆராய்ந்து முனைப்புடன் செயல்பட்டு அவ்வப்போது எதிர்பாராமல் நேரும் துன்பங்களிலிருந்து வெற்றி பெற நாம் மனவூக்கம் கொள்ள வேண்டும். கடும் உழைப்பாளிகளான விவசாயிகள் வானம் பொய்ப்பதாலும் அல்லது முயன்று பயிரிட்ட பயிரை விளைவித்து அறுவடை செய்ய உள்ள காலத்தில் பெருமழை பெய்து அனைத்தையும் நீரில் மூழ்க அடித்தாலும் மழை அந்த விளைந்த நெல்மணிகள் மழையில் நனைந்து முளைத்து விட்டாலும் கூட தம் பட்ட பாடெல்லாம் வீணாயிற்றே என மனச்சோர்வுக்கு உள்ளாவதும் உண்டு. அவர்தம் வாழ்வில் ஒவ்வொரு நிலையிலும் இயற்கை பெருநட்டம் தரின் அதிலிருந்து மீள்வது அரிதாகிறது. எனினும் உலகிற்கு உணவளிக்கும் தம் தொழிலில் அவர்கள் பின்வாங்காமல் ஈடுபட காண்கிறோம். போர் முனையில் எதிரி நாட்டினரோடு சண்டையிட்டு பலத்த காயங்கள் ஏற்படும் பொழுதும் பின்னடைவுகளை எதிர்கொண்டாலும் எதிரியை வீழ்த்தும் வரை தம் முயற்சியை விடாதவர்களாய் திகழ்கின்றனர் வீரர்கள். அறிவியல் சோதனைகள் செய்து தம் முயற்சியில் சில முறை தோல்வி கண்டோரும் தம் ஆராய்ச்சியை விடாது மேற்கொள்வர். இந்திய செயற்கைக்கோள் ஏவு தொழிலில் தொடக்கத்தில் சில தோல்விகள் நேர்ந்தாலும் நம் விஞ்ஞானிகள் இடுக்கண் அழியாமல் முயன்றதனால்தான் நாட்டுக்கும் தமக்கும் பெருமை சேர்த்து கொண்டனர். துன்பம் வந்து சேரும் பொழுது அது கண்டு துவண்டு போகாமல் அதையும் வெல்வோம் எனும் உணர்வு கொள்ள வேண்டும். இடுக்கண் வருங்கால் நகுக என்றார் வள்ளுவர். வில்லில் பூட்டிய நான் எவ்வளவுக்கு எவ்வளவு இழுக்கப்படுகிறதோ அவ்வளவு தொலைவுக்கு அம்பு இலக்கை சென்று சேர்கிறது. வாழ்வில் நம்மை துன்பங்கள் எந்த அளவு நெருக்குகிறதோ அந்த அளவுக்கு நம் ஊக்கமும் தொடர் முயற்சிகளும் நம்மை கூர்மையடையச் செய்து இமாலய வெற்றியை எட்ட உதவுகிறது. எனவே அன்றாட வாழ்வில் நேரும் சிறு சிறு இடையூறுகளாகிய துன்பங்களிலிருந்து நம்மை விடுவித்துக் கொண்டு வாகை சுடுவோமாக.
1: இதுவரை எனைத்தானும் நல்லவை கேட்க இதில் இடுக்கண் அழியாமை கருத்துக்களை வழங்கினார் முனைவர் மா. சர்க்குணம் அவர்கள். படைப்பு புதுச்சேரி வானொலி நிலையம்.

நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6. நேயர்கள் கேட்க இருக்கிறீங்க வணக்கப்பூக்கள் நிகழ்ச்சி. நேயர்களை உங்கள் இமைகள் திறக்கும் இந்த நாள் சுமைகள் இல்லாமல் சுகமாயமைய வாழ்த்துக்கள்.

0: போர்த்தி சங்கடஹர கணபதியே போர்த்தி போர்த்தி.
1: நேர்களே, இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலி என் பண்பலை 102.6. நேரம் சரியாக காலை 6:27. மனசுக்குள் இருக்கும் அமைதியை வெளியே தேடுவதில் பயனில்லை. உண்மையான அறிவென்பது பணியும் தன்மை என்கிறார்கள்.

0: இன்று ஒரு தகவல்.
1: தினமும் காலை 8:50 ஒலிபரப்பாகும் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: 80 வருடங்களாக சைபால்.
3: நேர்களை, இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலி என் பண்பலை 102.6 நேயர்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள் வணக்கப்பூக்கள் நிகழ்ச்சி. கோபத்தால் சாதிப்பதை விட பொறுமையால் ஒருவர் அதிகம் சாதிக்கலாம்

0: தினமும் காலை 8:50 ஒலிபரப்பாகும் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
1: 80 வருடங்களாக சைபால்.
2: நேர்களே, நேரம் சரியாக காலை 6:40. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள் வணக்க பூக்கள் நிகழ்ச்சி. இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6. பரஸ்பர அன்பும் விட்டு கொடுத்தலும் தான் மனிதனின் மிகச்சிறந்த அடையாளங்கள் என்கிறார்கள்.

0: 2.6 நேயர்கள் இதுவரை கேட்டீர்கள் வணக்கப்பூக்கள் நிகழ்ச்சி. நேரம் சரியாக காலை 6:45. தொடர்ந்து கேட்கலாம் உழவர்களுக்கான தகவல்.
1: உழவர்களுக்கான தகவல், இது வயலில் விழும் ஒலிக்கதிர்.

0: திருநெல்வேலி தென்காசி தூத்துக்குடி மாவட்ட விவசாயிகளே வணக்கம். இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி. உங்களுக்கான மாவட்ட நிர்வாகம் தந்த அறிவிப்புகளையும் கேட்டுட்டே போங்களே.
1: பிரண்டை ஒரு மருத்துவ குணமுள்ள மூலிகை பயிராகும். இது மிக குறைந்த பராமரிப்பு, அதிக வறட்சியை தாங்கி வளரக்கூடியது. அனைத்து மண் வகைகளிலும் இதனை சாகுபடி செய்யலாம். போதிய மழையின்மை, வறட்சி, வெப்பமான சூழ்நிலையில் இது சிறப்பாக வளரும். விவசாயத்தில் நல்ல லாபம் இல்லை என கைவிட்ட விவசாயிகளுக்கு இது ஒரு வரப்பிரசாதமாக கருதப்படுகிறது. இதனை மதிப்பு கூட்டப்பட்ட பொருளாக மாற்றி விற்பனை செய்தால் கூடுதலான வருமானம் கிடைக்க வாய்ப்புண்டு. பிரண்டையில் ரெண்டு வகைகள் உண்டு. உருண்டை வடிவ பிரண்டை, தட்டை வடிவ பிரண்டை. இதனை மழைக்காலம் தொடங்கும் முன் நடவு செய்யலாம். பிரண்டையில் கணுக்கள் உள்ள தண்டுகளை வெட்டி நேரடியாக மண்ணில் நட வேண்டும். செடிகளை வேலி ஓரங்கள்ல நட்டால் படர்வது எளிதாகும். தனியாக நட்டால் பிரண்டை கொடி படர்வதற்கு பந்தல் அமைக்க வேண்டும். தண்டுகள் 6 முதல் 8 அங்குல நீளத்தில் இருந்தால் நடவு செய்ய எளிதாகும். உரமாக மக்கிய தொழு உரம் மற்றும் பின்னாக்கு கரைசலை இடலாம். பூச்சி மற்றும் நோய் தாக்குதல் அவ்வளவாக இருக்காது. நட்ட சில மாதங்கள்ல அறுவடைக்கு தயாராகிவிடும். இளந்தண்டுகளை உடனடியாக வெட்டி மதிப்பு கூட்டப்பட்ட பொருளாக மாற்றி விற்பனை செய்யலாம். மழை இல்லாத காலங்கள்ல ஓரளவு நீர்ப்பாசன வசதி செய்தால் செடிகள் வேகமாக வளரும். ஒரு முறை நடவு செய்தால் 5 ஆண்டுகள் வரை மகசூல் எடுக்கலாம். இந்த வறட்சியான காலகட்டத்தில் விவசாயிகளின் வாழ்வாதாரமாக பிரண்டை சாகுபடி செய்து லாபம் ஈட்டலாம். மாமரங்கள்ல அதிக மகசூல் பெற கபாத்து செய்தல், மரங்களை சரியான முறையில் வடிவமைத்தல் போன்ற தொழில்நுட்பங்கள் உதவுகின்றன. ஆகஸ்ட் மற்றும் செப்டம்பர் மாத காலகட்டத்தில்தான் இந்த தொழில்நுட்பங்களை கடைபிடிக்க வேண்டும். மாமரத்தில் நாலா பக்கங்களிலும் சூரிய ஒளி படரவும் பூச்சி நோய் தாக்குதல் குறையவும் இந்த கபாத்து முறை உதவும் என்பதில் மாற்று கருத்து இல்லை. மரம் நடப்பட்ட 3 முதல் 4 ஆண்டுக்குள் மாமரத்திற்கு நல்ல வடிவத்தை அளிக்கும் வகையில் வடிவமைப்பு செய்ய வேண்டும். தரையிலிருந்து 1 மீட்டர் உயரம் பக்கவாட்டு கிளைகள் இல்லாமல் ஒரே தண்டு நேராக வளர வேண்டும். 1 மீட்டர் உயரத்திற்கு மேல் மரத்தின் நாலாபுறமும் சமமாக பரவும் வகையில் 3 முதல் 4 வலிமையான முதன்மை கிளையிலிருந்து வளரும் துணை கிளைகளை மரத்தின் வெளிப்புறம் நோக்கி வளர்வதை சீராக்க வேண்டும். மரத்தின் எல்லா பகுதியிலும் சூரிய ஒளி பட்டால்தான் ஒளிச்சேர்க்கை நடக்கும். வளர்ந்த மாமரத்தில் ஆண்டுதோறும் தேவையற்ற பழுதான கிளைகளை அகற்றி புதிய தளிர்கள் மற்றும் பூக்கள் அதிகமாக உருவாகும் வகையில் கவாத்து செய்ய வேண்டும். கவாத்து செய்ய இதுவே ஏற்ற தருணமாகும். மாம்பழங்கள் அறுவடை முடிந்த தருணத்தில்தான் செய்ய வேண்டும். உடைந்த பழுதான நோயுள்ள கொப்புகள் கிளைகளை வெட்டிவிட வேண்டும். மரத்தின் அடர்த்தியை குறைக்க வேண்டும். மரத்தின் உயரத்தை 7 முதல் 8 அடிக்குள் பராமரிக்க வேண்டும். அறுவடை முடிந்தவுடனே பக்க கிளைகள் 50% வரை தேவையற்றதை நீக்கிவிட வேண்டும். கவாத்து செய்த கிளைகள் நோயுள்ள கிளைகள் வெட்டிய பின் அதனுடைய வெட்டு காயத்தின் மீது போர்ட்ரோ கலவை பேஸ்ட் தடவிவிட வேண்டும். காப்பர் சல்பேட் மற்றும் சுண்ணாம்பு கலந்த கலவைதான் போர்ட்ரோ கலவை. கவாத்து செய்த மாமரத்திற்கு 5 முதல் 10 கிலோ செறிவூட்டப்பட்ட மண்புழு உரம் இட வேண்டும். முறையாக நீர்ப்பாசன வசதி மேற்கொள்ள வேண்டும். இதன் மூலம் அடுத்த அறுவடை பருவத்தில் மகசூல் அதிகரிக்கும்.
2: தென்னை மரங்களுக்கு இடையில் ஊடுபயிராக ஜாதிக்காய் பயிரிடலாம். தென்னையில் 36 க்கு 36 அடி இடைவெளி மிகவும் உகந்தது. ஆனால் பெரும்பாலும் விவசாயிகள் தென்னை மரங்களை 24 க்கு 28 அடி இடைவெளியில் நடுகிறார்கள். 4 தென்னை மரங்களுடன் நடுவில் ஒரு ஜாதிக்காய் மரங்களை நடவு செய்ய வேண்டும். அதாவது 1:1 என்ற விகிதத்தில் நட வேண்டும். இதில் 70 தென்னையும் 70 ஜாதிக்காயும் இருக்கும். தென்னை மரங்கள் குறைந்தபட்சம் 5 ஆண்டுகள் வளர்ந்ததாக இருந்தால் ஜாதிக்காய் வளர்வதற்கு போதுமான குளிர்

0: வீழ்ச்சியிருக்கும். மேலும் தென்னைக்கும் ஜாதிக்காய் நாற்றுக்கும் நடுவில் கிளரிசிடியா மரம் இருப்பது உகந்தது. பெண் ஜாதிக்காய் மரம் 6ஆம் ஆண்டிலிருந்து காய்க்க தொடங்குகிறது. ஆனால் அதிகபட்ச அறுவடை காலம் 10 முதல் 15 ஆண்டுகளுக்கு பிறகு கிடைக்கும். காய்கள் பூத்த 6 முதல் 9 மாதங்களில் அறுவடைக்கு தயாராகிவிடும். ஜூன் முதல் ஆகஸ்ட் மாதங்களில் பழங்கள் அறுவடைக்கு வருகிறது. பழங்கள் முற்றி வெடித்து அறுவடைக்கு தயாராகும். பின் கொக்கி மூலம் அறுவடை செய்யப்படுகிறது. வெளிப்புற சதைப்பகுதி அகற்றப்பட்டு விதையும் பத்தியும் கைகளால் பிரிக்கப்படுகிறது. பத்திரி 10 முதல் 15 நாட்களுக்கும் விதைகள் 4 முதல் 8 வாரங்களுக்கும் உலர வைக்க வேண்டும். 15 வருடங்கள் மற்றும் அதற்கு மேல் உள்ள மரம் 1000 முதல் 2000 பழங்களை கொடுக்கும். 30 வயதுக்கு மேற்பட்ட பெரிய மரங்கள் ஒரு ஆண்டுக்கு சுமார் 3000 முதல் 10000 பழங்களை தரும். உலர்ந்த ஜாதிக்காய்கள் எடை, வடிவம் மற்றும் நிறம் ஆகியவற்றின் அடிப்படையில் கைகளால் தரப்படுத்தப்படுகின்றன. 4 தரங்களாக பிரிக்கப்படுகிறது. தரத்தை பொறுத்து விலை மாறும். ஜாதிக்காய்களை தரம் பிரித்த பிறகு இயற்கையான புகை பிடிக்கப்படுகிறது. முழு ஜாதிக்காயில் இருந்து ஜாதி பத்திரியை பிரிக்கும் போது காயை உள்ளங்கையில் வைத்து உள்ளே இருக்கும் பத்திரியையும் சிறிது திருகி எடுத்து பிரிக்க வேண்டும். பிரிக்கும் போது பத்திரி உடையக்கூடாது. பத்திரி உடைந்தால் அதன் விலை பாதியாக குறையும். எனவே சரியான முறையில் தரப்படுத்துதல் அவசியம். முழுமையான சுருங்காத ஜாதிக்காய்கள் தனியாகவும், பெரிய மற்றும் நடுத்தர ஜாதிக்காய்கள் தனியாகவும், சிறிய ஜாதிக்காய்கள் தனியாகவும் தரப்படுத்தப்படுகிறது. உடைந்த காய்கள் பொதுவாக எண்ணெய் காய்ச்சுவதற்கு பயன்படுத்தப்படுகிறது. 1 ஏக்கரில் 25 அடி இடைவெளியில் 75 மரம் இருந்தால் சிறப்பான அறுவடை செய்ய முடியும்.
1: என்ன விவசாயிகளே, சொன்ன தகவலை எல்லாம் கேட்டுக்கிட்டீங்களா? இப்போ அப்படியே அணைக்கட்டு ஓரமா போய் பாபநாசம் மணிமுத்தாறு அணைகள்ல நீர் மட்டம் என்னன்னு பார்த்துட்டு வந்துருவோம்.
2: பாபநாசம் மற்றும் மணிமுத்தாறு அணைகளின் நீர்மட்ட நிலவரம்.
0: பாபநாசம் அணையின் முழு நீர்மட்ட உயரமான 143 அடியில் கடந்த வெள்ளிக்கிழமை அன்று நீர்மட்டம் 73 அடி. மணிமுத்தாறு அணையின் முழு நீர்மட்ட உயரமான 118 அடியில் கடந்த வெள்ளிக்கிழமை அன்று நீர்மட்டம் 62 அடி.
1: பாபநாசம் மணிமுத்தாறு அணையில நீர்மட்டம் என்னன்னு மட்டும் தெரிஞ்சா போதுமா? நம்ம ஊர்ல உரம் எல்லாம் என்ன விலையில கிடைக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும்ல. வாங்க தெரிஞ்சுப்போம்.
3: யூரியா, பொட்டாஷ் மற்றும் டிஏபி உரங்களின் விலை நிலவரம்.
0: யூரியா உரம் அதிகபட்ச விலையாக 266 ரூபாய்க்கு கிடைக்கிறது. டிஏபி உரம் சராசரி விலையாக 1350 ரூபாய்க்கு கிடைக்கிறது. பொட்டாஷ் உரம் குறைந்தபட்ச விலையாக 1525 ரூபாயிலிருந்து அதிகபட்ச விலையாக 2000 ரூபாய் வரை கிடைக்கிறது.
1: அணைகளோட நீர்மட்டம் உறவுல நிலவரம் எல்லாம் தெரிஞ்சாச்சு. இப்ப நம்ம திருநெல்வேலி ஒழுங்குமுறை விற்பனை கூடத்துல நெல் ஒரு குவிண்டாலுக்கு குவிண்டாலா அதாங்க 100 கிலோவுக்கு என்ன விலை விக்குதுன்னு தெரிஞ்சுப்போம்.
3: திருநெல்வேலி ஒழுங்குமுறை விற்பனை கூட நெல் கொள்முதல் விலை நிலவரம்.
0: நெல் அதிகபட்ச விலையாக 2650 ரூபாய்க்கு கொள்முதல் செய்யப்படுகிறது.
1: விவசாயிகளே, பயிர் சாகுபடி எப்படி முக்கியமோ அதை விட முக்கியம் வானிலை. ஆமா, இன்னைக்கு மழை பெய்யுமா வெயில் அடிக்குமா தெரியலையே. சரி வாங்களே, அதையும் என்னன்னு கேட்டுட்டு வந்துருவோம்.
4: உழவர்களுக்கான வானிலை முன் அறிவிப்பு.
0: வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும். காற்று மணிக்கு 18 முதல் 25 கிலோமீட்டர் வேகத்தில் மேற்கு திசையிலிருந்து வீசக்கூடும். காற்றின் ஈரப்பதம் 33% முதல் 58% வரை. குறைந்தபட்ச வெப்பநிலை 27 டிகிரி செல்சியஸ். அதிகபட்ச வெப்பநிலை 38 டிகிரி செல்சியஸ்.

0: நேயர்கள் இதுவரை கேட்டீர்கள் உழவர்களுக்கான தகவல். இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6. நேரம் சரியாக காலை 6:55. தொடர்ந்து கேட்கலாம் சூழல் காப்பது சுகம்.
1: நேயர்களுக்கு வணக்கம். சூழல் காப்பது சுகம்.

0: நிகழ்ச்சியின் தொடக்கமாக வருவது சூழல் துளி. வழங்க வருகிறார்.
1: அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய பெயர் ராபொன்செல்வி. நான் தென்காசி மாவட்டம் அரியப்பபுரம் ஊராட்சி ஒன்றிய நடுநிலை பள்ளியில் 7ஆம் வகுப்பு படித்து வருகிறேன். நான் சுற்றுச்சூழலை காப்பதில் யானைகளின் பங்கு குறித்து பேச வந்துள்ளேன். யானைகள் இயற்கை செல்வம் ஆகும். அவற்றின் வாழ்வு மனிதன் வாழ்வுடன் தொடர்புடையது. யானைகள் வாழ்ந்தால் காடுகள் வளரும். காடுகள் வளர்ந்தால் மலை வளரும். மலை வளர்ந்தால் விவசாயம் செழிக்கும். விவசாயம் செழித்தால் மக்கள் நலமாக வாழ்வார். எனவே யானைகளை பாதுகாப்பது காலத்தின் தேவை. சுற்றுச்சூழலை காப்பது ஒவ்வொருவரின் கடமையாகும். யானைகளை நேசிப்போம், காடுகளை பாதுகாப்போம், இயற்கையை போற்றுவோம், பசுமையை வளர்ப்போம், உயிரினங்களை மதிப்போம், சுற்றுச்சூழல் சமநிலையை நிலைநிறுத்துவோம். யானைகளை காப்போம், இயற்கையை காப்போம், சூழலை காப்போம், வளமான உலகை உருவாக்குவோம். இதுவே நம் அனைவரின் பொறுப்பாகும்.
0: சூழல் துளிக்காக ஒலித்த குரல்.
1: என்னுடைய பெயர் ராபொன்செல்வி.
0: இன்றைய சூழல் ஒளி வழங்குகிறார் மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழக சுற்றுச்சூழல் மைய உதவி பேராசிரியர் முனைவர் வி. பிரதிபா அவர்கள்.
2: வணக்கம் அன்பான வானொலி நேயர்களே. ஆறுகளும் கடல்களும். ஆறுகள் நமக்கு குடிநீர், விவசாயத்திற்கான நீர் மற்றும் பல்வேறு உயிரினங்களுக்கு வாழ்விடத்தை வழங்குகின்றன. எண்ணற்ற மீன்கள், ஆமைகள், திமிங்கிலங்கள், பவள பாறைகள் மற்றும் பல கடல்வாழ் உயிரினங்கள் கடலை நம்பியே வாழ்கின்றன. ஆனால் இன்று நமது ஆறுகளும் கடல்களும் பல்வேறு வகையான மாசுபாடுகளால் பாதிக்கப்பட்டு வருகின்றன. நாம் ஆற்றில் அல்லது கடலில் வீசும் ஒவ்வொரு குப்பையும் எங்கே செல்கின்றன என்று நாம் சிந்தித்திருக்கிறோமா? நீர் மாசுபாடும் மனிதர்களை மட்டுமல்ல, நீரில் வாழும் எண்ணற்ற உயிரினங்களையும் பாதிக்கிறது. குறிப்பாக பிளாஸ்டிக் கடல்வாழ் உயிரினங்களுக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தலாக இருக்கிறது. ஒரு கடல் ஆமை பிளாஸ்டிக் பையை உணவு என்று நினைத்து விழுங்கலாம். சில கடல் பறவைகள் சிறிய பிளாஸ்டிக் துண்டுகளை உணவுடன் சேர்த்து விழுங்கக்கூடும். மீன்கள் கூட மிக சிறிய பிளாஸ்டிக் துகள்களை உட்கொள்ளக்கூடும். இதனால் கடல்வாழ் உயிரினங்களின் இயற்கையான வாழ்க்கையை பாதிக்கப்படுகிறது. நண்பர்களே, நாம் ஆற்றையும் கடலையும் மாசுபடுத்தும் போது உண்மையில் நம்முடைய வாழ்க்கையையே பாதிக்கிறோம். ஏனென்றால் கடல் நமக்கு உணவு வளங்களை வழங்குகிறது. ஆறுகள் விவசாயத்திற்கு குடிநீருக்கும் முக்கியமானவை. நீர்நிலைகள் மலை சுழற்சி மற்றும் சுற்றுச்சூழல் சமநிலையிலும் முக்கிய பங்கு வகிக்கின்றன. அப்படியானால் நமது ஆறுகளையும் கடல் வளங்களையும் எவ்வாறு பாதுகாக்கலாம்? நீர்நிலைகளில் குப்பைகளை வீசக்கூடாது. பிளாஸ்டிக் பொருட்களை நீர்நிலைகளில் வீசாமல் முறையாக சேகரித்து மறுசுழற்சி செய்யக்கூடியவற்றை மறுசுழற்சி செய்வோம். நாம் பயன்படுத்தும் பிளாஸ்டிக் பொருட்களின் அளவு குறைந்தால் நீர்நிலைகளில் சேரும் பிளாஸ்டிக் கழிவுகளை குறைக்க முடியும். ஆறு, குளம், ஏரி மற்றும் கடற்கரை பகுதிகளை தூய்மையாக வைத்திருப்போம். அன்பான நேர்களே, நமது முன்னோர்கள் ஆறுகளையும் குளங்களையும் கடலையும் வெறும் நீர்நிலைகளாக பார்க்கவில்லை. அவற்றை வாழ்வின் ஆதாரமாக மதித்தார்கள். நாமும் அந்த பாரம்பரியத்தை தொடர வேண்டும். நமது குழந்தைகள் நாளை ஒரு ஆற்றங்கரை செல்லும் பொழுது அங்கே பிளாஸ்டிக் குப்பைகளை காணக்கூடாது. அதற்கு பதிலாக தெளிவான நீர், பசுமையான கரைகள், பறவைகளின் சத்தம், மீன்கள் நீந்தும் அழகான நீர்நிலைகள் இவற்றைத்தான் அவர்கள் காண வேண்டும். அதற்கான பொறுப்பு இன்று நம் கைகளில் இருக்கிறது. நண்பர்களே, நாம் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான செய்தி, தூய்மையான ஆறுகள் ஆரோக்கியமான வாழ்க்கை, தூய்மையான கடல்கள் பாதுகாப்பான எதிர்காலம். நீர்நிலைகளை நாம் காப்போம் என்றால் நீர்நிலைகள் நம்முடைய எதிர்காலத்தை காப்பாற்றும். கிளீன் ரிவர்ஸ் அண்ட் ஓசன்ஸ், நமது தூய்மையான எதிர்காலத்திற்காக. நன்றி, வணக்கம்.
0: நாம் இதுவரை கேட்டது சூழல் ஒளி. வழங்கினார் மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழக சுற்றுச்சூழல் மைய உதவி பேராசிரியர் முனைவர் வி. பிரதிபா அவர்கள்.

0: 92.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6. நேர்கள் கேட்க இருக்கிறீங்க வணக்கம் பரணி நிகழ்ச்சி. நேர்களே, உங்கள் எல்லாருக்கும் இந்த நாள் ரொம்ப ஒரு மகிழ்ச்சியான நாளாக இருக்கட்டும். நீங்கள் நினச்ச எல்லா நல்ல விஷயங்களும் இன்றைக்கி உங்களுக்கு நடக்கட்டும் அப்படின்னு வாழ்த்துக்களோட நிகழ்ச்சிக்கு போயிடலாம். நிகழ்ச்சியில் முதலாவதாக கேட்க இருக்கிறோம், தொழில் தொடங்குவோம். வழங்குபவர் தொழில் ஆலோசகர் மற்றும் எழுத்தாளர் எம் ஞானசேகர் அவர்கள்.
2: திரு எம் ஞானசேகர் அவர்கள்.
3: ஐந்து வகையான மத்திய அரசின் கடனுதவி திட்டங்களை பற்றி விவாதிக்க இருக்கிறோம். நம்பர் 1, நீடித்த நிலைத்த நிதி உதவி திட்டம். ஆண்டாண்டு காலமாக நீடித்து இருக்கக்கூடிய பெரிய தொழில்களுக்கு மட்டுமல்ல, கல்வி, வீட்டு வசதி, மரபுசாரா எரிசக்தி போன்ற பல திட்டங்களில் சிப்பி என்று அழைக்கக்கூடிய இந்திய சுகாதார தயாரிப்புகளுக்கும், புதிய பழைய நிறுவனங்கள், மின்சார திட்டங்கள், அதாவது உங்களுக்கு தெரியும் மரபுசாரா எரிசக்தியிலே எத்தனை வகை இருக்கின்றது என்று, அவை அனைத்துக்குமே இந்த நிறுவனம் கடனுதவி கொடுக்கிறது. இதனுடைய நோக்கம் பசுமையான நாட்டை உருவாக்க வேண்டும், மாசு கட்டுப்பாட்டுக்கு உதவ வேண்டும், வீட்டு வசதிக்கு உதவ வேண்டும், கல்விக்கு உதவ வேண்டும் என்றுதான் இந்த திட்டத்தை தொடங்கியிருக்கிறார்கள். இந்த திட்டத்தின் முழு விவரம் அறிவதற்கு www.sidbi.in என்று போட்டால் இந்த திட்டத்தினுடைய நிலைத்த நிதியுதவி திட்டம் என்ற அதை பற்றிய முழு விவரங்களை அறியலாம். அடுத்து 2, ஆஸ்பயர். இந்த திட்டத்தினுடைய பெயரே ஆஸ்பயர் என்று அழைக்கப்படுகிறது. இந்த திட்டம் மத்திய அரசினுடைய எம்எஸ்எம்இ டிபார்ட்மெண்ட், மினிஸ்ட்ரி ஆஃப் எம்எஸ்எம்இ, அதனுடைய வழிகாட்டுதலுக்கு கீழ் இந்த திட்டம் செயல்பட்டு வருகிறது. தொழில் மேம்பாடு, வணிக அமைப்புகள் போன்றவற்றுக்கு புதிய நிறுவனங்களை தொடங்கவும், அதன் மூலமாக ஏராளமானவர்களுக்கு வேலைவாய்ப்பை உருவாக்கவும் இந்த திட்டம் பயன்படுகிறது. புதிய கண்டுபிடிப்புகளை ஊக்குவிக்கிறது. புதிய கண்டுபிடிப்புகளை ஒருவர் கொண்டு வருகிறார் என்றால் அவருக்கு மிக முக்கியத்துவம் அளிக்கப்படுகிறது. அவர்களுக்கு தேவையான கடனுதவிகள் மட்டுமல்ல, வணிக அமைப்புகள், அவர்களே வணிகம் செய்தால் அதற்குரிய கடனுதவியையும், புதிய கடனுதவி பெற விரும்புகின்ற வணிக அமைப்புகளுக்கும் இத்திட்டத்தில் கடனுதவி கொடுக்கிறார்கள். இந்த திட்டத்தினுடைய முழு விவரம் அறிவதற்கு www.aspireschemes.com என்று போட்டால் அந்த திட்டத்தினுடைய முழு விவரத்தையும் நீங்கள் அறியலாம். அடுத்து 3, இந்தியா இன்று கம்ப்யூட்டர் துறையிலும், ஐடி என்று சொல்லக்கூடிய இன்ஃபார்மேஷன் டெக்னாலஜி துறையிலும் மிகப்பெரிய அளவில் வளர்ந்து விட்டது. இங்கிருந்து போய் பெரிய நிறுவனங்களுக்கு தலைவராக இருக்கக்கூடியவர்களை எல்லாம் நாம் அறிந்திருக்கிறோம். அப்படி வெளிநாட்டுக்கு பல கோடி பேர் வேலைக்கு சென்றாலும் இந்தியாவில் பல கோடி பேருக்கு இந்த ஐடி துறை என்று சொல்லக்கூடிய இந்த கம்ப்யூட்டர் டெக்னாலஜி துறை தான் வேலைவாய்ப்பை கொடுக்கிறது. அவர்கள் ஒரு சாஃப்ட்வேர் டெக் பார்க் என்று ஒரு நிறுவனத்தை மத்திய அரசு நிறுவியிருக்கிறது. அதற்கு எஸ்டிபிஐ என்று சொல்வார்கள். அந்த சாஃப்ட்வேர் டெக்னாலஜி பார்க் ஆஃப் இந்தியா நிறுவனம் புதிதாக சாஃப்ட்வேர் டெக் பார்க் ஸ்கீம் என்ற ஒரு திட்டத்தை ஏற்றுமதியை ஊக்குவிப்பதற்காகவே கொண்டு வந்து

0: இருக்கிறார்கள். இந்த நிறுவனம் வரியில்லா இறக்குமதியை தருகிறது. அதாவது இந்த நிறுவனங்கள் வெளிநாட்டிலே இருந்து என்ன பொருளை இறக்குமதி செய்தாலும் அதற்கு வரி இல்லை. அதேபோல் 100% ஏற்றுமதி செய்யக்கூடிய நிறுவனங்களுக்கு தேவையான பல உதவிகளை செய்கிறார்கள். அவர்களுக்கு முதலீட்டுக்கான பண உதவி, இந்தியாவிலே போடப்படும் கலால் வரியிலிருந்து விலக்களிக்கிறார்கள். 100% ஏற்றுமதி நிறுவனங்களுக்கு அனைத்து உதவிகளையும் இந்த திட்டத்திலே பெறலாம். www.stpi சாஃப்ட்வேர் டெக்னிக்கல் stpi.in stpi என்பதற்கு வழக்கம் சாஃப்ட்வேர் டெக்னாலஜி பார்க் ஆஃப் இந்தியா .com.in. இதிலே போட்டால் நிறைய திட்டங்கள் வரும். இந்த சாஃப்ட்வேர் டெக் பார்க் ஸ்கீம் என்று அதில் நீங்கள் பார்க்கும்போது அவர்கள் என்ன வகையான கடனுதவி வழங்குகிறார்கள், யாருக்கு வழங்குகிறார்கள், வேறு என்னென்ன வரி விலக்குகளை கொடுக்கிறார்கள் என்பதை பற்றியெல்லாம் முழுமையாக நீங்கள் அறிந்து கொள்ளலாம். 4, ரா மெட்டீரியல் அசிஸ்டன்ஸ் ஸ்கீம். நிறைய கடனுதவி திட்டங்களை மத்திய அரசு கொடுக்கிறது. அதிகபட்ச வங்கிகள் இயந்திரங்களுக்குத்தான் கடனுதவி கொடுப்பார்கள், இயந்திரங்கள், வாகனங்கள், கட்டடங்களுக்கு. ரா மெட்டீரியல் என்று சொல்லக்கூடிய மூலப்பொருளுக்கு கடனுதவி வழங்க மாட்டார்கள். ஆனால் நம்முடைய இந்திய அரசினுடைய NSIC நேஷனல் ஸ்மால் இண்டஸ்ட்ரீஸ் கார்பரேஷன், இந்திய அரசின் சிறுதொழில் துறையிலே இதனை நடத்தி வருகிறார்கள். அந்த NSIC-யானது தன் மூலம் கடன் பெற்றவர்களுக்கு மட்டுமல்ல, வேறு நிறுவனங்களில் கடன் பெற்று சிறப்பாக நடைபெற்று கொண்டு இருக்கக்கூடிய சிறு தொழில்களுக்கு மூலப்பொருட்களை வாங்குவதற்கு பல இயந்திர கடன்களை வழங்குவது போல மூலப்பொருளுக்காகவே மிகப்பெரிய அளவில் கடனுதவியை வழங்கி வருகிறது. இந்தியாவிலிருந்தும் வெளிநாடுகளிலிருந்தும் மூலப்பொருளை இறக்குமதி செய்வதற்கு உதவுகிறது. இதன் மூலம் ஏராளமான நிறுவனங்கள் பயன்பெற்று வருகின்றன. www.nsic.gov.in இது NSIC-னுடைய வலைத்தளத்தை நீங்கள் பார்த்தால் இந்த ரா மெட்டீரியல் ஸ்கீம் என்று போட்டீர்கள் என்றால் அந்த ரா மெட்டீரியல் என்னென்ன வகை ரா மெட்டீரியல் இறக்குமதி பண்ணலாம், எவ்வளவு கடனுதவி, எவ்வளவு வட்டி போன்ற அனைத்து விவரங்களும் தெரிய வரும். நிறைய பேருக்கு இயந்திர கடன்கள் பற்றி தான் தெரிகிறது, தொழில் முனைவோருக்கு. நடைமுறையிலும் நடத்தி கொண்டு இருக்கும்போது பல உதவிகளை வங்கிகள், மத்திய மாநில அரசு நிதி நிறுவனங்கள், பல NGOக்கள் போன்றவர்கள்லாம் உதவி செய்கிறார்கள் என்பது நிறைய பேருக்கு தெரியாது. இது ரா மெட்டீரியல் வாங்குவதற்கு பண வசதி இல்லாத சிறு தொழில்களுக்கு மிக பயனுள்ளதாக அமையும். அதேபோல் 5, WEP பெண்கள் தொழில் முனைவோருக்கான திட்டம். இதை உமன் என்டர்பிரினர்ஸ் பிளாட்ஃபார்ம் என்று மத்திய அரசு பெயர் சூட்டியிருக்கிறார்கள். பெண்கள் புதிய தொழில்களை தொடங்கினால் அவர்களுக்கும் பல பெண்கள் இணைந்து கம்பெனி நடத்தினால், பல பெண்கள் இணைந்து NGO என்று சொல்லக்கூடிய ட்ரஸ்ட், அந்த பதிவு பெற்ற NGOக்களுக்கும் இத்திட்டத்தில் கடனுதவி கொடுக்கிறார்கள். ஆராய்ச்சி நிறுவனங்கள், பெரிய நிறுவனங்கள் தனியே கட்டாயமாக ஆராய்ச்சி நிறுவனங்களை நிறுவ வேண்டும் என்று சட்டம் இருக்கிறது. அப்படிப்பட்ட ஆராய்ச்சி நிறுவனங்களானாலும் சரி, கல்வித்துறையில் உள்ள நிறுவனங்களாக இருந்தாலும் சரி, வணிக நிதி உதவிகளும் அவர்களுக்கு வழங்கப்படுகிறது. இது www.wep.gov.in என்ற வலைத்தளத்தை நீங்கள் பார்த்தால் 18 வயதுக்கு மேற்பட்ட பெண்களுக்கும் பெண்கள் சார்ந்த தொழில்களுக்கும் என்னென்ன உதவிகள் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளலாம். இப்படி புதிய பல அரசாங்க திட்டங்கள், நிறைய பேருக்கு தெரியாத திட்டங்களை நாங்கள் தேர்ந்தெடுத்து உங்களுக்கு அறிவித்து வருகிறோம். இந்தந்த துறையில் இருப்பவர்கள் அந்தந்த துறைக்கு நீங்கள் விண்ணப்பித்து உங்களுடைய உரிமை கடன் பெறுவது அவர்கள் கொடுக்க தயாராக இருக்கிறார்கள். அவர்கள் கேட்கின்ற திட்ட அறிக்கை, இயந்திர விலை விவரம், உங்களுக்கு இந்த தொழிலை பற்றி தெரியுமா என்கின்ற விவரங்கள் அனைத்தையும் கொடுத்து அனைத்து கடனுதவிகளையுமே தொழில் முனைவோர் பெற்று முன்னேற முடியும். நன்றி, வணக்கம்.
1: நேயர்கள் இதுவரைக்கும் கேட்டீங்க.

தொழில் தொடங்குவோம். இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6. நிகழ்ச்சியில் பில்லா திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்க இருக்கிறோம். யுவன் சங்கர் ராஜா இசையில் விஜய் யேசுதாஸ் பாடின பாடல். நேரம் சரியாக காலை 7:11.

0: நேர்களே, இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 கேட்டுட்டு இருக்கிறீங்க. வணக்கம் பரணி. நிகழ்ச்சி நேரம் சரியாக காலை 7:16. நிகழ்ச்சியில தொடர்ந்து கேட்க இருக்கிறோம் தமிழே அமுதே. நம் தமிழ் மொழியின் இலக்கண பேர் அழகையும் அதன் ஆதி வரலாற்றின் மாண்பையும் தினமும் நமது தமிழே அமுதே நிகழ்ச்சியில் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். இன்று திருவருள் லத்தீப் அவர்கள் நமக்காக என்னென்ன அரிய தகவல்களை பகிர இருக்கிறார்கள் என்று கேட்கலாம்.
1: பாரதியாரை பொறுத்தவரை அவர் தன்னை புகழ்கிற போது ஆணை வருகிற அழகு தெரிகிறது, அருவி விழுந்து புரள்கிற ஆரவாரம் கேட்கிறது, புவியனைத்தும் போற்றி வான் புகழ் படைத்து தமிழ்மொழியை புகழில் ஏற்றும் கவியரசர் தமிழ்நாட்டுக்கு இல்லை எனும் வசை என்னால் கழிந்ததன்றே என்று பாரதியார் தம் பெருமையை பேசுகிறார். பெரிதினும் பெரிது கேள் என்று சொன்னான் பாரதி. காணி நில வேண்டும் என்று கேட்டான். அதை கூட எல்லோருக்கும் தாயான பராசக்தியை கேட்டான். ஒரு மாளிகை, கேணி, தென்னை, நிலா ஒளி, கத்தும் குயில், இளம் தென்றல், இப்படி வரிசைப்படுத்துகிறான். இப்படி கேட்டது கூட பெரிதில்லை. பாட்டு கலந்திடவே அங்கே ஒரு பத்தினி பெண் வேணும் என்று என்கிறான். பத்தினி பெண் என்று பாரதி சொல்கிற போது திருமணமான பெண்ணை கேட்கிறான். ஆழ்ந்து பார்க்கின்ற போது இதிலே கவி உள்ளம் அழகான மின்னல் கோலம் போடுவது தெரிகிறது. பார்த்து கலந்திட ஒரு பத்தினி பெண் வேண்டும் என்கிறான். அவனே ஒரு பாடகன் கூட பாடுவதற்கு ஆள் தேடுகிறான். பாடி தெரிந்த இளம்பெண் அல்லாத, கணவனுக்கு குற்றம் இழைக்காத பத்தினி பெண் வேண்டுமென்கிறான். கூட்டுக்களியினே கவிதைகள் கொண்டு தர வேண்டும். கூட்டாக பாடுவதாக கொள்வோம். காட்டு வெளியிலே அம்மா நின்றன் காவலுற வேண்டும் என்று பாடுகிறான். காணி நிலம் கேட்டான், கந்தர்வ மாளிகை கேட்டான், கானம் கேட்டான், கலந்து பாட பெண் கேட்டான், கவிதை கேட்டான். இது கூட பெரிதில்லை. பாரதி ஒருவன்தான் காவல் கேட்டான். அகிலமெல்லாம் படர்ந்து நிறைந்த ஆதிசக்தியை காவலுக்கு வைத்தான். அன்னை பராசக்தியை காவலாளியாக ஏவலாளியாக மாற்றுகிற ஆற்றல் பாரதிக்கு மாத்திரமே உண்டு. காணி நிலம் வேண்டும் என்று விண்ணப்பம் போட்ட பாரதி அடுத்த இரண்டு பத்திகளிலே வேணும் வேணும் என்றே கேட்கிறார். பவ்யமாக பக்தியாக கோரிக்கை வைத்தால் பராசக்தி கண்டுகொள்ள மாட்டார் என்று எண்ணி அதிகார தோணியிடம் வேண்டும் என்று பாட ஆரம்பிக்கிறான். பாரதி விருப்பப்படி பராசக்தி காணி நிலத்தை கொடுத்து விட்டாள். அதன்பின் அழகிய தூண்கள் உள்ள மாளிகையை கட்டித்தரும் பொறியாளராக, தச்சு தொழிலாளியாக, சித்தாளாகவும் மேஸ்திரியாகவும் பராசக்தியை வேலை வாங்குகிறான். கத்தும் குயிலோசை சற்றே வந்து காதில் பட வேண்டும். பாரதியின் கூவும் குயிலை கத்தும் என்று சொன்னான் என இலக்கிய உலகமே ஆய்வு செய்து கொண்டிருக்கிறது. தேச விடுதலைக்காக எழுதுகோல் ஏந்திட தாம் தூங்காமல் இருக்க குயில் கத்த வேண்டும் என்று அவன் விரும்பியிருப்பான். பாட்டு திறத்தாலே இவ்வையத்தை பாலித்திட வேண்டும். அதனால் பராசக்தியே, நீ என் வீட்டை பாதுகாக்க வேண்டும். ஆம், தம் கவித்திறத்தால் இவ்வுலகத்தை பாலித்திடும் பொறுப்பு அவருக்கு இருக்கிறதா? எனவே பாரதி தனக்கு மட்டும் தலைப்பாகை கட்டிக்கொள்ளவில்லை, தமிழுக்கும் தலைப்பாகை கட்டிவிட்டவர்.
0: நேர்கள் இதுவரைக்கும் கேட்டீங்க தமிழே அமுதே. இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 நிகழ்ச்சியில் அடுத்து அழகான பாடல் கேட்க இருக்கிறோம். சிலம்பாட்டம் திரைப்படத்திற்காக சங்கர் மகாதேவன் பாடியிருக்காங்க. யுவன் சங்கர் ராஜா இசையில் வாலி அவர்கள் பாடலை எழுதியிருக்காங்க.

0: தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
1: 80 வருடங்களாக சைபால்.
2: நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க நிலைப்பண்பலை 102.6.
3: நேர்களை இது உங்கள் எஃப்எம் ரெயின்போ 102.6 கேட்டுட்டு இருக்கிறீங்க. வணக்கம் பரணி. நிகழ்ச்சி நேரம் சரியாக 7:26. நிகழ்ச்சியில தொடர்ந்து கேட்க இருக்கிறோம் ஆங்கிலம் அறிவோம். உரை வழங்குபவர் தூத்துக்குடி எஸ் பிரபாவதி அவர்கள்.
4: வணக்கம். இன்னைக்கு ப்ரிபோசிஷன் பத்தி பார்க்கலாம். இட் இஸ் அ ஷார்ட் வேர்ட் தட் கனெக்ட்ஸ் அ நவுன் ஆர் ப்ரோனவுன் டு அதர் வேர்ட்ஸ் இன் எ சென்டென்ஸ் டு ஷோ டைம் பிளேஸ் ஆர் டைரக்ஷன். ப்ரிபோசிஷன் என்னதுன்னா இட்ஸ் அ வெரி ஷார்ட் வேர்ட். ஒரு சின்ன வார்த்தைகள் தான், சிறிய சிறிய வார்த்தைகள், சில நேரம் ரெண்டு எழுத்துல கூட இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு வார்த்தையானது இந்த ப்ரோனவுனையோ நவுனையோ மற்ற வேர்ட்ஸோட கனெக்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இந்த ப்ரிபோஷனை பற்றி படிச்சுட்டா தான் நம்ம வந்து ஒரு லெட்டர் ரைட்டிங்கோ, நம்ம சொந்தமாக ஒரு எஸ்ஏ எழுதுறதுக்கோ, இல்லை ஒரு டயலாக் ரைட்டிங் எழுதுறதுக்கோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது மட்டும் இல்லாமல் அந்த ப்ரிபோஷனை சரியான இடத்துல நம்ம எங்கே யூஸ் பண்ணுன்னு படிச்சுக்கிட்டா தான் நம்ம பிறரோட ஆங்கிலத்தில் உரையாடுறதுக்கு ரொம்ப அதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி, ப்ரிபோஷன்னா என்னது, அது அதுக்கு சில எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இந்த ப்ரிபோஷன் வந்து அதுக்கு முன்னால் என்ன செய்யுதுன்னா அந்த ஒரு சென்டென்ஸில் வரக்கூடிய அந்த டைம் அல்லது அந்த பிளேஸ் இந்த ஆப்ஜெக்ட் அதாவது இந்த நவுன் வந்து எந்த பிளேஸில் இருக்குது, என்ன டைரக்ஷனில் இருக்குது அப்படிங்கிறத குறிப்பிடுறதுக்கு இது உதவுது. இதுக்கு உதாரணம் என்ன பார்த்தீங்கன்னா இன், ஆன், அட், அண்டர், ஓவர், அபவ், பிலோ, பிட்வீன், இன் ஃப்ரண்ட் ஆஃப், பிஹைண்ட், டூ, அட், ஆஸ், டுவர்ட்ஸ், அரவுண்ட், அவுட், வித், விதவுட், இன்சைட், அவுட்சைட், அப்பான், ஆன், அண்டர், இப்படி இது போய்கிட்டே இருக்கும். முதல்ல நம்ம என்ன செய்யணும்னா டிக்ஷனரி எடுத்து அந்த ஒவ்வொரு ப்ரிபோஷனுக்கும் அது என்ன மீனிங், என்ன மீனிங், என்ன நமக்கு அந்த ஒரு பொருள்படுது அப்படிங்கிறத நம்ம நல்லா கற்றுக்கணும். நல்லா படித்து அதை மனசில் வச்சுக்கிட்டால் மட்டும்தான் நம்ம கரெக்டான ப்ரிபோஷனை கரெக்டான இடத்துல நம்ம யூஸ் பண்ண முடியும். இதுவுமே தேர்வில் சின்ன வகுப்புலேருந்து 6வது வகுப்புலேருந்து இது கேட்டுக்கு தான் வராங்க. ப்ரிபோஷன் இது எப்பயுமே நமக்கு தேவையான ஒன்று தான். இப்போ இன் உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இன் ஃப்ரண்ட் ஆஃப் அப்படின்னா நமக்கு முன்னாலன்னு அர்த்தம். இப்போ வந்து உதாரணத்துக்கு ஒரு கேர்ள் வந்து ஒரு பிளாக் போர்டு முன்னால் நிற்கிறாங்கன்னா வேர் இஸ் த கேர்ள், த கேர்ள் இஸ் இன் ஃப்ரண்ட் ஆஃப் த பிளாக் போர்டு. இது பிளேஸை குறிக்குது, அவள் எங்கே நிற்கிறா அப்படிங்கிற பிளேஸை குறிக்குது. அதுக்கடுத்தது ஒரு கேட் வருது, ஒரு பூனை வருது, பூனை வந்து என்ன செய்யுது டேபிளுக்கு கீழே உட்காந்துருக்கு. அப்போ வேர் இஸ் த கேட், த கேட் இஸ் அண்டர் த டேபிள், த புக் இஸ் ஆன் த டேபிள். இதில் புரிஞ்சிருப்பீங்க, ஆன் சொன்னால் மேலே, அண்டர் சொன்னால் கீழே. சரி, இன் ஃப்ரண்ட் ஆஃப்னா முன்னாள் சொல்லிட்டேன். அப்போ பின்னாளுக்கு என்னது, பிஹைண்ட், பிளாக், த பிளாக் போர்ட் இஸ் பிஹைண்ட் த கேர்ள். அடுத்து இப்போ லெட்டர் ஏ இருக்குது, சி இருக்குது, நடுவில் உள்ள என்ன லெட்டர் இருக்குது, பி, பி இஸ் இன் பிட்வீன் ஏ அண்ட் சி. பி எங்கே இருக்குது, ஏக்கும் சிக்கும் இடையில, இந்த இடையிலன்னு சொல்கிறதுக்கு ஆங்கிலத்தில் தான் பிட்வீன் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தது அபவ், பிலோ, அபவ்னா கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் உயரமாக, ஆன்னா அந்த டேபிள் மேலேயே நர்த்தம், டேபிள் டாப்பில் இருக்கிறது ஆன், அதுக்கு மேலே ஃபேன் இஸ் அபவ் அவர் ஹெட்டு. நம்ம பிலோங்கிறது இன்னும் ஒரு இந்த வாட்டர் இஸ் ரன்னிங் பிலோ த பிரிட்ஜ், ஒரு பிரிட்ஜுக்கு கீழே ஓடிக்கிட்டு இருக்கு, அதை நம்ம பிலோன்னு சொல்கிறோம்.
3: நேயர்கள் இது வரைக்கும் கேட்டீங்க ஆங்கிலம் அறிவோம். இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலி என் பண்பலை 102.6. நிகழ்ச்சியில் அடுத்து ஒரு அழகான பாடல் கேட்க இருக்கிறோம். சிவலிங்கா திரைப்படத்திற்காக எஸ் தமிழ் இசையில் விவேகா பாடல் எழுதியிருக்காங்க. ராகுல் அவர்கள் பாடலை பாடியிருக்காங்க. நேரம் சரியாக 7:30.

நேர்களை நேரம் சரியாக காலை 7:34 ஆயிற்றுக்கு கேட்டுட்டு இருக்கிறீங்க வணக்கம் பண்ணி நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் அடுத்து சந்தை நிலவரம் தான் கேட்க போறோம். ஒவ்வொரு காய்கறிகளும் ஒவ்வொரு கிலோவில் எவ்வளோ இருக்கு அப்படின்னு கேட்கலாமா? ஸோ ஃபஸ்ட்டு தக்காளி 25 ரூபாயில் இருக்குது, கத்திரிக்காய் 48, வெண்டைக்காய் 20 ரூபாய், புடலங்காய் 30 ரூபாய், சுரைக்காய் 30 ரூபாயில் இருக்குது, பீர்க்கங்காய் 30 ரூபாயில் இருக்குது, சுரைக்காய் 30 ரூபாய், அப்புறம் பூசணிக்காய் 14 ரூபாய், தடியங்காய் 16 ரூபாய், அவரைக்காய் 45, கொத்தவரங்காய் 26, பாகற்காய் சிறியது 55, பெரியது 35, பச்சை மிளகாய் 28, முருங்கைக்காய் 38, பெரிய வெங்காயம் 56, சின்ன வெங்காயம் 78, காராமணி 18, கோவைக்காய் 40, தேங்காய் 60, வாழைக்காய் 30, வாழைப்பூ 15, வாழைத்தண்டு 10 ரூபாய், வாழை இலை 30 ரூபாய், கீரை வகைகள் ஒரு கட்டு 15 ரூபாயில் இருக்குது, மல்லி இலை 40 ரூபாய், புதினா 55, கருவேப்பிலை 30, வெள்ளரிக்காய் 10, இஞ்சி 160 ரூபாயில் இருக்கு, மாங்காய் 65, நார்த்தங்காய் 35, முள்ளங்கி 35, உருளைக்கிழங்கு 30 ரூபாய், கேரட் 60 ரூபாய், ரிங் பீன்ஸ் 96, சௌசௌ 38.

முட்டைகோஸ் 34, பீட்ரூட் 36, காலிஃப்ளவர் 50 ரூபாய், குடமிளகாய் 60 ரூபாய், பஜ்ஜி மிளகாய் 60 ரூபாயில் இருக்குது, பூண்டு 280 ரூபாயில் இருக்குது, பட்டர் பீன்ஸ் 140, சோயாபீன்ஸ் 130, பச்சைப்பட்டாணி 180, சேம்பு 45, சேனைக்கிழங்கு 45, சீனிக்கிழங்கு 55, பனங்கிழங்கு 60 ரூபாயில் இருக்குது. பழ வகைகள் பார்த்தோம் அப்படின்னா வாழைப்பழத்தில் செவ்வாழை 100 ரூபாய், ஏலக்கி 90, மட்டி 80, நேந்திரம்பழம் 80, கற்பூரவள்ளி 60, கோழிக்கூடு 60, நாட்டு வாழைப்பழம் 60 ரூபாய், எலுமிச்சை பழம் 155 ரூபாய், ஆப்பிள் 200 ரூபாய், அன்னாச்சி பழம் 70, மாதுளை 200, கொய்யா பழத்தில் சிவப்பு கொய்யா

சீரம்பழம் 80, கற்பூரவள்ளி 60, கோழிக்கூடு 60, நாட்டு வாழைப்பழம் 60 ரூபாய், எலுமிச்சை பழம் 155 ரூபாய், ஆப்பிள் 200 ரூபாய், அன்னாச்சி பழம் 70, மாதுளை 200, கொய்யா பழத்தில் சிவப்பு கொய்யா பழம் 80 ரூபாய், வெள்ளை கொய்யா பழம் 60 ரூபாய், சப்போட்டா 50 ரூபாய், பப்பாளி 40, நெல்லிக்காய் 50, திராட்சை 120, சாத்துக்குடி 70, கிர்ணிப்பழம் 50, சீதாப்பழம் 100, தர்பூசணி 30. இதான் இன்னைக்குள்ள சந்தை நிலவரம். காய்கறிகள் பழங்கள்லாம் சாப்பிட்டு ஆரோக்கியம் வாருங்க. நிகழ்ச்சியில் அடுத்து டான் திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்க இருக்கிறோம். அனிருத் அவர்களும் ஜெனிட்டா காந்தி அவர்களும் பாடியிருக்காங்க. சிவகார்த்திகேயன் இந்த பாடலை எழுதியிருக்காங்க. அனிருத் இசையில். நேரம் சரியாக காலை 7:36 ஆயிற்று.

அரசுத்துறை அரங்குகள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் மாநகராட்சி, தமிழ்நாடு குடிநீர் வடிகால் வாரியம், ஆவின், தமிழ்நாடு மகளிர் மேம்பாட்டு நிறுவனம், தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியம் போன்ற அரசு துறை சார்ந்த நிறுவனங்கள் சார்பிலையும் அரங்குகள் வந்து அமைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த அரசு பொருட்காட்சியில் பொதுமக்கள் அனைத்து துறைகள் சார்பில் அமைக்கப்பட்டிருக்க இந்த அரங்குல துறைகளின் மூலம் செலுத்தப்படும் திட்டங்களை குறித்து தெளிவாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டு அரசின் சாதனைகள் பற்றியும் அரசின் நலத்திட்ட உதவிகளை எப்படி பெறுவது அப்படிங்கிறத பற்றியும் துறை அலுவலர்கள் வந்து பொதுமக்களுக்கு விளக்கம் சொல்ல இருக்கிறாங்க. என்னென்ன திட்டங்கள் அப்படிங்கிறது மட்டும் இல்லாமல் அந்த திட்டங்கள் எல்லாம் பொதுமக்கள் எப்படி வாங்கிக்கலாம் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே அந்தந்த துறை சார்ந்த அலுவலர்கள் அங்கே எக்ஸ்பிளைன் பண்ண இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த அரசு பொருட்காட்சி பார்த்தீங்கன்னா தினசரி மாலை 4 மணிக்கு தொடங்கி இரவு 10 மணி வரைக்கும் நடைபெறுது. பொதுமக்களின் வசதிக்காக பார்த்தீங்க அப்படின்னா பிற்பகல் 3 மணியிலேருந்து இரவு 11 மணி வரைக்கும் போக்குவரத்து சார்பில் அந்த ஸ்டாப்பில், அதாவது அரசு பொருட்காட்சி திடல் ஸ்டாப்பில் வந்து நின்றுட்டு போகும் பஸ் எல்லாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் பெரியவர்களுக்கு நுழைவு கட்டணமாக 15 ரூபாயும், சிறியவர்களுக்கு 10 ரூபாயும், பள்ளி மாணவ மாணவிகளுக்கு வந்து சிறப்பு சலுகையாக 5 ரூபாயும் வழங்கப்பட இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை கண்டு கழித்திடும் பொழுதுபோக்கு அம்சங்களும் இருக்கு, ராட்டினங்கள் இருக்கு, பெண்களுக்கு தேவையான வீட்டு உபயோகப் பொருட்கள் அரங்குகள் இருக்கு, சிற்றுண்டி அரங்குகள் இருக்கு, கலை நிகழ்ச்சிகள் இருக்கு, இசை நிகழ்ச்சிகள் அப்படின்னு பொதுமக்களை கவரும் விதமாக நிறைய நிகழ்ச்சிகளும் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த அரசு பொருட்காட்சிக்கு வருகை தந்து பார்வையிடுமாறு பொதுமக்களை மாவட்ட ஆட்சித்தலைவர் கேட்டுக்கிறாங்க. நிகழ்ச்சியில் அடுத்து டூட் திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்க இருக்கிறோம். சாய் அபயங்கர் அவர்களை இசையமைத்து பாடியிருக்காங்க, கூட தீப்தி சுரேஷும் பூமியும் பாடியிருக்காங்க. நேரம் சரியாக காலை 7:43 ஆயிட்டிருக்கு.

கேட்டுட்ருக்கீங்க நிலைப்பண்பலை 102.6. நேர்களை நேரம் சரியாக காலை 7:40 நேர்கள் கேட்டுட்டு இருக்கிறீங்க. வணக்கம். வர்ணி நிகழ்ச்சி அடுத்த தகவல் என்ன தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, திருநெல்வேலி மாவட்டத்துல அரசு பொருட்காட்சி நடந்துட்டு இருக்கு. அதாவது 29/8/2026 சனிக்கிழமை தொடங்கி 45 நாட்கள் நடைபெற இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த அரசு பொருட்காட்சியில பாத்தீங்கன்னா, நம்ம 26 அரசு துறை அரங்குகள் வந்து வச்சிருக்காங்க. சுற்றுலாத்துறை, அதுக்கப்புறம் மக்கள் செய்தி மக்கள் தொடர்பு துறை, ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை, வனத்துறை, வேளாண்மை மற்றும் உழவர், இந்த மாதிரி 26 அரசு

0: சைவாரின் இன்று ஒரு தகவல்.
1: தினமும் காலை 8:50 ஒலிபரப்பாகும் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: 80 வருடங்களாக சைபால்.
3: நம்ம ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

நேர்களை உங்கள் எஃப்எம் ரெயின்போ 102.6ல் கேட்டுட்ருக்கிறீங்க. வணக்கம் பர்ணை நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் அடுத்த தகவல் என்ன கேட்குறோம் அப்படின்னா, மாபெரும் தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாம் நடைபெற இருக்கு. வருகின்ற 5ஆம் தேதி சனிக்கிழமை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென்காசி மாவட்ட நிர்வாகம், மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில்நெறி வழிகாட்டு மையம் மற்றும் மாநில ஊரக நகர்ப்புற வாழ்வாதார இயக்கம் இணைந்து நடத்தும் மாபெரும் தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாம் வருகின்ற 5ஆம் தேதி சனிக்கிழமை நடைபெற இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எந்த இடத்துலன்னா, இசி ஈஸ்வரன் பிள்ளை அரசு ஆண்கள் மேல்நிலைப்பள்ளியில் தென்காசியில் வச்சு நடைபெற இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இந்த முகாமில் 100க்கும் மேற்பட்ட தனியார் துறை நிறுவனங்களும் 2000க்கும் வேலை நாடுபவர்களும் கலந்து கொள்ள இருக்கிறாங்க அப்படின்னு மாவட்ட ஆட்சித்தலைவர் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ தென்காசி மாவட்டத்தில் 5ஆம் தேதி மாபெரும் தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாம் நடைபெற இருக்கு. இந்த தகவல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கோ வேறு யாருக்கும் தேவைப்பட்டதுன்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணி. நிகழ்ச்சியில் பட்டாசு திரைப்படத்தில் இருந்து தான் பாடல் கேட்க இருக்கிறோம். அனிருத் பாடியிருக்காங்க. விவேக் மெர்வின் இசையில் விவேக் அவர்கள் இந்த பாடலை எழுதியிருக்காங்க.

0: சைவாலின் இன்று ஒரு தகவல்.
1: தினமும் காலை 8:50 ஒலிபரப்பாகும் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: 80 வருடங்களாக சைபால்.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

நேர்களை உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 கேட்டுட்டு இருக்கிறீங்க. வணக்கம் பர்றி நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் அடுத்த தகவல் என்ன அப்படின்னா, உதவி தொகை திட்டம் வாங்குறதற்கு விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எதற்கான உதவித்தொகை அப்படின்னு கேட்டிங்கன்னா, PMYASA SBI உதவித்தொகை திட்டம். 9 முதல் 12 வகுப்பு படிக்கிற மாணவர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா, OBC, EBC மற்றும் DNT சமூகங்களை சேர்ந்த மாணவ மாணவிகள் வந்து இந்த திட்டத்துக்கு நீங்கள் வந்து விண்ணப்பிக்கலாம், அதாவது உதவி திட்டத்துக்கு அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டாப் கிளாஸ் எஜுகேஷன் இன் ஸ்கூல்ஸ், அது இந்த வருஷத்துக்கு 2026-27 கல்வியாண்டுக்கு இந்த திட்டத்தின் கீழ் மத்திய அரசால் அங்கீகரிக்கப்பட்ட பள்ளிகளில் 9 முதல் 12 வகுப்பு பயிலும் தமிழகத்தை சேர்ந்த தகுதியான மாணவர்கள் இந்த கல்வி உதவி தொகைக்கு நீங்கள் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உதவி தொகை விவரம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, 9 மற்றும் 10 வகுப்பு மாணவர்கள் கல்வி கட்டணம் மற்றும் விடுதி கட்டணமாக ஆண்டிற்கு அதிகபட்சமாக உங்களுக்கு வந்து 75,000 வந்து வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுவே வந்து 11 மற்றும் 12 வகுப்பு மாணவர்களுக்கு ஆண்டு பார்த்தீங்க அப்படின்னா 1,50,000 வரை வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பெண் குழந்தைகளுக்கு சிறப்பு ஒதுக்கீட்டு இருக்கு. இந்த திட்டத்தின் கீழே வழங்கப்படும் மொத்த நிதி மற்றும் வாய்ப்புகளில் 30% இடங்கள் வந்து மாணவிகளுக்கு தனியாக ஒதுக்கீட்டு செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, இது யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி OBC, EBC அல்லது DNT பிரிவை சார்ந்தவர்களாக இருக்க வேண்டும். உங்களோட குடும்பத்தோட ஆண்டு வருமானம் பார்த்தீங்கன்னா 2,50,000 மிகாம இருக்கணும், அதாவது மொத்த வருமானம். உங்க அம்மா, அப்பா, அக்கா, அண்ணன் யார் சம்பாதிச்சாலும் அந்த குடும்பத்தில் மொத்த வருமானம் வந்து 2,50,000 தாண்டாம இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கல்வி தகுதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2025-26 கல்வியாண்டில் 100% தேர்ச்சி பெற்று தேசிய கல்வி உதவித்தொகை இணையத்தில் NSP இருக்கு இல்லையா, அங்கே வந்து நீங்க பதிவு செஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் ஆல்ரெடி இந்த திட்டத்தில் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் புதுப்பிக்கணும் அப்படின்னாலும் ரெனியூவல் பண்ணிக்கலாம். இல்லை புதுசாக தான் அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்னா நீங்களும் கூட அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ விண்ணப்பிங்க வெப்சைட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த இணையதளத்தில் விண்ணப்பிக்கணும்னா scholarship.gov.in அப்படிங்கிற இணையதளத்தில் நீங்கள் விண்ணப்பிக்கலாம். இதை பற்றி உங்களுக்கு எதுவும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதிகாரப்பூர்வ வெப்சைட் இருக்குது, அது வந்து socialjustice.gov.in அப்படிங்கிற வெப்சைட்டில் நீங்கள் இந்த உதவி திட்டம் பற்றி உங்களுக்கு எதுவும் டீட்டெயில்ஸ் இன்னும் தெளிவாக வேணும் அப்படின்னா கேட்டு தெளிவு பெற்று அதுக்கப்புறம் வந்து scholarships.gov.in அப்படிங்கிற இணையதள முகவரியில் நீங்கள் விண்ணப்பிக்கலாம். இந்த கல்வி உதவித்தொகை திட்டம் யாரெல்லாம் அப்ளை பண்ணணும், உங்களுக்கு தெரிஞ்சவங்க யார் இருந்தாலும் கூட இந்த தகவலை ஷேர் பண்ணிடுங்க. வெப்சைட் தான் முக்கியம், நான் மறுபடியும் சொல்லிடுறேன். டீட்டெயில்ஸ் நீங்கள் ஃபுல்லாக தெரிஞ்சுக்கணும்னா socialjustice.gov.in அப்படிங்கிற இணையதளத்தில் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். விண்ணப்பிக்க போகிறீங்க அப்படின்னா scholarship.gov.in அப்படிங்கிறதுல வந்து நீங்கள் கொடுக்கணும். ஏன்னா விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி நாள் வந்து இன்று தான், 31/8/2026 இதுதான் லாஸ்ட் டேட்டு. பள்ளி தலைமை ஆசிரியர்கள் இருக்காங்களா, அவங்க சரிபார்க்க வேண்டிய கடைசி நாள் வந்து 15/9/2026. நிகழ்ச்சியில் அடுத்து கருப்பு திரைப்படத்திலேருந்து பாடல் கேட்க இருக்கிறோம். சாய பயங்கர் அவர்களே இசையமைத்து பாடியிருக்காங்க. ஞானமுத்து அவர்கள் கூட சேர்ந்து பாடியிருக்காங்க. இந்த பாடல் எழுதி

0: நேர்கள் இது வரைக்கும் கேட்டீங்க வணக்கம். பர்ணி நிகழ்ச்சியை தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ரங்கநாதன். பிரதமர் திரு நரேந்திர மோடி கிர்கிஸ்தானில் ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பின் மாநாட்டில் இன்று பங்கேற்கிறார். மத்திய அரசு நிதி பற்றாக்குறையை குறைப்பதற்கான இலக்குகளை வெற்றிகரமாக எட்டியுள்ளதாக நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். உத்தராகண்ட் மாநிலம் ஹல்த்வானி நகரில் நடைபெற்ற மதச்சடங்கு மற்றும் தூய்மை பணி குறித்து அவதூறாக பேசியதாக காங்கிரஸ் மூத்த தலைவர் திரு ராகுல்காந்தி மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. நேபாளத்தில் ஏற்பட்ட திடீர் வெள்ளப்பெருக்கில் பலியானவர்களின் எண்ணிக்கை 788 உயர்ந்துள்ளது. மும்பை துறைமுகத்தில் நேற்று சரக்கு இறக்கும் பணியின்போது கிரேன் தீப்பிடித்ததில் 2 தொழிலாளர்கள் படுகாயமடைந்ததாக துறைமுக அதிகாரி ஒருவர் தெரிவித்தார். சத்தீஸ்கட் மாநிலத்தில் பாதுகாப்பு படையினர் நேற்று மேற்கொண்ட சோதனையின்போது நக்சல் தீவிரவாதிகளின் மறைவிடம் கண்டுபிடிக்கப்பட்டு அங்கிருந்து ஏராளமான வெடிமருந்துகளை கைப்பற்றினர். சென்னையிலிருந்து நேற்று 166 பயணிகளுடன் அந்தமான் சென்ற தனியார் நிறுவன விமானம் அங்கு மோசமான வானிலை காரணமாக தரையிறங்க முடியாமல் மீண்டும் சென்னைக்கே திரும்பியது. தமிழகத்தின் கடன் சுமையை தாவேக அரசு மேலும் அதிகரித்துள்ளதாக அஇஅதிமுக பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். முப்படைகளுக்கும் பொதுமக்களுக்கும் இடையே தொடர்பை ஏற்படுத்தும் வகையில் சென்னையில் உள்ள

போர் நினைவு சின்னத்தில் ஒலி ஒளி காட்சிக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் ஆவணித் திருவிழா இன்று அதிகாலை கொடியேற்றத்துடன் தொடங்கியது. ஆசிய கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 94 ரன் வித்தியாசத்தில் தாய்லாந்தை வென்றது. 20 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை கால்பந்து போட்டிக்கான தகுதிச் சுற்று ஆட்டத்தில் இந்தியா இன்று சிரியாவை எதிர்கொள்கிறது. எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் ஏஐஆர் நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் ஆர்என்யூ சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம். செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: அன்பழிஞ்சங்களுக்கு உற்சாகமான இனிய காலை வணக்கம். நேயர்களிருக்கிறீங்க ஆகாஷ்வாணி நிலை பண்பலை 102.6. 8:03 ஆயிட்டு இருக்குது. நிகழ்ச்சியில் பேசிட்டு இருக்கிறேன் நான் உங்கள் தோழி ஆர்ஜே ஜெமிமா செபாஸ்டியன். முடியாது அப்படிங்கிறதுக்கு பல காரணங்கள் நம்ம சொல்லலாங்க, ஆனால் முடியும் அப்படிங்கிறதுக்கு கண்டிப்பாக அந்த ஒரு காரணம் தான், எனக்கு என்னால் முடியும், என்னால் இந்த விஷயத்தை செய்ய முடியும் அப்படிங்கிற அந்த வார்த்தை மட்டும்தான். ஸோ இன்றைய நாளில் உங்களால் முடியும்னு சொல்லி தைரியமாக ஸ்டார்ட் பண்ணுங்க சொல்லிட்டு நிகழ்ச்சி முதலாவது தான் வழக்கென்று வந்தால் நிகழ்ச்சியை கேட்கவிருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் வழக்கென்று வந்தால் நிகழ்ச்சியில் சட்டம் சம்மந்தப்பட்ட நிறைய தகவல்களை நமக்காக வழங்கிட்டு இருக்கிறாங்க வழக்கறிஞர் ஐ. முருகேசன் அவர்கள். ஆமாங்க, திருநெல்வேலி மாவட்ட சிறப்பு அரசு வழக்கறிஞர் ஐ. முருகேசன் அவர்களுடைய இன்னைக்கு நமக்கு என்ன தகவலை சொல்ல இருக்கிறாங்கன்றதை கேட்டுடலாம். வணக்கம் சார், இன்னைக்கு விஷயங்கள் தெரிஞ்சுக்க இருக்கிறோம்.
2: நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நாம் இப்பொழுது இந்த பெயர் மாற்றம் செய்து அரசிதழில் வெளியிடுதல் குறித்த சங்கதிகளை பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் ஒரு பெயர் மாற்றம் செய்ய வேண்டும் என்றால் என்னென்ன செய்யலாம் செய்ய வேண்டும் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். நேற்று சொன்னதன் தொடர்ச்சியாக பெயர் மாற்றம் செய்ய தமிழ்நாட்டில் உள்ள எவரும் விண்ணப்பிக்கலாம். விண்ணப்பதாரரின் வயது 60 கடந்திருந்தால் மருத்துவரால் வழங்கப்பட்ட வாழ்வு சான்றிதழ் அவசியம், அதை லைஃப் சர்டிஃபிகேட் என்று சொல்வார்கள். அடுத்ததாக முக்கியமாக பெயர் மாற்றத்திற்கான காரணம் தெரிவிக்க வேண்டும். தெரிவிக்கப்படும் பெயர் மாற்றத்திற்கான காரணம் தெளிவாகவும் இருக்க வேண்டும். அதேபோன்று பிறப்பு சான்றிதழ் அல்லது கல்வி சான்றிதழ் நகல்கள் கண்டிப்பாக அவருடன் இணைக்க வேண்டும். இவைகள் இல்லாதோர் வயதை நிரூபிக்க மருத்துவரிடம் சான்று பெற்று விண்ணப்பம் செய்யலாம் என்றும் கூறப்பட்டிருக்கிறது. இதுக்கான விண்ணப்பங்கள் இந்த துறையின் இணையதளத்தில் இருந்து மட்டுமே தரவிறக்கம் செய்து அதனை பயன்படுத்த வேண்டும். வெளியில் அச்சிடப்பட்டது ஜெராக்ஸ் நகல்கள் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. ஜெராக்ஸ் எடுத்து அதை அனுப்பக்கூடாது. அந்த துறையின் இணையதளத்தில் போய் பார்க்கும் பொழுது அதில் இருந்து பிரிண்ட் அவுட் எடுத்துக்கொள்ள வேண்டும். அந்த விண்ணப்பத்தில் பெயர் மாற்ற விண்ணப்பதாரரின் தற்போது எடுக்கப்பட்ட புகைப்படத்தை உரிய இடத்தில் ஒட்ட வேண்டும். ஒட்டப்பட்ட புகைப்படத்தின் மீது சான்றுறுதி அலுவலரிடமிருந்து சான்றப்பம் பெறப்பட வேண்டும். சான்றுறுதி அலுவலருங்கிறது வந்து சான்றுறுதி ஆணையர் என்றும் சொல்லலாம். அவர்களிடம் சென்று ஒரு ஒப்பத்தை கையொப்பத்தை அதன் மேலே பெற வேண்டும். பிற மாநிலத்தில் பிறந்து தமிழகத்தில் வசிப்பவர்கள் தமிழ்நாட்டில் வசிப்பதற்கு ஆதாரமாக குடும்ப அட்டை அதாவது ரேஷன் கார்டு, கடவுச்சீட்டு அதாவது பாஸ்போர்ட், வாக்காளர் அடையாள அட்டை, அதே மாதிரி வட்டாட்சியரிடமிருந்து பெறப்பட்ட இருப்பிட சான்று இவற்றில் ஏதாவது ஒரு சான்றை இணைக்க வேண்டும். மேலும் ஒரு குழந்தையை தத்தெடுப்பதனால் பெயர் மாற்றம் செய்பவர்கள் அந்த தத்தெடுப்பு பத்திரத்தின் நகலை இணைக்க வேண்டும், கட்டாயம் இணைக்க வேண்டும். அந்த தத்தெடுப்பு செய்துள்ள அந்த தத்தெடுத்துள்ள

0: சுவீகாரம் எடுத்துள்ள தந்தை அல்லது தாயார் மட்டுமே பெயர் மாற்றம் செய்ய விண்ணப்பிக்க வேண்டும். விண்ணப்ப படிவத்தில் அந்த சுவீகாரம் எடுத்துள்ள தந்தை அல்லது தாயார் மட்டுமே கையொப்பம் செய்ய வேண்டும். அதேபோன்று மனமுறிவு ஏற்பட்டு அதனால் பெயரை மாற்ற விரும்புபவர்கள் மனமுறிவு ஏற்பட்ட நீதிமன்ற தீர்ப்பாணையை இணைக்க வேண்டும். விண்ணப்பதாரர் இளவராக இருந்தால் தந்தை அல்லது தாய் அல்லது பாதுகாப்பாளர் மட்டுமே கையொப்பமிட வேண்டும். பாதுகாப்பாளராக இருக்கும் பட்சத்தில் அவர் பாதுகாப்பாளராக நியமிக்கப்பட்டதற்கான ஆதாரம் இணைக்கப்பட வேண்டும். சாதாரணமாக பிறப்பு சான்றிதழ் மற்றும் குடும்ப அட்டைகள் இணைக்க வேண்டும். இந்த பெயர் மாற்ற அறிவிக்கையானது தமிழ்நாட்டை சேர்ந்தவர்களுக்கு மட்டுமே, ஆகவே அதற்கான உறுதிமொழி ஒரு அஃபிடவிட் தாக்கல் செய்ய வேண்டும். அதாவது விண்ணப்பத்தாரராகிய நான் தமிழ்நாட்டை சேர்ந்தவன், தமிழ்நாட்டில் பிறந்தவன்கிறதுக்கான ஒரு அஃபிடவிட். பொதுவாக இந்த பெயர் மாற்ற கட்டணம் ₹415 இது மற்றும் அசல் இந்த அஞ்சல் கட்டணம் இருக்கு இல்லையா, அது ஒரு 65. தூய தமிழ் பெயர் வேண்டும் என்பதற்காக மாற்றுவதற்கு ₹50 மற்றும் அரசியல் கட்டணம் அஞ்சல் கட்டணம் 65 தனியாக செலுத்த வேண்டும். கட்ட வேண்டிய கட்டணத்தை நேரில் சென்று காலை 10 மணி முதல் 1 மணி வரையிலும் பிற்பகல் 2 மணியிலிருந்து 3 மணி வரையிலும் செலுத்தலாம். அஞ்சல் மூலம் பணம் செலுத்துபவர்கள் உதவி இயக்குனர் அதாவது பிராக்கெட்டுக்குள்ள வெளியீடுகள், எழுதுபொருள் அச்சுத்துறை, ஆணையரகம் சென்னை 602 என்ற பெயரில் தேசிய மயமாக்கப்பட்ட வங்கியில் இருந்து வங்கி வரவோலை மூலம் எடுத்து அனுப்ப வேண்டும். மற்ற வகையில் செலுத்தப்படுதல் கூடாது. அதாவது அஞ்சல் மூலம் பணம் செலுத்துபவர்கள் உதவி இயக்குனர் பிராக்கெட்டில் வெளியீடுகள், எழுதுபொருள் அச்சுத்துறை, ஆணையரகம் சென்னை 602 என்ற பெயரில் தேசியமயமாக்கப்பட்ட வங்கியில் இருந்து வரைவோலை மூலம் எடுத்து அனுப்ப வேண்டும். விண்ணப்பத்துடன் அனுப்பப்படும் அனைத்து நகல்களிலும் உறுதிமொழி ஆணையரின் கையொப்பம் பெற்றிருக்கப்பட வேண்டும். அதாவது கமிஷனர் ஆஃப் ஓத்ஸ் சான்றுறுதி ஆணையாளர் அவரிடமிருந்து கையொப்பம் பெற்றிருக்க வேண்டும். பெயர் மாற்றத்திற்கு 2 வகை விண்ணப்பங்கள் உள்ளது. ஒன்று சாதாரண பெயர் மாற்ற விண்ணப்பம், மற்றொன்று தூய தமிழ் பெயர் வேண்டும் என்பதற்காக தமிழ் பற்றாளர்களுக்கான விண்ணப்பம். ஆகவே விண்ணப்பதாரர் சரியான விண்ணப்பத்தை தேர்வு செய்து பூர்த்தி செய்ய வேண்டும். பழைய பெயர் மற்றும் புதிய பெயரில் ஏ அலைஸ் என்பது போன்று பிரசுரிக்கப்பட மாட்டாது. பெயர் மாற்றம் செய்த பின்னர் அதில் ஏதேனும் அச்சுப்பிழை தவறு ஏற்பட்டுவிட்டால் அவற்றை 6 மாதங்களுக்குள் சரி செய்து கொள்ள வேண்டும். அதன் பின்னர் பிழை திருத்தம் செய்ய கோரும் எந்தவித விண்ணப்பமும் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. விண்ணப்பதாரரை தவிர வேறு நபர்கள் யாரும் அலுவலகத்தை தொடர்பு கொள்ளக்கூடாது. அரசிதழை நேரில் பெற விருப்பம் தெரிவிப்பவர்கள் அரசிதழ் பிரசுரிக்கப்பட்ட 5 நாட்களுக்குள் நேரில் வந்து பெற்றுக்கொள்ள வேண்டும். தபால் மூலம் வேண்டும்போது உரிய நபருக்கு தபாலில் அனுப்பப்படும். தபால் மூலம் அனுப்பப்பட்ட அரசிதழை விண்ணப்பதாரர் வாங்கவில்லை என்று திரும்ப அனுப்பப்பட்ட அரசிதழை இவ்வலுவலகம் திரும்ப விண்ணப்பதாரருக்கு அனுப்பாது. ஆகவே பெயர் மாற்றம் செய்ய விரும்புபவர்கள் பலரும் சில இடைத்தரர்களை நம்பி ஏமாந்த வண்ணம் உள்ளனர். ஆகவே பொதுமக்கள் அரசு வழங்கியுள்ள மேற்சொன்ன இணையதளம் வாயிலாக அல்லது ஏற்கனவே நான் சொன்ன அலுவலகத்திற்கு நேரில் சென்று எளிதாக விண்ணப்பித்து தங்களுக்கு பிடித்தமான பெயரினை ஏற்படுத்திக் கொள்ளலாம். இதோடைய இணையதள முகவரி https://stationaryprinting.tn.gov.in. இதுதான் இதோடைய இணையதள முகவரி. நன்றி, வணக்கம்.
1: நேரம் 8:10 நேர்கள் வழக்கென்று வந்தால் நிகழ்ச்சி கேட்டீங்க. உரை வழங்கினாங்க திருநெல்வேலி மாவட்ட சிறப்பு அரசு வழக்கறிஞர் ஐ முருகேசன் அவர்கள். தொடர்ந்து கஜினி திரைப்படத்துல இருந்தா பாடல் கேட்கவிருக்கிறோம். பாடலை கேட்டு இணைஞ்சிருங்க ஆகாஷ்வாணி நிலை பண்பலை 102.6.

0: காற்றலைகளில் இசை சாமரம் வீசிக் கொண்டிருப்பது நெல்லையின் இசை களஞ்சியம். ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.
1: சுந்தரபாண்டியபுரம் சி சக்திவேல் அவர்கள்.
2: பரதநாட்டியத்தில் அடிமுடி தேடியதன் உட்பொருளை ஆகாரி அபிநயத்தில் சஞ்சாரியாக கையாள முடியும். திருமாலும் பிரம்மனும் அனற்பிழம்பாக நின்ற இறைவனை அடிமுடியை தேடி நின்றனர்.

அப்படி அடிமுடியை தேடியதன் உட்பொருள் கீழ் நோக்குவது தாமச குணம், மேல் நோக்குவது இராஜச குணம். இந்த இரு குணங்களாலும் இறைவனை காண முடியாது. சத்துவ குணமே இறைவனை காண்பதற்கு சாதனமாக அமைகின்றது. குணம் ஒரு மூன்றும் சாத்வீகமேயாக என்பார் சேக்லார் சுவாமிகள். அடி தாமரை, முடி சடைக்காடு. தாமரையில் வாழ்வது அன்னம், காட்டில் வாழ்வது பன்றி. கானகத்தில் வாழும் பன்றி பாதகமாகிய தாமரையையும், தாமரையில் வாழும் அன்னம் முடியாகிய சடைக்காட்டையும் தேடி இயற்கைக்கு மாறாக முயன்றதால் அடிமுடி காணப்படவில்லை. இறைவன் இயற்கை வடிவினன், இயற்கை நெறியிலேயே காண வேண்டும். திருமால் செல்வமாகிய லக்ஷ்மிக்கு நாயகன், பிரம்மன் கல்வியாகிய வாணிதேவிக்கு நாயகன். இருவரும் தேடி கண்டிலர். இறைவனை பணத்தின் பெருக்கினாலும் படிப்பின் முறுக்கினாலும் காண முடியாது, பக்தி ஒன்றாலேயே காணலாம். நான் எனது என்ற இரண்டினாலும் காண முடியாது. யான் எனதற்ற இடத்திலே இறைவன் வெளிப்படுவான். நான் காண்பேன் என்ற முனைப்புடன் ஆராய்ச்சி செய்வார்க்கும் இறைவனது தோற்றம் காணப்பட மாட்டாது. தன் முனைப்பு நீங்கிய இடத்தே தானே வெளிப்படும். அகத்தே தேடுகின்றவரை இறைவனை காண முடியாது. அகத்துக்குள்ளே பார்வையை திருப்பி அன்பென்னும் வலை வீசி அகக்கண்ணால் பார்ப்பவர்க்கு இறைவன் அகப்படுவான். பிரம்மன் வாக்கு, திருமால் மனம். வாக்கு மனம் என்ற இரண்டினாலும் இறைவனை அறிய முடியாது. பிரம்மன் நினைப்பு, திருமால் மறப்பு. இந்த நினைப்பு மறப்பு என்ற சகல கேவலங்களாகிய பகலிரவில்லாத இடத்தில் இறைவனுடைய காட்சி தோன்றும். இதனை பிரம்மஸ்ரீ நீலகண்ட சிவன் அவர்கள் தான் இயற்றிய கீர்த்தனையில் பௌளி ராகத்தில் ரூபக தாளத்தில் அனுபல்லவியில்

0: என்று பாடுகிறார். தொடர்ந்து சிந்திப்போம்.
1: நேரம் 8:20 ஆகிட்டிருக்குது. நேயர்கள் கேட்டிங்க வேதமும் நாதமும். உரை வழங்கினாங்க சுந்தரபாண்டியபுரம் சி சக்திவேல் அவர்கள். தொடர்ந்து மகேஷ் சரண்யா மற்றும் பல திரைப்படத்தில் இருந்த பாடல் கேட்க விருக்கிறோம். பாடலை கேட்டு இணைஞ்சிருங்க. ஆகாஷ்வாணி நிலை பண்பலை 102.6.

0: இப்படித்தான் ஒரு நாள் காலையில எந்திரிச்சு போய் இந்த பக்கம் பார்த்தா
1: மேகம் தூவும்.
0: என்னடா இந்த பக்கம் ஒரே தூரலா இருக்குன்னு அந்த பக்கம் பார்த்தா
1: இதுவரை இல்லாத உணர்வு இது இதயத்தை.
0: இது இந்த பக்கமா போனா தூருது, அந்த பக்கமா போனா துண்டாக்குதுன்னு பின்பக்கமா போனா
2: உங்க பொன்னான கைகள் புண்ணாகலாமா, உதவிக்கு வரலாமா, சம்மதம் வருமா?
0: என்ன எந்த பக்கம் பார்த்தாலும் ஒரே பாட்டா இருக்கு.
3: இசைமலைன்னா அப்படித்தான் இருக்கும்.
0: என்ன இசைமலையா?
4: ஆமா, நம்ம நெல்லை பண்பலைனாலே எப்பவும் இசைமலை தானே.
0: ஓஹோ, அப்போ எப்போதும் கேளுங்க.
3: இது 102.6.

நேரம் 8:25 ஆகிட்டிருக்குது. நீங்கள் இணைஞ்சிருக்கிறீங்க ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6. நம்ம வாழ்க்கையில் எல்லா விஷயத்தையுமே நம்ம கரெக்டாக ஞாபகம் வச்சுட்டு இருக்க மாட்டாங்க. சில நேரம் சில விஷயங்களை மறந்துடுவோம். அப்படி நம்ம மறக்கக்கூடிய சில விஷயங்கள் நமக்கு வந்து ஐயோ இதை மறந்துட்டோமே அப்படின்ற மாதிரி பாதிப்பையும் ஏற்படுத்தும். சில நேரத்தில் இதெல்லாம் கூட மறந்துட்டேன் பாருங்களேன் அப்படிங்கிற மாதிரி நம்மளை சிரிக்கவும் வைக்கும். அந்த மாதிரி சிரிக்க வைத்த நீங்கள் ஞாபக மறதியில் பண்ண விஷயங்கள் தான் இன்றைக்கி காலையில் 9:02 ஆனந்த பூங்கா நிகழ்ச்சியில் என் கூட பகிர்ந்துக்க இருக்கிறீங்க. மறக்காமல் அந்த மாதிரி விஷயங்களை ஞாபகம் வச்சுன்னா கால் பண்ணி சொல்லுங்கள். 0462-256-1132 அப்படிலாம் 0462-256-1133 அப்படிங்க எங்களுக்கு. ஸோ நீங்கள் ஞாபகம் மறதியில் பண்ண சிரிக்க வைத்த விஷயங்களை கேட்கறதுக்காக

0: வர்ணஜாலமாய் இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.
1: நேரம் 8:30 ஆகிட்டு இருக்குது. கேட்டுக்கிறீங்க ஆகாஷ்வாணி நிலை பண்பலை 102.6. இன்றைய குறுஞ்செய்தா கேட்கவிருக்கிறோம், கேளுங்க, தொடர்ந்து நினைச்சிருங்க.
2: இன்றைய குறுஞ்செய்தி,
3: மன்னர் வேந்தி
4: காலை வணக்கம். வார் மந்திரியாரே இப்படி அமரும்
3: மன்னாதி மன்னர், கடையெழு வள்ளல்களின் பரம்பரையில் உதித்த கொடை வள்ளல், வீராதி வீரர், சூராதி சூரர், மாவீரர், அஞ்சா நெஞ்சர், எங்கள் நாட்டை காக்கும் 73 எலிகேசி மன்னர், நீர் நீடோடி வாழ்க.
4: இந்த ஸ்துதிகளும் புகழ் மாலைகளும் சற்று தூக்கலாக இருக்கிறதே.
3: ஐயோ, மன்னர் கண்டுபிடித்து விடுவாரோ? சமாளிப்போம்.

0: சரி, புகழ் மாலை சற்று தூக்கலாக இருக்கிறது. அப்படி என்றால் உமக்கு என்னால் ஏதோ காரியமாக வேண்டி இருக்கிறது. என்ன விஷயமாக வந்திருக்கிறீர்?
1: ஆஹா, ஓஹோ, மன்னா, என்னே தங்கள் புத்திசாலித்தனம். அற்புதமாக நான் கூற வந்ததை கேட்ச் செய்து விட்டீர்கள்.
0: சரி சரி, என்னை புகழ்ந்தது போதும், விவரத்தை கூறும்.
1: மன்னா, ஒரு வாரத்திற்கு விடுமுறை வேண்டும். இதோ எனது விடுமுறை கோரிக்கை விண்ணப்ப கடிதம்.
0: ஓஹோ, உமது நீண்ட புகழ் மாலைக்கு பின்னணியில் இருப்பது இந்த விடுமுறை தானோ? ஆமாம், ஒரு விடுமுறையில் நீர் சென்று விட்டால் அரசவையில் இருக்கும் அலுவல்களை யார் கவனிப்பது? அப்படி ஒரு வாரம் விடுமுறை எடுத்துக்கொண்டு என்ன செய்ய போகிறீர்?
1: ஃபாரஸ்ட் பாத்திங் செய்ய போகிறேன் மன்னா.
0: ஃபாரஸ்ட் பாத்திங்? பாத்திங் என்றால் குளிப்பது என்று தானே அர்த்தம். ஓஹோ, காட்டுக்கு சென்று குளித்து விளையாட போகிறீர். அதற்கு உமக்கு ஒரு வாரம் விடுமுறை கேட்கிறதோ?
1: ஐயோ, அப்படி இல்லை மன்னா. இதற்குத்தான் தாங்கள் குருகுலத்தில் ஆங்கில வகுப்பை கட்டடித்து விட்டு விளையாட செல்ல வேண்டாம் என்று கூறினேன். கேட்டீர்களா? இப்போது ஆங்கிலம் தெரியாமல் தவறாக புரிந்து கொண்டு என்னை கோபிப்பது?
0: இல்லை இல்லை இல்லை இல்லை, இம்முறை நான் சரியாகத்தான் புரிந்து கொண்டிருக்கிறேன். ஃபாரஸ்ட் பாத்திங் என்றால் காட்டிற்குள் குளிப்பது என்றுதானே அர்த்தம்?
1: அதுதான் இல்லை. ஃபாரஸ்ட் பாத்திங் என்றால் காட்டிற்குள் நடப்பது என்று அர்த்தம்.
0: நடப்பதா? பாத்திங் என்றால் இதுவரை குளிப்பது என்றுதானே நான் படித்திருக்கிறேன்? எனக்கு புரியவில்லை, நீ சரியாக கூறும்.
1: மன்னா, ஃபாரஸ்ட் பாத்திங் என்பது ஜப்பானிய மருத்துவ முறை. இதை ஜப்பானிய மொழியில் ஷின்ரின் யோகு என்று சொல்கிறார்கள்.
0: ஷின்ரின் யோகு? ஆமாம், இதற்கு அர்த்தம் தான் என்ன? அப்படி என்னதான் செய்கிறார்கள் இதில்?
1: மன்னா, 2 மணி நேரத்திலிருந்து 6 மணி நேரம் வரை காற்றுக்குள் நடப்பதை தான் ஃபாரஸ்ட் பாத்திங் அல்லது ஷின்ரின் யோகு என்று கூறுகிறார்கள்.
0: காற்றுக்குள் மரங்கள் இருக்கும், மரங்களின் நடுவில் நடந்தால் இயற்கை காற்று கிடைக்கும். இது நம் எல்லோருக்கும் தெரிந்த விஷயம் தானே?
1: மன்னா, தெரியாத விஷயங்களும் இதில் உள்ளன. காடு என்பது மரங்கள் நிறைந்த இயற்கையோடு நம்மை ஒன்றிணைக்க கூடிய ஒரு இடம். இயற்கையோடு மரங்களோடு நாம் தொடுதல், நுகர்தல், பார்த்தல், கேட்டல், முகர்தல் என்ற 5 உணர்வுகளோடு உறவாடும் போது நமக்கு ஏகப்பட்ட ஆரோக்கிய நன்மைகள் கிடைக்கின்றன.
0: என்ன மந்திரியாரை உளறுகிறீர்? அப்படி என்னென்ன நன்மைகள் கிடைக்கின்றன, என்ன ஆரோக்கியம் நமக்கு கிடைக்கின்றது?
1: மன்னா, அமைதியான மரங்களால் இயற்கை சூழலால் நிரம்ப பெற்ற காடுகள் வழியே 2 முதல் 6 மணி நேரம் நீங்கள் நடக்கும் போது அங்கே கேட்கக்கூடிய பறவைகளின் கீச் கீச் என்ற சப்தமும், உங்களை அழகாக தொட்டு செல்லும் சென்ற காற்றும், காட்டில் நிற்கும் மரங்களின் தண்டுகளை நீங்கள் அணைத்துக் கொண்டிருக்கும் போது அந்த தொடுதல் மற்றும் ஸ்பரிசம் மூலம் பெறப்படும் உணர்வும், அந்த காட்டில் கொட்டி கிடக்கும் மூலிகைகள், பூக்கள் மற்றும் மரங்களின் வாசனையை நுகர்வதும், காட்டில் நிறைந்திருக்கும் பச்சை பசையில் என்று மனதை பசுமையால் நிறைக்கும் பச்சை நிறமும், பூக்கள், மரங்கள், இலைகள், ஆறுகள், நீர்வீழ்ச்சி இவற்றின் சத்தமும் நிறமும் பார்க்கும் போதும் கேட்கும் போதும்,
0: அடடா, என்னதான் மாற்றத்தை உண்டு செய்கின்றன! சீக்கிரம் கூறு மந்திரியாரே.
1: உங்கள் நரம்பு மண்டலம் அமைதிப்படுத்துகிறது, ரத அழுத்தத்தை குறைக்கிறது, இதய துடிப்பை சீராக்குகிறது. இது தவிர மரங்கள் காற்றில் வெளியிடும் ரசாயனமான பைட்டான்சைட், மனிதர்கள் நாம் நுகரும் போது அது நமது உடலில் இருக்கும் ரத்தத்தில் இருக்கும் வெள்ளை அணுக்களை அதிகரிக்க செய்து நோய் எதிர்ப்பு சக்தியை தூண்டுகிறது. இது மட்டுமல்ல, ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்களை குறைக்கின்றன, கேன்சர் நோயின் பாதிப்பையும் குறைக்கின்றன என்று லண்டனை சேர்ந்த லீ மற்றும் கேரி இவான்ஸ் என்ற மருத்துவர்கள் கடந்த 2018, 2022, 2023 ஆண்டுகளில் நடத்திய ஆராய்ச்சிகள் மற்றும் ஆய்வுகளில் தெரிவித்திருக்கிறார்கள்.
0: மந்திரியாரி, அப்படி என்றால் இயற்கையாகவே நமது கன்னியாகுமரி மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டி இருக்கிறது. இங்கே காடுகள் நிறைந்த பகுதிகள் தான் நம் மாவட்டத்தை சுற்றி சுற்றி இருக்கிறது. அப்படி என்றால் நமது மாவட்டத்தை சேர்ந்த மக்கள் ஃபாரஸ்ட் பாத்திங் செய்ய சுலபமாகத்தான் இருக்கும். நாம் அனைவருமே எடுத்துக்கொள்வோம் ஒரு வாரம் விடுமுறை. எடுத்துக்கொண்டு ஃபாரஸ்ட் பாத்திங் செய்து விட்டு வருவோம். இயற்கையோடு ஒரு வாரம் இணைந்திருந்து விட்டு வருவோம்.
1: என்ன மன்னா, தாங்களும் ஊர் சுற்ற வருகிறீர்களா?
0: நான் 73 எலிகேசி மன்னர், இந்த நாடாளும் மன்னர். ஆரோக்கியமாக இருந்தால் தானே இந்த நாட்டை சரியாக வழிநடத்தி செல்ல முடியும். அதனால் தான் இந்த முடிவு.
1: நல்ல சமாளிப்பு. இன்றைய குறுஞ்செய்தி.
2: எழுதி பங்கேற்றோர் ஜே லிஜு, டி ஜெபின் நிக்ஸ்லின்.
3: நிமிடமாக கேட்டிருக்கிறீங்க ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6. இன்றைய குறிஞ்செய்திதான் கேட்டோம். காடுகள் சம்பந்தப்பட்ட நிறைய தகவலை தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா? இப்போ அது சம்பந்தப்பட்ட பாடலும் கேட்டு வந்துடலாமா? சாமுராய் திரைப்படத்துல இருந்தா பாடல் வந்துட்டு இருக்கு. ஹரிஹரன் திப்போ இணைந்து பாடின பாடல், பாடலை கேட்டு இணைஞ்சிருங்க. இது நிலை பண்பலை 102.6.

நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க நிலைப்பன்மலை 102.6. நேரம் 8:42 நிமிடமாகிட்டு இருக்குது. கேட்டுட்டு இருக்கிறீங்க ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6. நம்ம வாழ்க்கையில் ஏதாவது ஒரு விஷயம் புதுசாக கற்றுக்கணும்னு ஆசைப்படுவோம். அதாவது யாராவது ஒரு விஷயத்தை ரொம்ப அழகாக செய்கிறாங்க அப்படின்னா அதை பார்க்கும்போது நம்ம இதை கற்றுக்கிட்டால் நல்லாயிருக்கும்ல அப்படிங்கிற மாதிரி நமக்கு தோணும். குறிப்பாக தோழிகள் பார்த்திங்கன்னா அதுவும் பெண்கள் வந்து கண்டிப்பாக இதை தையல் கற்றுக்கணும்னு ஆசைப்படுவாங்க. சில தையல் தெரிஞ்சவங்க இன்னும் ஸ்பெஷலாக ஆரி ஒர்க் மாதிரியான வித்தியாசமான விஷயங்களை தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுவாங்க. சிலருக்கு பெயிண்டிங் கற்றுக்கணும்னு ஆசை இருக்கும். இன்னும் சிலருக்கு பார்த்திங்கன்னா டிரைவிங்லேயே பெரிய பெரிய வண்டி ஓட்டணும்னு ஆசை இருக்கும். இப்படி ஏதாவது ஒரு விஷயம் கண்டிப்பாக கற்றுக்கணும்னு ஆசை இருக்கும் இல்லைங்களா? அப்படி தோழிகள் உங்களுக்கு ஏதாவது நீங்கள் இந்த விஷயத்தை கற்றுக்கணும் அப்படின்னு புதுசாக ஆசைப்படக்கூடிய ஏதாவது திறமை இருக்குதா அதை கால் பண்ணி நீங்களும் சொல்லலாம். இன்னைக்கு சிநேகிதி நிகழ்ச்சியில் 12:10. ஸோ எல்லா வேலையும் சட்டன் முடிச்சுட்டு 12:10 தோழிகள் மறக்காமல் சிநேகிதிக்கு கால் பண்ணி நீங்கள் கற்றுக்கொள்ள ஆசைப்படும் ஒரு புதிய திறமை என்ன அப்படின்றத சொல்ல இருக்கிறீங்க. அப்படியே இன்னைக்கு நலம் தானால என்ன தெரிஞ்சுக்க இருக்கிறோம் அப்படின்னா பூவரசினுடைய மருத்துவ பயன்கள் தான். இதை பற்றி நம்ம அடிக்கடி பார்த்துருப்போம், நம்ம வந்து கேள்விப்பட்டிருப்போம். இதில் என்னென்ன விஷயம் உட்பட்டிருக்கு அப்படிங்கிற நிறைய சுவாரஸ்யமான தகவல் தான் நீங்கள் வந்து நம்ம பண்பலையில் ஒளிபரப்பாக கேட்க இருக்கிறீங்க. இப்போ நிகழ்ச்சியில் பாடலும் வந்துகிட்டே இருக்கு. ராம் திரைப்படத்துலேருந்து பாடலை கேட்டு இணைஞ்சிருங்க.

0: இன்று ஒரு தகவல்.
1: தினமும் காலை 8:50 ஒலிபரப்பாகும் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: 80 வருடங்களாக சைபால்.

0: 8:49 ஆயிட்டிருக்குது. நீங்கள் நினைச்சிருக்கிறீங்க ஆகாஷ்வாணி நிலை பண்பலை 102.6. நீங்கள் இனி கேட்கலாம் சைபால் வழங்கும் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல்.
1: சைபாலின் இன்று ஒரு தகவல். தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: சைபால்.
3: முகத்தில் பருவா சைபால், சொரியா சிறங்கோ சைபால், இதயில் அடையா சைபால், சேர்த்து புண்ணா சைபால்.
2: சைபால்
4: தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். எமது ஒலி களஞ்சியத்திலிருந்து.
5: ஒரு ஊரில் ஒரு ராஜா இருந்தார். அவர் ஒரு நாள் காலையில் அரண்மனையில் மேல் மாடத்தில் வந்து நின்றுகிட்டு இருந்தார். அப்போ ஒரு ஆள் வீதியில் ரொம்ப வேகமாக ஓடிக்கிட்டு இருக்கான். அதை ராஜா கவனித்தார். அவன் மனசில் ஏதோ ஒரு தவிப்பு இருக்குங்கிறத புரிஞ்சுக்கிட்டார். உடனே அரண்மனை சேவகர்களை கூப்பிட்டார். அந்த ஆளை இங்கே அழைச்சிட்டு வாங்க அப்படின்னார். இவங்க ஓடி போய் அந்த ஆளை அழைச்சிட்டு வந்தாங்க. மன்னர் முன்னாடி நிறுத்தினாங்க. மன்னர் அவனை நிமிந்து பார்த்தார். எதுக்காக இவ்வளவு வேகமாக ஓடிக்கிட்டு இருக்கிற அப்படின்னு கேட்டார். இதுக்கு அவன் சொன்னான், மன்னா, நம்ம கோட்டையின் வடக்கு வாசல் இருக்கு இல்லையா, அது ஓரமாக ஒரு பெரிய பாறாங்கல் கிடக்கு. அதுக்கு அடியில் நான் ஒரே ஒரு வெள்ளி நாணயத்தை புதைச்சி வச்சுருக்கேன். அது இப்போ எனக்கு தேவைப்படுது. என்னுடைய மனைவிக்கு ஒரு பரிசு வாங்கி கொடுக்க வேண்டியிருக்கு. அதுக்காக தான் அவசரமாக ஓடிக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னா. மன்னர் யோசனை பண்ணார். அப்புறம் சொன்னார், அதுக்காகவா இப்படி ஓடுற, பரவாயில்ல, அதை பற்றி கவலைப்படாத, நான் உனக்கு 10 வெள்ளிக்காசுகள் தர்றேன், வாங்கிட்டு திரும்பிப்போ அப்படின்னார். இவன் தலையை சொரிஞ்சான், மன்னா, நீங்கள் கொடுக்கறத ரொம்பவும் மகிழ்ச்சியோடு வாங்கிக்கிறேன், இருந்தாலும் அதுக்கப்புறம் அந்த வடக்கு வாசலுக்கு போய் அங்கே இருக்கிற ஒரு நாணயத்தையும் எடுத்துக்கிட்டு போயிடுறேனே அப்படின்னானான். இதை பாருப்பா, அந்த ஒரு நாணயத்தை மறந்துடு, உனக்கு 100 வெள்ளி நாணயங்கள் தரேன் இருக்கார். மன்னா ரொம்ப மகிழ்ச்சி, உங்கள் மாதிரி தாராள குணம் வேற யாருக்கும் வராது, நீங்கள் கொடுக்குற 100 நாணயங்களையும் வாங்கிக்கிறேன், இருந்தாலும் வடக்கு வாசலுக்கு போய் அதையும் எடுத்துக்கிட்டா 101 ஆகிடுமே அப்படின்னானா. இதை பாருப்பா, அந்த ஒரு நாணயத்தை மறந்துடு, அது எக்கேடாவது கெட்டு போட்டோம், நான் உனக்கு 100 பொற்காசுகள் தரேன், அதையாவது வாங்கிட்டு வந்த வழியிலேயே திரும்பி போடுன்னாராம். தங்க நாணயங்களே தரேன்னு சொல்கிறீங்க, தாராளமாக வாங்கிக்கிறேன், இருந்தாலும் வடக்கு வாசலுக்கு போய் அப்படின்னு மறுபடியும் ஆரம்பித்தான். அரசர் வந்து பொறுமை இழந்துட்டார். கடைசியாக ஒரு முடிவுக்கு வந்துட்டார். இதை பாருப்பா, உனக்கு என்னுடைய ராஜ்ய

0: இதுலேயே பாதியை கொடுத்துட்றேன், அப்படியாவது திருப்தியாக திரும்பிப்போம் அப்படின்னாராம். மன்னா, உங்களுடைய பெருந்தன்மைக்கு ஈடு இணையே கிடையாது, தேசத்திலேயே பாதி பிரித்து கொடுக்குறேன்னு சொல்கிறீங்க, அதனால் உங்ககிட்ட ஒரு சின்ன வேண்டுகோள் அப்படின்னானா. சொல்லு சொல்லுன்னாராம் மன்னர் ஆர்வமாக. இவன் மெதுவாக ஆரம்பித்தான். அப்படி இந்த ராஜ்யத்தை ரெண்டாக பிரிக்கிறப்போ அந்த வடக்கு வாசல் இருக்கிற பக்கத்தை என்கிட்டயே கொடுத்துருங்கோ அப்படின்னானா. மன்னர் அசந்து போயிட்டார். இந்த கதை எதுக்காகன்னு கேட்டால், மனம்ங்கிறது ஒரு குரங்குங்கிறத புரிஞ்சுக்கிறதுக்காகத்தான். உன்னை பிடிச்சிக்கிட்டா லேசில் விடாது. அப்படிப்பட்ட மனசை அறிவு தான் வழி நடத்தணும், அதில் தான் வாழ்க்கையின் வெற்றி அடங்கியிருக்குது. ஒரு சின்ன பையன் தெருவில் அழுதுகிட்டு இருந்தான். ஏன்பா அழுகுறேன்னு ஒரு பெரியவர் கேட்டார். 1 ரூபா காசு இங்கே தொலைச்சுட்டேன் அப்படின்னா, சரி அதுக்காக அழாத, அதுக்கு பதிலாக 10 ரூபா தரேன், இந்தா வச்சுக்கோன்னு கொடுத்தார். அந்த 10 ரூபாய வாங்கி சட்டப்பையில் போட்டுக்கிட்டு அதை விட அதிகமாக சத்தம் போட்டு அழ ஆரம்பிச்சிட்டான். மறுபடியும் ஏண்டா அழறேன்னு கேட்டார் பெரியவர். அந்த 1 ரூபாயும் கிடச்சிட்டுதுன்னா இப்போ என்கிட்ட 11 ரூபா இருக்குமே, இப்போ 10 ரூபா தானே இருக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு அழறான்.
1: நேர்கள் இதுவரை எமது ஒலி களஞ்சியத்திலிருந்து தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்டீர்கள்.
2: சைபாலின் இன்று ஒரு தகவல்,
3: தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதார
4: சைபால் முகத்தில் அனைத்து
5: மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
6: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
7: பஞ்சபூதங்கள் சாட்சியா 4 வேதங்கள் சொல்ல, 3 முடிச்சோட 2 மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க நம்ம ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

நேரம் 8:59 ஆகிட்டு கேட்டு இருக்கீங்க ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6. நேர்களே, இன்னும் சில நொடிகளில் 9 செய்தி சுருக்கம் தான் கேட்க இருக்கிறோம். அதைத் தொடர்ந்து ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சியில சிரிக்க வைத்த ஞாபக மறதியான சம்பவங்கள் பத்தி தான் நீங்க கலந்துகிட்டு பேச இருக்கிறீங்க. தொடர்ந்து நினைச்சிருங்க. நிகழ்ச்சி வரைக்கும் கூட பேசிட்டு இருந்தேன் நான் உங்கள் தோழி ஆர்ஜே ஜெமிமா செபாஸ்டியன்.

வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் ரங்கநாதன். இந்தியா, சீனா, ரஷ்யா உள்ளிட்ட நாடுகள் இடம்பெற்றுள்ள ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பின் மாநாடு இன்று கிர்கிஸ்தான் தலைநகர் பிஷ்கெக்கில் தொடங்குகிறது. பல்வேறு நாடுகளுடன் இந்தியா செய்து கொண்டுள்ள தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் படிப்படியாக அமலுக்கு வந்து கொண்டிருப்பதாக நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். நியூயார்க்கில் உள்ள புகழ்பெற்ற மேடிசன் சதுக்கத்தில் இந்திய தேசிய கொடி அவமதிக்கப்பட்டதற்கு மத்திய அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். கைலாஷ் மானசரோவர் யாத்திரையை முடித்துவிட்டு சீனாவிலிருந்து நேபாளத்திற்குள் நுழைய காத்திருந்த தமிழகத்தைச் சேர்ந்த 40 பேர் குறித்த தகவல் இன்னும் கிடைக்கவில்லை என்று அவர்களை அழைத்துச் சென்ற சுற்றுலா நிறுவனம் தெரிவித்துள்ளது. மேட்டூர் அணையின் நீர்மட்டம் 90.92 அடியாக உயர்ந்துள்ளது. அணைக்கு வினாடிக்கு 10,455 கனஅடி தண்ணீர் வந்து கொண்டிருக்கிறது. நேபாளத்தில் ஏற்பட்ட திடீர் வெள்ளப்பெருக்கில் பலியானவர்களின் எண்ணிக்கை 788 உயர்ந்துள்ளது. நேபாள வெள்ளப்பெருக்கில் உயிரிழந்த இந்தியர்களை அடையாளம் காண அந்நாட்டின் சுகாதாரத்துறையினருக்கு உதவ இந்திய தடய அறிவியல் நிபுணர்கள் காத்மாண்டு சென்றுள்ளனர். சத்தீஸ்கட் மாநிலத்தில் பாதுகாப்பு படையினர் நேற்று மேற்கொண்ட சோதனையின்போது நக்சல் தீவிரவாதிகளின் மறைவிடம் கண்டுபிடிக்கப்பட்டு அங்கிருந்து ஏராளமான வெடிமருந்துகளை பறிமுதல் செய்தனர். சென்னையிலிருந்து நேற்று 166 பயணிகளுடன் அந்தமான் சென்ற தனியார் நிறுவன விமானம் அங்கு மோசமான வானிலை காரணமாக தரையிறங்க முடியாமல் மீண்டும் சென்னைக்கே திரும்பியது. தாம்பரத்திலிருந்து தென் மாவட்டங்களுக்கு செல்லும் வாராந்திர 14 சிறப்பு ரயில்களின் சேவை நீட்டிக்கப்பட்டுள்ளதாக தெற்கு ரயில்வே தெரிவித்துள்ளது. திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் ஆவணி திருவிழா இன்று அதிகாலை கொடியேற்றத்துடன் தொடங்கியது. தமிழகத்தில் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இன்று இடி மின்னல், பலத்த காற்றுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஆசிய கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 94 ரன் வித்தியாசத்தில் தாய்லாந்தை வென்றது. 20 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை கால்பந்து போட்டிக்கான தகுதிச் சுற்று ஆட்டத்தில் இந்தியா இன்று சிரியாவை எதிர்கொள்கிறது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: 2.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: அன்பு நெஞ்சங்களுக்கு உற்சாகமான இனிய காலை வணக்கம். குட் மார்னிங் கேட்டுக்கிறீங்க அகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6. 9:03 ஆயாச்சு. ஆனந்த பூங்காட்டு நிகழ்ச்சியும் தொடங்கியாச்சு. இன்னைக்கு தேதி அப்படியே பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 31 ஆயிடுச்சு. இன்னும் சொல்ல போனால் செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் டிசம்பர் 4 மாதம் தான் இருக்குது. இந்த வருஷம் இப்போ தான் ஆரம்பிச்சமாக இருந்துச்சு. சட்டுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம அடுத்து 9வது மாதத்தில் காலடி எடுத்து வைக்க போகிறோம். ஸோ இந்த 8 மாதமாக நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு யோசிச்சு பார்த்தா ஒன்றுமே ஞாபகம் இருக்க மாட்டேங்குது. ஏன்னா எதுவுமே நம்ம நோட்டபுளாக செய்யல போல. ஸோ நான் செய்யல போல அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லி ஆகணும். இப்படி யோசிச்சுட்டு இருக்கும்போது தாங்க எனக்கு இந்த விஷயம் ஞாபகம் வந்துச்சு. அதாவது ஞாபக மருதி அப்படிங்கிறது ஒரு வரமாகவே இருக்குதுன்னு சொல்லலாம். ஏன்னா நம்ம மறக்க வேண்டிய சில கசப்பான நினைவுகளையும் சில மனிதர்களையும் வந்து சுலபமாக வந்தது நம்மளுடைய மைண்ட் வந்து அப்படி டெலிட்டட் அப்படிங்கிற மாதிரி பண்ணிடுது இல்லையா. சில சமயங்களில் அதுவும் கூட நமக்கு ஒரு எனர்ஜியாக தான் இருக்குது. அதனால் ஞாபக மருதி அப்படிங்கிறது ஒரு கிஃப்ட்னு கூட சொல்லலாம். நீங்கள் எப்படி யோசிச்சிருக்கீங்களா? அதாவது நான் கூட இந்த விஷயத்தை யோசிச்சிட்டே இருக்கும்போது இந்த கோர்ஸ்லாம் ஞாபகம் வந்துச்சு. இது சம்மந்தமாக நம்ம நேர்கள் கிட்ட கேட்டு அப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சிருந்தேன். ஏன்னா நான் வந்து ஒரு வீடியோ பார்த்துட்டு இருக்கும்போது அவங்க பேசிகிட்டு இருப்பாங்க. என் ஃபோனை வந்து நான் தொலைச்சிட்டேன்னு சொல்லி என் ஃபோனில் டார்ச் ஆன் பண்ணி என் ஃபோனே தேடிக்கிட்டு இருந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா இப்போ ஓடிட்டுருக்கிற இந்த காலத்தில் நம்ம ஸ்ட்ரெஸ்ஸாகவே ஓடுறதுனால என்ன பண்ணுறோன்றதை நம்ம மறந்துடுறோம். சில பேர் பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜை திறந்து வச்சு ரொம்ப நேரமாக என்ன எடுக்க வந்தோம், ஏன் இங்கே வந்தேன், என்ன வேலை இப்போ ஸ்டார்ட் பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி மறந்துடும். இந்த மாதிரி சிரிக்க வச்ச சில ஞாபக மாதிரி விஷயங்கள் உங்களுக்கும் இருக்கும் இல்லையா? அப்படி இருந்துச்சுன்னா தயங்காமல் டக்குனு உங்கள் ஃபோன் எடுத்து 0462-256-1133 அப்படி இல்லைனா 0462-256-1133 அப்படிங்க எங்களுக்கு கால் பண்ணி சொல்லுங்கள். உங்கள் வாழ்க்கையில் நடந்த ஞாபக மாதிரியான சிரிப்பான விஷயங்களை கேட்குறதுக்கு நானும் செம்மையாக ஜாலியாக வந்துட்டேன். நான் உங்கள் தோழி ஆர்ஜே ஜெயமா செபாஸ்டியன். நிகழ்ச்சியில் முதல் நேராக யார் இங்கேருந்து பேசுகிறாங்கன்னு கேட்டலாம். வணக்கம்.
2: என்ன
1: கண்ணாடி எங்கன்னு தேடக்கூடிய
2: எங்களுடைய தாத்தாவும் பாட்டியும் பார்க்கும்பொழுது பயங்கர காமெடியா இருக்கும் மேம்.
1: சூப்பர் சார், நன்றி நன்றி, ரொம்ப அழகா சொன்னீங்க. நீங்கள் இணைஞ்சதுக்கு நன்றி. அடுத்த நீங்க யார் எங்க இருந்து? வணக்கம்.
3: ஜெரிமா ஜெபஸ்டின் மேடம், காலை ஒரு பணிவான வணக்கம். ரவிக்குமுதாம் மூலகரப்பட்டி.
1: ரவிக்குமுதா சார், அப்படியே சொல்லிருங்க உங்களுடைய நகைச்சுவையான ஞாபக மாதிரி விஷயங்கள்.
3: யாவது ரேஷன் கடைக்கு காசும் கார்டும் கையில கொடுப்பாங்க. நான் நினைச்சு அந்த எடுத்து போறமான்னு சொல்லி வேற கார்டு ஏடிஎம் கார்டை தூக்கிட்டு போயிருவேன்.
1: சரி,
3: கையில வைக்கும் போது அங்க இருக்கிறவங்க கூட சிரிப்பாங்க. ஏடிஎம் வந்து பணத்துக்கு தான் போட்டிருக்கு, ரேஷனுக்கு மாப்பா அது. வீட்டுல உளுந்து உளுந்து சிரிப்பாங்க. அதே மாதிரி நினைச்சா ஏதாவது கடையில ஜாமான் வாங்கிட்டு வந்தீங்கன்னா டீ கடையில உட்காந்து வள வளன்னு பேசிட்டு இருப்பேன். கடைசியில அந்த பையன் அங்கேயே மறந்து வச்சு வந்துருவேன்.
1: வீட்டுல வாழ்த்தி இருப்பாங்களே
3: மேடம். அதாவது ஞாபகம் வருங்கிறது வந்து

0: கேள்வா வரக்கூடியதுதான்.
1: ஆமா
0: அது
1: ஆமா
0: ஒரு காமெடியா வரக்கூடியது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்படி வரும்போது கண்டிப்பா வரும். அது
1: நிச்சயமா
0: ஆணைக்கும்
1: நிச்சயமா
0: அடி சறக்குங்கிறது.
1: அப்படி
0: என்னைக்கு
1: சொல்லிக்கலாம்ல.
0: ஒரு நாள் நினைச்சு ஆமா ஆணைக்கும் அடி சறக்குங்கள மேடம். எவ்வளவு பெரிய ஆணையா இருந்தாலும் சின்ன குழியில டபக்கன தவறி உள்ள விழுந்துருது இல்ல.
1: சூப்பர் சார், இப்படிதான்
0: அதே
1: சொல்லிக்கலாம்.
0: மாதிரிதான் மேடம். இன்னொன்னு வீட்டமா சுட சுட இட்லியை வச்சு பிரிச்சுல தூக்கி வச்சேன்னா
1: சுட சுட தூக்கி வச்சிங்க, சில்லுன்னு
0: சில்லுன்னு
1: சாப்பிடுவோன்னு.
0: சாப்பிடுங்க. இட்லியை காணும் ஒரு மணி நேரமா தேடி இருக்கேன், பிரிச்சுல தூக்கி வச்சிருக்கேன். அது ஒரு காமெடி தான்
1: சூப்பர் சார், நிறைய
0: மேடம்.
1: இருக்கு
0: அடுத்த
1: போல.
0: நேரத்துக்கு
1: அப்போ
0: வாய்ப்பு கொடுக்க.
1: நன்றி நன்றி
0: அதே
1: நன்றி.
0: நன்றி மேடம்.
1: அதாவது ஞாபகம் மாதிரி நான் தான் நிறைய விஷயம் பண்ணேன்னு பார்த்தா, என் கூட நிறைய பேர் இருக்காங்க போல நிகழ்ச்சியில். அடுத்த நேயர் வணக்கம்.
2: வணக்கம்.
1: வணக்கம்.
2: தூத்துக்குடி மாவட்டம் சிவகலையில் இருந்து கே கே தாமஸ் பேசுறேம்மா.
1: கே கே தாமஸ் சார், எப்படி இருக்கீங்க?
2: ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்க தான் நல்லா காமெடி போட்டுக்கிட்டு இருக்கீங்களே.
1: இன்னைக்கு நேர்களை பாத்தீங்கன்னா
2: நானே காணும் என் போனன்னு சொல்லி நான் தேடி, ஐயோ அரை எப்ப நான் ஒரு மணி நேரமா என் போன தேடிட்டு இருக்கேன்டா அப்படின்னு என் நண்பர்கிட்ட சொல்ல, இது என் மகன்டே தம்பி என் போன பாத்தியாடா, அப்பா போன காணும் ஒரு மணி நேரமா நான் தேடிட்டு
1: கிடக்கேன்.
2: பெற அவன் என் அம்மா எழுத்தாப்புல உள்ள நண்பன் ரொம்ப சிரிச்சு, என்னடா நீ பேசுறது எதுல அப்படி? இப்ப இத மாதிரிமா இன்னொன்னு ரொம்ப த்ரில்லிங்கான இன்னொன்னு, 2004 சுனாமி டைம் இருக்கு பாத்தீங்களா, அந்த டைம்ல நடந்தது உண்மை சம்பவம். எங்க சொந்தக்காரங்க ஒரு அக்கா பேச சொன்னது சொல்றேன். வேளாங்கண்ணிக்கு டூருக்கு போயிருந்திருக்காங்க இவங்க. அங்க சுனாமி எல்லாம் வந்துருச்சு, எல்லாரும் ஓட்டல் எடுக்கிறாங்களாம், ரூம் அவுட் காலி பண்ணி காலி பண்ணி போயிட்டு இருக்கிறாங்களாம். அந்த அக்காவுடைய மக மருமகன் எல்லாருமே போயிருந்திருக்காங்க, பிள்ளைகள் எல்லாம் கூட்டிட்டு. அந்த மருமகன் ரொம்ப பதட்டத்துல, ஐயோ என் பிள்ளைய காணும் என் பிள்ளைய காணும் கத்திட்டே இருந்தாராம். வரவுதான் சொன்னாங்களா, ஐயா மருமக வருத்தப்படாதீங்க, நீங்க சோழ வச்சிருக்க உங்க பிள்ளை நம்ம பிள்ளைதான், நீங்க பயந்துடாதீங்கன்னு சொன்னாங்களா. உண்மையிலே பாருங்க, அது வந்து இது சிரிக்க கூட முடியல.
1: இல்ல அந்த டைம் நம்ம இப்ப கேக்கும் போது நகைச்சுவையா இருக்கு, அந்த டைம் இவ்வளவு பதட்டமா இருந்திருக்கும்ல.
2: நேரத்துல என்ன தெரியலீங்க எப்படி இருக்கு பதட்டம்.
1: கண்டிப்பா
2: போன காணுன்னு போனையே வச்சு தேடுறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு, இருக்கு. நல்ல பழைய ஞாபகத்துக்கு கொண்டதுக்காக நெல்லை பண்பனைக்கும் உங்களுக்கும் நன்றி.
1: நன்றி சார், நன்றி நன்றி. சொன்னேகள் வந்து நிறைய அவங்களுக்கு ஞாபகம் மாதிரி சொன்னால் நிறைய இடங்களை வந்து திட்டு தான் விடுவோம் இல்லைங்களா. நிறையலாம் எங்கள் அம்மா கிட்ட நானும் திட்டு வாங்கியிருக்கேன், இதை கூட ஞாபகம் வச்சுக்க மாட்டேன், இவ்வளோ பெரிய எருமாடுமே வளர்ந்துருக்கு அப்படிங்கிற மாதிரி நிறைய வாழ்த்துக்கள்லாம் எனக்கு வந்திருக்கு. ஆனால் சில சமயம் பார்த்தீங்கன்னா அந்த ஞாபகம் மாதிரி நம்மளுடைய கவலைகளை மறந்து ஒரு நிமிஷம் சந்தோஷமாக இருக்க வைக்கும். அந்த மாதிரி உங்கள் வாழ்க்கையில் நடந்த சிரிக்க வைத்த ஞாபகம் மாதிரி என்ன சம்பவங்கள்லாம் சொல்லிட்டுருக்கிறீங்க. ஞாபகம் மருதி பற்றி வந்த நிறைய பாடல்களும் இன்னைக்கு நிகழ்ச்சியில் காத்துட்ருக்கு. ஞாபகங்கள், ஞாபகம் மருதி நினைவுகள், இந்த மாதிரியான பாடல்களை கேட்க விருக்கிறோம். அந்த வகையில் முதல் பாடலாம் டெடி திரைப்படத்தில் இருந்த பாடல் கேட்க இருக்கிறோம். மதன் காக்கியுடைய பாடல் வரிகளில் பிரதீப் குமார், ஜோனிடா காந்தி இந்த பாடல் டீமானுடைய இசையில் பாடல் வந்துட்டுருக்கு, கேட்டு அணிச்சிருங்க. தொடர்ந்து கேட்கலாம் நேயர்களுடைய ஞாபகம் மருதியான நகைச்சுவையான சம்பவங்களால். இப்போ நேரம் பார்த்தீங்கன்னா 9:10 ஆகிட்டுருக்குது. பாடல் இதோ கேட்டே அணிச்சிருங்க. ஸ்டே டியூன்டா FM Rainbow 102.6 ஓட.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.
1: ஒன்பது மணி 15 நிமிடமாக இருக்குது. நீங்கள் நினைச்சிருக்கீங்க ஆகாஷ்வாணி எஃப்எம் ரெயின்போ 102.6. அதாவது ஒரு பையன் அவங்க அம்மா கிட்ட கேட்டானா, அம்மா எனக்கு ஞாபகம் மருந்து வியாதி வந்துடுச்சு நினைக்கிறமா அப்படின்னு. அவங்க அம்மா வந்து எப்படிடா சொல்ற அப்படின்னு கேட்டாங்களா. அதுக்கு அந்த பையன், நேற்று நீங்க எனக்கு 100 ரூபா கொடுத்தீங்க, ஆனா நான் அதை உங்ககிட்ட திருப்பி கொடுத்தனா இல்லையான்னு தெரியல, சுத்தமா ஞாபகம் இல்லாம, அதனால என்ன பண்றீங்க, மறுபடியும் எனக்கு 100 ரூபா கொடுங்க அப்படின்னு கேட்டாங்களாம். ஸோ இந்த மாதிரி ஞாபக மதின்னு சொல்லும் போது நிறைய விஷயங்கள் நமக்கு வந்து நகைச்சுவையாக தோணும் இல்லையா. அப்படி உங்கள் வாழ்க்கையில் நடந்த விஷயங்கள் ஷேர் பண்ணிட்டு இருக்கிறீங்க, தொடர்ந்து பேசலாம். மேகல் கிட்ட வணக்கம். வணக்கம்
2: மேடம். வணக்கம் மேடம்.
1: வணக்கம். யார் இங்கே இருந்து? அர்னால் சார் சொல்லும் வரும்போதே ஒரு ஸ்மைலோட.
2: நடந்தது ஒரு விஷயம் சொல்றேன் மேடம். எங்க வீட்டுல பணியாரம் செஞ்சுட்டு வாழை பிரிச்சு வச்சுட்டு சுவாசமாவும் பிரிச்சு வச்சிருந்தேன் மேடம். நான் சாயங்காலம் தாங்க சுத்தாப்பி கடை போட்டு அங்க கடைக்கு போயிட்டேன். எங்க வீட்டுக்காரங்க சுவாசமாக போது பணியாரமாக எடுத்து சுட்டுருக்காங்க, சட்டியில வரவே மாட்டாங்க, பிஞ்சு பிஞ்சு போயிட்டு இருந்தாலும் எங்க பேரன் பிஞ்சு எல்லாம் தாத்தா சுட்ட துவாசம் இனிப்பா இருக்குன்னு பிச்சு பிச்சு தாத்தா துவாசிட்டு இருந்தா சின்னட்டேன். நான் என்னடா இனிப்பா இருந்துச்சு, ஐயோ பணியாரத்துக்கு போய் மண்டலம் போட்டு சின்ன சின்ன சுத்தா இருக்குன்னு வந்து பாக்கேன். முத்தாவசி மேல பிச்சு பிச்சு ரெண்டு பேருமே சுவாசிச்சு சாப்பிட்டாங்க மேடம். எங்களுக்கு ஒரே சிரிப்பு. நான் வீட்டுல
1: பணியார தோசை ஆயிடுச்சுன்னு
2: மாவு விட்டுறாதீங்க,
1: நீங்க மருந்து மாத்தி எடுத்தது எனக்கு இப்படி ஆயிரும் அப்படின்னு சொல்லிருக்கீங்க.
2: என்ன மேடம்?
1: இல்ல நீங்க மருந்து மாத்தி பண்ணது என்னோட வாழ்க்கையில விளையாண்டு போல அப்படிங்கிற மாதிரி தோணிச்சிருக்கேன்.

0: ஆமாம் மேடம்,
1: நன்றி நன்றி. சோ பணியார
0: நன்றி
1: தோசை சாப்பிட்டது
0: மேடம்.
1: மறக்க முடியாது. நன்றி சார். நிகழ்ச்சியில் அடுத்த நேயர் வணக்கம்.
0: வணக்கம்மா.
1: வணக்கம்
0: தேனியிலிருந்து நீதிமோகன்.
1: நீதிமோகன் சார், சொல்லுங்க.
0: டவுனுக்கு வண்டி எடுத்துட்டு போனேன், டூ வீலரை. வரும்போது பார்த்தா வேற வண்டியை தூக்கிட்டு வந்துட்டேன்.
1: ஐயோ.
0: வண்டி வண்டி சார்ஜ் சேர்த்து நான் பாடு எடுத்துட்டு வீட்டுக்கு வந்துட்டேன். வந்து அப்புறம் சைலன்ஸ் டவுனை பார்த்தா, ஐயோ வேற வண்டி நம்மளை களவாணி நினைச்சுவாங்கன்ட்டு திரும்ப
1: திருப்பி
0: கொண்டு போய்
1: போன
0: வச்ச இடத்துலயே வண்டி போய் வச்சுட்டு என் வண்டி எடுத்துட்டு வந்தேன்.
1: வண்டி சாமி சேர்ந்துருச்சு என்ன
0: ராம சேர்ந்துருச்சு.
1: சார்?
0: அப்புறம் இன்னொரு நாள் என் செருப்பு ஒண்ணு, என் வீட்டுக்காரம்மா செருப்பு, ரெண்டையும் போட்டு டவுனுக்கு போயிட்டேன்.
1: ஒரு ஒரு காலையும் ஒவ்வொரு செருப்பு போட்டு போயிட்டீங்க,
0: ஆமா,
1: போடும்போது கூட
0: அவர்
1: தெரியலன்னு.
0: டவுன்ல இருக்கவங்க எல்லாம் என் காலை மட்டும் கைசா பார்த்தாங்க. அப்புறம் பார்த்துட்டு அதை ஒரு பையில எடுத்து போட்டு அப்புறம் வரும்போது ரிட்டர்ன் வந்தேன்.
1: சரி சரி,
0: நன்றிவா.
1: நன்றி சார், நன்றி. அதாவது ஞாபக மறதியில உனக்கும் பெரியவங்க இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லிட்டு இருக்காங்க. அடுத்த நேயர் வணக்கம்.
0: வணக்கம்மா.
1: வணக்கம்
0: கோவில்பட்டியில இருந்து மெக்கானிக் சங்கர் பேசுறேன்.
1: சங்கர் சார், சொல்லுங்க.
0: அதாவதுமா, திண்டுக்கலுக்கு ஒரு வேலையா போயிருந்தோம். போயிருக்கும் போது வண்டியில வச்சு கணக்கு எழுதிக்கிட்டு இருந்தேன். கணக்கு எழுதிக்கிட்டு இருக்கும் போது பேனால பால் பேண்ட் பேனால மை தீர்ந்து போச்சு. அப்ப இந்த பையனை கூப்பிட்டு, அவங்க கூட அவன் பேர் சுப்ராஜ், அவன் ஒரு ஞாபகம் மறதி பிடிச்ச பையன், அந்த போய் ஒரு பால் பேண்ட் வாங்கிட்டு வாடா அப்படின்னு. பால் பேண்ட் வாங்கிட்டு வரான்னு சொல்லி 100 ரூபாய் தாளா கொடுத்து விட்டேன். இவன் போன உடனே ரொம்ப நேரம் ஆளை காணும். இல்லடா, இவன் பேனா கொண்டு போன பையில என்ன ஆளை காணுமே அப்படின்னு சொல்லி நான் தேடிக்கிட்டு இருக்கேன். கொஞ்ச நேரம் கழிச்சு ஒரு கேரி பாக்கல ஒரு பொட்டணத்தை கொண்டு வந்தான்.
1: பால் பண்ணா
0: ஆமா, என்னடா என்ன பொண்ணு, என்ன இவ்வளவு என்னடா இவ்வளவு நேரம் கழிச்சு வார, என்ன பேனா வாங்கடா, நீ என்ன சொன்னீங்க அப்படின்னா, இல்ல பால் பெண்ணாடா வேண்டாம் சொன்ன, நான் பால் பண்ணு நினைச்சது 10 பால் பண்ண வேண்டாம் வச்சாமா.
1: 10 ஷேர் பண்ணி சாப்பிடுங்கன்னு
0: என்ன செய்ய,
1: அதை சாப்பிட்டதான் செய்யணும், வேற என்ன பண்றது என்ன.
0: சோறு போட முடியுமா?
1: ஆமா,
0: போய் நான் போய் ஒரு பேனா வேண்டாம் கணக்கு வைத்து வந்தோம் பார்த்து.
1: முதல்லயே போய் பேனா வாங்கிருக்கலாம், கடைசியில வாழைப்பழ கதை மாதிரி ஆயிடுச்சு என்ன. நன்றி நன்றி நன்றி நிகழ்ச்சியில பேசினதுக்கு. அதாவது காலையிலேயே இந்த மாதிரி குதூகலமாக பழைய விஷயங்களை பேசி ஜாலியாக ஆரம்பிக்கிறது ஒரு தனி சந்தோஷம்தான், ஒரு எனர்ஜி கிடைச்ச மாதிரி இருக்குதான். கூடவே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஞாபகம் மருதி ஞாபகங்கள்ன்ற மாதிரி பாடல்கள்லாம் கேட்டுட்டு இருக்கிறோம். அந்த வகையில் அடுத்த பாடல் கேட்க இருக்கிறோம். ஞாபகங்கள் திரைப்படத்துல இருந்து ஜேம்ஸோட இசையில எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடினது பா விஜயோடைய பாடல் வரிகள்ல. நீங்க மறந்த சிரிக்க வைத்த ஞாபக மாதிரியான சம்பவங்கள் தான் ஷேர் பண்ணி சொல்லிட்டு இருக்கிறீங்க. நீங்களும் கூட உங்களுடைய விஷயங்களை கால் பண்ணி சொல்லலாம். 0462-256-1132 அப்படின்னா 0462-256-1133 அப்படின்னு எங்களுக்கு. ஜெய்மா செபாஸ்டியன் இந்த மாதிரிலாம் நடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு தோணுச்சுன்னா கால் பண்ணிடுங்க. இப்போ பாடல் வந்துட்டு இருக்கு, பாடலை கேட்டு அனுப்பிச்சிருங்க. FM Rainbow 102.6 ஓட

0: நம்மை ஒன்றும் செய்யாது.
1: இப்படி எல்லா தருணங்களிலும் உங்கள் இதயத்தை இதமாக கழிய வைப்பது நமது ஆகாஷ்வாணி நெல்லை பண்பலை 102.6.

0: ஒரு வயதான தாத்தா பார்த்தீங்கன்னா, அவர் ட்ரெயினில் போயிட்டு வந்திருக்காரு. அப்போ டிக்கெட் செக் பண்ணுறதுக்காக டிடிஆர் வருவாங்க இல்லையா, அவங்க வந்து டிக்கெட் கேட்கும் போது தாத்தா எங்கே வச்சுன்னு தெரியாமல் அவருடைய ஷர்ட் பாக்கெட்டில், பேண்ட் பாக்கெட்டெல்லாம் தேடி பார்த்துருக்காங்க, சூட் கேஸில் பேக்லாம் தேடி பார்த்துருக்காங்க. அவர் பரபரப்பாக தேடுறது பார்த்தோன்னா டிடிஆரே கொஞ்சம் இறக்கப்பட்டு, சார் மெதுவாக தேடுங்க, நான் வெயிட் பண்ணிக்கிறேன், வெயிட் பண்ணி இருக்கிறேன்னு சொல்லும்போது அவர் தாத்தா சொன்னாராம், நீங்கள் வெயிட் பண்ணுவீங்கப்பா, டிக்கெட் எடுத்தால் தானே நான் எங்கே போகணுன்றது எனக்கு ஞாபகம் வரும் அப்படின்னு சொன்னாங்களாம். அவங்க இந்த மாதிரி ஞாபக மாதிரியான விஷயங்கள் சில நேரம் நம்மளை சிரிக்கவும் வைக்கும் இல்லையா. அந்த மாதிரி சிரிக்க வைத்த ஞாபக மாதிரியான சம்பவங்கள் தான் நேகள் நம்ம கூட பகிர்ந்துட்டுருக்கிறீங்க. நேரம் 9:27 ஆகிட்டுருக்குது. இது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 நிகழ்ச்சியில் பேச போகிற அடுத்த நேயர், வணக்கம். வணக்கம். யார், இங்கிருந்து?
1: பத்மா பேசுகிறேன்.
0: பத்மாமா சொல்லுங்கள்.
1: நான் வந்து அடிக்க

0: கதவை தவிர எல்லாரும் தேடி இருக்கீங்க. சரி சரி சரி, சூப்பர் பாய். இப்போ இந்த
1: விஷயம்
0: இன்னும் பொங்கவே மாட்டேங்குன்னு பாத்துட்டு இருந்தீங்களா? சரி, ஞாபக மாதிரியான விஷயங்கள் கொஞ்சம் நகைச்சுவையா தான் இருக்கு. நன்றி மா நிகழ்ச்சியில பேசினதுக்கு. அடுத்த நேயர் வணக்கம். வணக்கம்.
2: வணக்கம் மேடம், நலமா இருக்கீங்களா?
0: நலமா இருக்கேன் சார். நீங்க யாரு, எங்க இருந்து?
2: மயிலாடுதுறை மாவட்டம் கே சிவசுப்ரமணியன்.
0: சிவசுப்ரமணியம் சார், சொல்லுங்க.
2: ஞாபகம் மாதிரி நான் வந்து மளிகை கடைக்கும் மார்க்கெட்டுக்கும் போனேன், காய்கறி மார்க்கெட்டுக்கும். காய்கறி மார்க்கெட்ல வாங்கிட்டு ஒரு பையில ஒன்னு மளிகை கடை சாமான் போட்டு பில்ல போட்டு காய்கறி எல்லாம் மளிகை கடையில வச்சுட்டு
0: வச்சேன்.
2: அந்த மளிகை கடை சாமான வந்து எடுத்துட்டு வந்து வீட்டுக்கு. அதுக்கு மேல வந்து பாக்கலாம் வீட்டுல என்னடாது காய்கறி பைய காணுமே அப்படின்னு பார்த்தோம்னா எனக்கு மனசு சங்கரமா போயிட்டு
0: இருந்தது. தேடி தேடி எடுத்து காய்கறி போய் வச்சுட்டு வந்துட்டோமே, எங்க வச்சோம் தெரியலையே பரபரப்பு ஆயிட்டீங்களா? எப்படி கண்டுபிடிச்சீங்க?
2: அதுக்கு மேல பார்த்தோம்னா அவங்க கடைக்காரர் தெரியும் எனக்கு. அவரு உடனே ஃபோன் பண்ணி இந்த மாதிரி காய்கறி வச்சுட்டு கொடுத்தீங்க, உடனே வந்து எடுத்துட்டு போங்கன்னு சொல்லி எனக்கு ஃபோன் பண்ணாரு. அதுக்கு முதல்ல போய் எடுத்து வந்தோம் மேடம்.
0: ரெண்டு தடவை அலைய வேண்டியதா போயிடுச்சுன்னா ஞாபக மறுதியால.
2: ஆமா, அலைய வேண்டியது.
0: சரி சரி சரி, நீ கவனமா இருங்க, எத்தனை போய் எடுத்துட்டு போறோம் சரிங்களா? நன்றி சார், நன்றி நன்றி,
2: வாய்ப்புக்கு நன்றி. வணக்கம்.
0: அடுத்த நேயர் வணக்கம்.
3: வணக்கம்.
0: வணக்கம்
3: வணக்கம். இனிய சகோதரிக்கு உற்சாகமான இனிய காலை வணக்கம். நாகர்கோவில் கலீல் ரகுமான் சகோதரி, நல்லா இருக்கீங்களா?
0: நலமா இருக்கேன் கலீல் ரகுமான் சார், நீங்க எப்படி இருக்கீங்க?
3: உற்சாகமா மகிழ்ச்சியா இருக்கிறமா. இன்னும் தலைப்புக்கு ஒரு தபாஸ் போடலாமா? காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஞாபக மருந்து எல்லாத்துக்குமே வரும். அந்த ஞாபக மருந்துன்னு ஒரு சூராசியத்தை நீங்க அழகா கொண்டு வந்திருக்கீங்க. அதாவது சுமார் ஒரு 6 மாதங்களுக்கு முன்பு எங்க வீட்டுக்கு ஒரு விருந்தாங்க, கொஞ்சம் பேர் வந்திருந்தாங்க. அவங்களுடைய இது உணவு பதார்த்தங்கள் காலையில் ரெடி பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு நாங்க வந்து ஒரு சிப் இண்டியில போய் ஆர்டர் பண்ணி அந்த உணவுகள்லாம் வந்துச்சு. அந்த உணவுகள்லாம் வந்து எல்லாத்துக்கும் பரிமாறிட்டு இருக்கும் போது இந்த வடை இருக்கு பாத்தீங்களா, உளுந்த வடம்பாங்க உங்க ஊர்ல வந்து, அதுக்கு பேர் மெது வடம்பாங்க. அந்த வடைகளை வந்து ஒரு பார்சல் பண்ணி ஒரு பார்சல் தந்திருக்கிறாரு. அந்த பார்சல் நான் அங்கதான் வச்சேன், ஆனா டானல் அதுக்கு பிற்பாடு என்ன இடம் தேடி வச்சு அந்த ஒண்ணு தேடி தேடி தேடி கிடைச்ச தரலாம் சொல்லி கடையில கேட்க போலாங்கிற நேரத்துல பார்த்தா வண்டியிலேயே இருக்குதுமா.
0: வடை போச்சே அப்படிங்கிற மாதிரி கடைசியா தோணிருக்கும்ல.
3: வண்டிக்குள்ளேதான் இருந்திருக்கு, நான் எடுத்துக்கொண்டு வைக்கல, ஆனா நாங்க எடுத்து வச்ச ஞாபகம் எல்லாம் இருக்குது. கடைசி என்னப்பா வடை அவளுக்கு நீயே சுட்டுட்டியா? ஆனா அவங்க சிந்தனைக்கு கேக்குறாங்க. ஆமா, எனக்கு பயங்கர கோபம் வேற, ஒரு சிரிப்பு வேற. நான் சுடல, நான் இங்கதான் கொண்டு வச்சேன்னு சொன்ன மாதிரி கடைசியில வந்து வண்டியை பார்க்கும்போது வண்டியில இருந்ததுமா. அது வந்து என்ன வாழ்நாள்ல மறக்க முடியாது. அவங்க வடை நீ என்னப்பா அவளுக்கு நீ சுத்திக்கியா? எனக்கு உண்மையிலே ஒரு நகைச்சுவையாவும் இருந்து சிந்திக்க வைக்கிறத மாதிரி
0: கண்டிப்பா.
3: நன்றியம்மா,
0: நன்றி நன்றி நன்றி. சோ உறவினர்கள் வரும்போது இந்த மாதிரி ஏதாவது நடந்துச்சுன்னா அந்த ஞாபகம் மாதிரி என்ன சொல்ல அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும் இல்லையா? நிகழ்ச்சி ஆரம்பிச்சதுலேருந்து இந்த அரை மணி நேரம் எப்படி போச்சுன்னே தெரிலங்க. ஞாபக மருதியான விஷயங்கள், அதுவும் சிரிக்க வைக்கக்கூடிய ஞாபக மருதியான விஷயங்கள் தான் நேயர்கள் பேசிகிட்டே இருக்கீங்க. பாடலையும் அந்த வகையில் கேட்டுகிட்டே இருக்கும். அடுத்த பாடல் கேட்கறதுக்கும் அசல் திரைப்படத்திலேருந்து வைரமுத்துடைய பாடல் வரிகளில் குமரன் சுமுகி அவர்கள் இணைந்து பாடினது, பரத்வாஜுடைய இசையில். தொடர்ந்து நேயர்கள் கிட்ட அவங்கள சிரிக்க வச்ச ஞாபக மருதியான சம்பவங்கள் கேட்கலாம். அதுக்கு முன்னாடி பாடலும் கேட்டு தொடர்ந்து இணைச்சிருங்க. ஆகாஷ்வாணி FM Rainbow 102.6.

0: பஞ்சபூதங்கள் சாட்சியா, நான்கு வேதங்கள் சொல்ல, மூன்று முடிச்சோட இரு மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: நம்ம ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

0: 9:37 ஆகிட்டு இருக்குது. ஆனந்த பூங்காட்டு நிகழ்ச்சியோடு இது ஆகாஷ்வாணி நிலை பண்பலை 102.6. இன்னைக்கு ஆனந்த பூங்காட்டு நிகழ்ச்சியில சிரிக்க வைத்த ஞாபக மறதியான சம்பவங்கள் பத்தி தான் பேசிட்டு இருக்கோம். நிகழ்ச்சியில பேச போற அடுத்த நேயர், வணக்கம்.
1: அன்பு தோழி அவர்களுக்கு இனிய காலை வணக்கம். வாழ்வார் குறிச்சி
0: நலமா இருக்கேன் சார், நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நலமா இருக்கேன்
0: சொல்லுங்க சார்.
1: அதாவது அந்த பாத்தீங்கன்னா இந்த மறதி வந்து அவசரத்தாலையும் ஒரு பதத்தாலும் அந்த வகையில பாத்தீங்கன்னா நான் வந்து வேலை முடிஞ்ச அவசரமா ஏற்கனவே பசி
0: வேற,
1: அதனால பசங்க நின்றுட்டு இருந்தேன். அப்ப அழகாரிஞ்சி போனோம்னா தென்காசிய வண்டி புளியமுடி வண்டியும் வரும். அப்ப அந்த புளியமுடி வண்டி வரும் புளியமுடி வண்டி வரும்னு அந்த நினைப்புல அவசரத்துல வந்தவன் பானாச வண்டியில
0: ஏறிட்டேன்.
1: ஏறி உட்காந்துட்டு அடுத்த ஸ்டாப்ல ஒரு ஆளு பானசம் போகணும் அப்படிங்காரு. நான் சொல்லுவேன் இது எங்க புளியமுடி போதியா அப்படின்னா ரெண்டு ஆளையும் இறக்கி விட்டு
0: ஏறினவங்களையும் இறக்கி விட்டுருக்கீங்க சார்.
1: கிடையாது கண்டிப்பா என்னையா அப்படின்னு.

0: புளியங்குடி வண்டி வரும். அப்ப அந்த புளியங்குடி வண்டி வரும், புளியங்குடி வண்டி வரும்னு அந்த நினைப்புல அவசரத்துல வந்தவன் பானாசம் வண்டியில
1: ஏறிட்டான்.
0: ஏறி உட்காந்து அடுத்த ஸ்டாப்ல ஒரு ஆளு பானாசம் போகணும் அப்படிங்காரு. நான் சொல்லுவேன், இது எங்க புளியங்குடி போதியா அப்படின்னா ரெண்டு ஆளையும் இறக்கி விட்டு.
1: ஐயோ, ஏறினவங்களும் இறக்கி விட்டுருக்கீங்க சார்.
0: கிடையாது கண்டிப்பா என்னையா அப்படின்ட்டு அவரு இங்க வந்து பக்கத்துல உள்ளவங்களும் என்ன யாரும் இறங்க மாட்டாங்க. சிரிக்கவும் சிரிக்கவும் செய்வாங்க. என்னடான்னு பார்த்தா, ஐயா இது பானாசம் போது நீங்க தான் மாறி ஏறிட்டியா
1: அப்படின்னு.
0: கிடையாது எனக்கு சிரிப்பு ஒரு பக்கம், ஆனா அது கொஞ்சம் ஒரு அவமானமாகவும்
1: இருந்தது. மறந்து ஏறிட்டோமே
0: இவ்வளவு நேட்டா ஒரு படிச்ச ஆள் மாதிரி இருந்தும் இப்படி ஆயிட்டவன், ஒரு கவனம் இல்லாம ஒரு பதட்டத்துல இப்படி ஆகி போச்சுன்னு ஒரு வார்த்தை.
1: அதுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை, வாழ்க்கை ஒரு வட்டம் சார். அந்த மாதிரி பூமி வட்டம் தான், நீங்க எங்க சுத்தினாலும் திருப்பி வந்திருப்பீங்க இல்லையா?
0: அந்த நேரத்துல எல்லாரும் அந்த பச்சை என்ன திரும்பி பார்த்தது இன்னைக்கும் அது எனக்கு ஒரு மாதிரி.
1: சரி சரி, பரவாயில்ல, ஞாபகம் விஷயங்கள் இப்ப நினைக்குமே நகைச்சுவையா தான் இருக்குல்ல. நன்றி சார், நன்றி,
0: நன்றி.
1: அடுத்த நேயர் வணக்கம்.
2: வணக்கம் மேடம்.
1: வணக்கம்
2: ஜோதி மேடம்.
1: ஜோதிமா சொல்லுங்க.
2: நான் வந்து இந்த ரேஷன் கடைக்கு ஸ்மார்ட் கார்டு இருக்குல்ல மேடம்.
1: ஆமா,
2: நான் எல்லாம் பணம்லாம் எடுத்து வச்சிட்டேன். அவசரத்துல போன் போட்டாங்க, ரேஷன்ல கூட்டம் இல்ல வான்னு சொன்னாங்களா, போயிட்டேன். இந்த ஸ்மார்ட் கார்டு எடுக்காம
1: போயிட்டேன்.
2: போய் கியூல லைன்ல நின்னுட்டு போய் பதியிற நேரம் இல்ல. ஐயோ, வீட்டுல பீரோல வச்சு எடுத்து அவசரத்துல எடுத்துட்டு மறுபடி வீட்டுக்கு வந்து மறுபடியும் எடுத்துட்டு
1: போனாங்க மேடம். திருப்பி ஒரு லட்சம் ஆகி போச்சு.
2: செருப்பு அடிக்கடி போனோம்னா எங்கன்னா செருப்பு வயலு தலைட்டி விட்டு போ, அப்புறம் வெளியில வரும் போகும்போது செருப்போடாம பேசிட்டே போயிடுறேன்.
1: இதெல்லாம் தொடர்ந்து மறதியா தான் இருக்கு இல்ல?
2: ஆமாங்க மேடம்.
1: சரி சரி, இனி கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க, இல்ல கூட வரவங்கிட்ட சொல்லி வச்சிருங்க. நன்றிமா, நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்த நேயர் வணக்கம்.
3: வணக்கம். வாழ்க வளமுடன்.
1: வணக்கம். யாரு, எங்க இருந்துமா? சாந்திமா சொல்லுங்க.
3: பெரிய விஷயம் எல்லாம் எழுதி வச்சிருவேன். கேஸ் மாட்ட இன்னைக்கு தீந்தது எல்லாம் எழுதிட்டுருவேன்.
1: சின்ன சின்ன விஷயங்கள்
3: எப்ப தீந்துன்னு அது எழுதிட்டு இருப்பேன். சின்ன சின்ன விஷயம் மறந்துடுவேன்.
1: மறக்காம இருக்கு, சின்ன விஷயம் பரவாயில்லங்க, என்னங்க பண்றது, எங்களுக்கும் சொன்னாங்கல்ல, அவனுக்கும் மடிசருக்கும் இந்த மாதிரி போயிட வேண்டியதான. நன்றிமா, நன்றி. அப்பெல்லாம் நீ வத்தப்பட வேணாம், ஏன்னா பாத்தீங்கன்னா இப்ப பேச நேர்கள் முதற்கொண்டு நான் முதற்கொண்டு எல்லாருமே உங்களை மாதிரி தான் இருக்கிறோம். நன்றிமா, நன்றி. நிகழ்ச்சியில பேச
3: நன்றி.
1: ஸோ ஞாபகம் மருதி, சிரிக்க வைத்த ஞாபகம் மருதியான விஷயங்கள் தான் பேசிகிட்டு இருக்கிறோம். அந்த வகையில் ஞாபகம் சம்மந்தமாக அடுத்த பாடல் கேட்கவிருக்கிறோம். நிமிர் திரைப்படத்துலேருந்தான் விஜய் பிரகாஷோடைய குரலில் தாமரையுடைய பாடல் வரிகளில் பி அஜினேஷ் லோகாத் அவர்களுடைய இசையில் பாடல் வந்துட்டுருக்கு. கேட்டு அணிச்சிருங்க, தொடர்ந்து பேசலாம். இது ஆகாஷ்வாணி நிலை பண்பலை 102.6.

0: தென் தமிழகத்தில் முதல் முறையாக ரோபோட்டிக் மூலம் துல்லியமா முழுமையான மூட்டுவலி நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில்.
1: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
2: வர்ணஜாலமாய் இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.
3: எங்கேயோ வச்சிட்டோம் தேடிட்டு இருப்போம்.
4: அது வந்து தொலைஞ்சு தொலைஞ்சு கிடைக்கிற ஒரு பொக்கிஷங்க.
3: ஆனா
4: இது நம்ம லிஸ்ட்லயே இல்லையேங்க.
3: ஆனா அது மாதிரி ஒண்ணு கண்டுபிடிச்சிருக்காங்கன்னு சொல்றாங்க, விளம்பரத்துல வருது. ஆனா அந்த மாதிரி இருந்தா ரொம்ப சௌரியமா இருக்கும்.
4: நான் டிமோட்ட தொலைச்சாலும் திருப்பி கிடைச்சிரும் நினைக்கிறீங்க? சூப்பர்மா, நன்றி நன்றி.
3: அது மாதிரி மாத்திரை போடவே மறந்துருவேன்.
4: ஆமா, இது நிறைய பேர் பண்றாங்க.
3: சுகர் பிரஷர் மாத்திரை எல்லாம் கரெக்டுக்கு போட்டோமானே ஞாபகம் இருக்காது.
4: சில நேரம் கரெக்ட் டைம் போட்டுட்டு போட்டோமான்னு கூட ஞாபகம் யோசிச்சுட்டு இருப்போம்ல.
3: அதுக்காக எண்ணி வச்சுப்பேன், போடல அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன். அது ரொம்ப ஒரு மாற்றம் பண்றதுல.
4: சூப்பர்மா, சோ மறந்தது மட்டும் இல்லாம

0: அது எப்படி ஞாபக சக்தி? டிப்ஸையும் கொடுத்துருக்கீங்க, நன்றி நிகழ்ச்சியில் பேசினதுக்கு. அடுத்த நேயர் வணக்கம். வணக்கம்
1: வணக்கம்மா.
0: வணக்கம்.
1: தூத்துக்குடி மாவட்டம் மஞ்சள் நீர்காயிலிருந்து சிங்காரவேல் பேசுறேன். நலமா இருக்கீங்களா?
0: நலமா இருக்கேன் சார், நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நலமா இருக்கா?
0: சொல்லுங்க சார்.
1: எங்க வீட்டுல பால் மாடு உண்டு. பால் கறந்தா நான் வந்து காலையில உப்பளத்துக்கு 5 மணிக்கு எழும்புவேன், 5 மணிக்கு கிளம்புவேன். அப்போ பால் கறந்து வச்சு ஒரு டீ கடைக்கு கரெக்டா 5:30 கொண்டு கொடுக்கணும். அந்த வீட்டுக்காரமா அது 2 5 5 5 லிட்டர் பிடிக்கிற மாதிரி 2 கேன் உண்டு. அந்த இதுல 1 கேன்ல தண்ணியும் 1 கேன்ல பால் இருந்திருக்கு. அந்த கேன் சொல்ற தூக்க நான் எழும்பையும் தண்ணி கேன தூக்கிட்டு போயிடாதீங்க, பால் கேனை கொண்டு போங்க. நான் தூக்க சேர தண்ணி கேனை எடுத்துக்கொண்டு உப்படுத்துட்டேன்.
0: சொல்லியும் மாத்தி எடுத்துட்டு
1: டீ கடையில பாலோட பாலா தூக்கி ஊத்துருக்காரு தண்ணி.
0: நல்ல வேலை பாத்துட்டாங்கல்ல.
1: அது வருது 1 லிட்டர் போல ஊத்துறப்பதான் அவர் பாத்துட்டேன். என்னடா பச்சை தண்ணி வருது இல்லம்மா? பாலத்துக்கு போயிட்டு அவரு கடையில வந்து 5 10 மணிக்கு பிடிக்க வரும். என்னையா பச்சை தண்ணிய கொண்டு தாத்திருக்கீரன்? ஐயோ பாத்தி தூக்கிட்டு வந்துட்டா, சாரி. இல்ல சரி பரவாயில்ல, பாத்துட்டேன்.
0: நல்ல வேலை கவனிச்சுட்டு அப்படிங்கிற மாதிரி
1: ஒரே சிரிப்பு.
0: நன்றி சார், நன்றி நிகழ்ச்சியில் பேசுறதுக்கு.
1: நன்றிமா.
0: அடுத்த நேயர் யார் இங்க இருந்து? வணக்கம்.
2: வணக்கம் ஜெனிமாமா.
0: வணக்கம்.
2: கருவிருச்சி புதுக்குடியில இருந்து கனகா பேசுறேன். நலமா இருக்கீங்களா?
0: கனகம்மா நலமா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
2: நாங்களும் நிகழ்ச்சியை கேட்டு 9 மணில இருந்து தான் சிரிச்சிட்டு இருக்கேன். அந்த அளவுக்கு சூப்பர் டாபிக் கொண்டு வந்திருக்கீங்க.
0: நன்றிமா, நன்றி. சொல்லுங்கம்மா, நீங்க மறந்த ஞாபகம் விஷயங்கள்.
2: என்கிட்ட ஒரு பழக்கம் இருக்குங்க, மாவு அரைச்ச உடனே ஃப்ரிட்ஜ்ல வச்சிருவேன். 8 மணி நேரம் முன்னாடி வெளிய வச்சு புளி வச்சு அப்படியே சமைக்கிறது. நைட்டு 11 மணிக்கு எடுத்து வச்சா 2 மணிக்கு கூலிங் போகும், 8 மணிக்கு ஊத்தா கரெக்டா வரும்னு அது உடம்புக்கு ஒப்புக்கிட்டாச்சு. அப்படியே கொண்டு போயிட்டு இருக்கேன். சரி, வீட்டுல ஃப்ரிட்ஜ் இல்லாதப்போ பக்கத்து வீட்டுல வச்சு எடுத்து கொண்டா வந்து சில நாள் அது மறக்கும். வீட்லயே இருந்து பக்கத்து ரூம்லதான் இருக்கு, ஹால்ல பாத்துக்கிட்டே எடுத்து வைக்காம பல நாள்
0: மறந்துருக்கீங்க.
2: மறந்தது காலையில என்னடா சமைக்க, ஐயோ
0: மறந்துட்டமே. ஒரு தோசை இட்லி நம்மள காப்பாத்தும், இதை மறந்துட்டமே.
2: கிட்டத்தட்ட கல்யாணம் ஆகி 12 வருஷம் ஆயிடு. 12 வருஷத்துல பாத்தீங்கன்னா 11 வருஷம் காலையில இட்லி தானே நினைச்சுக்கோங்க. டெய்லி காலையில இட்லி தான் இருக்கணும்.
0: கரெக்டா ஞாபகம் வச்சிருக்கனால எடுத்திருக்கீங்க, ஆனா சில சமயங்களும் மறந்துட்டீங்க.
2: பல சமயம் மறப்பேன், இப்ப வர மறந்துட்டு தான் இருக்கு.
0: பரவாயில்லைங்க, நம்ம வந்து எல்லாருமே ஒரே ஏமா தான் இருக்கோம், இதை நினைச்சு வருத்தப்பட வேணும். நன்றி பாரு.
2: நேரம் இங்க இருந்திருக்க மாட்டோம், பெரிய லெவலுக்கு போயிருப்போம். சரி, மறதியும் நல்லதுதான் நினைச்சுக்கணும்.
0: நன்றி பாரு. நன்றி, நன்றி.
2: வாய்ப்புக்கு ரொம்ப நன்றி.
0: உண்மைதான், எல்லா விஷயத்தையும் ஞாபகம் வச்சு தான் நம்ம லைஃப் போகணும்னு இருக்கும். ஆனால் என்ன பண்ணுது, இந்த ஞாபகம் மதி குறுக்க வந்து டிஸ்டர்ப் பண்ணுது. ஸோ நிகழ்ச்சியில் அடுத்ததாக பாடலும் வந்துட்டே இருக்கு. உன்னிடத்தில் என்னை கொடுத்தேன் திரைப்படத்தில் இருந்த சுஜாதோட குரல் சூப்பரான இந்த பாடல். இந்த பாடலை எப்போ கேட்டாலும் கண்டிப்பாக ஏதோ ஒரு விஷயத்தை நமக்கு ஞாபகப்படுத்தும். பாடலை கேட்டு நினைச்சிருங்க. ஆகாஷ்வாணி நாளை பண்பலை 102.6.

0: 9:55 ஆயிருக்குது. நீங்கள் நினைச்சிருக்கீங்க ஆகாஷ்வாணி எஃப்எம் ரெயின்போ 102.6. அப்படி நிகழ்ச்சி நிறைய பகுதிக்கு நாமளும் வந்துட்டோம் இல்லையா. இன்னைக்கு பேசிட்டு இருந்தோம் மேகல் கிட்ட சிரிக்க வைத்த ஞாபக மறதியான சம்பவங்கள். நிகழ்ச்சியுடைய நேர்கள் அடுத்து யார், எங்கிருந்து? வணக்கம். வணக்கம். வணக்கம்.
1: ஹலோ.
0: ஆ வணக்கம். யார், எங்கிருந்து?
1: அன்பான மேடத்துக்கு பண்பான வணக்கம்.
0: ஆ பண்பான வணக்கம் சொல்றதுவா? உங்க பேரு, எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்க?
1: எதிரானையில இருந்து.
0: ஆமா, உங்களுடைய இனிப்பு விட்டு விட்டு கிடைக்குது.
1: போட்டு அவங்க எங்க அதுக்கு பிறகு போன் பண்ணி அவ கேட்டா, ஐயோ சித்தி என் செருப்பு மாறி கிடக்கு, என் செருப்பு எங்க
0: அப்படின்னா.
1: அதுக்கு பிறகுதான் நான் என் காலையில பாத்தேன்.
0: அது கூட கவனிக்காம வேகமா போயாச்சு.
1: அப்படி மாறி போயிட்டேன் பாத்துக்கோங்க. இப்ப அதே மாதிரி நீங்க ஏறுவாடின்னு எடுதானே ஏறுவாடி
0: ஆகிட்டீங்க. உங்க இனிப்பு வந்து டக்குன்னு விட்டு விட்டு கேக்குதா, அதனால வந்து வணக்கம் அப்படின்னு கேக்குது. அதுக்கப்புறம் டக்குன்னு கேட்டாச்சு. பரவாயில்ல, நன்றி நன்றி நிகழ்ச்சியில பேசுனதுக்கு. நிகழ்ச்சியோட நிறைவான நேயர் யார், இங்க இருந்து? வணக்கம்.
2: வணக்கம் மேடம், நலமா இருக்கீங்களா?
0: நலமா இருக்கேன். நீங்க எங்க இருந்து பேசுறீங்க சார், யாரு?
2: நான் கன்னியாகுமரி மாவட்டம் கருங்கல்ல இருந்து பிரான்சிஸ் மேடம்.
0: பிரான்சிஸ் சார் சொல்லுங்க.
2: பாட்டு பாட்டு தானே மேடம்?
0: பாட்டு இல்ல, நிகழ்ச்சியில வந்து இன்னைக்கு தலைப்பு கொடுத்தா பேசிருந்தோம். பரவாயில்ல, நேரம் பாத்தீங்க 9:57 ஆயாச்சு. ஸோ இன்னைக்கு நாம பேசிட்டு இருந்தோம் சிரிக்க வைத்த ஞாபக மறதியான சம்பவங்கள் அப்படின்னு. பொதுவா ஞாபக மறதி அப்படின்றது நம்மளுடைய நேற்றைய கவலைகளை மூளை மறந்துடுது அப்படின்றதுக்கான ஒரு அறிகுறி தான். இன்றைய நாளைக்கு வந்து நம்ம வந்து நாளைக்கு வந்து ஹாப்பியா இருக்கணும் அப்படின்னா இந்த ஞாபக மறதி வந்து நமக்கு சில நேரங்கள்ல அழகான ஒரு தொடக்கமா அமைஞ்சு தருது இல்லையா. ஸோ மறதி அப்படிங்கிறது எல்லாருடைய வாழ்க்கையிலுமே இருக்கிற ஒரு சின்ன சுவாரஸ்யமான விஷயம்தான். நம்ம ரொம்ப டென்ஷனாக இருக்கும்போது இல்லைனா வேறு ஏதாவது பெரிய சிந்தனையில் இருக்கும்போது நம்மளுடைய மூளை வந்து சின்ன சின்ன விஷயங்களை ஸ்கிப் பண்ணிவிடும். அதனால் வர்றது தான். ஸோ இதை மறந்துட்டோமே லைஃப்பில், இதை கூட என்னால் சரியாக செய்ய முடியலையே, நானும் எதுக்கு என்னோடய இந்த விஷயத்தை கூட சரியாக செய்யலாம், வாழ்க்கையில் நான் என்ன சாதிக்க போகிறேன் அப்படின்னு உங்களை நீங்களே தாழ்த்திக்காமல் என்னால் முடியும், இதெல்லாம் ஜாலியான விஷயங்கள் தான், லைஃப்பில் இந்த மாதிரி ஏற்றத்தாலாம் வேறதான் செய்யுங்க, எல்லாத்தையும் தூக்கி போட்டு ஹாப்பியாக போவோம், என்னாலே முடியும் அப்படின்னு நினச்சிங்கன்னா

கண்டிப்பாக இன்றைய நாளில் நீங்கள் சிறப்பாக செய்ய முடியும். அப்படி நிகழ்ச்சி நிறைவான பாடலை கேட்க இருக்கிறோம். மின்னலை திரைப்படத்திலிருந்து இன்னைக்கு நிகழ்ச்சியில் பேசின எல்லா நேர்களுக்குமே நன்றியும் பாராட்டுகளையும் சொல்லிடலாம். ஸோ இன்றைக்கி நீங்கள் ஞாபக மாதிரியான நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணிங்க. நேர்களுடைய நிறைய விஷயங்கள் நம்மளை சிரிக்க வச்சது இல்லையா, சிந்திக்கவும் வச்சுது. ஸோ நிறைய விஷயங்களை நீங்கள் ஷேர் பண்ணதுக்கு நன்றி. தொடர்ந்து நீங்கள் என்ன பண்ணுங்கள், நம்மளுடைய வாழ்க்கையில் ஞாபக மாதிரி வந்தாலும் அதெல்லாம் பெருசாக எடுத்துக்காமல் இதே போல் ஹாப்பியாக ஜாலியாக இருங்கன்னு சொல்லிட்டு நிகழ்ச்சியில் பேசிகிட்டு இருந்தேன். நான் உங்கள் தோழி ஆர்ஜே ஜெமிமா செபாஸ்டியன். பாடலை தொடர்ந்து 10 மணிக்கான செய்திருக்கும். அதை தொடர்ந்து 10:02 மனம் விரும்பிய நிகழ்ச்சியில் உங்களுடைய மனசுக்கு பிடித்த பாடல்களை நீங்கள் கால் பண்ணி கேட்டு ரசிக்கலாம். தொடர்ந்து ஸ்டேட் ஒன்றை கேளுங்க, FM Rainbow 102.6. இப்போ பாடல் வந்துட்டு இருக்கு, காற்றலைகளில் இணைஞ்சிருங்க.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ரெங்கநாதன். இந்தியா, சீனா, ரஷ்யா உள்ளிட்ட நாடுகள் இடம்பெற்றுள்ள ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பின் மாநாடு கிர்கிஸ்தான் தலைநகர் பிஷ்கெக்கில் இன்று தொடங்குகிறது. பல்வேறு நாடுகளுடன் இந்தியா செய்து கொண்டுள்ள தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் படிப்படியாக அமலுக்கு வந்து கொண்டிருப்பதாக நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். நியூயார்க்கில் உள்ள புகழ்பெற்ற மேடிசன் சதுக்கத்தில் இந்திய தேசிய கொடி அவமதிக்கப்பட்டதற்கு மத்திய அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். கைலாஷ் மானசரோவர் யாத்திரையை முடித்துவிட்டு சீனாவிலிருந்து நேபாளத்திற்குள் நுழைய காத்திருந்த தமிழகத்தைச் சேர்ந்த 40 பேர் குறித்த தகவல் இன்னும் கிடைக்கவில்லை என்று அவர்களை அழைத்துச் சென்ற சுற்றுலா நிறுவனம் தெரிவித்துள்ளது. மேட்டூர் அணையின் நீர்மட்டம் 90.92 அடியாக உயர்ந்துள்ளது. அணைக்கு வினாடிக்கு 10,455 கனஅடி தண்ணீர் வந்து கொண்டிருக்கிறது. தஞ்சாவூர் மாவட்டத்தில் முதன்முறையாக நடப்பு கொள்முதல் பருவத்தில் 12.46 லட்சம் டன் நெல் கொள்முதல் செய்யப்பட்டு சாதனை நிகழ்த்தப்பட்டுள்ளது. வெளிநாட்டில் மருத்துவம் பயின்றோர் தகுதிச் சான்றிதழ் பெறுவதற்கு நாளை முதல் விண்ணப்பிக்கலாம் என்று தேசிய மருத்துவ ஆணையம் அறிவித்துள்ளது. நேபாளத்தில் ஏற்பட்ட திடீர் வெள்ளப்பெருக்கில் பலியானவர்களின் எண்ணிக்கை 788 உயர்ந்துள்ளது. நேபாள வெள்ளப்பெருக்கில் உயிரிழந்த இந்தியர்களை அடையாளம் காண அந்நாட்டின் சுகாதாரத்துறையினருக்கு உதவ இந்திய தடய அறிவியல் நிபுணர்கள் காத்மாண்டு சென்றுள்ளனர். சத்தீஸ்கட் மாநிலத்தில் பாதுகாப்பு படையினர் நேற்று மேற்கொண்ட சோதனையின் போது நக்சல் தீவிரவாதிகளின் மறைவிடம் கண்டுபிடிக்கப்பட்டு அங்கிருந்து ஏராளமான வெடிமருந்துகளை பறிமுதல் செய்தனர். சென்னையிலிருந்து நேற்று 166 பயணிகளுடன் அந்தமான் சென்ற தனியார் நிறுவன விமானம் அங்கு மோசமான வானிலை காரணமாக தரையிறங்க முடியாமல் மீண்டும் சென்னைக்கே திரும்பியது. தாம்பரத்திலிருந்து தென் மாவட்டங்களுக்கு செல்லும் வாராந்திர 14 சிறப்பு ரயில்களின் சேவை நீட்டிக்கப்பட்டுள்ளதாக தெற்கு ரயில்வே தெரிவித்துள்ளது. திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் ஆவணி திருவிழா இன்று அதிகாலை கொடியேற்றத்துடன் தொடங்கியது. தமிழகத்தில் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இன்று இடி மின்னல் பலத்த காற்றுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஆசிய கோப்பை மகளிர் 20 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 94 ரன் வித்தியாசத்தில் தாய்லாந்தை வென்றது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: FM Rainbow 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலி என் பண்பலை 102.6 நேர்கள் கேட்க இருக்கிறீங்க மனம் விரும்புதே நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் கால் பண்ணி உங்களுக்கு பிடித்தமான விருப்ப பாடல்களை கேட்டு ரசிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நாங்கள் கேட்கக்கூடிய ரொம்ப எளிமையான கேள்விக்கு சரியான பதில் சொல்லி உங்கள் விருப்ப பாடல்களை நீங்கள் கேட்டு ரசிக்கலாம். நீங்கள் அழைக்க வேண்டிய எண் 256-111-32, அப்படி இல்லைன்னா 256-111-33. வெளியூர் நேரில் இருந்தீங்கன்னா இல்லை மொபைல்லேருந்து கால் பண்ணுற நேர்களாக இருந்தீங்கன்னா 0-462 அப்படிங்கிற இணைப்பை என்ன சேர்க்க மறக்காதீங்க. நிகழ்ச்சியில் உங்கள்கிட்ட பேசிட்டு இருக்கிறது நான் உங்கள் தோழி சிந்து சாரா. நிகழ்ச்சியில் முதல் நேயர் என்ன பாடல் கேட்கறாங்கன்னு கேட்டுடலாம்.
2: வணக்கம்.
1: இனிய காலை வணக்கம். யார் எங்கிருந்து பேசுறீங்க? சொல்லுங்க சார், என்ன பாடல் நிகழ்ச்சியில? கண்டிப்பா கொடுத்தலாம். அழைத்தமைக்கு நன்றி. நன்றி. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில எந்த மாதிரியான கேள்வி பதில்கள் கேட்க போறோம் அப்படின்னா, கிராமங்களில் வந்து நிறைய விஷயங்கள் தயாரிப்பாங்க. அது எல்லாமே வந்து உலக தரத்துக்கு இருக்கும், உலக அளவுக்கு ஃபேமஸாக இருக்கும். அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஒவ்வொரு ஊருக்குமே ஒவ்வொரு ஸ்பெஷல் இருக்குது. எந்த ஊரை நீங்கள் எடுத்துக்கோங்க, தஞ்சாவூர், மதுரை, திருநெல்வேலி, தேனின்னு எல்லா ஊர்லேயுமே ஏதாவது ஒரு பொருள் வந்து ஸ்பெஷலாக ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. அது உலக தரமாக இருக்கும். சில இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா அது ஜிஐ டேக்கு கூட வாங்கியிருக்கும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குல்ல, அதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம கேள்வி பதிலாக பார்க்க போகிறோம். ஸோ உலக தரத்துக்கு போக கூடிய நம்ம ஊர்களில் செய்யக்கூடிய பொருட்கள், அதை பற்றின கேள்வி பதில்கள் தான். ஸோ என்ன கேள்வி என்ன பதில் அப்படின்னு தெரிஞ்சுக்க வெயிட் பண்ணுங்கள். பாடல் வந்துகிட்டே இருக்குது. உத்தமபுத்திரன் திரைப்படத்தில் இருந்து விஜய் ஆண்டனி இசையில்.

0: நேர்களை உங்கள் எஃப்எம் ரெயின்போ 102.6 கேட்டுட்டு இருக்கிறீங்க. மனம் விரும்புதே நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் அடுத்த நேர் யார் என்ன பாடல் கேட்குறாங்கன்னு கேட்டுடலாம். வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், சொல்லுங்க, யாருங்க வந்து பேசுறீங்க?
1: விருதுநகர் மாவட்டம் அமெரிக்கா ராஜ் பேசுறேன் மேடம்.
0: ராஜ், சொல்லுங்க சார், என்ன பாடல் இன்னைக்கு நிகழ்ச்சியில?
1: பீஸ்ட் படத்துல இருந்து ஒரு பாட்டு கொடுங்க.
0: பீஸ்ட் படத்துல இருந்து ஒரு பாடல் கொடுத்துடலாம். சரி, இனி கேள்வி பதில் போகுமா? இந்த தஞ்சாவூர் ஓவியங்கள் இருக்குல்ல, அது ரொம்ப ஆடம்பரமா தெரியறதுக்காகவும் நீண்ட ஆயுளுக்காகவும் பயன்படுத்தப்படும் லோகம் எது? தங்கமா வெள்ளியா?
1: தங்கம் மேடம்.
0: தங்கம் அப்படிங்கிறது மிகச்சரியான பதில். அழைத்தமைக்கு நன்றி.
1: நன்றி.
0: இந்த தஞ்சாவூர் ஓவியங்களோட சிறப்பு அம்சமே என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதன் மீது ஒட்டப்படுகின்ற இந்த 22 கேரட் சுத்தமான தங்கத்தாள்கள் தான். இது வந்து விலை மதிப்பற்ற கற்களும் தான் ரொம்ப ஃபேமஸ். அந்த கற்களும் இந்த தங்கங்களும் சேர்ந்து தான் அந்த தஞ்சாவூர் பெயிண்டிங் வந்து அவ்வளவு அழகாக தக தகன் இப்போ மின்னுது. அதனால் பல நூற்றாண்டுகள் ஆனாலும் அது மங்காமல் இருக்கிறதுக்கு இது ஒரு முக்கிய காரணம். இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சியில் சொல்லியிருந்தேன், அதாவது சில ஊர்களில் தயாரிக்கக்கூடிய பொருட்கள் எல்லாமே உலக தரமா ஃபேமஸா இருக்கக்கூடிய விஷயங்கள் பொருட்கள் நிறைய இருக்கு, அதை பத்தின கேள்விகள் தான் அப்படின்னு. சில பொருட்கள் பாத்தீங்க அப்படின்னா புவிசார் குறியீடும் வாங்கியிருக்கும், அந்த அளவுக்கு ரொம்ப ஃபேமஸா இருக்கக்கூடிய நிறைய பொருட்கள் இருக்கு. அது என்னென்ன? சின்ன சின்ன ஊர்கள்ல இருந்து தான் தயாரிக்கப்படுகிறது, ஆனா பாத்தீங்கன்னா உலகம் தரத்தளவுக்கு அது இருக்கும் அப்படிங்கறதுனால அதை பத்தி இன்னைக்கு நம்ம பேச போறோம் மனம் விரும்புதே நிகழ்ச்சியில. இப்போ பாடல் வந்துட்டே இருக்கு. பீஸ்ட் திரைப்படத்திற்காக அனிருத் ஜுனேட்டா காந்தி பாட்டியிருக்காங்க. அனிருத் இசையில்

0: நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க நிலைப்பன்மலை 102.6. நேர்களை நேரம் சரியாக காலை 10:16 ஆயிட்டுருக்கு. நேர்கள் கேட்டுட்ருக்கிறீங்க மனம் விரும்புதே நிகழ்ச்சி. நிகழ்ச்சி அடுத்த நேர் யார் என்ன பாடல் கேட்குறாங்கன்னு கேட்டலாம். வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கு. நீங்க எப்படி இருக்கீங்க?
0: நல்லா இருக்கேன். ஆனா ரெண்டு ரெண்டா கேக்குதே.
1: ஆனா நான் தூரம் வந்துட்டேன்.
0: சரி ஓகே சொல்லுங்க, என்ன பாடல் இன்னைக்கு நிகழ்ச்சியில?
1: எனக்கு வடகரி படத்துல இருந்து கண்டபடி கண்டபடி இருப்பாங்க.
0: கண்டபடி கண்டபடி ஓகே, கண்டிப்பா கொடுத்துடலாம். சரி கேள்வி பதில் போலாமா?
1: போலாம்.
0: எப்படி இந்த காஞ்சிபுரம் பட்டு அப்படிங்கறது ஃபேமஸோ அதே மாதிரி மதுரையில சுங்குடி சேலைகள் ஃபேமஸ் அப்படிதானே? அதோட தனித்துவமான தயாரிப்பு முறை என்ன அப்படிங்கறதான் கேள்வி. உங்களுக்கான ஆப்ஷன் டை அண்ட் டை, அதாவது முடிச்சு போட்டு அதுக்கப்புறம் சாயம் போடுறது. இன்னொன்னு இயந்திர அச்சு. அதுதான் மிகச்சரியான பதில். ரொம்ப அழகா சொன்னீங்க, வாழ்த்துக்கள்.
1: நன்றி
0: நன்றி. இந்த துணியில வந்து சிறு சிறு முடிச்சுகளை போட்டு அதன் பிறகு வந்து இயற்கை சாயங்களால முக்கி எடுப்பாங்களாம். அந்த முறையில பண்ணும் போதுதான் சேலையில அழகான புள்ளிகள் அப்புறம் கோல வடிவங்கள் எல்லாம் உருவாக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த முறையில தான், இந்த தனித்துவமான முறையில தான் மதுரை சுங்குடி சேலைகள் எல்லாம் தயாரிக்கப்படுகிறது அப்படிங்கிற ஒரு விஷயம்தான். அடுத்த கேள்வி என்ன அப்படின்னா, வீடுகள் ரொம்ப அழகான வீடுகள், நிறைய திரைப்படத்துல ஷூட்டிங்ல வைக்கக்கூடிய வீடுகள் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த செட்டிநாடு வீடுகள். செட்டிநாடு வீடுகளில் தரையை அலங்கரிக்க ஓடுகள் இருக்குல்ல, அது ஒரு மாவட்டத்தில இருந்து தயாரிச்சு கொண்டு வருவாங்க. அது எந்த மாவட்டம் அப்படிங்கிறது தான் அடுத்த கேள்வி. பாடல் வந்துட்டே இருக்கு. வடஹரி திரைப்படத்திற்காக பொன்ராஜ் எழுதின பாடல், விவேக் மெர்வின் இசையில விஜய் பிரகாஷ், திவாகர், ஆஜிஷ், அசோக் இவங்கெல்லாம் சேர்ந்து பாடியிருக்காங்க.

0: நேர்களை உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 கேட்டுட்டு இருக்கிறீங்க. மனம் விரும்புதே நிகழ்ச்சி அடுத்த நேயர். வணக்கம்.
1: வணக்கம் மேடம், நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கும் சார், நீங்க நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கு மேடம். நான் கன்னியாகுமரி மாவட்டம் கருங்கல் பாலூர்ல இருந்து பிரான்சிஸ் மேடம்.
0: பிரான்சிஸ் சொல்லுங்க சார்.
1: படம் சத்தம் போடாதே.
0: சரி.

0: பேசுகிறேன் பேசுகிறேன் ஓங்கிலையும் பேசுகிறேன், புயலடித்தால் கலங்காதே நான் பூக்களை நீட்டுகிறேன், எதை நீ தொலைத்தாலும் மனதை தொலைக்காதே, அடங்காமலே அலைவாயிலே மனமல்லவாம். அந்த இனிமையான பாட்டு தாங்க மேடம்.
1: என்ன பாடல்னு கேட்டா பாடியே காமிச்சிட்டீங்களா?
0: ஆமா மேடம்.
1: சரி ஓகே, கேள்வி பதிலுக்கு போலாமா? அலங்கரிக்கும் ஓடுகள் வந்து எந்த மாவட்டத்தில் தயாரிக்கப்படுகிறது? சிவகங்கையா மதுரையா? சிவகங்கை அப்படிங்கறது மிகச்சரியான பதில், அழைத்தமைக்கு நன்றி.
0: நன்றி.
1: சிவகங்கை மாவட்டத்தில் ஆத்தங்குடி அப்படிங்கிற கிராமத்தில் அங்கே இருக்கக்கூடிய உள்ளூர் மணல், சிமெண்ட், அதுக்கப்புறம் இயற்கை வண்ணங்களை கொண்டு தான் முற்றிலும் கையால் இந்த ஓடுகள் வந்து வடிவமைக்கப்படுகிறது. அந்த ஓடுகளை வச்சு தான் செட்டிநாடு வீடுகளை வந்து அலங்கரிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் அவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு இப்போ வரைக்கும் அந்த ஆத்தங்குடி ஓடுகள், ஆத்தங்குடி டைல்ஸ் அப்படின்னா ரொம்ப ஃபேமஸாக பார்க்கப்படுது. சரி, அடுத்த கேள்வி என்ன அப்படின்னு கேட்டுட்டு பேசுகிறேன், பாடல் கேட்க போயிடலாம். நீலகிரி மலை வாழும் தொடர் அப்படிங்கிற ஒரு பழங்குடியின மக்கள் வந்து எந்த பாரம்பரிய கலை உலகம் வந்து புகழ் பெற்றது? எந்த பாரம்பரிய கலை வந்து உலக புகழ் பெற்றது அப்படிங்கறது அடுத்த கேள்வி. இப்போ பாடல் வந்துட்டே இருக்கு. சத்தம் போடாதே திரைப்படத்திற்காக நா முத்துக்குமார் அவர்கள் எழுதிய பாடல், யுவன் சங்கர் ராஜா இசையில். நேரம் சரியாக காலை 10:24 ஆயிற்றுக்கு.

0: நேர்களை உங்கள் எஃப்எம் ரெயின்போ 102.6 கேட்டுட்டு இருக்கிறீங்க. மனம் விரும்புதே நிகழ்ச்சி நேரம் சரியாக காலை 10:30 ஆயிட்டு இருக்கு. நிகழ்ச்சியில் அடுத்த நேரம் யார் எங்க இருந்து கேட்டலாம். வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம் சார், யார் இங்க இருந்து பேசுறீங்க?
1: நான் ராமநாதபுரம் சாத்தன்குடியில இருந்து முருகன்.
0: முருகன் சாருக்கு என்ன பாடல் இன்னைக்கு நிகழ்ச்சியில?
1: எனக்கு வந்து ஆடு விளம்பரத்து யாத்தே யாத்தே அந்த பாட்டு கொடுத்துருங்க.
0: ஓகே கொடுத்துடலாம். சரி, கேள்வி பதில் போலாமா? நீலகிரி மலையில வாழும் தோடர் அப்படிங்கிற ஒரு பழங்குடியின மக்கள் வந்து ஒரு பாரம்பரிய கலை வந்து பின்பற்றுறாங்க, செய்யறாங்க. அது உலக புகழ் பெற்றது. அது என்ன கலை அப்படிங்கறதான் உங்களுக்கான கேள்வி. ஆப்ஷன் எம்ப்ராய்டரி இல்லனா மர வேலைப்பாடு. எம்ப்ராய்டரி அப்படிங்கிறது மிக சரியான பதில். அழைத்தமைக்கு நன்றி, வாழ்த்துக்கள். இந்த எம்ப்ராய்டரி பார்த்தீங்க அப்படின்னா இதுவும் புவிசார் குறியீடு பெற்றிருக்கு. அதாவது அந்த மக்கள், பழங்குடியின மக்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறது. பொதுவாகவே இந்த மாதிரி மலைகளில் இருக்காங்க அப்படின்னா அந்த மறை வேலைப்பாடுகள் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் செய்வாங்களே. ஆனால் இங்கே இருக்கக்கூடிய பெண்கள் எம்ப்ராய்ட் பண்ணுறாங்க. இதில் என்ன சிறப்பான அம்சம் பார்த்தீங்கன்னா இருபுறமும் பயன்படுத்தலாம். அவங்க எம்ப்ராய்ட் பண்ணி ஒரு ஷால் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது ரெண்டு பக்கமும் நம்மளால் பயன்படுத்த முடியும். நிறைய கலர்ஸ் அவங்க பயன்படுத்துறது கிடையாது. அதாவது ஒரு க்ரீம் கலர் இல்லைன்னா ஒயிட்டு, எல்லோ, அந்த மாதிரி பிளாக்கு, ரெட், இந்த மாதிரியான குறிப்பிட்ட கலர்ஸ் வச்சு தான் அவங்க பண்ணுறாங்க. இது ரொம்ப ஃபேமஸ் உலக அளவில் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி வண்ணங்களும் ரொம்ப அதிகமாக இல்லாமல் சின்னதாக இருக்கிறதுனால பார்க்கவும் வந்து ரொம்ப அழகாக இருக்கும் அப்படிங்கிறதுனால இந்த மாதிரி கலர்ஸில் ஒரு காம்பினேஷனில் இருந்தது அப்படின்னா இந்த பழங்குடியின மக்கள் ப்ரிப்பேர் பண்ணது தான் அப்படின்னு எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி இருக்கும். இது அச்சோ வரைபடமோ எதுவுமே கிடையாது, கையாலே எம்ப்ராய்ட் பண்ணுறாங்க. அதுதான் இந்த ஊரில் இருக்கிற ஃபேமஸ் அப்படின்னே சொல்லலாம். சரி, அடுத்த கேள்வி என்னென்னா சுவாமி மலை இல்ல இருக்கக்கூடிய வெங்கல சிலைகள், வெங்கல சிலைகள் அப்படின்னாலே சுவாமி மலை தான் சொல்லுவாங்கல்ல, எந்த உலோக கலவையால் அது செய்யப்படுகிறது அப்படிங்கிறதான் அடுத்த கேள்வி. இப்போ பாடல் வந்துட்டே இருக்கு. ஜி வி பிரகாஷ்குமார் இசையில ஆடுகளம் திரைப்படத்துல இருந்து பாடல் இதோ.

நேயர்களின் கவனத்திற்கு, NCERT விளம்பரதார நிகழ்ச்சி திங்கள் முதல் வெள்ளி வரை பிற்பகல் 3:30 முதல் 4 மணி வரை FM ரெயின்போ 102.6 MHz ஒலிபரப்பாகும். நேயர்கள் கேட்டு பயன்பெறுங்கள்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.
1: மனம் விரும்புதே நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கிறீங்க. இன்றைக்கே மனம் விரும்புதே நிகழ்ச்சியில் விருப்ப பாடல்களோடு நம்ம சில தகவல்களும் கேட்டுட்ருக்கோம். அதாவது கைவினை பொருட்கள் இருக்குது பார்த்தீங்களா, சின்ன சின்ன கிராமங்களில் செய்யக்கூடிய கைவினை பொருட்கள் எல்லாமே உலகத்தரம் வாய்ந்ததாக இருக்கும், அந்த அளவுக்கு ஃபேமஸாக இருக்கும். இதில் நிறைய கைவினை பொருட்களுக்கு வந்து புவிசார் குறியீடும் கிடைச்சிருக்கும். ஸோ அது சம்மந்தமான கேள்வி பதில்கள் தான் நம்ம கேட்டுட்ருக்கிறோம். நிகழ்ச்சியில் அடுத்த நேர் யார் என்ன பாடல் கேட்குறாங்கன்னு கேட்டுடலாம். வணக்கம்.
2: வணக்கம் மேடம்.
1: வணக்கம், சொல்லுங்க, யார் இங்க பேசுறீங்க?
2: திருப்பூர் மாவட்டம் கனியாமூண்டி கனகர் தினம். நலமாக இருக்கிறீர்களா?
1: நல்லா இருக்கும் சார், நீங்க நல்லா இருக்கீங்களா?
2: நல்லா இருக்கேன் மேடம்.
1: என்ன பாடல் இன்னைக்கு நிகழ்ச்சியில?
2: மருது படத்துல இருந்து கருவ காட்டு கருவாயம்.
1: ஓகே, கொடுத்துடலாம். சரி, கேள்வி கேட்கலாமா?
2: கேட்கலாம் மேடம்.
1: சுவாமிமலை வெங்கல சிலைகள் இருக்குல்ல, எந்த உலோக கலவையால் அது செய்யப்படுகிறது? உங்களுக்கான ஆப்ஷன் ஒன்று பஞ்சலோகம், இன்னொன்று

0: திருப்பூர் மாவட்டம் கனியாமூண்டி கனகரத்தினம். நலமாக இருக்கிறீர்களா?
1: நல்லா இருக்கும் சார், நீங்க நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கேன் மேடம்.
1: என்ன பாடல் இன்னைக்கு நிகழ்ச்சியில?
0: மருது படத்துல இருந்து கருவ காட்டு தருவாங்க.
1: ஓகே, கொடுத்துடலாம். சரி, கேள்வி கேட்கலாமா?
0: சுவாமிமலை
1: வெங்கல சிலைகள் இருக்குல்ல, எந்த உலோக கலவையால் அது செய்யப்படுகிறது? உங்களுக்கான ஆப்ஷன், ஒன்று பஞ்சலோகம், இன்னொன்று பித்தளை.
0: பஞ்சலோகம்.
1: பஞ்சலோகம் அப்படிங்கிறது மிகச்சரியான பதில். நன்றி, வாழ்த்துக்கள்.
0: நன்றி.
1: இந்த சிலைகள் பார்த்தீங்க அப்படின்னா, சுவாமி மலையெல்லாம் நம்ம எல்லாருக்கும் டக்குன்னு முருகன் கோயில் ஞாபகம் வரும். அதை தாண்டி வந்து வெங்கல சிலைகள் வந்து ரொம்ப ரொம்ப ஃபேமஸ். அங்கே வந்து இந்த தங்கம், வெள்ளி, செம்பு, பித்தளை, ஈயம் அப்படின்னு இந்த ஐந்து உலோகங்கள் சேர்ந்து பஞ்சலோகங்களாக தான் இதை வந்து செய்கிறாங்க. இது சோழர் காலத்து மெழுகு அச்சு முறையில் இந்த சிலைகள் வந்து செய்கிறாங்க. இது ஆங்கிலத்தில் வந்து லாஸ்ட் வேக்ஸ் ப்ராசஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இது ரொம்ப இந்த கைவினைப் பொருட்கள் வந்து தஞ்சாவூர் மாவட்டத்தில் கும்பகோணம் அருகே உள்ள சுவாமி மலையில் செய்யப்படுற. இது வந்து 2008 வந்து புவிசார் குறியீடும் பெற்றிருக்கு. அந்த அளவுக்கு ரொம்ப ஒரு ஃபேமஸான ஒரு விஷயம்தான். நிகழ்ச்சியில் பாடல் வந்துட்டே இருக்கு. டி அம்மான் இசையில் மருது திரைப்படத்தில் இருக்கு.

0: நீங்களே உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலி பண்பலை 102.6 கேட்டுட்டு இருக்கிறீங்க. மனம் விரும்புதே நிகழ்ச்சி நிகழ்ச்சியில் அடுத்த நேயர் வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், சொல்லுங்க, யார் எங்கேருந்து பேசுறீங்க? யார் சார்?
1: பழையாமலி பழனி பேசுறேன் மேடம்.
0: பழனி, ஓகே, சொல்லுங்க, என்ன பாடல் இன்னைக்கு நிகழ்ச்சியில?
1: மேடம் எனக்கு வந்து சிங்கிள் பஸ்ல அப்படி போடு.
0: ஓகே, அப்படி போடு பாடல் கொடுத்துடலாம். சரி, கேள்வி கேக்கட்டா?
1: கேளுங்க மேடம்.
0: கோவை கோரா பருத்தி சேலைகள் இருக்குல்ல, அதோட சிறப்பு என்ன அப்படிங்கறதுதான் கேள்வி. உங்களுக்கான ஆப்ஷன், இது பட்டு நூல் மற்றும் பருத்தி நூலின் கலவையால் செய்யப்படுகிறது, இல்லைன்னா வெறும் தூய பருத்தியால செய்யப்படுகிறது. சேர்த்து நெய்யப்பட்டது. சரியான பதில், அழுத்தமைக்கு நன்றி, வாழ்த்துக்கள்.
1: நன்றி மேடம்.
0: நன்றி. இந்த புடவைகள் பார்த்தீங்க அப்படின்னா இது பருத்தி புடவை தான், ஆனால் இதில் வந்து சில்க் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. அதாவது கோரா பட்டு, கோரா சில்க், ரா சில்க் அப்படிங்கிறத ஆட் பண்ணிட்டு கூட பருத்தியும் சேர்த்துருப்பாங்க. அந்த அளவுக்கு ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்கும், அதுதான் இதோட ரொம்ப ஃபேமஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ புடவைகள்லே சாஃப்ட் சில்க்குன்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி ரொம்ப எடை கம்மியாக இருக்கக்கூடிய புடவை அப்படின்னா கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய இந்த கோரா சில்க் புடவைகள் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுவுமே பார்த்திங்கன்னா 2014 இந்திய அரசால் புவிசார் குறியீடும் பெற்றிருக்கு. ஓகே, அடுத்து ஒரு அட்டகாசமான பாடல் தான் கேட்க போறோம். கில்லி திரைப்படத்திற்காக வித்யா சாகர் இசையில அனுராதா ஸ்ரீராம் பாடின பாடல். நேரம் சரியாக காலை 10:46 ஆயிட்டிருக்கு.

0: கேட்டுட்டு இருக்கீங்க நம்ம ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.
1: மனம் வருமுதே நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கிறீங்க. கில்லி திரைப்படத்துல இருந்து பாடல் கேட்ட நேரம் காலை 10:51 ஆயிட்டு இருக்கு. நிகழ்ச்சியில அடுத்த நேர் வணக்கம்.
2: வணக்கம் மேடம்.
1: வணக்கம், சொல்லுங்க, யாருங்க பேசுறீங்க? எளிமையான கேள்வியா தான் அமைந்திருக்கிறது. உலக புகழ் பெற்ற பத்தமடை பாய் இருக்குல்ல, தயாரிக்க பயன்படும் முதன்மை மூலப்பொருள் எது அப்படிங்கறதான் கேள்வி. ஒன்னு கோரைப்புள், இன்னொன்னு பனைஓலை. இந்த பாய் வந்து ரொம்ப ஃபேமஸ் அப்படின்னா சில காரணங்கள் இருக்கும்ல. ஏன் அப்படின்னா இந்த பாய் வந்து பட்டு போல இருக்குமா, ரொம்ப சாஃப்டா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஃபிளெக்சிபிலிட்டியாகவும் இருக்கும், அதாவது சில பாய்கள் வந்து மடக்க கஷ்டமா இருக்கும்ல, இது அந்த மாதிரிலாம் கிடையாது, ரொம்ப ஈஸியா மடிச்சுக்கலாம் அப்படின்னு. அதே மாதிரி இதுல கோரைப்புள் அப்புறம் பட்டு ரெண்டையும் சேர்த்து தான் வந்து இதை பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. ஓகே, இப்போ பாடல் வந்துட்டே இருக்குது. அண்ணாத்த திரைப்படத்துலேருந்து பாடல் கேட்க இருக்கிறோம். SBB அவர்கள் பாடியிருக்காங்க, விவேகா அவர்கள் பாடலை எழுதியிருக்காங்க. G1 இசையில்

நேர்களை உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 நேர்கள் இதுவரைக்கும் கேட்டிங்க மனம் விரும்புதே நிகழ்ச்சி. இன்னைக்கு நம்ம மனம் விரும்புதே நிகழ்ச்சியில் கைவினை பொருட்கள், அதாவது கிராமத்தில் இருந்து சில பொருட்கள் வந்து உலகத்தரம் வாய்ந்ததாக இருக்கும், சில பொருட்கள் வந்து பெரும்பாலும் நிறைய பொருட்கள் வந்து புவிசார் குறியீடும் பெற்றிருக்கும். சின்ன கிராமம் தானே அப்படின்னு நம்ம பார்க்க முடியாது, அந்த கிராமத்தில் செய்கிற சில பொருட்கள் வந்து உலகத்தரம் வாய்ந்ததாக இருக்கும். இந்தந்த நாட்டில் இருந்தும் எங்களுக்கு அந்த ஊர்லேருந்து வாங்குறது தான் வேணும், அந்த பொருள் தான் வேணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய ஃபேமஸான விஷயம் இருக்கு. அதனால் என்ன அப்படிங்கிறதான் இன்னைக்கு நம்ம மனம் விரும்புதே நிகழ்ச்சியில் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். இன்னும் நிறைய பேர் கால் பண்ணிகிட்டே இருக்கீங்க, கவலைப்படாதீங்க, நாளைக்கும் மனம் விரும்புதே நிகழ்ச்சி இருக்கு. நீங்கள் கால் பண்ணி உங்களுக்கு பிடித்தமான பாடல்களை கேட்டு ரசிச்சுட்டு நாங்கள் கேட்கக்கூடிய ரொம்ப எளிமையான கேள்விகளுக்கும் சரியாக பதில் சொல்லலாம். இன்னைக்கு கால் பண்ணி ஆன்சர் பண்ண நிறைய பேர் எல்லாருமே சரியான பதில் தான் சொல்லியிருக்கீங்க. ஸோ கால் பண்ண எல்லாருக்கும் நன்றி, வாழ்த்துக்கள். நிகழ்ச்சியில் நிறைவான பாடல் கேட்க போகிறோம். காதல் திரைப்படத்திலிருந்து இவ்வளோ நேரம் உங்களோட பேசிகிட்டு இருந்தது நான் உங்கள் தோழி சிந்துசாரா.

0: நேர்களை தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் லக்ஷ்மி ராகவன். உஸ்பெகிஸ்தானின் டாஷ்கண்ட் பல்கலைக்கழக மாணவர்கள் காந்தியடிகளின் வாழ்க்கை வரலாற்றை அறிந்து கொள்வது மற்றும் தமிழ் கலாச்சாரம் மீதான ஆர்வம் அதிகரித்து வருவது மகிழ்ச்சி அளிப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இந்தியா, சீனா, ரஷ்யா உள்ளிட்ட நாடுகள் இடம்பெற்றுள்ள ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பின் மாநாடு இன்று கிர்கிஸ்தான் தலைநகர் பிஷ்கேக்கில் தொடங்குகிறது. குடியரசுத் தலைவரின் மெய்காவல் படை வீரர்கள் மாற்றத்தையொட்டி இன்று வண்ணமிகு அணிவகுப்பு நடைபெற்றது. முன்னாள் குடியரசுத் தலைவர் பிரணாப் முகர்ஜியின் நினைவு தினத்தையொட்டி மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அவருக்கு மரியாதை செலுத்தியுள்ளார். மேற்குவங்க மாநிலத்தில் பொதுமக்களின் குறைகளுக்கு விரைந்து தீர்வு காண்பதை உறுதி செய்யும் வகையில் அரசு அலுவலகங்களில் வாரந்தோறும் செவ்வாய் மற்றும் வியாழக்கிழமைகளில் பொதுமக்கள் குறை தீர்வு நிகழ்ச்சி நடத்த அம்மாநில அரசு முடிவு செய்துள்ளது. தமிழகத்தில் பால் உற்பத்தியாளர்களிடமிருந்து கொள்முதல் செய்யப்படும் பாலுக்கு லிட்டருக்கு மேலும் 3 ரூபாய் உயர்த்தி 44 ரூபாய்க்கு கொள்முதல் செய்யப்படும் என்று முதலமைச்சர் திரு விஜய் சட்டப்பேரவையில் அறிவித்துள்ளார். தமிழகத்தில் தாவேகா அரசு பொறுப்பேற்ற பிறகு ஊழல் முறைகேடுகள் கட்டுப்படுத்தப்பட்டுள்ளதாக மதிமுக பொதுச்செயலாளர் திரு வைகோ தெரிவித்துள்ளார். கைலாஷ் மான்சரோவர் யாத்திரையை முடித்துவிட்டு சீனாவிலிருந்து நேபாளத்திற்குள் நுழைய காத்திருந்த தமிழகத்தைச் சேர்ந்த 40 பேர் குறித்த தகவல் இன்னும் கிடைக்கவில்லை என்று அவர்களை அழைத்துச் சென்ற சுற்றுலா நிறுவனம் தெரிவித்துள்ளது. மேட்டூர் அணையின் நீர்மட்டம் 90.92 அடியாக உயர்ந்துள்ளது. அணைக்கு வினாடிக்கு 10455 கனஅடி தண்ணீர் வந்து கொண்டிருக்கிறது. தஞ்சாவூர் மாவட்டத்தில் முதல் முறையாக நடப்பு கொள்முதல் பருவத்தில் 12.46 லட்சம் டன் நெல் கொள்முதல் செய்யப்பட்டு சாதனை நிகழ்த்தப்பட்டுள்ளது. வெளிநாட்டில் மருத்துவம் பயின்று தகுதிச் சான்றிதழ் பெறுவதற்கு நாளை முதல் விண்ணப்பிக்கலாம் என்று தேசிய மருத்துவ ஆணையம் அறிவித்துள்ளது. நேபாளத்தில் ஏற்பட்ட திடீர் வெள்ளப்பெருக்கில் பலியானவர்களின் எண்ணிக்கை 788 உயர்ந்துள்ளது. சத்தீஸ்கட் மாநிலத்தில் பாதுகாப்பு படையினர் நேற்று மேற்கொண்ட சோதனையின் போது நக்சல் தீவிரவாதிகளின் மறைவிடம் கண்டுபிடிக்கப்பட்டு அங்கிருந்து ஏராளமான வெடிமருந்துகளை பறிமுதல் செய்தனர். சென்னையிலிருந்து நேற்று 166 பயணிகளுடன் அந்தமான் சென்ற தனியார் நிறுவன விமானம் அங்கு மோசமான வானிலை காரணமாக தரையிறங்க முடியாமல் மீண்டும் சென்னைக்கே திரும்பியது. தாம்பரத்திலிருந்து தென் மாவட்டங்களுக்கு செல்லும் வாராந்திர 14 சிறப்பு ரயில்களின் சேவை நீட்டிக்கப்பட்டுள்ளதாக தெற்கு ரயில்வே தெரிவித்துள்ளது. திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் ஆவணி திருவிழா இன்று அதிகாலை கொடியேற்றத்துடன் தொடங்கியது. ஆசிய கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 94 ரன் வித்தியாசத்தில் தாய்லாந்தை வென்றது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

11:03 ஆகிட்டு இருக்குது. மணித்திருநாடு நிகழ்ச்சி தான் கேட்கவிருக்கிறீங்க. வாழ்க்கையில் நம்ம யாரையுமே ரொம்ப சாதாரணமாக எடை போடக்கூடாதுங்க. சொல்லப்போனால் குறைவாகவும் எடை போடக்கூடாது. ஏன்னா உலகத்தையே மூழ்கடிக்கக்கூடிய அவ்வளோ மாபெரிய கடல் ஒரே ஒரு துளி எண்ணெயை மூழ்கடிக்க முடியாது. ஸோ நம்ம யார் என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். மற்றவங்களையும் குறைவாக எடை போடாமல் நம்மளை பற்றி நம்ம வாழ்க்கையை வந்து கொண்டு போனோம்னு வைங்களேன், எப்போவுமே எல்லா விஷயத்துலையும் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கலாம் சொல்லிட்டு நிகழ்ச்சியில் பேசிகிட்ருக்கிறேன். நான் உங்கள் தோழி ஆர்ஜே ஜெமிமா செபாஸ்டியன். நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் இந்தியாவுடைய பெருமை பேசக்கூடிய அழகழகான இடங்கள் பற்றி இல்லைனா முக்கியமான நிகழ்வுகள் பற்றி தெரிஞ்சிருக்கோம் இல்லையா. அப்படி இன்றைக்கும் கூட சில்லுன்னு விச காத்தோட மலைகளுக்கு நடுவில் இருக்கிற ஒரு பனி உலகம் அப்படின்னு கூட சொல்லலாம். அப்படிப்பட்ட ஒரு இடத்தை பார்த்தா தெரிஞ்சுக்க போகிறோம். பொதுவாக மலைகளுக்கு நடுவில் சொல்லும்போது பச்சை பசையில் தான் இருக்கும் இல்லையா. ஆனால் நம்ம பார்க்க போகிற இந்த இடம் பனியினால் நிறைஞ்சிருக்கக்கூடிய இடமா இருக்குது. அப்படி என்ன இடமா இருக்கும் அப்படின்னு யோசிச்சுருக்கீங்களா? லடாக்கில் இருக்கிற ஹமீஸ் தேசிய பூங்கா பற்றி தான். இதை பற்றி நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் காத்துட்ருக்கு. அதுக்கு முன்னாடி நிகழ்ச்சியில் முதல் பாடலும் வந்துகிட்டே இருக்குது. மௌன ரகம் திரைப்படத்திலிருந்து வாலியுடைய பாடல் வரிகளில் எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடினது இளையராஜோட இசையில் பாடல் வந்துட்டுருக்கு. கேட்டுட்டே இணைச்சிருங்க.

0: 2.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: அன்பு நெஞ்சங்களுக்கு மீண்டும் ஒரு உற்சாகமான இனிய காலை வணக்கம். நேயர்கள் அணிஞ்சிருக்கிறீங்க ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

0: மாமா என்னாச்சு?
1: மூட்டு வலி தாங்க முடியலம்மா, ஆபரேஷன் பண்ணனும் சொல்றாங்க.
0: அப்ப உடனே நம்ம ஸ்ரீனிவாச மருத்துவமனைக்கு போகலாம். குறைந்த கட்டணத்துல ரோபோட்டிக் மூலமா துல்லியமான முறையில மூட்டு மாற்றுக்கான சிகிச்சை கொடுக்கறாங்க. ஒரே நாளே நீங்க நடந்துடலாம்னா பாருங்களேன்.
2: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
3: இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.
4: நேயர்களின் கவனத்திற்கு, NCERT விளம்பரதார நிகழ்ச்சி திங்கள் முதல் வெள்ளி வரை பிற்பகல் 3:30 முதல் 4 மணி வரை FM ரெயின்போ 102.6 மெகா

தான். கிட்டத்தட்ட 4400 சதுர கிலோமீட்டர் பரப்பளவில் இமயமலை தொடரில் பல ஆயிரம் அடி உயரத்துலேருந்து பிரம்மாண்டமாக விரிஞ்சு கிடக்கிற தேசிய பூங்கா இதுதான். தெற்காசியாவில் பெரிய தேசிய பூங்காவும் இதுதான். சொன்ன உடனே உலகத்தில் இருக்கிற எல்லா வனவிலங்கு ஆர்வலர்களுக்குமே ஞாபகம் வருது பனிச்சிறுத்தை மட்டும்தான். உலகத்திலேயே அதிக அளவு பனிச்சிறுத்தைகள் வாழ்ற இடம் இந்த ஹமீஸ் தேசிய பூங்கலை தான். பனியடைந்த அந்த சாம்பல் நிற மலைகளுக்கு நடுவில் அதே கலரில் இருக்கிற பனிச்சிறுத்தையை கண்டுபிடிக்கிறது ரொம்பவே கஷ்டமான விஷயமா இருக்குமா. அந்த பனிச்சிறுத்தைகளை மலைகளின் பேய், அதாவது கோஸ்ட் ஆஃப் மவுண்டெயின்ஸ் அப்படின்னு கூட சொல்லுவாங்களாம். இதை பார்க்கறதுக்காகவே உலகத்திலேருந்து நிறைய சுற்றுலா பயணிகள் இங்கே வர்றாங்க. இன்னும் சுவாரஸ்யமான விஷயம் நிறையவே இருக்குது. அதுக்கு முடி பாடல் வந்துட்டு கோழி கோவுது திரைப்படத்திலிருந்து வைரமுத்துடைய பாடல் வரிகளை யஷ் ஜானகி, கிருஷ்ணச்சந்தன் அவர்கள் இணைந்து பாடினது. இளையராஜாவோட இசையில் பாடலை கேட்டே இணைஞ்சிருங்க. ஆகாஷ்வாணி எஃப்எம் ரெயின்போ 102.6 ஓட

காற்றலைகளில் இசை சாமரம் வீசிக்கொண்டிருப்பது நெல்லையின் இசை களஞ்சியம். ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

0: கேட்டுட்டு இருக்கீங்க நம்ம ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.
1: நேரம் 11:22 ஆகிட்டு இருக்குது. பாடல் கேட்டீங்க, ஆண் பாவம் திரைப்படத்திலிருந்து வாலியுடைய பாடல் வரிகள்ல மலேசியா வாசுதேவன் கே சித்ரா பாடின பாடல் இளையராஜாவுடைய செயல. இது ஆகாஷ்வாணி நிலை பண்பலை 102.6. மணித்திருநாடு நிகழ்ச்சி தான் கேட்டுருக்கிறீங்க. இன்றைக்கி மணித்திருநாடு நிகழ்ச்சியில் லடாக்கில் இருக்கக்கூடிய ஹமீஸ் தேசிய பூங்கா பற்றி தெரிஞ்சிட்ருக்குறோம். பொதுவாக தேசிய பூங்கா அப்படின்னாலே பச்சை பசையில் அடர்ந்த காடாக இருக்கும் அப்படின்னு தான் நம்ம நினைப்போம் இல்லையா. ஆனால் இந்த ஹமீஸ் அப்படிங்கிறது அப்படி இருக்காது. இது ஒரு குளிர்ந்த பாலைவனம். இங்கே பெரிய மரங்கள் எதுவுமே வளராது. மலைகளும் பனியும் பாறைகளுமாக வெறிச்சோடி போயிருக்கும். ஆனால் அந்த தரிசு மலைகளுடைய பிரம்மாண்டமான அழகுக்கு முன்னாடி வேறு எந்த பச்சை பசையில் காடுகளுமே நிற்க முடியாதுன்னு கூட சொல்லலாம். பூங்காவோட எல்லை வழியாக புகழ்பெற்ற சிந்து நதியும் கூட ஓடுது. இந்த பூங்கால பனிச்சிறுத்தை மட்டும் இல்லாம கடும் குளிரை தாங்கக்கூடிய நிறைய வித்தியாசமான விலங்குகள் இருக்குது. நீல செம்மறியாடு, இதுதான் பனிச்சிறுத்தைகளுடைய முக்கிய உணவா இருக்கு. செங்குத்தான பாறைகள்ல கூட இது ரொம்ப அசால்ட்டா ஏறி போகுமா. ரொம்ப அரிய வகை ஓநாய்களையும் நரிகளையும் கூட இங்க பார்க்கலாம். வானத்துல பார்த்தா கோல்டன் ஈகல் அப்படின்னு சொல்லக்கூடிய பறவையும் இமயமலை கழுகுன்னு சொல்லக்கூடிய பெரிய பெரிய பறவைகள் ரொம்ப கம்பீரமா பறந்துட்டு இருக்கத இந்த ஹமீஸ் தேசிய பூங்காவை பார்த்து ரசிக்கலாம். இன்னும் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம். அக்கூடிய பாடலும் வந்துட்டே இருக்கு. அவதாரம் திரைப்படத்திலிருந்து வாலியுடைய பாடல் வரிகள்ல இளையராஜா மற்றும் எஸ் ஜானகி இணைந்து பாடினது இளையராஜாவுடைய இசையில. பாடலை கேட்டு இணைஞ்சிருங்க ஆகாஷ்வாணி எஃப்எம் ரெயின்போ 102.6.

0: பஞ்சபூதங்கள் சாட்சியா நான்கு வேதங்கள் சொல்ல, மூன்று முடிச்சோட இரு மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

11:30 ஆகிட்டு இருக்குது. ஆகாஷ்வாணி நிலை பண்பலை 102.6 மணித்திருநாடு நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கிறீங்க. மணித்திருநாடு நிகழ்ச்சியில் ஹமீஸ் தேசிய பூங்கா லடாக்ல இருக்கக்கூடிய இந்த இடம் பார்த்தா தெரிஞ்சுட்டு இருக்கிறோம். ஸோ லடாக்ல ஹமீஸ் மடாலயம் அப்படிங்கிறது கூட இருக்கு. இந்த பூங்காக்குள்ள வந்து 400 வருஷம் பழமையான ஹமீஸ் மடாலயம். இந்த மடாலயம் பார்த்தீங்கன்னா புத்த மத மடாலயத்துடைய பேரை தான் இந்த பூங்காக்கும் வச்சிருக்கிறாங்க. ஒவ்வொரு வருஷமுமே ஜூன் அல்லது ஜூலை மாசத்துல இங்க நடக்கிற ஹமீஸ் அப்படிங்கிற திருவிழா ரொம்ப பிரபலம். திபெத்தியர்கள் வந்து அங்க கலர்ஃபுல்லான முகமுடி போட்டுக்கிட்ட ஆடுறதை பார்க்கறதுக்கே அவ்வளவு கூட்டமா இருக்குமா. பூங்காவுக்குள்ள நிறைய கிராமங்களும் இருக்கு. பொதுவாக தேசிய பூங்கா அப்படின்னு சொன்னாலே வனவிலங்குகளுக்கு தான் அவங்க வந்து அலோடு இருக்கும் இல்லையா. அங்கே வந்து சுற்றி பார்க்க வைக்க மனிதர்களுக்கு வந்து அலோடு இருக்கும். மற்றபடி வாழ்கிறதுக்கு அங்கே வந்து எந்த ஒரு பெர்மிஷனும் இருக்காது. ஆனால் இந்த ஹமீஸ் பூங்காக்குள்ள ரூம் பார்க் அப்படிங்கிற ஒரு கிராமமும் மார்க்கா அப்படிங்கிற மாதிரியான சின்ன சின்ன கிராமங்கள் இருக்குது. இங்கே வந்து 1600 மக்கள் எந்த ஒரு நவீன வசதிகளுமே இல்லாமல் இயற்கையோட ஒன்றா இணைஞ்சு வாழ்ந்துட்டுருக்குறாங்க. ஸோ இங்கே போனோம் அப்படின்னா கண்டிப்பாக இவங்களுடைய வீடுகளில் தங்கி லடாக் மக்களுடைய பாரம்பரிய உணவை சாப்பிட்டு

ஒரு தனி சந்தோஷமா இருக்கும். நிகழ்ச்சியில் அடுத்த பாடலும் வந்துட்டே இருக்கு. அக்னி நட்சத்திரம் திரைப்படத்துலேருந்து இளையராஜாவுடைய சில இளையராஜாவுடைய குரலில் வாலியுடைய பாடல் வரிகளில் பாடலை கேட்டே இணைஞ்சிருங்க. நிலை பண்பலை 102.6.

பூஜா, தூக்காது வேறு எங்கும் கூஜா. ராஜா ராஜா தி ராஜன் இந்த ராஜா.

பூஜா, தூக்காதே வேறு எங்கும் கூஜா. ராஜா ராஜாதி ராஜன் இந்த ராஜா, கூஜா தூக்காதே வேறு எங்கும் கூஜா. நேற்று இல்லை நாளை இல்லை எப்பவும் நான் ராஜா.

11:36 ஆயிட்டு இருக்குது. கேட்டுருக்கீங்க நிலை பண்பலை 102.6 மனித நாடு நிகழ்ச்சி கேட்டுருக்கீங்க. இன்னைக்கு மனித நாடு நிகழ்ச்சியில் லடாக்ல இருக்கக்கூடிய ஹமீஸ் தேசிய பூங்கா பற்றி தெரிஞ்சிட்ருக்குறோம். இங்கே புகழ்பெற்ற மார்க்கா பள்ளத்தாக்கு அப்படிங்கிறது இருக்குது. இது வந்து ட்ரெக்கிங்க்கு ரொம்ப ஃபேமஸான ஒரு இடம். இந்தியாவிலேயே ஃபேமஸான மலையேற்ற பாதைகளில் ஒன்று அப்படின்னா இந்த மார்க்கா பள்ளத்தாக்கு தான். இந்த முழு பாதையுமே ஹமீஸ் பூங்காவுக்குள்ளே தான் இருக்குது. கிட்டத்தட்ட 6 நாள்லேருந்து 8 நாள் வரைக்கும் நடக்கக்கூடிய ட்ரெக்கிங்கில் உறைந்த அந்த நதிகளை கடந்து 15,000 அடி உயரத்தில் இருக்கிற மலைப்பாதைகளை கடந்தும் போக வேண்டியிருக்கும். ஸோ ட்ரெக்கிங் போகணும்னு நினைக்கிறவங்க, அதுவும் த்ரில்லாக இருக்கணும் அந்த ட்ரெக்கிங் அப்படின்னு ஆசைப்படுறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த ஹமீஸ் தேசிய பூங்கா இருக்கக்கூடிய மார்க்கா ட்ரெக்கிங் பள்ளத்தாக்கு வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அதே போல் பார்த்தீங்கன்னா மற்ற காட்டு பகுதிகளுக்கு போகணும் அப்படின்னா நம்ம ஜீப்பில் உட்காந்துக்கிட்டு நல்லா கெத்தா சஃபாரி போக முடியும் இல்லையா. ஆனால் பூங்காவோட உள்ள இங்கே வந்து எந்த ஒரு மோட்டார் வாகனம் போகிறதுக்கு அனுமதி கிடையாது. நம்ம நடந்தோ இல்லைன்னா பொதி சுமக்கக்கூடிய குதிரைகள் மூலமாக தான் உள்ளே போக முடியும். அதனால் இது 100% இந்த ஹமீஸ் தேசிய பூங்கா வந்து காசு மாற்ற ஒரு அமைதியான இடமா இன்னைக்கும் இருக்குது. இந்த பூங்கா கடல் மட்டத்திலிருந்து சுமார் 3,300 மீட்டர் உயரத்தில் ஆரம்பித்து 6,000 மீட்டர் உயரம் வரைக்கும் விரிஞ்சு கிடக்குது. இங்கே புகழ்பெற்ற ஸ்டோக் காங்கிரி அப்படிங்கிற சிகரம் இருக்குது. இவ்வளோ உயரத்தில் அது இருக்கிறதுனால காற்றுல ஆக்சிஜனுடைய அளவு வந்து ரொம்ப குறைவாக இருக்கும். அதனால் இங்கே போகிறவங்க லடாக்குடைய கிளைமேட்டுக்கு அவங்களுடைய உடம்பை பழக்கப்படுத்திக்கிட்டு தான் போக முடியும். ஸோ இவ்வளோ விஷயங்கள் நம்ம கேட்கும் போது எப்பா இவ்வளோ இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருக்கு இல்லையா. இன்னும் தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி பாடலும் வந்துட்டே இருக்குது. சந்தைக்கு வந்த கிளி திரைப்படத்திலிருந்து தேவாவுடைய இசையில் எஸ்பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானிக்கு பாடின பாடல் பாடலை கேட்டே இணைஞ்சிருங்க.

0: தமிழகத்தில் முதல் முறையாக ரோபோட்டிக் மூலம் துல்லியமா முழுமையான மூட்டுவலி நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில்.
1: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால்புதூர், நாகர்கோவில்.

0: என்னை ஒன்றும் செய்யாது.
1: இப்படி எல்லா தருணங்களிலும் உங்கள் இதயத்தை இதமாக கிளிய வைப்பது நமது ஆகாஷ்வாணி நெல்லை பண்பலை 102.6.

3:43 ஆயிட்டு மனித நாடு கேட்டிருக்கீங்க. இது ஆகாஷ்வாணி நிலை பண்பலை 102.6. ஹமீஸ் தேசிய பூங்கா பார்த்தா தெரிஞ்சிட்டு இருக்கிறோம். இந்த குளிர்ந்த பாலைவனம்னு இந்த இடத்த சொன்னாலுமே இங்கே உயிர் வாழ்றதுக்கு வந்து நிறைய அரிய வகை தாவரங்களும் இங்கே இருக்குது. சிந்து நதி ஓடுற அந்த ஓரங்களில் ஜூனிஃபர், பாப்புலர் அப்படிங்கிற மரங்களையும் நிறைய அரிய வகை இமயமலை மூலிகை செடிகளையுமே இங்கே பார்க்க முடியும். இந்த இடத்துக்கு நம்ம போய் சுற்றி பார்க்கணும் அப்படின்னா எப்போ போகிறது சரியாக இருக்கும்? மே மாதத்துலேருந்து செப்டம்பர் மாதம் வரைக்கும் போனால் அங்கே இருக்கக்கூடிய அந்த வெப்பநிலை ஓரளவுக்கு நம்ம தாங்கிக்கிற மாதிரி இருக்கும். ட்ரெக்கிங் போகிறதுக்கும் கேம்பிங் செய்கிறதுக்கும் இது பெஸ்ட்டு டைமாக இருக்கும். ஆனால் பனி சரத்தையே பார்க்கணும்னு ஆசை இருந்துச்சுன்னா நடு குளிர்காலம் சொல்லக்கூடிய டிசம்பர்லேருந்து பிப்ரவரி மாதத்துக்குள்ளே தான் போகணும். அந்த குளிரில் -20°C கீழே அது வந்து அந்த குளிர் வந்து இருக்கும். ஸோ ரொம்ப ரிஸ்கான அந்த பயணம் தான். ஆனால் அந்த த்ரில்லுக்காகவே நிறைய பேர் இங்கே போகிறாங்களாம். வாகனங்களை போய் சஃபாரி பண்ணுற வசதி இங்கே கிடையாது. அதனால் நடந்தோ ட்ரெக்கிங் பண்ணியோ தான் இந்த இடங்களை சுற்றி பார்க்க முடியும். வாழ்க்கையில் சாகசங்களை

நம்பக்கூடியவங்களுக்கு கண்டிப்பாக இந்த இடம் ரொம்ப பிடிக்கும். லடாக்ல இருக்கக்கூடிய ஹமீஸ் தேசிய பூங்கா பார்த்து தான் தெரிஞ்சுக்கிட்டோம். இனி நம்மளை சுற்றி நடக்கக்கூடிய செய்திகளை தெரிஞ்சுக்கலாம். மக்முடி நிகழ்ச்சியில் பாடலும் வந்துட்டே இருக்கு. ரெட்டிவால் குருவி திரைப்படத்திலிருந்து நா காமராசனுடைய பாடல் வரிகளில் எஸ் ஜானகி பாடின பாடல் இளையராஜாவுடைய சேலை. பாடலை கேட்டு இணைஞ்சிருங்க. எஃப்எம் ரெயின்போ 102.6.

0: பஞ்சபூதங்கள் சாட்சியா நான்கு வேதங்கள் சொல்ல, மூன்று முடிச்சோட இரு மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: நேயர்களின் கவனத்திற்கு, NCERT விளம்பரதார நிகழ்ச்சி திங்கள் முதல் வெள்ளி வரை பிற்பகல் மூன்று

0: முப்பது முதல் 4 மணி வரை எஃப்எம் ரெயின்போ 102.6 மெகாஹெர்ட்ஸில் ஒலிபரப்பாகும். நேயர்கள் கேட்டு பயன்பெறுங்கள்.
1: நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க நிலைப்பன்மலை 102.6. நேரம் 11:50 ஆகிட்டு இருக்கு, கேட்டுருக்கிறீங்க ஆகாஷ்வாணி நிலை பண்பலை 102.6. ஸோ நம்மளை சுற்றி நடக்கக்கூடிய செய்திகளையும் தகவலா சேகரிச்சுட்டு வந்துட்டாங்க. சிந்து சாரா, சொல்லுங்க என்ன விஷயம் சொல்ல இருக்கிறீங்க?
2: நிறைய விஷயங்கள் இருக்கு. அதில் முதல்ல பார்த்தோம் அப்படின்னா, ஆவணி மாதம் ஆரம்பிச்சிச்சு. திருச்செந்தூரில் வந்து ஆவணி திருவிழாவும் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இன்று கொடியேற்றத்துடன் தொடங்கியிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வரிசையாக பச்சை சாத்தி, சிவப்பு சாத்தி, வெள்ளை சாத்தி நிகழ்வுலாம் நடைபெற இருக்கு. இன்னைக்கு காலையில் 5 மணிக்கு கொடியேற்றத்துடன் தொடங்கியிருக்கு திருச்செந்தூரில் ஆவணி திருவிழா.
1: ஸோ வந்து ஆவணி திருவிழா கோலாகலமாக தொடங்கிறதுனால முதல் செய்தி அதே சொல்லிட்டோம். தொடர்ந்து பார்த்தீங்கன்னா கிளைமேட் ஒரு மாதிரி தான் இருக்குது இல்லையா? நிறைய பேர் வந்து மழை பெய்யுமா வெயிலடிக்குமா காத்தடிக்குமா தெரியாமலே இருக்கிறோம். ஸோ அந்த மாதிரி என்ன விஷயம் நம்ம வந்து தெரிஞ்சுக்க இருக்கிறோம்.
2: அடுத்து என்ன தெரியும், வெயில் ரொம்ப அதிகமாக இருக்கே, இப்போல்லாம் கொஞ்சம் மழை வரணுமே அப்படின்னு நிறைய பேர் யோசிச்சுட்டு இருப்பாங்க இல்லையா? ஸோ மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் செப்டம்பர் 3 வரைக்கும் மிதமான மழைக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் மழை வர வாய்ப்பு இருக்குது, கொஞ்சம் இதாகவே இருங்க. சென்னையெல்லாம் தாண்டி வந்து இந்த தென் தமிழகத்தில் கடலோர பகுதிகளில் மழை வர வாய்ப்பு இருக்குது. சில இடங்களில் இடியுடன் கூடிய மழை கூட பெய்ய வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மீனவர்களுக்கான எச்சரிக்கையும் கொடுத்துருக்காங்க. தென் தமிழக கடலோர பகுதிகளில் செவ்வாய்க்கிழமை வரை, அதாவது செப்டம்பர் 1 வரை மன்னார் வளைகுடா மற்றும் அதை ஒட்டிய குமரிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 65 km வேகத்தில் வீசக்கூடும் அப்படின்ற எச்சரிக்கையும் கொடுத்திருக்காங்க.
1: ஸோ தொடர்ந்து அடுத்த செய்தியை தெரிஞ்சுக்க இருக்க முடியும்னா, திருநெல்வேலி மாவட்டத்தில் பணிபுரியும் இடங்களில் பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமையிலிருந்து பெண்களை பாதுகாக்கிறதுக்காக, அதாவது தடுத்தல் தடை நிவர்த்தி, இதுபடி சட்டம் 2013 படி பணிபுரியும் இடங்களில் 10 இல்லைன்னா அதுக்கு அதிகமாக இருக்கக்கூடிய பணியாளர்களை கொண்ட அனைத்து அரசு மற்றும் தனியார் அலுவலகங்கள் நிறுவனங்களில் உள்ளக புகார் குழு அமைக்கணும் அப்படின்ற மாதிரி அறிக்கை சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அந்த குழு அமைக்கிறதுனால என்ன ஒரு நன்மை அப்படின்னா, பணிபுரியக்கூடிய இடங்களில் பெண்களுக்கு ஏதாவது பாலியல் வன்கொடுமை நடக்குது அப்படின்னா நீங்கள் இந்த இதில் வந்து புகார் கொடுக்கலாம், அதுக்கான ஆக்ஷன் அவங்க எடுப்பாங்கன்னு சொல்லிட்டு நிகழ்ச்சி நடத்த பாடலும் வந்துட்டே இருக்குது. என்ன திரைப்படத்துலன்னா, தேவர் மகன் திரைப்படத்துலேருந்து வாலியுடைய பாடல் வரிகளில் எஸ் ஜானகி கமல்ஹாசன் மின்மினி பாடினது இளையராஜாவுடைய இசையில். பாடலை கேட்டே இணைஞ்சிருங்க ஆகாஷ்வாணி நிலை பண்பலை 102.6.

0: சூப்பரான பாடல் கேட்டு முடிச்சோம். நேரம் 11:55 ஆகிட்டிருக்குது.
1: நிகழ்ச்சியில் அடுத்த தகவல் என்ன தெரிஞ்சுக்க இருக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 14 சிறப்பு ரயில் சேவை வந்து நீட்டிப்பு செஞ்சுருக்காங்க தெற்கு ரயில்வே. சென்னையிலிருந்து போட்டி, கன்னியாகுமரி, திருநெல்வேலி செல்லும் ரயில்கள் வந்து உட்பட 14 சிறப்பு ரயில்களின் சேவைகள் நீட்டிக்கப்பட்டிருக்கு. அதில் முக்கியமாக சென்னை எழும்பூர்லேருந்து கன்னியாகுமரி சிறப்பு ரயில் பார்த்தீங்கன்னா, செப்டம்பர் 4ஆம் தேதியிலேருந்து 25ஆம் தேதி வரை 4 சேவைகளும், மறுமார்க்கத்தில் கன்னியாகுமரியிலேருந்து சென்னை எழும்பூர் சிறப்பு ரயில் வந்து செப்டம்பர் 6ஆம் தேதியிலேருந்து 27ஆம் தேதி வரை 4 சேவைகளும் நீட்டிக்கப்பட்டிருக்கு. அதே மாதிரி திருநெல்வேலியிலிருந்து தாம்பரம் செல்லக்கூடிய சிறப்பு ரயிலும் செப்டம்பர் 3ஆம் தேதியிலிருந்து செப்டம்பர் 24ஆம் தேதி வரை 4 சேவைகளும், மறுமாக்கத்தில் தாம்பரத்திலிருந்து திருநெல்வேலிக்கு வர சிறப்பு ரயில் வந்து செப்டம்பர் 4இலிருந்து 25 வரை 4 சேவைகளும் நீட்டிக்கப்பட்டுள்ளன அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க.
0: ஸோ இந்த தகவலோட நிகழ்ச்சி முறையை செஞ்சுக்கலாம். நிகழ்ச்சி வரைக்கும் முன் கூட பேசிட்டு இருந்தோம். நான் உங்கள் தோழி ஆர்ஜி ஜெமிமா செபாஸ்டியன்.
1: நான் உங்கள் தோழி சிந்து சாரா.
0: ஸோ நிகழ்ச்சியோட நிறைவான பாடல் வந்துட்டே இருக்கு. என்ன ஆசை வச்சான் திரைப்படத்தை வந்து கங்கை அமரனுடைய பாடல் வரிகளில் எஸ்பி பாலசுப்ரமணியம், கே சித்ரா பாடின பாடல் தேவாவுடைய சேல. பாடலை தொடர்ந்து 12 மணிக்கான சுயச்சிற்கும், அதை தொடர்ந்து 12:02 நிகழ்ச்சி குறிப்புகள் தான் வாசிக்க கேட்க இருக்கிறீங்க. தொடர்ந்து நினைச்சிருங்க, இது ஆகாஷ்வாணி நிலை பண்பலை 102.6.

ஆர்வம் அதிகரித்து வருவது மகிழ்ச்சி அளிப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இந்தியா, சீனா, ரஷ்யா உள்ளிட்ட நாடுகள் இடம்பெற்றுள்ள ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பின் மாநாடு இன்று கிர்கிஸ்தான் தலைநகர் பிஷ்கேக்கில் தொடங்குகிறது. குடியரசுத் தலைவரின் மெய்காவல் படை வீரர்கள் மாற்றத்தையொட்டி இன்று வண்ணமிகு அணிவகுப்பு நடைபெற்றது. முன்னாள் குடியரசுத் தலைவர் பாரத் ரத்னா டாக்டர் பிரணாப் முகர்ஜியின் நினைவு தினத்தையொட்டி மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அவருக்கு புகழஞ்சலி செலுத்தியுள்ளார். ஹோர்மூஸ் நீரிணை பகுதியில் லடாக் தீவில் அமைந்துள்ள இரானிய ராணுவ நிலைகள் மீது அமெரிக்கா தாக்குதல் நடத்தியுள்ளது. மேற்குவங்க மாநிலத்தில் பொதுமக்களின் குறைகளுக்கு விரைந்து தீர்வு காண்பதை உறுதி செய்யும் வகையில் அரசு அலுவலகங்களில் வாரந்தோறும் செவ்வாய் மற்றும் வியாழக்கிழமைகளில் பொதுமக்கள் குறை தீர்வு நிகழ்ச்சி நடத்த அம்மாநில அரசு முடிவு செய்துள்ளது. தமிழகத்தில் பால் உற்பத்தியாளர்களிடமிருந்து கொள்முதல் செய்யப்படும் பாலுக்கு லிட்டருக்கு மேலும் 3 ரூபாய் உயர்த்தி 44 ரூபாய்க்கு கொள்முதல் செய்யப்படும் என்று முதலமைச்சர் திரு விஜய் சட்டப்பேரவையில் அறிவித்துள்ளார். நேபாள வெள்ளப்பெருக்கில் சிக்கியுள்ள தமிழர்களை மீட்க அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக பொதுப்பணித்துறை அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் தவேகா அரசு பொறுப்பேற்ற பிறகு ஊழல் முறைகேடுகள் கட்டுப்படுத்தப்பட்டுள்ளதாக மதிமுக பொதுச் செயலாளர் திரு வைகோ தெரிவித்துள்ளார். கைலாஷ் மான்சரோவர் யாத்திரையை முடித்துவிட்டு சீனாவிலிருந்து நேபாளத்திற்குள் நுழைய காத்திருந்த தமிழகத்தைச் சேர்ந்த 40 பேர் குறித்த தகவல் இன்னும் கிடைக்கவில்லை என்று அவர்களை அழைத்துச் சென்ற சுற்றுலா நிறுவனம் தெரிவித்துள்ளது. மேட்டூர் அணையின் நீர்மட்டம் 90.92 அடியாக உயர்ந்துள்ளது. அணைக்கு வினாடிக்கு 10,455 கனஅடி தண்ணீர் வந்து கொண்டிருக்கிறது. தஞ்சாவூர் மாவட்டத்தில் முதல் முறையாக நடப்பு கொள்முதல் பருவத்தில் 12.46 லட்சம் டன் நெல் கொள்முதல் செய்யப்பட்டு சாதனை நிகழ்த்தப்பட்டுள்ளது. வெளிநாட்டில் மருத்துவம் பயின்றோர் தகுதிச் சான்றிதழ் பெறுவதற்கு நாளை முதல் விண்ணப்பிக்கலாம் என்று தேசிய மருத்துவ ஆணையம் அறிவித்துள்ளது. நேபாளத்தில் ஏற்பட்ட திடீர் வெள்ளப்பெருக்கில் பலியானவர்களின் எண்ணிக்கை 788 உயர்ந்துள்ளது. நேபாள வெள்ளப்பெருக்கில் உயிரிழந்த இந்தியர்களை அடையாளம் காண அந்நாட்டின் சுகாதாரத்துறையினருக்கு உதவ இந்திய தடய அறிவியல் நிபுணர்கள் காத்மாண்டு சென்றுள்ளனர். ஆசிய கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 94 ரன் வித்தியாசத்தில் தாய்லாந்தை வென்றது. 20 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை கால்பந்து போட்டிக்கான தகுதிச் சுற்றுகாட்டத்தில் இந்தியா இன்று சிரியாவை எதிர்கொள்கிறது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: எஃப்எம் ரெயின்போ 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நிகழ்ச்சி குறிப்புகள். நமது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் எஃப்எம் ரெயின்போ 102.6 இன்று இனி ஒலிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகள் பற்றி அறிவிப்பு. இந்த அறிவிப்பினை தொடர்ந்து நண்பகல் 12:10 ஸ்நேகிதியே நிகழ்ச்சியில் நீங்கள் கற்றுக்கொள்ள ஆசைப்படும் ஒரு புதிய திறமை என்ன, இதை பற்றி தான் தோழிகளோடு பேச இருக்கிறோம். பிற்பகல் 1 மணிக்கு நலம்தானா, குழந்தைகளின் மனநலம் குறித்த ஆலோசனைகள் வழங்குபவர் குழந்தைகள் மனநல மருத்துவ நிபுணர் டாக்டர் ஜனனி பிரசன்னா அவர்கள். 1:05 தொடர்ந்து நலம்தானா நிகழ்ச்சியில் தேசிய கண் தான 2 வார விழாவை முன்னிட்டு கண் தானம் குறித்த விழிப்புணர்வு தகவல்களை வழங்குகிறார் கண் மருத்துவ நிபுணர் டாக்டர் முகமது ஃபைசல் அவர்கள். தொடர்ந்து பூவரசின் மருத்துவ பயன்கள் குறித்து கேட்கலாம். பிற்பகல் 2 மணிக்கு அன்பின் வரிகள், 3:02 திரையருவி, 3:30 தேசிய கல்வியியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் NCERT வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி, மாலை 4:02 பொதிகை தும்பி, மாலை 5:02 படமும் பாடலும் நிகழ்ச்சியில் இன்று 1981 வெளிவந்த திரைப்பட பாடல்கள் கேட்கலாம், மாலை 6:02 பக்தி மாலை.

0: 6:30 சேவை செய்திகள், 6:55 நிகழ்ச்சி குறிப்புகள், 7:00 அறிவியல் தகவல்கள், 8:05 குக்கு நேயர் விருப்ப பாடல்கள், 9:00 இடைவிடாத இசை மழை, 9:30 இலக்கிய சாரல் நிகழ்ச்சியில் இன்று குற்றால குறவஞ்சியில் குற்றால மலை வளம் குறித்து கேட்கலாம். 10:00 சுகமான ராகங்கள் இன்று திருநெல்வேலி வி.எம். சத்திரம் அம்புஜம் அம்பலவாணன் அவர்களின் தொகுப்பில் பாடல்கள் கேட்கலாம். நேயர்கள் இதுவரை கேட்டது நமது FM ரெயின்போ 102.6 இன்று இனி ஒலிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு.
1: மாமா என்னாச்சு?
2: மூட்டு வலி தாங்க முடியலமா, ஆபரேஷன் பண்ணனும்னு சொல்றாங்க.
1: அப்ப உடனே நம்ம ஸ்ரீனிவாச மருத்துவமனைக்கு போகலாம். குறைந்த கட்டணத்துல ரோபோட்டிக் மூலமா துல்லியமான முறையில மூட்டு மாற்றுக்கான சிகிச்சை கொடுக்கறாங்க. ஒரே நாளே நீங்க நடந்துடலாம் பாருங்களேன்.
3: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
4: இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.
5: நேயர்களின் கவனத்திற்கு, NCERT விளம்பரதார நிகழ்ச்சி திங்கள் முதல் வெள்ளி வரை பிற்பகல் 3:30 முதல் 4 மணி வரை FM ரெயின்போ 102.6 MHz ஒலிபரப்பாகும். நேயர்கள் கேட்டு பயன்பெறுங்கள்.

0: 6.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 12:10 ஆயாச்சு. எஃப்எம் ரெயின்போ 102.6 இது பெண்களுக்கான சிறப்பு நிகழ்ச்சி ஸ்நேகிதே. இன்னைக்கு ஸ்நேகிதே நிகழ்ச்சி வழங்குறதுக்காக காற்றில் உங்களோட இணைஞ்சிருக்கிறோம். நான் ஆர்ஜி ரம்யா.
2: நான் உங்கள் ஜெமிமா செபாஸ்டியன்.
1: இன்னைக்கு ஸ்நேகிதே நிகழ்ச்சியில் எதை பற்றி பேச இருக்க போகிறோம் அப்படின்னா, அந்த தோழிகள்கிட்ட எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா, நீங்கள் கற்றுக்கொள்ள ஆசைப்படும் ஒரு திறமை என்ன? கண்டிப்பாக எல்லாருக்கும் ஒவ்வொரு திறமைகள் தனித்திறமைகள் இருக்கும். இருந்தாலும் புதுசாக ஏதாவது ஒன்று நம்ம கற்றுக்கணும்னு ஒரு ஆசை இருக்கும்.
2: பொதுவாக மற்றவங்க அதை இன்னும் நல்லா பண்ணும்போது நம்மளும் இதை கத்துக்கிட்டு பண்ணலாமோ அப்படிங்கிற மாதிரி இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி தோழிகளுக்கும் கண்டிப்பா தோணி இருக்கும். அந்த மாதிரி விஷயத்தான் சொல்ல போறீங்க இன்னைக்கு ஸ்நேகிதி நிகழ்ச்சியில.
1: நீங்கள் கற்றுக்கொள்ள ஆசைப்படும் வேறொரு திறமை என்ன அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே தோழிகளும் வர ஆரம்பிச்சுட்டாங்க. அவங்களோட பேசிடலாம். வணக்கம்.
3: வணக்கம் வணக்கம். ஏர்வாடியிலிருந்து சுல்தானி பேசுறேன்.
2: சுல்தானியம்மா, நீங்க கத்துக்கொள்ள ஆசைப்படக்கூடிய
1: திறமை என்ன?
3: நான் கொஞ்சம் கற்றுக்குள்ள ஆசைப்பட திறமானக்கு எனக்கு கொஞ்சம் வண்டி ஓட்ட கற்றுக்குள்ள வேணும். ஆமா, ஏன்னா என் மகன் 15 வருஷத்துக்கு முன்னாலே நீ இதோ
1: ஹலோ சொல்லுங்க சொல்லுங்க
3: 15 வருஷத்துக்கு முன்னாலே நீ இது வண்டியை விட்டு இறங்கிட்டேன் என்னைய
1: விட்டுட்டு.
3: நான் ஒரே இதுல நான் இது பண்ணவே மாட்டேன், கற்றுக்கொள்ளவே மாட்டேன்னு இறங்கிட்டேன். அப்ப எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு.
1: சரி, இப்ப வயசாயிட்டு ஓட்ட முடியாது அப்படிங்கறீங்களா?
3: ஓட்ட முடியாது. ஆமா, ஒரு சின்ன வண்டி வாங்கி ஓட்டுவோம். ஏன் அடுத்தவங்களுக்கு சிரமம் கொடுக்கணும்? நம்ம மட்டும் போனோம், பிள்ளைகள்லாம் வைக்க முடியாது. சின்ன வண்டி.
1: ஓ சரி சரி சரி சரி சரி.
3: நன்றிமா,
1: நன்றி நிகழ்ச்சியில் இணைந்ததற்கு. எவ்வளோ திறமைகள் இருக்கும். சில பேர்லாம் நல்லா வந்து துணி தச்சு டெய்லரிங்லாம் செய்வாங்க. அதை பார்த்தோன்னே நம்மளும் வந்து கற்றுக்கிட்டோம் அப்படின்னா,
2: தெரியாதவங்க வந்து டெய்லரிங் கற்றுக்கணும்னு நினைப்பாங்க. டெய்லரிங் தெரிஞ்சவங்க வந்து இன்னும் கொஞ்சம் ஆரி ஒர்க்லாம் பண்ணி அதெல்லாம் பண்ணால் எக்ஸ்ட்ரா டிசைன்லாம் வச்சா அது கற்றுக்கணுமே அப்படின்னு நினைப்பாங்க. புதுசு புதுசாக கற்றுக்கணும் அப்படிங்கிறது வந்து தோழிகள் வந்து அந்த கண்டிப்பாக அவங்களுக்குள்ளே இருக்கும் தான். அதில் அந்த வண்டி ஓட்டுறதுங்கிறது கண்டிப்பாக சொல்லுவாங்கன்னு நினச்சா முதல் நேராக சுல்தானி அம்மாவும் சொல்லிட்டாங்க.
1: ஓகே, அடுத்த தோழி வர்றாங்க. யார் எங்கேருந்து பேசுகிறாங்க அப்படின்னு கேட்டுடலாமா? வணக்கம்.
4: ஹலோ.
1: வணக்கம்.
4: வணக்கம்மா, நான் பாளையங்கோட்டை குளோனிக்கு வந்து மாரியம்மா பேசுறேன்.
1: ம், சொல்லுங்கம்மா. ரேடியோ விட்டு கொஞ்சம் தள்ளி வரலாமா?
4: ஆ, தள்ளி தான் மேடம்.
1: ஆ சரி, ஓகே. நீங்க என்ன ஒரு விஷயத்தை கத்துக்கறோம்னு நினைக்கிறீங்க?
4: நான் வந்து டெய்லரிங் தாங்க.
1: நீயும் டெய்லரிங் தான்? ஓகே ஓகே.
4: ஆமா, டெய்லரிங் தான். நீங்க கேட்டு ஒருத்தங்க வைக்க சொன்னேன், கேட்டுட்டாங்க. நீங்க தலைப்பு கொடுத்தனே எனக்கு டக்கு ஞாபகம் வந்துட்டு.
1: சரி, இப்போ கத்துக்க ஆரம்பிச்சிருக்கீங்களா இல்ல இனிமேல் தான் கத்துக்கணுமா? இனிமேல் தான் கத்துக்கணும். அவங்க டெய்லரிங் மிஷின்ல டடக் டடக் டடக் டடக்னு தைக்கிறத பார்த்தனே எனக்கும் ஆசை வந்துருச்சு அப்படின்னு சொல்லியிருக்கீங்க.
4: ஆமா மேடம், அது மாதிரி வண்டி ஓட்ட கத்துக்கும் ஆசைதான்.
1: சொல்லி கொடுக்க மாட்டேங்க. என்ன பண்றது, நான் கத்துக்க ரெடியா இருக்கேன், எனக்கு சொல்லி கொடுக்கத்தான் ஆள் இல்லை அப்படிங்கிறாங்க.
4: ஆள் இல்ல.
1: சரி சரி சரி, கண்டிப்பா.
4: ரம்யா மேடம்,
1: நான் நல்லா இருக்கிறேன்.
2: நீங்களும்
1: கத்துக்கிட்டு விதவிதமான டிரஸ் அப்படி புது ஃபேஷன் மாதிரி தச்சு போடுவாங்க. வாழ்த்துக்கள். நன்றி நிகழ்ச்சியிலிருந்ததற்கு. சோ, தொடர்ந்து தோழிகளோட பேசுறதுக்கு முன்னாடி நிகழ்ச்சியில் முதல் பாடல் நாம கேட்க போறோம். எந்த படத்துல இருந்து அப்படின்னா, தெனாலி திரைப்படத்துல இருந்தா பாடல் கேட்க போறோம். தொடர்ந்து நினைஞ்சிருங்க எஃப்எம் ரெயின்போ 102.6.
5: பஞ்சபூதங்கள் சாட்சியா, நான்கு வேதங்கள் சொல்ல, மூன்று முடிச்சோட இரு மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். ஜிஆர்டி

கேட்டுட்டுருக்கிறீங்க ஸ்நேகிதியை, நம்ம எஃப்எம் ரெயின்போ 102.6 இன்றைக்கி ஸ்நேகிதிய நிகழ்ச்சியில் ஒரு கேள்வி கேட்டிருந்தோம். நீங்கள் கற்றுக்கணும்னு ஆசைப்படக்கூடிய ஒரு புதிய திறமை என்ன?

0: அப்படின்னு தான் சொல்லியிருந்தோம். நிகழ்ச்சியில் ஒரு தோழி வந்துட்டாங்க, அவங்ககிட்ட நம்ம பேசிடலாம். வணக்கம்.
1: ஹலோ மேடம், வணக்கம்.
0: வணக்கம்.
1: கோமதி
0: கோமதி
1: பாளையங்கோட்டையிலேருந்து பேசுகிறேன் மேடம்.
0: ஓகே, வாங்க கோமதி, எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன் மேடம்.
0: ம், சரி. நீங்கள் என்ன விஷயத்தை கற்றுக்கணும்னு ஆசைப்பட்றீங்க?
1: எனக்கு ரெண்டு விஷயம் கற்றுக்கணும்னு ஆசை இருந்துச்சு,
0: சரி.
1: இப்பவும் அந்த ஆசை இருக்கு. அதாவது என்னன்னா, ஒன்று வந்து ஸ்கூட்டி ஓட்டிட்டு போகணும், இன்னொன்று வந்து கார் ஓட்டணும்.
0: நானும் ஒரு ரேசர் மாதிரி கார் ஓட்டணும், அப்படி ஆசையா? இல்ல நார்மலா ஓட்டினா போதுமா?
1: அப்படி இல்ல, நார்மலா போனா போதும்.
0: மாரி மாதம் நான் யாருக்கும் டிஸ்டர்ப் பண்ணாம என்னோடதான் பாத்துக்கிற மாதிரி ஓட்டி பழகினா போதும்.
1: ஒரு அவசரத்துக்கு மேடம், ஆட்களை எதிர்பார்க்க வேண்டாம். நம்ம அதை படிச்சிருந்தோம்னா நம்மளே எடுத்துக்கிடலாமேனு ஒரு இது.
0: ஓ, சரி சரி சரி. ஓகே ஓகே ஓகே. அதனால் வண்டி ஓட்டுறதை கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்லியிருக்கிறீங்க. ஓகே, அடுத்த தோழி என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டுடலாம். வணக்கம்.
2: மேடம்
0: வணக்கம்.
2: ஆவச்சத்திரத்துலேருந்து மேலப்பூர் ரோட்லேருந்து சுதா பேசுகிறேன்.
0: ம், சுதா. சுதாமா சொல்லுங்க.
2: இது எனக்கு வந்து வண்டி எடுக்கணும்ட்டு ரொம்ப ஆசை. சைக்கிள் அடிப்பேன்.
0: ஆ,
2: எனக்கு அது வண்டி எடுக்க முடியலை.
0: ஓகே, வண்டி ஆனால் ஓட்ட தெரியுமா இப்படி?
2: விருப்பம் இல்ல. மாமலருக்காக வண்டி எடுக்கிறதுக்கு அவ்வளவுதான் படிச்சு, கல்யாணமும் ஆயிட்டு அவ்வளவுதான் கொஞ்சம் முயற்சி பண்ணி எடுக்க சொல்லிருக்கேன். அம்மாவுக்கு அந்த ஆசை நிறைவேறல, நீ அந்த ஆசையை நிறைவேற்றணும்னு சொல்லிருக்கேன் அம்மாவாட்ட.
0: சரி சரி சரி, கண்டிப்பா.
2: நல்லா இருக்கீங்களாம்மா?
0: நல்லா இருக்கிறோமா? நீங்க எப்படி இருக்கீங்க?
2: ரேடியோ ஒரு போன வாரம் ஒரு வாரம் எடுக்கவே இல்லை, ஒரே இறைச்சல்.
0: அதான் இப்போ எடுத்துருச்சு இல்லையா?
3: சாம்பார் புளிக்குழம்பு அந்த மாதிரி இல்லாம கொஞ்சம் பேக்கரி ஐட்டம்ஸா, பீஸா, கொஞ்சம் இந்த மாதிரி கட்லெட்டு, பப்ஸ், சிக்கன் ரோல், அந்த மாதிரி வித்தியாசமா கத்துக்கும் போது சொல்லும் போதே, ஓ உங்களுக்கு இவ்வளவு தெரியுமா அப்படி மத்தவங்க சொல்லுவாங்க இல்லையா. அந்த மாதிரி அந்த ஒரு செஃப் அளவுக்கு கத்துக்கணும்னு ஆசை.
0: ஏன்னா
3: அது மட்டும் இல்லாம நிறைய ஃபங்க்ஷன்ல பாத்தீங்கன்னா ஒரு 100 பேர் 150 பேர் வந்திருக்காங்கன்னா அந்த இடத்துல அதிகபட்சமா ஆண்கள் தான் சமைப்பாங்க. அதிக வீடுகள்ல பெண்கள் சமைச்சிருவாங்க. நான் எண்ணிக்கை அதிகமாகும் போது கொஞ்சம் பெண்கள் திணறதை நான் பார்த்துருக்கேன். நம்ம ஏன் இந்த மாதிரி நிறைய பேருக்கு சமைக்கிற ஒரு ஆளாக ஆகக்கூடாது அப்படிங்கிற மாதிரி தோணும் போது எனக்கு இந்த விஷயம் தோணுச்சு. இதை கற்றுக்கணும்னு எனக்கு ஆசை.
0: ஒரு செஃப்பாகி ஒரு 100, 150, 400, 500 பேருக்கு சமைச்சு போடணுங்கிறதா என் ஆசை அப்படின்னு
3: வாங்க. நீங்கள் கொஞ்சம் டேஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அப்போ நம்ம செஃப் இல்லை அப்படின்னு மாதிரி இருக்கும்ல.
0: ஓகே, செஃப் ஜெவிமாட்ட நிறைய நான் பேசி கேட்டு தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்குது. அதுக்கு முன்னாடி நீங்கள் பாட்டு கேட்டு வாங்க. நெஞ்சினிலே திரைப்படத்துல இருந்து பாடல்.

காற்றலைகளில் இசை சாமரம் வீசிக் கொண்டிருப்பது நெல்லையின் இசை களஞ்சியம். ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

0: பெண்கள் மட்டுமே கலந்து கொள்ளும் ஸ்னேகிதியே நிகழ்ச்சி தான் கேட்டு ரசிச்சுட்டு இருக்கிறீங்க. நம்ம எஃப்எம் ரெயின்போ 102.6 இருந்து. ஜெமிமா சொல்லிட்டாங்க, நான் செஃப் ஜெமிமா வாகனம் அப்படின்னு சொல்லிட்டு, இதுதான் நான் கற்றுக்கிற நினைக்கிற இன்னொரு திறமை அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனால் தோழிகளும் நானும் சொல்ல வரேங்க, எனக்கும் நிறைய திறமைகள் கற்றுக்கணும்னு ஆசையா இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. யாருன்னு கேட்டுடலாம். வணக்கம். வணக்கம்.
1: குழந்தைத்தனமாக காலையில் நிகழ்ச்சியை

0: நீங்க எப்படி இருக்கீங்க?
1: இன்னொரு
0: திறமை என்ன?
1: பக்கத்துல ஓடுறது பார்த்தது கிடையாது. ட்ரெயினையே பக்கத்துல இருந்து பாத்துருக்கோம் மேடம்.
0: ஓ சரி சரி சரி.
1: அது ஓட்டுனா எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு கற்பனை இருந்திருக்கு
0: மேடம். கண்டிப்பா
1: அதனால அது ஓட்டணும் ஆசை.
0: சரி, நான்
1: வேற வந்து பாத்தீங்கன்னா சமையல் கத்துக்கணும் ஆசை.
0: தலைக்கு மேல அந்த தொப்பி வச்சு சமைக்கணும் அப்படின்னு அவரை சொல்லிருக்காங்க. சரி, அடுத்த தோழி சந்திச்சலாம். வணக்கம்.
2: ஹலோ. வணக்கம் மேடம்.
0: வணக்கம்.
2: நான் புதுக்குடியில இருந்து கவிதா சீனிவாசன் பேசுறேன் மேடம்.
0: கவிதா சீனிவாசன், எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கேன் மேடம். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கோம். சொல்லுங்க, நீங்க என்ன ஒரு விஷயத்த கத்துக்கணும்னு நினைக்கிறீங்க?
2: நான் வந்து சின்ன வயசுல இருந்து வீட்டுல இருக்கும் போது பாடுவேன் மேடம்.
0: எனக்கு
2: வந்து அந்த சாங்ஸ் பாடணும்னு ரொம்ப நாளா எனக்கு ரொம்ப ஆசை இருக்கு.
0: அது
2: வந்து நான் ஏதாவது ஒரு நிகழ்ச்சியில பாட சொன்னா ரெண்டு லைன் பாடுவேன் மேடம். ஆனா நல்ல முறையில அது வந்து பாடணும்னு
0: இந்த ஸ்வரங்கள் எல்லாம் கத்துக்கிட்டு பாடணும்னு கவிதாமாக்கு ஆசை.
2: ஆமா மேடம்.
0: சூப்பர்மா, சூப்பர்மா. கண்டிப்பா
2: அவ்வளவு டேலண்ட் எல்லாம் பாட முடியாது. இருந்தாலும் நமக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு கிடைச்சா
0: அதை பயன்படுத்திக்கலாம்
2: பாடுற மாதிரி.
0: சரி, உங்களுக்கு பிடிச்ச ஒரு பாட்டு ஒரு ரெண்டு லைன் பாடுங்களே கேப்போம்.
2: அது ரொம்ப தேங்க்ஸ் மேடம்.
0: ஆ பாடுங்க, பாடுங்க.
2: தொட்டியத்தில் அழகு பிள்ளையில் திருச்சி நகர் உறையூரில் ஆளு என்று பேரு கொண்டு கொழுவிருக்கும் அம்மனும் நானே. வண்ணறையில் சமயபுரத்தில் புஞ்சை வளர் தஞ்சையினில் மாறி என்று பெயர் படைத்து மக்களை காக்கும் அன்னையும் நானே. அகிலமும் சுழலாதா அடியே என் பிடியினிலே அதிசயம் நிகழாதா நினைச்ச ஒரு நொடியினிலே கைகளில் சக்கரம் சங்கை கொண்ட கோவிந்தராஜனின் தங்கை. ரொம்ப நன்றி மேடம்.
0: உங்க பாட்டுக்கு அப்படியே மீனா டான்ஸ் ஆடுறது என் கண்ணுக்கு முன்னாடி வருது. நன்றிமா, நன்றி நிகழ்ச்சியில் இணைந்ததற்கு. ஸோ நிறைய பேர் வந்து பாடும்போது சரி நீ நல்லா பாடுறே அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லும்போது நானும் நல்ல முறையா சங்கீதம் கத்துக்கிட்டு இன்னும் சூப்பரா பாடி நான் பெரிய பாடகியா வந்துடணும் அப்படின்லாம் ஆசை இருக்கும். சரி, தொடர்ந்து நம்ம தோழிகளோட பேசுறதுக்கு முன்னாடி இப்போ நிகழ்ச்சியில அடுத்த பாடல் நாம கேட்க போறோம். டைம் திரைப்படத்துல இருந்து வந்துட்டே இருக்கு. உன்னிகிருஷ்ணன் சுஜாதா குரல்ல கேட்டுட்டே தொடர்ந்து நினைஞ்சிருங்க. 102.6

0: பஞ்சபூதங்கள் சாட்சியா, நான்கு வேதங்கள் சொல்ல, மூன்று முடிச்சோட இரு மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

0: எஃப்எம் ரெயின்போ 102.6 இணைந்திருக்கிறோம் ஸ்நேகிதே நிகழ்ச்சியோட. இன்றைக்கி ஸ்நேகிதர்கள்ட்ட பேசிகிட்ருக்குறோம் நீங்கள் கற்றுக்கணும்னு ஆசைப்படக்கூடிய மற்றொரு திறமை என்ன அப்படின்னு சொல்லிட்டு.
1: ஸோ ரம்யா, நீங்கள் சொல்லவே இல்லை, உங்களுக்கு என்ன திறமை கற்றுக்கணும்னு ஆசை?
0: எனக்கு வந்து சிலம்பம் கலை வந்து கற்றுக்கணும்னு ஆசை. எல்லோரும் சொல்லுவாங்க நீ அந்த குச்சி உயரம் கூட இல்லை அப்படிம்பாங்க, ஆனாலும் பரவாயில்ல எனக்கு அது கற்றுக்கணும்னு ஆசை.
1: அந்த திறமையை பாருங்க, எங்களுடைய லுக்கை பார்க்காதீங்க, தோற்றத்தை பார்க்காதீங்கன்ற மாதிரி உங்களுக்கு ஒரு ஆசை இல்லையா?
0: ஆமாம் ஆமாம் ஆமாம். அதை வந்து அந்த அந்த குச்சியை வச்சு அழகாக அந்த சுற்றுறது நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன் எப்படி தான் அவங்களுக்கு சுற்றுறதுக்கு வருதோ. அதுவும் சில பேர் ஒத்த கையில் அழகாக குச்சியை சுற்றுவாங்க. நமக்கு

0: ரெண்டு கையை யூஸ் பண்ணாலும் சுத்தம் வர மாட்டேங்குது.
1: ஆமாம், ரெண்டு பக்கமும் சில நெருப்பு வச்சுட்டு சுற்றுவாங்க இல்லையா, அந்த சிலம் சொல்கிறப்ப நிறைய விஷயங்கள் அதில் இருக்குதான். அதை கற்றுக்கிற
0: ஆசை, ஒரு விருப்பம்,
1: ட்ரை பண்ணுவோம், அவ்வளோ வேலை.
0: சரி, தோழிகள் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டுடலாம். வணக்கம். ஏதோ டடடடடன்னு கம்ப்யூட்டர் டைப் பண்ணுற மாதிரிலாம் இருக்குது. வணக்கம். ஓகே, அவருடைய இணைப்பு தெளிவாக இல்லைன்னு நினைக்கிறேன்.
1: அவங்க பேசுகிறது அப்படி டைப் பண்ணாமல் நமக்கு கேட்குது, இணைப்பு சரியாக இல்லை. அதனால் சிலம்பம் மட்டும்தான்.
0: வணக்கம்.
2: வணக்கம்.
1: வணக்கம் தோழி, வந்துட்டாங்க. யார், எங்க இருந்து?
2: நான் திருச்செந்தூர்ல இருந்து ராதா பேசுறேன்.
1: ராதாமா, ராதாமா.

0: நல்லா ஓட்ட பழகிட்டீங்க. அதை
1: அடுத்து
0: தவிர்த்து வேற
1: அடுத்தது கூட பின்னணும்னு
0: ஆ கூட பண்ணணும். ஓ சூப்பர் சூப்பர். ஆ யாராவது கூட பின்னி பார்த்துருக்கீங்களா, அதனால ஆசை வந்ததா இல்லை?
1: பண்ணி பார்த்து கூட பின்னி பார்த்துருக்கேன்.
0: ம், அதனால நீங்களும் விதவிதமான கூட செஞ்சு கொடுக்கணும்னு ஆசை. ஆ
1: ஆமாம்
0: கண்டிப்பா, அப்ப முயற்சி எடுங்க, கண்டிப்பா கத்துக்குவீங்க.
1: நன்றிமா,
0: நன்றி. நிகழ்ச்சியில் இணைந்ததற்கு, அடுத்த தோழி சந்திச்செல்லாம் வணக்கம். ஓகே, அவங்களோட இணைப்பு கிடைக்கல. அதுவும் இப்போல்லாம் வந்து கூட மட்டும் செய்கிறது இல்லை, அந்த அந்த கூடை பின்னுற உயரை வச்சு அழகான நிறைய டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸ் எல்லாம் செய்கிறாங்க. அதுலேயும் அந்த கூடைக்கெல்லாம் மூடி வைக்கிற மாதிரிலாம் வச்சு செய்கிறாங்க. பார்க்கும்போது பிரமிப்பாக தான் இருக்குது. ஓகே, நிகழ்ச்சியில் இணைகிறாங்க தோழி, அவங்கக்கிட்ட பேசிடலாம். வணக்கம் வணக்கம், இணைப்புக்கு வந்துட்டீங்க. வணக்கம் வணக்கம். ஓகே, ஸோ தோழிகள் எல்லாமே கற்றுக்கணும், இந்த விஷயம் எனக்கு செய்யணும்னு ஆசை அப்படின்னு சொல்லிட்டே இருக்காங்களே. ஆனால் வந்து நிறைய பேர் சொன்னது இந்த வண்டி ஓட்டுறதை பற்றி தான். இதுக்கப்புறம் என்னால் எப்படி அப்படின்னு நினைக்கிறாங்க. கண்டிப்பாக தோழிகளை அந்த விஷயத்தை நம்ம வந்து ஞாபகப்படுத்தி ஆகணும். பொதுவாக நமக்கு ஒரு விஷயம் செய்யறதுக்கு முயற்சி செய்கிறோம், ஆனால் செய்ய முடியல அப்படின்னா நீங்கள் மாற்ற வேண்டியது அந்த இலக்கை கிடையாது, இலக்கு அடைகிறதுக்கான அந்த மெத்தடை தான்.
2: ஓ,
0: ஸோ இதை மைண்டில் வச்சுக்கிட்டாலே கண்டிப்பாக வந்து நம்ம ஒரு விஷயத்தை வந்து செய்யணும் ஆசைப்பட்டு கண்டிப்பாக செஞ்சிருவோம் இல்லையா?
2: ஆமாம் கண்டிப்பாக. இப்போ தோழி சந்திச்சிடலாம். வணக்கம் வணக்கம். வணக்கம், யாரங்கிருந்து பேசுறீங்க?
3: நான் பரமக்குடியில இருந்து ராஜேஸ்வரி பேசுறேங்கம்மா.
2: சொல்லுங்கம்மா, நீங்க எந்த ஒரு விஷயத்த கத்துக்கணும்னு நினைக்கிறீங்க?
3: நான் வந்து சொன்னா சிரிச்சிராதீங்க.
2: சிரிக்க மாட்டேன், சிரிக்க மாட்டேன். சொல்லிட்டு அவங்க சிரிக்கிறாங்க.
3: வில்லுப்பாட்டு, வில்லுப்பாட்டு வானொலிகள்லாம் என்னை அழைக்கும், பாடமும் செய்யறேன். அந்த வில்லு பாட்டோட சேர்த்து பாடுனா அதுக்கு ரொம்ப ஒரு வசதியா இருக்கும் அப்படின்னு ஆசைப்படுறேன்.
2: ஓகே, ஒரு ப்ராப்பர் கலையா
3: வில்லுப்பாட்டு இருந்துச்சு பாத்தீங்களா?
2: ஆமா ஆமா ஆமா.
3: திருவிழையா இருக்கும்போது கூட எங்க ஊர் திருவிழாவுக்கெல்லாம் வந்திருக்காங்க, வந்து வில்லுப்பாட்டுலயே அதை சேர்த்து சொல்லுவாங்க. ராமாயண மகாபாரத சிலப்பதிகாரம் எல்லாம் இன்னைக்கு எல்லாம் எங்க காணாம போயிருச்சுன்னு தெரியல. யாரோ ஒருத்தவங்க பின் குரல் குடுக்கறாங்க, யாரோ ஒருத்தவ பாடுறாங்க, யாரோ ஒருத்தவ பேசுறாங்க. ரெடி இதுல சினிமாவில நேரடியா வில்லு பாட்டு வந்துச்சுன்னா அது ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். எனக்கு நம்ம மனசுக்கு எப்பவுமே பிடிக்கும். இழுத்து இழுத்து அந்த வில்ல அந்த ராகத்தோட அந்த பாடலை சேர்ந்து படிப்பாங்க பாத்தீங்களா?
2: ஓகே, நீங்க என்னைக்காவது அப்படி பாடணும்னு முயற்சி பண்ணி பாத்திருக்கீங்களா? நீங்க பாட்டு எழுதிருக்கீங்கன்னு சொன்னீங்கல்ல, எதை பத்தி அந்த வில்லு பாட்டு எழுதிருக்கீங்க? என்ன கதையை வச்சு வில்லு பாட்டு எழுதிருக்கீங்க?
3: நீரை பத்தி, அப்புறம் அந்த வட்டிக்கெல்லாம், வட்டிக்கு வாங்க வேணாம், வட்டிக்கு பணம் கொடுக்க வேணாம், அதனால பல குடும்பம் வறுமையில வாடுதுங்க, வச்சு நாம வாணவழி பண்ணிக்கணும்.
2: சூப்பர் சூப்பர்.
3: பாட்டு
0: எழுதிருக்கேன். முழு பாட்டு பாடுறாங்கம்மா, நல்லா முயற்சி எடுத்துக்கீங்க.
3: ஆமா, நிறைய பாட்டு எழுதியிருக்கேங்கம்மா. அது புறம் என் பிள்ளைகளுக்கு கலை திருவிழாவுக்கெல்லாம் பள்ளிக்கூடத்திலேயே எழுதி கொடுத்தேன், டீச்சர் வாங்கிக்குவாங்க.
0: ட்ரை பண்றது மட்டும் விட்டுறாதீங்க, முயற்சி செஞ்சுட்டே இருங்க சரிங்களா? கண்டிப்பா வாய்ப்பாமே,
3: ஒரு நாளைக்கு கட்டாயமா வெற்றியை தொடுவோம்.
0: நிச்சயமா நிச்சயமா,
2: மகிழ்ச்சியமா. நன்றி நிகழ்ச்சியில் இணைந்ததற்கு. சார், பயங்கர திறமசாலிகள் தான் இருக்காங்கப்பா நம்ம கூட. சரி, தொடர்ந்து நம்ம தோழிகள்கிட்ட பேசுறதுக்கு முன்னாடி இப்ப நிகழ்ச்சியில பாடல் கேட்க போறோம். எங்கள் அண்ணா திரைப்படத்துல இருந்து பாடல்.

0: பஞ்சபூதங்கள் சாட்சியா, நான்கு வேதங்கள் சொல்ல, மூன்று முடிச்சோட இரு மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: வர்ணஜாலமாய் இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

0: நேரம் 12:50 நோக்கி போயிட்டு இருக்கு. கேட்டுட்ருக்கிறீங்க எஃப்எம் ரெயின்போ 102.6 ஸ்நேகிதே நிகழ்ச்சி. இன்னைக்கு ஸ்நேகிதே நிகழ்ச்சியில்
1: நம்ம என்ன கேட்டிருந்தோம் தொழில்கள்கிட்ட அப்படின்னா, நீங்க வந்து கத்துக்க ஆசைப்படுற திறமை
0: என்ன
1: திறமை அப்படின்னு கேட்டிருந்தோம். நிறைய பேர் வண்டி ஓட்டுறது சொல்லியிருந்தாங்க, தையல் சொல்லியிருந்தாங்க இல்லையா, ஒரு சில சமையலும் சொல்லியிருந்தாங்க. ஸோ தோழிகள் வந்து இந்த விஷயங்கள் எல்லாமே நம்ம இதெல்லாம் கத்துக்கணும் அப்படின்னு அவங்க சொல்றதை பார்க்கும்போதே எந்த அளவுக்கு அதில் ஆசை இருக்குன்றதை தெரிஞ்சுக்க முடியுது.
0: ஆமா ஆமா கண்டிப்பா.
1: ஸோ நேற்று அடுத்த தோழி யாருன்னு கேட்டுலாம் இணைப்பில்.
0: ஓகே, நேரோட இணைப்பு நமக்கு கிடைக்கல. அதாவது என்ன கேட்டிங்கன்னா என்ன அப்படின்னா, எனக்கு வந்து அந்த வெவ்வேறு மொழிகளில் பேசணும். இப்போ நமக்கு வந்து என்னதான் இப்போ இங்கிலீஷில் வந்து நம்ம பேசுறது புரிஞ்சுக்கலாலும் ஒரு 2-3 லைனை நம்மளால் ரிப்ளை பண்ண முடியும்னாலும், ஆனால் சரளமாக இந்த மாதிரி மற்ற மொழிகள் இங்கிலீஷ் தமிழ் போக இன்னும் வேறு ஏதாவது ஒரு மொழிகள் வந்து கற்றுக்கணும் அப்படின்னு ஆசை.

0: இருக்கு.
1: வியட்நாமீஸ் அந்த மாதிரி ஏதாவது கத்துக்கணும் இல்லையா.
0: ஆமா, கொரியன்ல அன்னியோங்க செய்யோ அப்படிங்கிற
1: அப்படிங்கிற
0: மாதிரி,
1: மாதிரி
0: அதாவது
1: இது
0: வெவ்வேறு
1: நல்லா
0: மொழிகள்.
1: இருக்கே அப்படிங்கிற மாதிரி நல்லா இருக்கு. ரம்யா
0: ஆமா,
1: அதை நீங்களும்
0: அதுவும் அந்த
1: கொஞ்சம்
0: மாதிரி
1: ட்ரை
0: அந்த
1: பண்ணுங்க.
0: சரளமா பேசும்போது இருக்கும். நான் சின்ன வயசுல ஒரு தடவை சயின்ஸ் சென்டருக்கு போனேன். அப்போ வந்து இங்கிலீஷ் மீடியத்தில் படிக்கிற பிள்ளைங்களும் இருக்காங்க, தமிழ் மீடியத்தில் படிக்கிற பிள்ளைங்களும் இருக்காங்க. அங்கே ஒருத்தர் தான் நின்று விளக்கம் கொடுத்துட்டு இருக்கிறாரு. அவங்களுக்கு ஏற்ற மாதிரி இங்கிலீஷ்லையும் சொல்றாங்க, இவங்களுக்கு ஏற்ற மாதிரி தமிழ்லையும் சொல்றாங்க. ஆனால் ரெண்டு பேருக்கும் புரியற மாதிரி, ரெண்டு பேருக்கும் அந்த ஒரே
1: அந்த
0: நேரத்துலேயே ரெண்டு
1: மொழியில
0: லாங்குவேஜில் பேசும்போது எனக்கும் ஒரு ஆர்வம் அந்த. அப்போ மொழிங்கிறது வந்து நம்ம நிறைய கற்றுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம எல்லாருக்கிட்டையும் போய் நம்மளால் சொல்ல வேண்டிய கருத்துக்கள் எல்லாம் சொல்ல முடியும்ல.
1: ஆமாம்.
0: அதனால அது
1: ஸோ அந்த
0: ஒன்று
1: மொழியை
0: கற்றுக்கணும்.
1: வந்து நிறைய கற்றுக்கும்போது நம்மளுடைய அந்த விரிவு, அந்த நம்ம பேசக்கூடிய அந்த ஆட்களும் சரி நபர்களும் சரி விரிவாக்கம் இருக்கும் இல்லையா, ரொம்ப பெரிய அந்த வட்டம் வந்து விரிவடையும் நிகழ்ச்சியில் நேயர்.
0: ஓகே, அவரோட இணைப்பு கிடைக்கல. நீங்களே பேசிகிட்டு இருக்கீங்கம்மா, நான் பேசுறதுக்கு எனக்கும் கொஞ்சம் டைம் கொடுங்கம்மா அப்படிங்கிறாங்க. ஓகே, அடுத்ததோடி வணக்கம், வாங்க.
2: நான் விஜயலட்சுமி பேசுறேன் மேடம்.
0: விஜயலட்சுமி, எந்த ஊர்ல இருந்துமா பேசுறீங்க?
2: திருவிழுத்தூர்ல இருந்து பேசுறேன்
0: ஓகே.
2: மேடம்.
0: இப்பதான் முதல் தடவை பேசுறீங்களா, இதுக்கு முன்னாடி பேசிருக்கீங்களா?
2: இல்ல, ரெண்டு மூணு தடவை பேசியிருக்கேன்.
0: சரி ஓகே, அதான் தைரியமா கால் பண்ணிட்டீங்க. சரி ஓகே, சொல்லுங்க. ஏன்னா சில பேர் வந்து முதல்
2: எல்லாமே
0: தடவை கால் பண்ணும்போது பயந்துருவாங்க.
2: கோலம் போடுறது, சமையல் பண்றது, வயற்கூட பண்றது, தையல், ரோஜா செடி வளர்க்கறது எல்லாமே பண்ணியாச்சு.
0: சரி,
2: இந்த சீட்டு பிடிக்கிறாங்கல்ல மேடம்,
0: பொருளாதாரம் நிர்வாகம். நான் ஒரு சகலகலா வள்ளி, எனக்கு எல்லாமே தெரியுங்க, இந்த ஒரு விஷயம் மட்டும்தான் தெரியாது அப்படி.
1: இதையும் கத்துக்குவேன் அப்படின்னு சொல்றாங்க.
2: சமையல்ல வந்து மட்டனு சிக்கனு வெரைட்டி வெரைட்டியா என்னென்ன இருக்கோ அதெல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டா கத்துக்குறேன் மேடம்.
0: மணி 12:52 ஆகுது, எங்களுக்கு வேற பசி எடுக்குது.
1: எங்க ஸ்ரீவில்லிபுத்தூர் தானமா சொன்னீங்க, இங்க இருந்து எவ்வளவு தூரம் எவ்வளவு நேரம் எடுக்கும் மட்டும் சொல்லுங்க, நானும் ரம்யா கரெக்டா ஷார்ப்பா வந்துடுறோம்.
2: வந்துருங்க, உங்களுக்கு விறகடுப்புல பிரியாணி, தம் பிரியாணி, வறுவல், சிக்கன் எல்லாமே செஞ்சு கொடுத்துருவேன்.
1: நீங்க இன்னும் ரெண்டு தடவை லிஸ்ட் தூண்டீங்கன்னா அழ ஆரம்பிச்சிரும் பசியில.
0: சரி ஓகே, நன்றி நிகழ்ச்சியில்.
2: வெரைட்டியா செய்வாங்களா?
1: ஆமா ஆமா, நிச்சயமா. நீங்க வந்து சாப்பாடு சொன்னாலே நாங்கெல்லாம் குஷி ஆயிடுவோம், அதுல நீங்க வந்து லிஸ்டே போடும் போது சொல்ல வேணாம். நன்றிமா, நன்றி
0: நன்றி. அந்த அந்த பெண்களுக்கு அந்த பொருளாதார நிர்வாகம் அப்படிங்கிறது கொஞ்சம் வேணும். அதை வந்து சில விஷயங்கள் எனக்கு கத்துக்க முடியல, அதை நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. நிகழ்ச்சி நிறைவான தோடி சந்திச்சுல வணக்கம். அவங்களுக்கு இணைப்பு கிடைக்காம போயிடுச்சு. சரி ஜெமிமா.
1: ஸோ ரம்யா, நிறைய விஷயங்கள் தொழில்கள் வந்து பகிர்ந்துக்கிட்டாங்க இல்லையா. ஸோ எல்லா தொழில்களுமே வந்து இதை செய்ய முடியல ஆசை இருக்குன்னு சொன்னாங்க. என்னென்னா தொழில் கிட்ட நம்ம கேட்டுக்கிறது அந்த ஆசை ஆசையாகவே வச்சிருக்கலாம. சின்ன தொடக்கத்தை ஆரம்பிங்க.
0: ஆமாம்,
1: சின்னதாக ட்ரை பண்ண ஆரம்பித்தாலே நம்ம அது சின்ன வெற்றி கிடைக்கும் போது இன்னும் பண்ணலாம் இன்னும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லலாம் இல்லையா. இப்போ வண்டி ஓட்ட ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா முதல்ல வந்து கீழே விழுந்து நம்ம வந்து சில தவறுகள் அடி வாங்க தான் செய்வோம். ஆனால் அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக தாங்கிக்கிட்டு எடுக்கும் போது நம்ம ஒரு டைம் யாரோட துணை இல்லாமல் ஒரே ஒரு டைம் வண்டி ஓட்டிட்ட போது வரக்கூடிய சந்தோஷம் இருக்குதே, அது தனி சந்தோஷம் தான். சின்ன முயற்சி எடுங்க, ஆசையை வந்து அப்படியே ஸ்டாப் பண்ணிடாதீங்கன்னு சொல்லிடலாம்.
0: கண்டிப்பாக நம்மளுடைய ஆசைகள் நிறைவேறும். நம்மளுடைய திறமைகளை கற்றுக்கிறதுக்கு வயசுங்கிறது கிடையாது, ஆர்வம் மட்டும் இருந்தாலே போதும். நீங்கள் ஒரு அடி எடுத்து வச்சா போதும், அதுவே உங்களை கூட்டிகிட்டு போயிடும். நிறைய விஷயங்களை கற்றுக்கலாம், கற்றுக்கிறதுக்கு வயசு தடை இல்லை. கண்டிப்பாக கற்றுக்கோங்க, புது புது திறமைகளை வளர்த்துக்கோங்க. விஜயலட்சுமி சொன்ன மாதிரி நீங்களும் ஒரு சகலகலா வள்ளியாக மாறுங்கன்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவிச்சுட்டு நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகிறோம். நான் ஆர்ஜி ரம்யா.
1: நான் உங்கள் ஜெமிமா செபாஸ்டியன்.
0: நிறைவான பாடல் கேட்கலாம், லவ்லி திரைப்படத்திலிருந்து கேட்டுகிட்டே தொடர்ந்து நினைஞ்சிருங்க. எஃப்எம் ரெயின்போ 102.6.

0: உங்க மூட்டு வலிக்கு முழுமையான நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில். ரோபோட்டிக் மூலம் துல்லியமான சிகிச்சை பெற ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை. இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.
1: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, பேரேகால்புதூர், நாகர்கோவில்.

0: எஃப்எம் ரெயின்போ 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் பிற்பகல் 1 மணி. எஃப்எம் ரெயின்போ 102.6 இது நலம் தானா?
2: நலம் தானா? நாள்தோறும் நலம் சொல்லும் நிகழ்ச்சி.
3: குழந்தைகளின் மனநலம் குறித்த ஆலோசனைகள் வழங்குபவர் குழந்தைகள் மனநல மருத்துவர் டாக்டர் ஜனனி பிரசன்னா அவர்கள்.
4: சமூக உறவுன்னு நம்ம சொல்லும்போது, ஒரு குழந்தை ஆக்சுவலி தனிப்பட்டு ஒரு அம்மா அப்பா மட்டும் வளர்க்கலங்க, அந்த சமூகமே சேர்ந்து தான் வளர்க்குறது, அதான் உண்மை. அந்தந்த குழந்தைக்கு பார்த்தீங்கன்னா அவங்க வீடு, அவங்க ஸ்கூலு, அவங்க வீட்டில் அந்த தெருவில் இருக்கிற பிள்ளைகள், இது எல்லாமே சேர்ந்து தான் சமூகம். அவங்களோட தினசரி வாழ்க்கையில் அவங்க பேசி அனுபவிக்கிற நேரடியாக தொடர்பு வைக்கிற உறவுகள் கம்மியாக இருக்குது. அழகாக வீட்டுக்கு வெளில விளையாடுவாங்க, தெருவில் விளையாடுவாங்க, இந்த மாதிரி சில விஷயங்கள் இருந்தது. பாதுகாப்பும் அப்போ இருந்தது. நான் பார்க்க வேண்டிய விஷயம் என்னென்னா, குழந்தைங்க மற்ற பிள்ளைகளோட நல்லா மிங்கிளாகி அவங்க வெளில போய் ஃப்ரீயாக, யாருமே அவங்களுக்கு ரூல்ஸ் எல்லாம் சொல்லாமல் கொஞ்ச நேரம் அவங்கள விளையாட விடணுங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு விளையாட்டும் அந்த உறவுகளும் ரொம்ப முக்கியம். ஒரு ஸ்கூலில் கண்காணிப்போடு விளையாடுறது வேறு, ஃப்ரீயாக அவங்க மத்தியில் விளையாடுறது வேறு. சமுதாயத்தின்னு நம்ம சொல்லும்போது இங்கேண்டே ஆரம்பிக்கிறதுங்க. அந்த குழந்தைக்கு அவங்க தெருவில் விளையாடுற ஒரு 4-5 பேர்கிட்டே ஆரம்பிக்கிறது அந்த குழந்தையோட உறவு, அந்த குழந்தையோட சமுதாயத்தில் இருக்கிற கனெக்ஷன். அப்படி கொண்டு வந்தால் தான், அதாவது அம்மா அப்பா கிடையாது, யாருமே கிடையாது, அந்த குழந்தைங்க மட்டும்தான் விளையாடுறது, அந்த ஒரு குழந்தை இன்னொரு குழந்தைய தள்ளி விடுறது, அப்போ உடனே இவ இப்போ நான் இன்னுமே விளாட மாட்டேன்னு சொல்லுவாங்க. ஒரு 2 நாளைக்கு அப்புறம் அந்த குழந்தைக்கு தெரியும், ஐயோ இவங்களை விட்டால் எனக்கு வேறு யாரும் இல்லை விளையாட, சரின்னு நெக்ஸ்ட் டைம் நீ என்ன அப்படி பண்ணாதேன்னு இவங்களே அவங்க உக்குள்ளே பேசி திரும்பி போய் விளையாடிப்பாங்க. இந்த மாதிரி சில நுணுக்குகள், உறவுகளில் இருக்கிற சில நுணுக்குகள் இன்றைக்கி நம்ம ரொம்ப பார்க்குறது இல்லைங்க. பட் அதுவும் நம்ம ஞாபகம் வச்சுக்கணுங்க. ஸோ சமுதாய உறவு வந்து, எஸ் அதில் பெற்றோர்கள் இருக்காங்க, டீச்சர்ஸ் இருக்காங்க, நம்ம வளர்ற அந்த தெருவும் இருக்குது, நெய்பர்ஸும் இருக்காங்க. பட் கடைசியில் நம்ம குழந்தைங்க சோஷியல் எக்ஸ்பீரியன்சஸ், தினசரி வாழ்க்கையில் இயல்பாக அவங்க பார்க்குற சில உறவுகள், அதுதான் மெயினாக வந்து ரொம்ப முக்கியம் குழந்தைங்களுக்கு. ஒரு குழந்தைய ஆரோக்கியமாக வளர்க்கணும், அதுவும் ஆரோக்கியமான மனநிலையோடு வளர்க்கணும் அப்படின்னு நினைக்கும்போது நம்ம என்ன விஷயங்கள்லாம் செய்யணும்? சின்ன வயசுலேட்டே, அதாவது ஒரு குழந்தை பிறந்த டைம்லேயே, ஞாபகத்துக்குங்க அவங்க பிறந்த முதல் நாள்லேட்டே நம்ம அரவணைப்பு, நம்ம கவனம் ரொம்ப முக்கியங்க. நம்ம குழந்தைய நிறையா கவனிக்கணும், அவங்க கூட ஒரு உறவு நம்ம கொண்டாடுறோம், அந்த உறவை கரெக்டாக நம்ம கொண்டு போகணும். அந்தந்த வயசுக்கு என்ன வளர்ச்சி வரணும்னு தெரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம், குழந்தைக்கு எப்போ என்ன நடக்கணும்னு. ஸோ எப்போ தலை நிற்கும், எப்போ நடக்க ஆரம்பிக்கும், அதே மாதிரி எப்போ அவங்க நம்ம முகத்தை பார்ப்பாங்க, எப்போ நம்ம அவங்க பேரை கூப்பிட்டா திரும்பி பார்ப்பாங்க, எப்போ அவங்க பேச ஆரம்பிப்பாங்க, இதுவும் நம்ம தெரிஞ்சுக்கிறது நல்லது. அதே போல் அந்த குழந்தைங்க வளர வளர அவங்களோட நடத்தைகள் எப்படி மாறும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறதுல நம்மளுக்கு ரொம்ப பலன் அதிகம்தான். பேரண்ட்ஸுக்கு எஸ்பெஷலி குழந்தைங்களை எப்படி அழகாக கவனிக்கணும்னு தெரிஞ்சிடும். முடிஞ்ச அளவுக்கு நிறைய இதை பற்றி படித்து வச்சுக்கிறது நல்லது.
2: நலம் தானா? நாள்தோறும் நலம் சொல்லும் நிகழ்ச்சி.
3: குழந்தைகளின் மனநலம் குறித்த ஆலோசனைகள் கேட்டீர்கள். வழங்கியவர் குழந்தைகள் மனநல மருத்துவ நிபுணர் டாக்டர் ஜனனி பிரசன்னா அவர்கள்.

0: இணைந்திருக்கிறோம் எஃப்எம் ரெயின்போ 102.6 நலம் தானா நிகழ்ச்சியோடு.
1: தானத்தில் சிறந்தது கண் தானம் அப்படின்னு சொல்லுவாங்க. பொதுமக்களிடம் கண் தானம் குறித்த விழிப்புணர்வு குறைவாகத்தான் இருக்குது. கண் தானத்தை குறித்த விழிப்புணர்வை பொதுமக்களிடம் ஏற்படுத்த வேண்டும் அப்படிங்கிற நோக்கத்தில் தேசிய கண் தான இருவார விழா அனுசரிக்கப்படுகிறது. அந்த வகையில் கண் தானம் குறித்து தகவல்களை தருவதற்காக நிலையத்துக்கு வந்திருக்கிறவங்க கண் மருத்துவர் எஸ் முகமது ஃபைசல் அவர்கள். இந்தியா வந்து மிகப்பெரிய மக்கள் தொகை கொண்ட நாடு. பல்வேறு குழந்தைகள் சிறு வயதிலேயே கண்களில் வந்து குறைபாடோடு பிறக்கிறாங்க, இல்லது கண்களை ஏதாவது ஒரு பிரச்சனையினால் கண் தானத்திற்கு யாராவது கண் தானம் கொடுப்பார்களா, நமது வாழ்வில் ஒளியேற்ற யாராவது தானம் செய்வார்களா அப்படிங்கிற ஒரு ஏக்கத்தில் இருக்க பெரியவர்களை விட சிறு குழந்தைகள் அதிகம். அந்த வகையில் கண் தானம் வந்து பிறரது வாழ்வில் ஒளியேற்ற எந்த வகையில் அவசியமாக இருக்குது, அந்த விவரத்தை சொல்லுங்களேன் சார்.
2: எல்லாரும் நம்ம யோசிக்கிறது கண் தானம் பண்ணதுக்கப்புறம் அந்த கண்களை முழுமையாக இன்னொருத்தவங்களுடைய கண்ணில் வச்சு பொறுத்திடுவாங்க அப்படிங்கிறது மாதிரி, அது தவறுங்க. கரு விழியை மட்டும்தான் மாற்ற போகிறாங்க. ஸோ யாருக்கெல்லாம் வந்து கரு விழினால் பார்வை கம்மியாக எடுக்குதோ, யாருக்கெல்லாம் கரு விழி பிரச்சனைகள்னால பார்வை திறன் இல்லாமல் இருக்கோ, அவங்களுடைய பார்வையை தான் நம்மளால் திருப்ப முடியுமே தவிர, ஒரு குழந்தைக்கு ஒரு பேஷண்ட்க்கு கண் நரம்புனால பிரச்சனை இருக்குது, கண் நரம்புனால பார்வை குறைஞ்சிடுச்சுன்னா அதை வந்து இந்த மாதிரி

0: மாதிரி டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுறது மூலியமாக நம்ம திருப்பி கொண்டு வர முடியாது. அது முக்கியமாக நம்ம தெரிஞ்சுக்கிறணும்.
1: இந்தியாவிலையும் சரி தமிழகமும் சரி கல்வியறிவில் எவ்வளோ முன்னேறி இருக்குது, இருந்தாலும் கூட கண் தானம் செய்பவர்களோட எண்ணிக்கை வந்து குறைவாகத்தான் இருக்குது. இது எந்த இடத்துல நாம் வந்து சறுக்கிறோம் அந்த விவரத்தை சொல்லுங்களேன் சார்.
0: விழிப்புணர்வு கம்மியாக இருக்குது. ஆனால் என்னுடைய அனுபவத்தில் பார்க்கும்போது ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி இருந்ததை விட இப்போ விழிப்புணர்வு கூடியிருக்கு. ஆனால் அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா கருவிலினால் பார்வை இழந்தோர் எண்ணிக்கை இதை விட அது டபுள் ட்ரிபிள் மடங்காக போய்கிட்டு இருக்கு. அந்த எண்ணிக்கை கூடுறதுனால நம்ம விழிப்புணர்வு பண்ணாலும் கொஞ்சம் கொஞ்சம் மக்களுக்கு தெரிஞ்சாலும் அதை வந்து அந்த கேப்பை பூர்த்தி செய்ய மாட்டேங்குது. இந்த மாதிரி ஒரு அவேர்னஸ் இதுகள்லாம் முக்கியமாக ஒரு யங்ஸ்டர்ஸ்ட்ட போய் சேரணும். அவங்க தான் முன்னாடி உள்ள ஜென்ரேஷனையும் பார்ப்பாங்க, அதுக்கு முன்னாடி உள்ள ஜென்ரேஷனும் அவங்க வீட்டில் இருப்பாங்க. ஸோ இவங்க எடுத்து சொல்லணும். இதுதான் அடுத்து நம்ம கார்னியா ரிக்குயர்மெண்ட்டுக்குன்னு உண்டான கேப்பை பூர்த்தி செய்ய போகுது.
1: தானத்தில் சிறந்தது கண் தானம் அப்படிம்பாங்க. இறந்த பிறகு புதைக்கவோ எரிக்கவோ செய்கிற உடலை நமது உறுப்புகளை தானம் செய்வதன் மூலம் பல குடும்பங்களில் நாம் வந்து ஒளியேற்ற முடியும். அந்த வகையில் கண் தானத்தோட முக்கியத்துவம் என்ன, கண் தானம் எப்படி செய்வது, அதை பதிவு செய்வது எப்படி அப்படிங்கிற பல்வேறு தகவல்களை நம்மக்கிட்ட பகிர்ந்துக்கிட்டவங்க கண் மருத்துவர் எஸ் முகமது ஃபைசல் அவர்கள்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.
1: நேரம் பிற்பகல் 1:17 கேட்டுட்டு இருக்கிறீங்க ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் எஃப்எம் ரெயின்போ 102.6. இது உங்கள் உடலும் உள்ளமும் நலம் பெற சில ஆரோக்கிய குறிப்புகளை அளித்தரும் நலம் தானா. கிராமங்களில் வீடுகளோட முற்றங்களில் தோட்டங்களில் நீர்நிலைகளுக்கு பக்கத்தில் நிறைய பூவரசு மரங்கள் இருக்கிறத நம்ம பார்க்கலாம். சின்ன வயசில் அந்த பூவரசு இலையில் பீப்பி செஞ்சு ஊதி விளையாடியிருப்போம். அதனுடைய மொட்டுகள் காய்களெல்லாம் வச்சு பம்பரை விட்டுலாம் விளையாடியிருப்போம். இந்த பூவரசு மரம் மருத்துவ குணம் நிறைஞ்சது அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் இருக்கக்கூடிய எல்லா பாகங்கள்லையுமே இலை, பூ, காய், விதை, பட்டை, வேர் அப்படின்னு எல்லா பாகங்கள்லையுமே மருத்துவ குணங்கள் இருக்குதான். அப்படி இந்த பூவரசில் என்னென்ன மருத்துவ குணங்கள்லாம் இருக்குது அப்படிங்கிறதான் இன்றைக்கி நலம்தானா நிகழ்ச்சியில் நான் சொல்ல போகிறேன். கூடவே அழகழகான பழைய திரைப்பட பாடல்களையும் நம்ம கேட்டு ரசிக்க போறோம். அந்த வகையில் பாடல் வந்துட்டே இருக்கு, கேட்டு ரசிங்க. இது எஃப்எம் ரெயின்போ 102.6.

0: கேட்டுட்ருக்கிறீங்க நலம்தானா, நம்ம எஃப்எம் ரெயின்போ 102.6 பூவரசு மரத்தை அழகுக்காகவும் நிழலுக்காகவும் வளர்ப்பாங்க. 100 ஆண்டுகளுக்கு மேலே வளரக்கூடிய மரங்களில் இந்த பூவரசு மரமும் ஒன்று. இதில் வந்து இதய வடிவத்தில் இலை இருக்கும், அதில் நீண்ட காம்பு, மஞ்சள் நிற பூக்கள் கொண்டு இருக்கும். இதில் இருக்கக்கூடிய எல்லா பாகங்களுமே பல்வேறு நோய்களை குணப்படுத்தக்கூடிய அளவுக்கு அதில் நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது. அதில் குறிப்பாக பூவரசு இலைகளுக்கு விஷத்தை போக்கக்கூடிய தன்மை இருக்கிறதால பூச்சிக்கடி மற்றும் விஷ வண்டுகள் ஏதாவது கடிச்சிருச்சு அப்படின்னா அதுக்கு மருந்தாக இந்த பூவரசும் இலைகளை வந்து பயன்படுத்துகிறாங்க. பூவரசு இலையை அரைச்சி சொறி சிறங்கு தேமல் இருக்கக்கூடிய இடங்களில் 10 மாதிரி போட்டுட்டு வந்தோம் அப்படின்னா பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. தொடர்ந்து பேசலாம். இப்போ நிகழ்ச்சியில் பாடல் கேட்க போகிறோம். டிஎம் சவுந்தரராஜன், பி சுஷீலா குரலில் ராஜா திரைப்படத்திலேருந்து பாடல்.
1: ராஜா.

0: மாமா, என்னாச்சு?
1: மூட்டு வலி தாங்க முடியலம்மா, ஆபரேஷன் பண்ணணும் சொல்றாங்க.
0: அப்ப உடனே நம்ம ஸ்ரீனிவாச மருத்துவமனைக்கு போகலாம். குறைந்த கட்டணத்துல ரோபோட்டிக் மூலமா துல்லியமான முறையில மூட்டு மாற்றுக்கான சிகிச்சை கொடுக்கறாங்க. ஒரே நாளே நீங்க நடந்துடலாம்னா பாருங்களேன்.
2: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
3: இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.

0: நம்மை ஒன்றும் செய்யாது.
1: இப்படி எல்லா தருணங்களிலும் உங்கள் இதயத்தை இதமாக கழிய வைப்பது நமது ஆகாஷ்வாணி நெல்லை பண்பலை 102.6.

இணைந்திருக்கிறோம் நலம்தானா நிகழ்ச்சியோட. இது நம்ம எஃப்எம் ரெயின்போ 102.6. இன்றைக்கி நலம்தானா நிகழ்ச்சியில் பூவரசு இதனுடைய மருத்துவ பயன்களை பற்றி தான் கேட்டு தெரிஞ்சிட்ருக்கிறோம். பூவரசு இலையில் நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது அப்படின்னு சொன்னோம். குறிப்பாக அந்தந்த விஷக்கடிகளுக்கு எதிராகவும் சரி, நம்மளுடைய சருமத்துக்கு சொறி சிறுங்கு தேமல் இதுக்கெல்லாம் வந்து ஒரு க்யூராக இந்த பூவரசு இலை இருக்குது அப்படின்னு கேள்விப்பட்டோம். அதே மாதிரி பழுத்த பூவரசு இலையை அரைச்சி நம்ம சில இடங்களில் அந்த புழு வெட்டு அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த முடி வளர்கிற இடங்கள்லாம் அந்த மாதிரி கேப்பாக இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி இடங்கள்லாம் அது பூ பழுத்த பூவரசு இலையை அரைச்சி பூசிட்டு வந்தோம் அப்படின்னா அந்த இடங்களில் தலைமுடி வளரும் அப்படின்னும் சொல்கிறாங்க. பூவரசங்காய் 2, செம்பருத்தி பூ 2, பூவரசம் பழுத்த இலை 2, இதெல்லாம் சேர்த்து அரைச்சி நம்ம குளிச்சுட்டு வந்தோம்னா தலையில் பொடுகு பிரச்சனை இருந்தால் அதுவுமே வந்து சரியாகுமா? நம்மளுடைய ஸ்கின்ல வந்து அந்த இதெல்லாம் தேய்ச்சிட்டு வந்தோம் அப்படின்னா ஸ்கின்னு நல்லா ஷைனிங்காக இருக்கிறது மட்டும் இல்லாமல் அந்த ஃபேஸ்லலாம் நம்ம போடும்போது அந்த கண்ணு கரு வளையெல்லாம் கூட மறைஞ்சு போகும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, வேறு என்னென்ன மருத்துவ குணங்கள்லாம் இருக்குது இந்த பூவரசில் தெரிஞ்சுக்கலாம் பாடலுக்கு பிறகு. பாடல் வந்துகிட்டே இருக்குது. குமரி கோட்டம் திரைப்படத்திலேருந்து டி எம் சவுந்தரராஜன், எல்ஆர் ஈஸ்வரி குரலில் பாடல் வந்துகிட்டே இருக்க, கேட்டு ரசிங்க.

நேரம் பிற்பகல் 1:34 ஆயிட்டுருக்கு. கேட்டுட்டு இருக்கிறீங்க எஃப்எம் ரெயின்போ 102.6 நலம் தானா. இன்றைக்கி நலம் தானா நிகழ்ச்சியில் பூவரசு இதனுடைய மருத்துவ பயன்களை பற்றி தான் சொல்லிட்டுருக்கிறேன். இந்த பூவரசு பருத்தனுடைய காய்களை நம்ம சின்னதாக கல்லில் ஏதாவது உரசணும் அப்படின்னா அதுலேருந்து மஞ்சள் நிறத்தில் பால் வரும். இதை வந்து தேமல் இருக்கக்கூடிய இடங்கள் நம்ம தடவிட்டு வந்தோம் அப்படின்னா அந்த தேமல் வந்து நாளடைவில் சரியாகும். அதே மாதிரி படர்தாமரை அப்படின்னு சொல்லக்கூடிய தோல் நோய் வந்து குணமாகுமா. நமக்கு வயசான காலத்தில் நமக்கு வந்து மூட்டு பகுதியிலலாம் நீர் கோத்துக்கிட்டு மூட்டுகளில் வீக்கம் இருக்கும். அதனால் ரொம்ப எல்லோரும் கஷ்டப்படுவாங்க. அதில் வந்து இந்த பூவரசம் பூவை கொஞ்சம் எடுத்து அதோடு சேர்த்து சம அளவில் காய் பட்டை இதெல்லாம் எடுத்து அரைச்சிட்டு நல்லெண்ணெயில் சேர்த்து காய்ச்சிட்டு அந்த மூட்டு வீக்கங்கள்லாம் பூசிட்டு வந்தாங்க அப்படின்னா அந்த மூட்டு வீக்கம் வந்து சரியாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி இல்லை அப்படின்னா பூவரசு மரத்தினுடைய இலையை மட்டும் லைட்டாக வதக்கி அந்த வீக்கத்து மேலே கட்டு மாதிரி போட்டோம் அப்படின்னா அந்த வீக்கமும் வலியும் வந்து சரியாகுமாங்க. சரிங்க, இப்போ நிகழ்ச்சியில் பாடல் கேட்கலாம். அன்பை தேடி திரைப்படத்திலிருந்து TM சௌந்தரராஜன் ஜெயலலிதா பாடியிருக்கிறாங்க பாடல்.

எஃப்எம் ரெயின்போ 102.6 இணைந்திருக்கிறோம் நலம்தானா நிகழ்ச்சியோடு. இன்றைக்கி நலம்தானா நிகழ்ச்சியில் பூவரசின் மருத்துவ பயன்களை பற்றி தான் கேட்டு தெரிஞ்சிட்ருக்குறோம். அந்த பூவரசு மரத்தில் இருக்கக்கூடிய எல்லா பாகங்களையுமே நிறைய மருத்துவ குணங்களில் இருக்குது. அப்படி அடுத்ததாக எதை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா, பூவரசம் மரத்தில் இருக்கக்கூடிய பட்டையை பற்றி தாங்க. சர்க்கரை நோயாளிகளுக்கு ஏதாவது பொண்ணு வந்துருச்சு அப்படின்னா அது ஆறுறதுக்கு ரொம்ப நாள் ஆகும், அதனாலே அவங்களுக்கு ரொம்ப பிரச்சனை இருக்கும். ஸோ அந்த மாதிரி சூழ்நிலையில் அந்த பூவரசம் பட்டையை எடுத்து தண்ணீர் விட்டு கொதிக்க வச்சு அதை ஆறுனதுக்கு பிறகு அந்த தண்ணியை வச்சு அவங்களுக்கு ஏற்பட்ட புண்களை நம்ம கழுவிட்டு வந்தாங்க அப்படின்னா அந்த புண்ணிலேருந்து சீக்கிரம் வந்து நமக்கு வந்து க்யூர் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நலம்தானா நிகழ்ச்சியில் பாடல் கேட்கலாம். பணக்கார குடும்பம் திரைப்படத்தில் இருந்து.

கேட்டுட்ருக்கிறீங்க நலம் தானா நம்ம எஃப்எம் ரெயின்போ 102.6லேருந்து. இன்றைக்கி நலம் தானா நிகழ்ச்சியில் பூவரசு மரத்தினுடைய மருத்துவ குணங்களை பற்றி தாங்க சொல்லிகிட்ருக்கிறேன். இப்போ நம்ம சில பேருக்குலாம் கழுத்தில் வந்து செயின் போடும்போதும் சரி, இல்லாட்டி வாட்ச் கட்டும்போதும் சரி, அந்த இடத்துல அப்படியே அவங்களுக்கு வந்து ஒரு கருப்பாக, மற்ற இடங்களை தவிர அந்த இடத்த தவிர மற்ற இடங்கள்லாம் ஒரு மாதிரி கருப்பாயிரும். சில பேருக்கு அந்த கழுத்துலலாம் அந்த செயின் போட்ட இடத்துல கருப்பாயிரும். சரி, அவங்கெல்லாம் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த பூவரசு பூ இருக்குது இல்லையா, அதனுடைய இதழ்களை மட்டும் அப்படியே எடுத்து நல்லெண்ணெயில் போட்டு காய்ச்சி சூடு ஆறுனதும் அந்த மாதிரி கருமை நிறம் இருக்கக்கூடிய அந்த இடத்துல பூசிட்டு வந்தாங்க அப்படின்னா அந்த கருப்பு நிறம் வந்து நாளடைவில் வந்து சரியாகுமாங்க. நலம்தானா நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் கேட்க போகிறோம். ஏஎம் ராஜா, பி சுஷீலா குரலில் ஆடிப்பெருக்கு திரைப்படத்துலேருந்து பாடல்.

காற்றலைகளில் இசை சாமரம் வீசிக் கொண்டிருப்பது நெல்லையின் இசை களஞ்சியம். ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

உங்கள் உடலும் உள்ளமும் நலம் தரும், நலம் பெற ஆரோக்கிய குறிப்புகளை அளித்தரும் நலம் தானா நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கிறீங்க. நம்ம எஃப்எம் ரெயின்போ 102.6 பூவரசம் மரத்தினுடைய மருத்துவ குணங்களை பற்றி தான் இன்றைக்கி நாம் கேட்டு தெரிஞ்சிட்ருக்கோம். அந்த பூவரசம் மரம் நான் ஏற்கனவே சொன்னேன், இது 100 வருஷங்களுக்கு மேலே வளரக்கூடிய ஒரு மரம். அப்படி 100 வருஷங்களுக்கு மேலே வளர்ந்த அந்த பூவரச மரத்துலேருந்து அந்த பட்டையை நம்ம எடுத்தோம் அப்படின்னா அது வந்து இனிப்பு சுவை கொண்டதாக இருக்குமாமா, அது வந்து சிவப்பு கலரில் இருக்குமா. சித்தர்கள் வந்து இந்த பட்டை வந்து காய சித்தி தரக்கூடிய மூலிகை அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது நம்ம உடம்புல இருக்கக்கூடிய எல்லா அந்த சர்ம நோய்கள் அந்த மாதிரி எல்லா க்யூரும் கொடுக்கறதுக்கான ஒரு இதாக வந்து இந்த பூவரசம் பட்டையை வந்து பயன்படுத்தியிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சரிங்க, இப்ப நிகழ்ச்சியில நம்ம பாடல் கேட்க போறோம். பார் மகளே பார் திரைப்படத்திலிருந்து.

0: நேர்களின் நினைவிற்கு நேர்களே, நம்ம எஃப்எம் ரெயின்போ 106.6 இன்றிரவு 10 மணிக்கு சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில் திருநெல்வேலி விஎம் சித்திரம் அம்புஜம் அம்பலவாணன் அவங்களுடைய தொகுப்பில் தான் பாடல்கள் கேட்க இருக்கிறோம். நிகழ்ச்சியை கேட்க மறக்காதீங்க.
1: காற்றலைகளில் இசை சாமரம் வீசிக் கொண்டிருப்பது நெல்லையின் இசை களஞ்சியம் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

நேரம் பிற்பகல் 1:56 எஃப்எம் ரெயின்போ 102.6 இதுவரைக்கும் கேட்டு ரசிச்சிங்க நலம்தானா. இன்றைக்கி நலம்தானா நிகழ்ச்சியில் பூவரசு இதனுடைய மருத்துவ பயன்களை பற்றி கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். நிகழ்ச்சி நிறைவான பாடல் நம்ம கேட்கலாம். உயர்ந்த மனிதன் திரைப்படத்திலிருந்து பாடலை தொடர்ந்து 2 மணிக்கு அன்பின் வரிகள் நிகழ்ச்சி இடம்பெறும். தொடர்ந்து நினைஞ்சிருங்க எஃப்எம் ரெயின்போ 102.6.

நேயர்களுக்கு மீண்டும் ஒரு உற்சாகமான இனிய மதிய வணக்கம். நேயர்களுக்கு ஆகாஷ்வாணி நிலை பண்பலை 102.6 கேட்கவிருக்கிறீங்க அன்பின் வரிகள் நிகழ்ச்சி. ஆமாங்க, எங்களது நிகழ்ச்சிகள் பற்றிய உங்களுடைய என்ன கருத்துக்களை கடிதம் வழியா நீங்க எழுதி அனுப்ப அதை வாசிக்க கேட்கக்கூடிய இந்த நேரம் தான். எப்பவுமே கடிதத்தை வந்து நம்ம தபால் பெட்டிக்குள்ள போட்டதுமே அது சரியான நபரை கண்டிப்பா போய் சேரும் அப்படின்னு நம்புறோம் இல்லையா? அதே அளவு நம்பிக்கை நம்மளுடைய உழைப்பின் மேலே இருந்துச்சுன்னு வைங்களேன், கண்டிப்பா வெற்றி நிச்சயம் சொல்லிட்டு. நிகழ்ச்சியில இன்னைக்கு நிறைய கடிதங்கள் இருக்குது. ஸோ கடிதங்கள் யாரும் எழுதியிருக்காங்க, என்னென்ன விஷயங்கள் எழுதியிருக்காங்கன்றதை வாசிக்கிறதுக்கு நானும் ரொம்ப அவளாவே காத்திருக்கிறேன். நிகழ்ச்சி உங்க கூட இணைஞ்சிருக்கிறேன், நான் உங்க தோழி ஆர்ஜே ஜீவா செபாஸ்டியன். நீங்க எங்களது நிகழ்ச்சியை பற்றி உங்களை என்ன கருத்துக்கள் நீங்களும் எழுதி அனுப்புன்னு நினைச்சீங்கன்னா முகவரி சொல்றேன், குறிச்சுக்கோங்க. 42 இந்த முகவரிக்கு தான் எழுதி அனுப்பணும். நிகழ்ச்சியில முதல் கடிதமா யாரோட வாசிக்க இருக்கிறோம் அப்படின்னா பி முருகன் மேலச்செவல்லிருந்து எழுதியிருக்கிறாங்க. சொல்ல போனா அவங்க 26, 27, 28 இந்த 3 நாளைக்கும் சில நிகழ்ச்சிகளை குறிப்பிட்டு எழுதியிருக்கிறாங்க. உங்களுடைய கடிதங்களை வாசிக்க கேட்கலாம். மதிப்பிற்குரிய நிலைய இயக்குனர் அவர்களும் அறிவிப்பாளர்கள் அனைவருக்கும் வணக்கம். நலம் நலமறிய ஆவல். 26/8/2026 அன்று மதியம் 1:10 நலம் தானா நிகழ்ச்சியில் சத்துக்கள் நிறைந்த தாமரை விதைகள் பற்றியும் அதில் என்னென்ன சத்துக்கள் நிறைந்திருக்கின்றன, எப்படி உணவு முறைகளில் சேர்த்து கொள்ளலாம் என்பது பற்றி மிக தெளிவாகவும் நல்ல விளக்கமாகவும் சொன்னார்கள். நன்றாக இருந்தது. நிகழ்ச்சியில் வந்த பழைய பாடல்கள் அனைத்தும் மிக அருமையாக இருந்தது. நிகழ்ச்சி மிக அருமையாக தொகுத்து வழங்கிய சகோதரி மீராவுக்கு 3 பாராட்டுகள். இப்போது 2-3 தினங்களாக ஒளிபரப்பு சரியாக கேட்க முடியவில்லை, ஒரே இறைச்சலாக இருக்கிறது, சரியாக கேட்க முடியவில்லை, ரொம்ப கஷ்டமாக இருக்கிறது. எங்களுக்கு நல்ல பொழுதுபோக்காகவும் இரவு நேரங்களில் பழைய பாடல்கள் மிக அருமையாகவும் இனிமையாகவும் கேட்பதற்கு அவ்வளவு சந்தோஷமாகவும் இருக்கும். ஆனால் இப்போது சரியாக கேட்க முடியாமல் இருக்கிறது. நேர்களுக்கு சரியாக வானொலி நிலையம் ஒளிபரப்புமாறு நிலைய இயக்குனர் அவர்கள் ஆவணம் செய்யுமாறு மிகவும் பணிவோடு கேட்டுக்கொள்கிறோம், விரைவில் ஒளிபரப்பு தருகன்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல் பிரச்சனையினால் தான் அதை சரி செஞ்சுட்டாங்க. உங்களுக்கு கூட நிகழ்ச்சிகளை நீங்கள் கேட்டுட்ருப்பீங்க நம்புகிறோம். தொடர்ந்து உங்களுடைய கடிதங்களை நீங்கள் எழுதலாம். இதே போல் நிகழ்ச்சி நீங்கள் தொடர்ந்து கேட்டு ரசிக்கலாம். அடுத்த கடிதம் பார்த்தீங்கன்னா 26/8/2026 அன்று காலை 10 மணிக்கு மனம் விரும்புதே நிகழ்ச்சியில் ஓணம் பண்டிகையை முன்னிட்டு கேரளாவில் நடக்கும் நிகழ்ச்சியை பற்றி பொது அறிவு கேள்விகளும் அதற்கான விளக்கமும் மிக அருமையாக சொன்னார்கள். நிகழ்ச்சி நன்றாக இருந்தது. நிகழ்ச்சி அருமையாக தொகுத்து வழங்கிய சகோதரி சிந்து சாராவுக்கு 3 பாராட்டுகள். திருநிலை இயக்குனர் அவர்களுக்கும் அறிவிப்பாளர் அனைவருக்கும் 102.6 FM அகில இந்திய வானொலி நிலையத்திற்கும் மிக்க நன்றின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததா 27/8/2026 அன்று மதியம் 5:02 படமும் பாடல் நிகழ்ச்சியில் 1979 வெளியான படங்களிலிருந்து பாடல்கள் ஒளிபரப்பாயின. ஒவ்வொரு படத்தில் உள்ள கதை வசனங்களை மிக அருமையாக சொல்லி அதன் பின் அந்தந்த படங்களிலிருந்து பாடல்கள் ஒளிபரப்பாயின. பாடல்கள் அனைத்தும் மிக இனிமையாக இருந்தது. ஆனால் பாடல்கள் தான் குறைவாக கேட்க முடிந்தது, கொஞ்சம் கஷ்டமாகத்தான் இருக்கிறது. நிகழ்ச்சி மிக அருமையாக தொகுத்து வழங்கிய சகோதரி பேச்சு கலையரசி சுபகலாவுக்கு 3 பாராட்டுகள். இதே போல 27/8/2026 அன்று மதியம் 1:10 நலம் தானா நிகழ்ச்சியில் சாலியா விதைகள் பற்றியும் அதில் என்னென்ன சத்துக்கள் நிறைந்திருக்கின்றன பின் அதன் மருத்துவ குணங்கள் பற்றி நல்ல தெளிவாகவும் மிக விளக்கமாகவும் சொன்னார்கள். நிகழ்ச்சி மிக நன்றாக இருந்தது. நிகழ்ச்சியில் வந்த பழைய பாடல்கள் அனைத்தும் மிக இனிமையாக இருந்தது. நிகழ்ச்சி தொகுத்து வழங்கிய சகோதரி பேச்சு கலையரசி சுபகலாவுக்கு 3 பாராட்டுகள். அன்று மதியம் 2:00 அன்பின் வரிகள் நிகழ்ச்சியில் நேர்களின் அன்பான கடிதங்களை நல்ல விறுவிறுப்பாகவும் வேகமாகவும் வாசித்தார்கள். இடையில் ஒரே ஒரு கதையை மட்டும் பேசிவிட்டு போனார்கள். நன்றாக இருந்தது. நிகழ்ச்சி வழங்கிய சகோதரி சுட்டிப்பெண் ஜோனாவுக்கு 3 பாராட்டுகள். 27/8/2026 அன்று மாலை 4:00 பொதிகை தும்பி நிகழ்ச்சி மிக சிறப்பாக இருந்தது. அதுவும் சூளமங்கலம் சகோதரிகள் சுபகலா சுமித்ரா இவர்கள் வந்தாலே பொதிகை தும்பி நிகழ்ச்சி களை கட்டிவிடும். காரக்குறிச்சி சகோதரர் கிருஷ்ணன் வந்தாலே போதும், அவர்கள் எப்போ வந்தாலும் சரி வெள்ளிக்கிழமை விடியும் வேளை வாசலில் விதவிதமாய் கோலம் போடவும் என்ற பாடலை பாடிவிட்டு அதன் பிறகு அவர்கள் வீட்டில் உள்ள கதைகளை பேசிய பிறகுதான் நிகழ்ச்சிக்கு வருவார்கள். சகோதரி சுபகலா ஒரு சேமியா ஐஸ் கேட்டு

இப்படியே அடம் பிடித்து அழுது கொண்டிருந்தார்கள். எங்களுக்கே ரொம்ப பாவமாக இருந்தது. அந்த அளவுக்கு சகோதரி சுபகலா அழுது கொண்டிருந்தார்கள். அதற்கு சகோதரர் கிருஷ்ணன், ஐஸ் ஒன்றும் வாங்கி கொடுக்க முடியாது. ஏற்கனவே சகோதரி உனக்கு மூக்கு ஒழுகி கொண்டிருக்கிறது. ஆகையால் வாங்கி கொடுக்க முடியாது. ஐஸ் கேட்டால் அடிச்சு போடுவேன் பிடிச்சி போடுவேன் என்று சொல்லுகிறார்கள். அதற்கு சகோதரி, மூக்கு துடைத்த பிறகு ஐஸ் சாப்பிடுவேன், ஐஸ் வாங்கித்தா என்று சகோதரி சொன்னார்கள். கடைசியில் சகோதரி சுமித்ரா சொன்னார்கள், இந்த பச்சைப்புள்ள ஐஸ் கேட்டு அழுது கொண்டிருக்கிறாள், ஒரு ஐஸ் வாங்கி கொடுங்கள் என்று சகோதரியிடம் சொன்ன பிறகு சகோதரர் கிருஷ்ணன் ஐஸ் வாங்கி கொடுத்தார்கள். நிகழ்ச்சி மிக நன்றாக இருந்தது. நிகழ்ச்சி தொகுத்து வழங்கிய சகோதரிகள் சுபகலாவுக்கும் சுமித்ராவுக்கும் மிக்க நன்றி நன்றின்னு சொல்லியிருக்காங்க. 28/8/2026 அன்று மாலை 5:02 படமும் பாடலும் நிகழ்ச்சியில் 1980 ஆண்டில் வெளியான படங்களிலிருந்து பாடல்கள் ஒளிபரப்பாயின. ஒவ்வொரு படத்தில் உள்ள கதை வசனங்களை மிக அருமையாக ஒளிபரப்பி அதன் பிறகு அந்தந்த படங்களிலிருந்து பாடல்கள் ஒளிபரப்பாயின. பாடல்கள் அனைத்தும் மிக இனிமையாக இருந்தது. நிகழ்ச்சி தொகுத்து வழங்கிய சகோதரி லிசி ஜெகனுக்கு 2 பாராட்டுக்கள். நிகழ்ச்சி மிக நன்றாக இருந்தது. திரு நிலைய இயக்குனர் அவர்களுக்கும் அறிவிப்பாளர் அனைவருக்கும் 102.6 இந்திய வானொலி நிலையத்திற்கும் மிக்க நன்றின்னு சொல்லியிருக்காங்க. அதே போல் 28/8/2026 அன்று காலை 9:00 ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சியில் உணவு, உடை, இருப்பிடம், இதை தவிர வாழ்க்கைக்கு தேவை வேறென்ன என்பதை பற்றி ஒவ்வொரு நேயர்களும் மிக அருமையாக சொன்னார்கள். நிகழ்ச்சி மிக நன்றாக இருந்தது. உணவு, உடை, இருப்பிடம், இவைகளை தவிர வாழ்க்கைக்கு ரொம்ப முக்கியமானது உழைப்பு, பிறகு நேர்மை, நல்ல எண்ணம், அதாவது பொறாமைப்படக்கூடாது, இவைகள் இருக்க வேண்டும். உழைத்தால்தான் நாம் சம்பாதிக்க முடியும். அதன் பிறகு நாம் நேர்மையாக இருந்து கொள்ள வேண்டும். நாம் பொறாமைப்படக்கூடாது. அவர்கள் இப்படி இருக்கிறார்கள், இவர்கள் எப்படி இருக்கிறார்கள் என்று யாருமே குறை சொல்லக்கூடாது. நம் உண்டு, நம் வேலை உண்டு. எந்த வீட்டில் உள்ள கதைகளையும் பிற இடத்தில் பேசக்கூடாது. இவைகளை தவிர நிம்மதி வேண்டும். நிம்மதி இருந்தால்தான் வாழ்க்கை நன்றாக இருக்கும். நிகழ்ச்சி மிக நன்றாக இருந்தது. நிகழ்ச்சி தொகுத்து வழங்கிய சகோதரி ரம்யாவுக்கு 3 பாராட்டுகள். நிலைய இயக்குனர் அவர்களுக்கும் அறிவிப்பாளர் அனைவருக்கும் 102.6 FM அகில இந்திய வானொலி நிலையத்திற்கும் மிக்க நன்றி நன்றி. 28/8/2026 அன்று காலை 11:00 மணித்திருநாடு நிகழ்ச்சியில் புதுடெல்லியில் உள்ள தேசிய ரயில் அருங்காட்சியகம் பற்றி மிக அருமையாக சொன்னார்கள். ஒவ்வொரு வகையான ரயில்களை பற்றியும், மன்னர்கள் பயன்படுத்திய ரயில்களை பற்றியும், குட்டி ரயில் போன்ற பல வகையான ரயில்களை பற்றி மிக தெளிவாக சொன்னார்கள். நிகழ்ச்சி கேட்ட பிறகு இப்போதே பார்க்க வேண்டும் என்று ஆசையாகத்தான் இருக்கிறது. அந்த அளவுக்கு மிக அருமையாக சொன்னார்கள். நிகழ்ச்சியில் வந்த பாடல்கள் அனைத்தும் மிக நன்றாக இருந்தது. நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கிய சகோதரி ரம்யாவுக்கு 3 பாராட்டுக்கள். 28/8/2026 அன்று 10:00 சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில் மஞ்சள் நீர்காயல் சகோதரி எம் சிங்காரவேல் அவர்கள் தொகுப்பில் பாடல்கள் இடம்பெற்றன. பாடல்கள் அனைத்தும் மிக இனிமையாக இருந்தது. இப்படி பாடல்களை மிக அருமையாக தொகுத்து வழங்கிய மஞ்சள் நீர்காயல் சகோதரர் எம் சிங்காரவேல் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி. அறிவிப்பாளர் சகோதரர் முத்து அபிஷேக் அவர்களுக்கும், திரு நிலைய இயக்குனர் அவர்களுக்கும், அறிவிப்பாளர் அனைவருக்கும், 102.6 FM அகில இந்திய வானொலி நிலையத்திற்கும் மிக்க நன்றி நன்றி நன்றி, வணக்கம் அப்படின்னு எழுதியிருக்கிறாங்க. என்றும் அன்புடன் பி முருகன், மேலச்செவல்லிருந்து. ஸோ பி முருகன் மேலச்செவல்ல எழுதினா கடிதங்கள் ஃபுல்லாமே நம்ம வாசிட்டோம். 26/28 வரைக்கும் எழுதியிருந்தாங்க. நிகழ்ச்சியில் இன்னும் நிறைய கடிதங்கள் காத்திருக்கு. அதுக்கு முன்னாடி நிகழ்ச்சியில் பாடல் கேட்டு வந்துடலாம். பூவெல்லாம் கேட்டு பா திரைப்படத்தில் வந்த பாடல் வந்துட்டுருக்கு. பழனி பாதுடைய பாடல் வரிகளில் ஹரிஹரன் சாதனா சர்க்கம் பாடினது யுவன் சங்கர் ராஜாவுடைய இசையில். பாடலை கேட்டே இணைஞ்சிருங்க. ஆகாஷ்வாணி FM ரெயின்போ 102.6.

0: பஞ்சபூதங்கள் சாட்சியா, நான்கு வேதங்கள் சொல்ல, மூன்று முடிச்சோட இரு மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க நிலைப்பன்மலை 102.6. ஒரு தவறான முகவரிக்கு அனுப்பப்பட்ட கடிதம் மறுபடியும் நம்மகிட்டயே திரும்பி வர்றது காலதாமதம் கிடையாதுங்க. அது சரியான முகவரியை எழுதி மறுபடியும் அனுப்புறதுக்கான ஒரு வாய்ப்பு. ஸோ நம்ம வாழ்க்கையில் வரக்கூடிய தோல்விகளும் அப்படி தான். அதனால் எந்த ஒரு விஷயத்தையுமே பாசிட்டிவாக யோசிச்சோம்னா கண்டிப்பாக நமக்கு வந்து வெற்றி நிச்சயம் இல்லையா? அப்படி நீங்கள் சரியான முகவரி எழுதி அனுப்பின அன்பின் வரிகள் நிகழ்ச்சியில் நீங்கள் அனுப்பி கடிதங்களை வாசிக்க கேட்டு வச்சிட்ருக்கிறீங்க. ஸோ நிகழ்ச்சியில் அடுத்ததான் யார் அவருடைய கடிதங்கள் நம்ம வாசிக்க கேட்க இருக்கிறோம் அப்படின்னா, எம் கருப்பசாமி, வசந்தி கருப்பசாமி, முத்து சௌமியா, மேலரத வீதி டவுன்லேருந்து எழுதியிருக்கிறாங்க. நேரம் 2:17, இது ஆகாஷ்வாணி நிலை பண்பலை 102.6. இவங்களும் கூட 26, 27, 28 இந்த மூன்று தேதிகளுக்கும் எழுதி அனுப்பியிருக்கிறாங்க. ஸோ உங்களை கடிதங்களை வாசிச்செல்லாம். அன்புள்ள நிலைய இயக்குனர் அவர்களுக்கு வணக்கம். நமது பண்பலையில் 26/8/2026 என்ற இலக்கியச்சாரலில் சகோதரர் கபில் தேவ் அவர்கள் தனது அன்பு கலந்த குரலால் கவிஞர் பன்முகத்தன்மை கொண்டவர் திரு வீக என்ற கல்யாண சுந்தரனார் பற்றிய அரிய தகவல்கள் கொடுத்து அன்று ஒளிபரப்பினார். பாடல் அனைத்தும் அருமை. 27/8/2026 அன்று காலை வழக்கென்று வந்தால் பகுதியில் அரசு சிறப்பு வழக்கறிஞர் ஐ முருகேசன் அவர்கள் நுகர்வோர் பற்றிய சட்ட விளக்கம், அதன் ஆணையத்தின் சட்ட வரைமுறைகள் பற்றிய விளக்கம் அருமை. சகோதரருக்கும் நிகழ்ச்சி ஏற்பாடு செய்த நமது பண்பலைக்கும் நன்றி சொல்லியிருக்காங்க. அதே போல் 26/8/2026 அன்று ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சியில் மன்னிக்கும் மனப்பான்மை உயர்த்துமா தாழ்த்துமா என்ற தலைப்புக்கு சகோதரி ஆர்ஜி சந்தியா ஜெகன் தனது புன்சிரிப்பின் குரலால் நேயர்களிடம் பதில் பெற்று தனது சந்தேகத்திற்கு நமது நேயர் சிவக்கலை கே கே தாமஸ் அவர்களிடம் தெளிவான விளக்கம் கேட்டது மிக அருமை. அன்று மனம் விரும்பிய பகுதியில் சகோதரி சிந்துசாரா பொது அறிவு கேள்விகள் ஓணம் பண்டிகை முன்னிட்டு அதன் கேள்வி அதன் விரிவான விளக்கம் தனது இனிய குரலால் இனிய குரல் வளத்தால் மிக அருமையாக விளக்கினார்கள். சகோதரிகளுக்கும் நமது பண்பலைக்கும் எங்கள் அன்பான நன்றி. 26/8/2026 அன்று பொதிகை தும்பியில் சகோதரிகள் சித்ரா ரங்கநாதன், மேரா ராஜன் இருவரும் இணைந்து புதிய வார்த்தை ஜோக் விடுகதை என்று ஒரு மணி நேரம் மிக அருமையாக அசத்திவிட்டார்கள். அன்று ஆலோசனை நேரம் பகுதியில் உளவியலாளர் விஜய் சங்கர் வாழ்க்கையில் உள்மனம் பற்றி மிக தெளிவான உதாரணத்துடன் விளக்கியது அருமை. அன்று நேயர் சிவக்கலை கே கே தாமஸ் அவர்கள் சிக்கல் பிரச்சினை பற்றிய கேள்வி நேர்மறை சிந்தனையை பற்றியது உளவியலாளர் விளக்கம் அருமை. சகோதரி மேரா அவர்கள் கேள்விகள் அத்தனையும் அற்புதம். நிறைவு பகுதி கேள்வி அருமை. சகோதரிக்கும் நமது பண்பலைக்கும் நன்றி நன்றின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதே போல் 27/8/2026 அன்று ஆனந்த பூங்காட் நிகழ்ச்சியில் வெற்றிக்கு உறுதுணை உழைப்பா நேர்மையா என்ற தலைப்புக்கு சகோதரி சுட்டிப்பெண் ஜோனா தனக்கே உரித்தான விறுவிறுப்பான குரலால் நேர்களிடம் பதில் தெளிவாக பெற்று நிறைவு பகுதியில் தனது கருத்து மிக மிக உண்மையானது. பாராட்டுக்கள். அன்று மனம் விரும்பிய பகுதியில் சகோதரி ஆர்ஜே சந்தியா வசந்தி பாலமுருகன் பொது அறிவு கேள்விகள் அனைத்தும் அதன் விரிவான விளக்கம் முதல் கேள்வி ரயில் நிலையம் பற்றியது அருமை. சகோதரிகள் இருவருக்கும் நமது பண்பலையின் தொழில்நுட்ப வல்லுநர்களுக்கும் எங்கள் அன்பான நன்றி நன்றி. 27/8/2026 அன்று அன்பின் வரிகள் பகுதியில் சுட்டிப்பெண் ஜோனா தனது விறுவிறுப்புடன் கூடிய குரலால் கடிதங்கள் தெளிவாக படித்து கடிதங்களுக்கு அருமையான நட்பு பற்றி குட்டிக்கதை மிக மிக அருமை. 73 வயதான நாங்கள் எழுதியதை மறக்க முடியாத கருத்துக்கு மிக சந்தோஷம். அன்று பொதிகை தும்பி சகோதரி பேச்சுக்கலை அரசிகள் இருவரும் இணைந்து மிக கலகலப்பாக ஆனந்தமே மிக அசத்தல். அன்று நேயர் மீனாட்சிபுரம் யாழினி கேள்வி அருமை, அதற்கு பதில் கேள்வி சுமித்ராவின் 5 வார்த்தை விளையாட்டு. பாராட்டுக்கள். சகோதரிகளுக்கும் நமது பண்பலைக்கும் எங்கள் அன்பு நன்றி நன்றி. 28/8/2026 அன்று ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சியில் உணவு உடை உறைவிடம் பிறகு வேறு எது வேண்டும் என்ற தலைப்புக்கு சகோதரி ஆஜய் ரம்யா தனது கனிவான குரலால் இனிமையாக பதில் பெற்றது மிக சிறப்பு. அதிக நேயர் ஆரோக்கியம் என்றதும் சரிதான் ரம்யா நிறைவு பகுதி கருத்து அதன்படி அமைந்தது சந்தோஷம். அன்று மனம் விரும்பிய நிகழ்ச்சியில் சகோதரி மனம் நிறைந்த கோமதி நாராயணன் பொது அறிவு

0: உங்க மூட்டு வலிக்கு முழுமையான நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில். ரோபோட்டிக் மூலம் துல்லியமான சிகிச்சை பெற ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை. இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.
1: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, பேரேகால் புதூர், நாகர்கோவில்.

கேள்விகள் அனைத்தும் மிக அறிவு சார்ந்த கேள்விகள். அதில் பதிலின் விரிவான விளக்கங்களால் மிக தெளிவாக இருந்தது. அருமை சகோதரிக்கும் நமது பண்பலைக்கும் எங்கள் அன்பான நன்றி. நன்றி. ஸோ இவ்வளோ நேரமும் கடிதங்களை எழுதி அனுப்புனாங்க, அவங்களுடைய கடிதங்கள் எல்லாத்தையும் வாசிட்டோம். யாருன்னு பார்த்தீங்கன்னா எம் கருப்பசாமி, வசந்தி கருப்பசாமி, எம் முத்துசௌமியா, மேலரத வீதி டவுன்லேருந்து எழுதியிருந்தாங்க. அவங்களுடைய கடிதங்களை வாசிச்சாச்சு. அடுத்த கடிதம் யாரோடது அப்படின்னா ஏ அல்லது ஆ ராஜா ராஜாராம், இவங்க வந்து டெய்லர்னு குறிப்பிட்டு சேரன் மகாதேவிலேருந்து எழுதியிருக்கிறாங்க. அவங்களுடைய கடிதங்கள் தான் வாசிக்க இருக்கிறோம். நான் அறிந்த வரையில் அன்பின் வரிகள் நிகழ்ச்சியில் வாசிக்கப்படும் கடிதங்களின் எண்ணிக்கையை பார்க்கும்போது நிலைய இயக்குனர் அவர்கள் பெருந்தன்மையோடு இந்த நிகழ்ச்சிக்கு ஒதுக்கியுள்ள ஒரு மணி நேரம் என்பது தேவைக்கும் மிக அதிகமானது. வாரத்தில் 2 நாட்கள் எனும்போது வாசிக்க வேண்டிய கடிதங்கள் 2 பிரிக்கின்றன. எனவே இந்த நிகழ்ச்சியில் நேயர்களின் கடிதங்களில் உள்ள வரிகளை மாற்றாமல் மறைக்காமல் கருத்துக்களும் வந்து அப்படியே தாராளமாக வாசிக்கலாம். நேர்களின் கடிதங்களில் வரிகளில் ஒரு மகிழ்ச்சி இருக்கும், நிறைவிருக்கும், புகழ்ச்சி நிறைக்குறைகள் சுட்டி காட்டப்பட்டிருக்கும், ஏன் நகைச்சுவை கூட மிளிரும். எனவே நேர்களின் கடிதங்களை அப்படியே வாசிக்க கேட்கும் போதுதான் சுவாரஸ்யமாக இருக்கும். பாடல்களை குறையுங்கள். கடிதங்களின் ஆட்சேபகரமான வார்த்தைகள் நாட்டின் ஒற்றுமை மற்றும் இறையாண்மைக்கு எதிரான வாக்கியங்கள் இடம்பெற்றிருந்தால் மட்டும் அப்படியே வாசிக்காமல் தவிர்த்து விடுங்கள் போதும் இது என்னுடைய கருத்து அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆ ராஜாராம், டெய்லர், சேரன் மகாதேவியிலிருந்து. நிச்சயமாக சார், நிறைய நேரங்களில் பார்த்தீங்கன்னா கடிதங்கள் மட்டுமே 60-50 கிட்டே வந்திருக்கும். ஸோ ஒரு மணி நேரத்துக்குள்ளே வாசிக்கிறதுனால முக்கிய குறிப்பு உள்ளதை நாங்கள் வாசிடுவோம். ஏன்னா நீங்கள் ஒவ்வொரு கடிதத்துலையும் நலம் நலமறியாவல் எழுதியிருப்பீங்க, முடிவரையும் நன்றி சொல்ல எழுதியிருப்பீங்க. ஸோ முக்கியமாக என்ன விஷயமோ அது நேர்கள்கிட்டையும் பண்பலையும் நாங்கள் சேர்த்துருவோம் தான். ஸோ வந்து கடிதங்கள் கம்மியாக இருக்கிற பட்சத்தில் ஒரு எழுத்து ஒரு வரி விடாமல் நாங்கள் வாசிச்சிக்க முயற்சி தான் எடுத்துகிட்ருக்குறோம். கண்டிப்பாக உங்களுடைய அந்த நேரம் பற்றி குறிப்பிட்ட விஷயத்த நம்முடைய மேலிடத்தில் கூட கேட்டிருக்கிறாங்க. என்ன முயற்சிகள் கரெக்டாக உங்களுடைய உங்களுக்கு ஏற்ற மாதிரியான பதில் வரும் அப்படின்னு நம்பிக்கையோட காத்துருங்க. பண்பலை கேட்டுக்கிட்டே இருங்க. நிகழ்ச்சியில் அடுத்த கடிதம் யாரோட வாசிக்க கேட்க இருக்கிறோம்னா ஏ குமார், அவங்க தான் எழுதியிருக்காங்க கோவில்பட்டியிலேருந்து. ஸோ கோவில்பட்டின்னு எழுதிட்டு அதை அடிச்சுட்டு சென்னையின் வேற போட்டிருக்காங்க. ஸோ சென்னையிலேருந்து ஏ குமார் 24/8/2026 இந்த தேதிக்கு அவங்க எழுதியிருக்கிறாங்க. அது இப்போ அந்த தேதியில் குறிப்பிட்டு 2 நிகழ்ச்சிகள் எழுதியிருக்காங்க. அன்பின் வரிகள் மதிப்பிற்குரிய நிலைய இயக்குனர் அவர்களுக்கும் உடன் பணிபுரியும் சகோதர சகோதரிக்கும் வணக்கத்துடன் ஏ குமார் எழுதுவது நலம் நலமறிய ஆவல். 24/8/2026 திங்கட்கிழமை காலை ஆனந்த பூங்காற்றில் தெரியாததை தெரியாது என்று கூறுவது அவமானமா அறிவின் தொடக்கமா? சிந்திக்க வைத்து செயல்பட வைத்த தலைப்பு. கொஞ்சம் சகோதரி ஜெமிமா செபாஸ்டியன் அவர்களுக்கு முதலில் பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறேன். கலந்து கொண்டு சிறப்பித்த நமது நேர்கள் அனைவருக்கும் அறிவின் தொடக்கம் என சொன்னார்கள். அனைவருக்கும் பாராட்டுகள். சகோதரர் லால்குடி வெங்கடேசன் அவர்கள் சொன்ன புராண கதையும் திருக்குறள் தலைப்புக்கு ஏற்றவாறு இருந்தது. பாராட்டுகள். அடுத்து திருத்தங்கள். சகோதரி கீதா கிருஷ்ணகுமார் அவர்கள் கூறியது எல்லாம் எனக்கு தெரியும் என்றவருக்கு ஒரு கேள்விக்கு பதில் தெரியாமல் போனதால் ஏற்பட்ட அவமானம் அவருக்கு அறிவின் தொடக்கமாக அமைந்துவிட்டது. மாறுபட்ட கருத்து போல தோன்றினாலும் உண்மை. பாராட்டுக்கள். நன்றியுடன் ஏ குமார். அதே போல 24/8/2026 திங்கட்கிழமை காலை 7:15 தமிழே அமுதே நிகழ்ச்சியில் கள்ளிடைக்குறிச்சி சகோதரர் திருவர் லத்தீப் அவர்கள் இன்றைய தமிழே அமுதே இடம்பெற்ற கதை மிகவும் சிறப்பாக இருந்தது. அரசன் தனது 3 மகன்களுக்கும் 1000 பொற்காசுகள் கொடுத்து வெளியில் அனுப்பி அவர்கள் திரும்பி எப்படி வருவார்கள் என்று தெரிந்து கொள்ள விரும்பினார். முதல் மகன் மாணிக்கம் நவரத்தினங்களுடன் வந்தான். 2 மகன் குதிரைகள் மற்றும் ஆட்டுடன் வந்தான். 3 மகன் மகான்களின் சொற்பொழிவு கேட்டு வந்தான். அவர்களுக்கு வேண்டியதை செய்தான். முதல் 2 மகன்கள் கொண்டு வந்தது காலத்தால் அழியும். 3 மகன் கொண்டு வந்தது காலத்தாலும் அழியாது என கருதிய மன்னர் அவனுக்கு ஆட்சி பொறுப்பை கொடுத்தார் என்பதை விளக்கும் குரலை சொன்னார். நன்றியுடன் பாராட்டுகள். ஏ குமார், சென்னை. இன்னும் கடிதங்கள் காத்திருக்கு. அதுக்கு முன்னாடி பாடல் கேட்டு வந்தலாம். காதல் தேசம் திரைப்படத்தில் இருந்தால் பாடல் வந்துட்டுருக்கு. வாலியுடைய பாடல் வரிகளில் எஸ்பி பாலசுப்ரமணியம், ரஃபி, ஓஎஸ் அருண் அவர்கள் இருந்து பாடினது ஏஆர் ரஹ்மானுடைய இசையில். பாடலை கேட்டு இணைச்சிருங்க. இது ஆகாஷ்வாணி நெல்லை பண்பலை 102.6.

0: பஞ்சபூதங்கள் சாட்சியா நான்கு வேதங்கள் சொல்ல, மூன்று முடிச்சோட இரு மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: நேயர்களின் கவனத்திற்கு, NCERT விளம்பரதார நிகழ்ச்சி திங்கள் முதல் வெள்ளி வரை பிற்பகல் 3:30 முதல் 4 மணி வரை FM ரெயின்போ 102.6 MHz ஒலிபரப்பாகும். நேயர்கள் கேட்டு பயன்பெறுங்கள்.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.
3: ஒரு தெளிவான முகவரி இல்லாத கடிதம் எப்படி குப்பை தொட்டிக்குள்ள போகுமோ அதே போலதான் தெளிவான இலக்கு நம்ம கிட்ட இல்லைன்னு வைங்க, நம்மளுடைய உழைப்பும் வீணாகிரும். உழைப்ப தொடங்குறதுக்கு முன்னாடி வெற்றிகரமான அந்த முகவரியை, அது அந்த வெற்றிக்கான அந்த இலக்கை சரியா எழுதுங்க அப்படின்னு சொல்லிட்டு நிகழ்ச்சியில் அடுத்த கடிதம் யாரோடது வாசிக்க இருக்கிறோம்னா, குற்றாலத்திலிருந்து அம்பலவாணன் அந்த நேருடைய கடிதம் தான் வாசிக்க கேட்க இருக்கிறோம். ஸோ அவங்க எழுதியிருக்க கடிதங்களை வாசிடலாம். நிலைய இயக்குனர் அவர்களுக்கு வணக்கம் சொல்வது என்றென்றும் அன்பான நேயர் குற்றாலம் அம்பலவாணன். கடந்த 24/8/2026 திங்கள் அன்று படமும் பாடலும் நிகழ்ச்சி காட்சியும் கானமுமாக ஒளிந்தது அருமை. படமும் பாடலும் நிகழ்ச்சியில் 16 வயது நிலை ஆட்டுக்கார் அலமேலு அண்ணன் ஒரு கோவில் புவனா ஒரு கேள்விக்குறி அவர்கள் தீபம் மீனவ நண்பன் பட பாடல்கள் சூப்பர். 1977 அவை வெளிவந்தன. அதுவும் 16 வயது நிலை படத்தில் பாரதி ராஜா, இளையராஜா, பாக்யராஜா, கமல், ரஜினி, ஸ்ரீதேவி, கவுண்டமணி இப்படி அனைவரும் ஒன்று சேர்ந்தார்கள். அதன் பிறகு இப்படி ஒரு பெரிய பட கூட்டணி அவர்கள் சேரவில்லை. மதிப்பிற்குரிய இயக்குனர் கே பாலச்சந்தர் அவர்களின் வித்தியாசமான படம் அவர்கள். அந்த நேரத்தில் உயர்ந்தவர்கள் என்ற படம் வெளிவந்தது. எது நல்ல படம் என்றால் அவர்கள் உயர்ந்தவர்கள் என்று சொல்லலாம். அம்பலவாணன் அவங்க எழுதியிருக்கிறாங்க. குற்றாலத்திலிருந்து 25/8/2026 அன்று வெள்ளிக்கிழமையா செவ்வாய்க்கிழமை மாலை 4 மணிக்கு பொதிகை தும்பி நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு 2 மதிப்பெண் பெற்றேன். சபாஷ், எல் சுப்பிரமணியன் அவர்கள் பாவரிசையில் படத்தின் பெயர்கள் கேட்டார்கள். நான் படபடபடவென்று பாவமன்னிப்பு, பாழும் பழமும், பார்த்தால் பசித்தீரும், பாவை விளக்கு, பார் மகளிப்பார், பாசம், பாதகாணிக்கை, பாடும் வானம் பாடி என்று சொல்லிக்கொண்டே போனேன். நானும் திரு சுப்பிரமணியன் அவர்களிடம் தெற்கு நோக்கி இயங்கும் சாமிகள் என்ன என்று கேட்டேன். நான் சொன்னது நடராஜன், சனீஸ்வரன், தட்சிணாமூர்த்தி, பைரவர். இது நான் இருக்கும்போது குற்றாலம் திரு அவங்க வந்து என்னென்ன சாமிகளுடைய பேர்கள் கேட்டாங்களோ அதை குறிப்பிட்டிருக்கிறாங்க. அவங்களுடைய கையெழுத்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டு முடிக்க போகிற அந்த இடத்துல கொஞ்சம் சுருக்கி எழுதியிருக்கிறதுனால என்ன எழுதியிருக்காங்க அப்படிங்கிறத கொஞ்சம் தெளிவாக பார்க்கறது கஷ்டமாக தான் இருக்குது. ஸோ இதெல்லாமே அவங்கக்கிட்ட அந்த கேள்வியாக கேட்டிருக்கிறாங்க. பதில் எனக்கு தெரியவில்லை. சாமி அவர்களே பதில் கூறினார்கள். தெரிந்து கொண்டேன். குற்றாலம் அம்பலவாணன். அடுத்த கடிதம் எந்த தேதிக்கு அவங்க எழுதியிருக்கிறாங்கன்னா 25/8/2026 செவ்வாய் என்று அவங்க வந்து அன்னைக்கு நிகழ்ச்சிக்கு தான் குறிப்பிட்டாங்க. அந்த நிகழ்ச்சியில் இன்னொரு நிகழ்ச்சிக்கு எழுதியிருக்கிறாங்க, படமும் பாடலும். அன்னைக்கு வந்து படமும் பாடலும் நிகழ்ச்சி அருமையாக இருந்தது. 1978 வெளியான அந்தமான் காதலி, அக்னி பிரவேசம், இளமை ஊஞ்சல் ஆடுகிறது, அவள் அப்படித்தான், என்னை போல் ஒருவன், பிரியா, காற்றினிலே வரும் கீதம், முள்ளும் மலரும், கிழக்கே போகும் ரயில் படங்களிலிருந்து அற்புதமான இனிய பாடல்கள் தொகுத்து வழங்கிய சுட்டித்தொழி சுபகலா கலகல வாழ்த்துக்கள். என்னை போல் ஒருவன் படத்தில் சிவாஜி ஜோடியாக சாரதா, உஷாநந்தினி நடித்திருப்பார்கள். ஆனால் வேளாளே விழிகள் என்ற அருமையான பாடல் காட்சியில் இணைந்து நடித்திருப்பார்கள். சிவாஜி ஆழம் என்ற நடிகையும் ஆவார்கள். முள்ளும் மலரும் படத்தில் தலைப்பு வித்தியாசமாக இருக்கும். முள்ளும் அதற்கு எதிர்மறையான மலரும். ஸோ மலராகும்

என்று கதைப்படி சொல்லலாம். இப்படி கூட நீங்கள் வந்து அந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கலாம் அப்படின்னும் நமக்கு வந்து ஒரு டிப்ஸ் கொடுத்துருக்காங்க. நன்றி. அதே போல் 27/8/2026 வியாழக்கிழமை அன்று படமும் பாடலும் நிகழ்ச்சியில் 1979 வெளியான கடவுள் அமைத்த மேடை, நினைத்தாலே இனிக்கும், திரிசூலம், தர்மயுத்தம், 6-60 வரை, அண்ணனூர் ஆலயம், நான் வாழ வைப்பேன், கல்யாணராமன், நீயா போன்ற படங்களிலிருந்து அருமையான பாடல்கள் அன்பு சகோதரி சுட்டித்தோழி சுபக்கலா நன்கு தொகுத்து வழங்கினார். கடவுள் அமைத்துவத்த மேடை படத்திற்கு கதை வசனம் எழுதியவர் கவிஞர் வாலி. இயக்குனர் சிகரம் கே பாலச்சந்தர் இயக்கிய நினைத்தாலே இனிக்கும் படம் ஒரு இசை மலைப்படம். அதிகமான பாடல்கள், இனிமையான பாடல்கள். நான் வாழ வைப்பேன் திரைப்படம் கே ஆர் விஜயா அவர்களின் சொந்த படம். வெள்ளி விழா படம் கல்யாணராமன் கமல் வித்தியாசமான தோற்றம். நீயா படம் ஸ்ரீபிரியா அவர்களின் சொந்த படம். கமல், விஜயகுமார், ஜெய்கணேஷ், ஸ்ரீகாந்த், ரவிச்சந்திரன், முத்துராஜன், நம்பியார், சுருளிராஜன், லதா, மஞ்சுளா, ஸ்ரீபிரியா, தீபா, கவிதா நடித்திருந்த இந்த படம் 1979 பொங்கல் ரிலீஸ். ராஜ் நாகினி நீயா ஆனது அப்படின்னு போட்டிருக்கிறாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா அவங்க வந்து நம்முடைய படமும் பாடல் நிகழ்ச்சி ரொம்ப ரசித்து கேட்குறாங்கன்றே தெரிஞ்சுக்க முடியுது. அது என்னென்ன பாடல்கள் ஒளிபரப்புனாங்கன்றதையும் குறிப்பிட்டு எழுதியிருக்காங்க. இதே விஷயத்தை தான் 28/8/2026 அன்னைக்கும் உங்களுக்கும் எழுதியிருக்கிறாங்க. ஸோ அன்னைக்கு வந்து படமும் பாடலும் நிகழ்ச்சியில் 1980 வெளியான படங்களிலிருந்து, அதாவது மூடு பணி, ரிஷி மூலம், பில்லா, அன்புக்கு நான் அடிமை, குரு, வறுமை நிறம் சிகப்பு பாடல்கள் சூப்பர் தொகுத்து வழங்கிய ஆஜி லிசி ஜெகன் அவர்களுக்கு வாழ்த்துக்கள். அதுவும் புகைக்கு மிகவும் பிடித்த டைரக்டர் கே பாலச்சந்தர் அவர்களின் வறுமை நிறம் சிகப்பு படத்தில் முத்து இருக்குது சிப்பி இருக்குது பாடலில் கேள்வியும் பதிலுமாக இருக்கும். சந்தங்கள் சங்கீதம் இணைந்து ஒலிக்கும். இந்த பாடல் முடியும் போது வரும் இசை நன்றாக இருக்கும். கமல் ஸ்ரீதேவி நடிப்பு நன்றாக இருக்கும். நிகழ்ச்சியின் முடிவில் ஸ்ரீதேவி நடித்த ஜானி பட பாடல் ஒளிபரப்பியது அருமை. இந்த நிகழ்ச்சி தொடரட்டும் நன்றின்னு குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ இவ்வளோத்தையும் அவங்க குறிப்பிட்டுட்டு அவங்களுடைய மற்ற குறை நிறைகள் நம்முடைய பண்பலையில் ஒளிபரப்பாகக்கூடிய நிகழ்ச்சிகளை பற்றியும் குறிப்பிட்டிருக்கிறாங்க. அதையும் வாசிச்சிடலாம். மதிப்பிற்குரிய நிலைய இயக்குனர் அவர்களுக்கு அன்பான நேயர் குற்றாலம் அம்பலவாணனின் பணிவான கோரிக்கைகள். 1, தினமும் மதியம் மற்றும் மாலை நேர நிகழ்ச்சிகளில் பழைய பாடல்கள் ஒளிபரப்பு வருவதற்கு வாழ்த்துக்கள். 2, படமும் பாடலும் நிகழ்ச்சி காட்சியும் கானவுமாக வளம் வருகிறது அருமை. நிகழ்ச்சி தொடரட்டும் வளரட்டும். 3, வாரத்தில் ஒரு நாள் மாலை நிகழ்ச்சியில் நேயர்கள் நேரம் பகுதியாக இருந்தால் நலம். அதாவது அந்த நிகழ்ச்சியில் ஆர்ஜே நேயரிடம் இன்று நீங்கள் ஜோக் சொல்ல போகிறீர்களா, பாட்டு படிக்க போகிறீர்களா, மிமிக்ரி செய்ய போகிறீர்களா என்று கேட்டு நேயரின் ஆசையை பூர்த்தி செய்ய வேண்டும். நிகழ்ச்சி மிக நன்றாக இருக்கும். நேயரும் தன் திறமையை வளர்த்துக்கொள்ள நல்ல வாய்ப்பாக இருக்கும் சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக சார், இப்போ பார்த்தீங்கன்னா பொதுகை தும்பி நிகழ்ச்சி நம்ம அந்த மாதிரி தான் வழங்கிட்டு இருக்கோம் இல்லையா. நேயர்களுக்கு வந்து ஏதாவது டாஸ்க் கொடுக்குறோம், அந்த டாஸ்க்லாம் அவங்களுக்கு தெரிஞ்ச அவங்களுடைய திறமைகளையும் அவங்க வெளிப்படுத்துகிற மாதிரி தான் அது வரைக்கும் வளம் வந்துட்டுருக்குது. ஸோ இந்த நிகழ்ச்சியுமே நிறைய வந்து பாடல்கள் பாடுறாங்க, மிமிக்ரி அந்த மாதிரி டாஸ்க்லாம் கொடுத்துட்டு தான் இருக்கும். ஸோ இதே மாதிரி படமும் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி திறமையை வளர்க்குற விதத்தில் போயிட்டு தான் இருக்குது. இருந்தாலும் நீங்கள் சொன்ன இந்த விஷயத்தையும் கூட நம்ம ஆலோசித்து பார்க்கலாம். அவனுடைய இயக்குநர்கள் கண்டிப்பாக அதை யோசித்து அதுக்கு அவன் மாற்றங்களை கொண்டு வருவாங்கன்னு நம்புவோம். அடுத்ததான் 4வதா அன்பின் வரிகள் நிகழ்ச்சியில் வாட்ஸ்அப் மூலம் வரும் செய்தியை எப்போது வாசிக்க போகிறீர்கள் கேட்டிருக்கிறாங்க. கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா அன்பின் வரிகள் நிகழ்ச்சி 2 மணிக்கு கரெக்டாக தொடங்குது. ஸோ நீங்கள் வந்து அந்த நேரங்களில் நீங்கள் இந்த நிகழ்ச்சிக்கான விஷயங்களை, உங்களுடைய நிறைக்குறைகளை, உங்களுடைய பாராட்டுகளை நீங்கள் வாட்ஸ்அப் வழியாக தெரிவிச்சிங்கன்னா அதையும் கூட வாசிக்கலாம். ஏன்னா அதுக்கு முன்னாடி அனுப்பும்போது நிறைய நேர்கள் நிறைய விஷயங்கள், அதாவது பாடல்களையோ வேறு ஏதாவது அவங்க அனுப்புகிறாங்க, அதில் வந்து நம்ம பார்க்க முடியாமல் போயிடலாம் இல்லையா. ஸோ அதனால் கரெக்டாக 2 மணிக்கு அப்புறம் நீங்கள் அனுப்புறீங்க அப்படின்னா உங்களுடைய வாட்ஸ்அப் வழியாக உங்களுடைய கருத்தையும் கூட நீங்கள் அனுப்புறத வாசிடலாம். இப்போ கூட நீங்கள் அனுப்பலாம். 5வதா உங்கள் வழக்கமாக இது வரைக்கும் கேட்டுட்ருக்கிற அதே கோரிக்கை தான். மீண்டும் மீண்டும் நான் கேட்பது 2 நேயர்கள் ஒரு பாடல் பொதிகை தும்பி எப்போது வரும்னு கேட்டிருக்கிறாங்க. அந்த மாதிரி நம்ம கொண்டு வந்தோன்னா நேரம் இல்லாமல் போயிடும். அதாவது வந்து பார்த்திங்கன்னா அதுவே ஒரு 10 நிமிஷம் கிட்டே போயிடும், பாடல் வழங்க முடியாமல் போயிடும். ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம பண்பலையுடைய சிறப்பே பாடல், நேயர், நிகழ்ச்சி, தகவல்கள் இது எல்லாத்தையுமே கலந்து வழங்குறது தான். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நேரத்தை வந்து நம்ம வந்து சரியாக பயன்படுத்திகிட்ருக்குறோம். அதுக்கேற்ற மாதிரி தான் போயிட்டுருக்கு. பார்க்கலாம், மாற்றம் வரும்னு எதிர்பார்த்துருப்போம் சரிங்களா. நிகழ்ச்சியில் அடுத்ததாக பாடலும் வந்துட்டே இருக்கு. காதலின் திரைப்படத்திலேருந்து இவ்வளோ நேரமும் அவருடைய கடிதங்களை வாசிக்க கேட்டோம்னா குற்றாலம் அம்பலவாணன் சார் எழுதின கடிதங்களை தான் இப்போ பாடலை கேட்டு

0: சிறப்பாகும். நேயர்கள் கேட்டு பயன்பெறுங்கள்.
1: நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க நம்ம ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

2:47 ஆயிட்டிருக்குது. அன்பின் வரிகள் நிகழ்ச்சி தான் கேட்டுட்ருக்கிறீங்க. எங்களுடைய நிகழ்ச்சிகள் பற்றிய உங்களுடைய என்ன கருத்துக்களை எழுதி அனுப்பி அதை தான் வாசிக்க கேட்டுட்ருக்கிறோம். ஒரு முகவரியை சரியாக எழுதினாலுமே தபால் தலை ஒட்டாத கடிதம் பார்த்தீங்கன்னா பாதியிலேயே திரும்பி வந்துடும். அதே மாதிரினா நம்மளுடைய இலக்கும் சரியாக இருந்தாலுமே கடின உழைப்பு வந்து நம்ம அது விலை அதுக்குன்னு நம்ம கொடுக்குற அந்த நேரத்தை அந்த விலையை கொடுக்கலைன்னா வெற்றி வந்து நம்மளுடைய கை நழுவி போயிடும். ஸோ கடின உழைப்பு எப்போவுமே அவசியம். கடினமாக உழைக்கிறதுக்கு முயற்சி எடுப்போம். நிகழ்ச்சியெல்லாம் அடுத்த கடிதம் யாரோடது வாசிக்க கேட்க இருக்கிறோம் அப்படின்னா எழுதியிருக்கிறாங்க செம்புலன் ஆதிக்கவி பாளையங்கோட்டையிலேருந்து. அவங்களுடைய கடிதங்களை வாசிடலாம். அன்பின் வரிகள் பகுதி லிசி ஜெகன் அவர்களுக்கு என் வாழ்த்துக்கள். படமும் பாடல் பகுதி தொகுத்து கொடுத்த பாடல்கள் அனைத்தும் அருமை. உங்கள் தொகுப்பிற்கு என் மனம் கனிந்த பாராட்டுக்கள். பாடல் தேர்வு இனிமையாக இருந்தது. தங்கள் தொகுப்பிற்கு என் பாராட்டுக்கள். தன்னம்பிக்கை வரிகள் மட்டும் இல்லாமல் உலா வருவது எனக்கு கொஞ்சம் வருத்தத்தை தருகிறது. அடுத்து வரும் நிகழ்ச்சியில் தன்னம்பிக்கை கருத்துக்களுடன் வருவீர்கள் என நம்புகிறேன். வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருக்கிறாங்க அன்புடன் செம்புலன் ஆதிக்கவி. நிச்சயமாக சார், கண்டிப்பாக அடுத்த நிகழ்ச்சியிலிருந்து பார்த்திங்கன்னா தன்னம்பிக்கை தரக்கூடிய வரிகளோட நிகழ்ச்சியை நாங்கள் வழங்குவோம்னு சொல்லி உங்களுக்கும் சொல்லிக்கிறோம். நீங்களும் காத்துருங்க, நிகழ்ச்சியை கேட்டுட்டுருங்க. அடுத்த கடிதம் செம்புலன் ஆதிக்கவி பாளையங்கோட்டையிலிருந்து எழுதியிருக்கிறாங்க. அன்பின் வரிகள் பகுதி வெள்ளி என்று ஒளிபரப்பிய திரையரு நிகழ்ச்சியில் இனிமையான மல்லிகை தொகுப்பை சரமாக தொகுத்து செவிகளை குளிர்வித்த லிசி ஜெகன் அவர்களுக்கு என் மனம் நிறைந்த பாராட்டுக்கள். தங்கள் தொகுப்பு இனிமையாக இருந்தது. உங்களுக்கு என் வாழ்த்துக்கள். அதே போல் அன்பு அறிவிப்பாளர் திவ்யா அவர்களுக்கு என் இனிய பாராட்டுக்கள். இது மனிதர்நாடு நிகழ்ச்சியில் தொகுத்து கொடுத்த பாடல்கள். வாழ்த்துக்கள். அனைத்து மருமை ரசிக்கும்படியாக இருந்தது. திவ்யா அவர்களுக்கு என் பாராட்டுக்கள். உங்கள் பயணம் தொடரட்டும். அன்பின் வரிகள் பகுதியில் அன்பின் வரிகள் பகுதியை அருமையாக வாசித்த அன்பு அறிவிப்பாளர் செமிமா அவர்களுக்கு என் இனிய பாராட்டுக்கள். சிறப்பாக கடிதம் வாசித்ததுடன் இனிய பதில்கள் கொடுத்து மெய்சில் இருக்க வைத்தீர்கள் என்பதை நினைவுபடுத்தி பாராட்டுகிறேன். மனிதநாடு நிகழ்ச்சியில் கொண்டு வரும் பாடல்கள் அனைத்தும் ரசிக்கும்படி இருக்கு. என் மனம் நிறைந்த பாராட்டுகள். என்றும் அன்புடன் செம்புலன் ஆதிக்கவி. நன்றி சார் உங்களுடைய கடிதத்துக்கு. நீங்கள் தரக்கூடிய இந்த உற்சாகம் தான் எங்களுடைய நிகழ்ச்சியை இன்னும் அதிக அதிகமாக இன்னும் செய்கிறதுக்கு எங்களுக்கு ஒரு உத்வேகத்தை தருது. உங்களுடைய கடிதங்கள் கூட வாசிக்க கேட்டீங்க. ஸோ செம்புலன் ஆதிக்கவி பாளையங்கோட்டையில் எழுதியிருந்தாங்க. அடுத்த கடிதம் யாருடையது அப்படின்னா சே குத்தாலிங்கம் தென்காசியிலேருந்து எழுதியிருக்கிறாங்க. அவங்களுடைய கடிதமே ரொம்ப கலர்ஃபுல்லாக எழுதியிருக்கிறாங்க. 27/8/2026 4:00 பொதுகை தும்பி சூப்பர். யாருக்காக இங்கே பாராட்டியிருக்காங்கன்னா சுமித்ரா சுபகலா. அவங்களுடைய பேரே ரொம்ப டெக்கரேட் பண்ணி எழுதியிருக்கிறாங்க. இருவருக்கும் பாராட்டு நன்றின்னு சொல்லிட்டு கவிதை வடிவில் பாராட்டியிருக்காங்க. அதாவது வான்ஒலிக்கு தேவை சூரியன் சந்திரன், வானொலிக்கு தேவை சுபகலா சுமித்ரா. சூரியன் சந்திரன் சேர்ந்தால் இது ஒரு ஜாதக நிகழ்வு, சுபகலா சுமித்ரா சேர்ந்தால் எங்களுக்கு சாதகமான நிகழ்வு. 27 மாலை 5:00 ஒழித்த படமும் பாடலும் 1979 வருடத்துலேருந்து வந்துச்சு. சூப்பர். சுமித்ரா மத்தியாலை, சுபகலா பண்பலை, இருவரும் சிறப்பாக விளங்கினார்கள். சுமித்ரா விளங்கிய பாடல்களில் அருண்மொழி பாடிய பாடல்கள் அதிகமாக இருந்தது. அதில் அருண்மொழி மின்மினி இணைந்து பாடிய தர்மசீலன் படத்தில் தென்றல் வரும் முன்னே முன்னே, தெம்பாங்கு வரும் பின்னே பின்னே என்கிற பாடல் சூப்பராக இருந்தது. அது எனக்கு மிகவும் பிடித்த பாடல். அவருக்கு நன்றி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சே குத்தாலிங்கும் தென்காசியிலேருந்து அவங்களுடைய கடிதங்களையும் வாசிட்டோம். நிகழ்ச்சியில் நிறைவான கடிதம் வந்து எழுதியிருக்கிறாங்க. ஸோ அவங்க வந்து பேர் குறிப்பிடாமல் முகவரி குறிப்பிடாமல் நிறைய நம்மளுடைய நிகழ்ச்சிக்கு பற்றிய சில குறைகளை இப்படி இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி எழுதியிருக்கிறாங்க. அவங்களுடைய கடிதங்களை வாசிடலாம். நிலைய இயக்குனர் சமூகத்திற்கு பொதுமக்கள் வேண்டுகோள் அப்படின்னு சொல்லி சுமார் 70 காலையில் 6:45-7:15 மத்திய மற்றும் மாநில உலக செய்திகளை கேட்டு மகிழ்ந்து கொண்டிருந்தோம். இப்போது இளைய தலைமுறைகள் பதவிக்கு வந்து அதை நிறுத்திவிட்டார்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நிச்சயமாக இல்லை சார், நம்மளுடைய இந்த மாநில செய்திகள் மத்திய செய்திகள் இங்கே வந்து மத்தியலை 1197 kHz நீங்கள் கண்டிப்பாக காலையில் அதே நேரத்தை ஒளிபரப்பாக கேட்கலாம். ஸோ பண்பலையில் எங்களுடைய மேலிடத்துலேருந்து வரக்கூடிய உத்தரவுப்படி நிகழ்ச்சிகள் எல்லாமே போயிட்டுருக்கு. ஸோ நிகழ்ச்சி நீங்கள் செய்திகள் கேட்குறது தொடர்ந்து நீங்கள் மத்தியலை 1197 kHz கேட்டு ரசிக்கலாம். அது மட்டும் இல்லை

0: உங்க மூட்டு வலிக்கு முழுமையான நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில். ரோபோட்டிக் மூலம் துல்லியமான சிகிச்சை பெற ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை. இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.
1: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, பேரேகால் புதூர், நாகர்கோவில்.
2: நேயர்களின் கவனத்திற்கு, NCERT விளம்பரதார நிகழ்ச்சி திங்கள் முதல் வெள்ளி வரை பிற்பகல் 3:30 முதல் 4 மணி வரை FM ரெயின்போ 102.6 MHz ஒலிபரப்பு.

இன்னும் சில விஷயங்கள் எழுதியிருக்கிறாங்க. ஸோ மிகுந்த வருத்தம் அளிக்கிறது அப்படின்னு சொல்லி காலையில் வானொலியில் போடக்கூடிய பாடல்கள் பற்றி சொல்லியிருக்காங்க. முன்னாடியெல்லாம் காலையில் 6 மணி போல் நாங்கள் வந்து ரேடியோவை ஆன் பண்ணோம் அப்படின்னா 10 மணி வரைக்கும் இனிய நிகழ்ச்சியை கேட்க முடியும், இனிய பாடல்களை கேட்க முடியும். ஆனால் இப்போல்லாம் இனிய பாடல்கள் இல்லை, பாடல்களோ வந்து ஒரு இசையும் இல்லை, ஒரு இனிமையும் இல்லை, எதுவுமே ரொம்ப நல்லா இல்லை. ஸோ திங்கள் வெள்ளி மதியம் வந்து ஒளிபரப்பும் பாடல்கள் மட்டும் கேட்கும் நிலையில் உள்ளது. ஆகையால் ஒளிபரப்பும் செய்திகள் ஏன் நிறுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லி தயவுசெய்து மன்றாடி கேட்கிறோம். காலை செய்திகளை நிறுத்த வேண்டாம். இன்னும் 100 ஆண்டுகள் ஆனாலும் இப்போது ஒளிபரப்பும் பாடல்களை யாரும் கேட்க போவதில்லைன்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னா நீங்கள் எங்களுக்கு தயவான வேண்டுகோள் என்னென்னா, எந்த மாதிரியான வகையில் பாடல்களையும் நிகழ்ச்சியும் வழங்கினா உங்களுக்கு நலமாக இருக்கும், நேயர்களாக நீங்கள் என்ன விரும்புகிறீங்கன்றதை அடுத்த முறை இதே போல் கடிதத்தில் முகவரியும் பேரும் குறிப்பிட்டு எழுதி அனுப்புங்க சார். உங்களுடைய கடிதத்துக்கு நன்றி. நிகழ்ச்சியெல்லாம் அடுத்ததாக பாடல் கேட்கவிருக்கிறோம். பாடலும் வந்துட்டே இருக்கு. சங்கமம் திரைப்படத்தில் இருந்தால் பாடல் வந்துட்டு இருக்கு. வைரமுத்துடைய பாடல் வரிகளில் ஸ்ரீனிவாஸ் சுஜாதா இணைந்து பாடின பாடல் ஏ ரஹ்மானுடைய இசையில். பாடலை கேட்டு இணைஞ்சிருங்க. ஆகாஷ்வாணி நிலை பண்பலை 102.6.

நேரம் 2:57 ஆகிட்டு இருக்குது. அன்பின் வரிகள் நிகழ்ச்சி தான் கேட்டீங்க. இது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6. அன்பின் வரிகள் நிகழ்ச்சியில் வந்த கடிதங்கள் எல்லாமே நம்ம வாசிச்சிட்டோம். நிறைய பேர் உங்களுடைய கடிதங்களில் பாராட்டியும் சரி நம்மளுடைய பண்பலையில் இந்த மாதிரி செஞ்சால் நல்லா இருக்கும் அப்படின்னு உங்களுடைய கோரிக்கையும் வச்சுருந்தாங்க. இன்னைக்கு கடிதங்கள் எழுதியப்போ எல்லா நேர்களுக்குமே நன்றியை சொல்லிக்கலாம். நீங்களும் கூட உங்களுடைய என்ன கருத்துக்கள், இந்த நிகழ்ச்சி இப்படி தான் நல்லா இருக்கும் பண்பலையில் இது பாராட்டுற மாதிரி இருக்கே அப்படின்னு நினச்சிங்கன்னா எழுதி அனுப்பலாம். நிலைய இயக்குனர் அவர்கள், அன்பின் வரிகள் பகுதி, அகில இந்திய வானொலி நிலையம், பாளையங்கோட்டை, 6-2-7-0-0-2 அப்படிங்கிற முகவரிக்கு. நிகழ்ச்சியோட்டு நிறைவாக நிச்சயமாக இந்த கதையை உங்ககிட்ட சொல்லியாகணுங்க. அதாவது திக் ஃப்ரெண்ட்ஸாக இருந்த கார்த்திக் சிவா இவங்க ரெண்டு பேருமே ஒரு சின்ன விஷயத்துக்காக ரொம்பவே சண்டை போட்டுக்கிட்டாங்களாம். ஒரு நாள் என்ன பண்ணிட்டாரு, சண்டை ரொம்ப ஓவரானதுனால அவங்களுடைய நம்பரை வந்து தன்னோட ஃப்ரெண்டோட நம்பரை கார்த்திக் வந்து பிளாக் பண்ணி வச்சிட்டார். கால் பண்ணி பார்க்குறாரு, எல்லா சோஷியல் மீடியாலுமே அவருடைய அக்கௌண்ட்டை அவர் பிளாக் பண்ணி வச்சிருக்காரு. என்ன பண்ணுறேன்னு தெரியல. தன்னுடைய ஃப்ரெண்டுக்கிட்ட தான் பண்ண தப்புக்கு சாரி கேட்கணும்னு தோணுது, ஆனால் கால் எடுக்கலை, மெசேஜும் போக மாட்டேங்குது. அதனால் இவர் சிவா என்ன பண்ணார் அப்படின்னா, டக்குன்னு ஒரு லெட்டர் எழுதி அனுப்பியிருக்காரு. ஒரு வாரம் கழித்து அது கார்த்திக்கோட வீட்டுக்கும் போகுது. லெட்டரில் பார்த்தவங்க தன்னுடைய அந்த கையெழுத்தில் அவர் எழுதியிருக்க அந்த சாரி அவர் மனசு கொஞ்சமாக கரைய வைக்குது. ஸோ அடுத்த நிமிஷமே தன்னோட பிளாக் பண்ண நம்பர் எடுத்து விட்டுட்டு ஃப்ரெண்ட்ஸ் வந்து மறுபடியும் காம்ப்ரமைஸ் ஆகிட்டாங்க. அவங்க சிலர் நம்ம பார்த்தீங்கன்னா அந்த நம்மளுடைய மொபைல் ஃபோன் கூட அந்த அளவுக்கு நம்மளுடைய உறவுகளை இணைக்குமா தெரில. அந்த கடிதங்கள் நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படிங்கிற அந்த என்ன கருத்துக்களை வெளிப்படையாக சொல்லும். அப்படி நீங்கள் எழுதின கடிதங்களை வாசிக்க கேட்டீங்க அன்பின் வரிகள் பகுதியில். நானும் கூட வாசிச்சல ரொம்ப சந்தோஷப்படுறேன். நிகழ்ச்சி வரைக்கும் கூட இணைஞ்சிருந்தேன். நான் உங்கள் தோழி ஆர்ஜே ஜெமிமா செபாஸ்டியன். பண்பலையை கேட்டுட்டு என்ன நிகழ்ச்சிகள்லாம் என்னென்ன மாதிரி செய்தால் நல்லாயிருக்கும், இந்த நிகழ்ச்சிகள் பாராட்டுற மாதிரி இருக்கே அப்படிங்கிறத குறிப்பிட்டு எழுத மறந்துடாதீங்க. மறுபடியும் அன்பின் வரிகள் பகுதி வியாழக்கிழமை 2 கடிதங்களை வாசிக்க கேட்போம். தொடர்ந்து நம்ம பண்பலையில் ஒளிபரப்பாக்கூடிய நிகழ்ச்சியை கேட்டேனிச்சிருங்க. இன்னும் சில நொடிகளில் செய்தி சுருக்கம் 3 அதைத் தொடர்ந்து 3:02 திரையுள் நிகழ்ச்சி வளம் வர காத்திருக்குது. ஸ்டேட்யூண்டாக கேளுங்க FM Rainbow 102.6.

அமலா. ஆடை வடிவமைப்பு துறையில் மகளிரின் பங்களிப்பு அதிகரிக்கப்பட வேண்டியதன் அவசியத்தை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வலியுறுத்தியுள்ளார். தேசப்பிதா மகாத்மா காந்தியின் சிந்தனைகள் இன்றளவும் நமக்கு உந்து சக்தியாக உள்ளது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். பாதுகாப்பு படைகளை நவீனமயமாக்குவதில் மத்திய அரசு உறுதியுடன் உள்ளதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். இரண்டாம் கட்ட செமி கண்டக்டர் திட்டத்திற்கான அறிவிக்கையை மத்திய அரசு வெளியிட்டுள்ளது. போதைப்பொருள் பயன்பாட்டினால் ஏற்படும் தீமைகள் குறித்து விழிப்புணர்வு பிரச்சாரங்களை மேற்கொள்வதற்கான நிதி 5 கோடி ரூபாயிலிருந்து 10 கோடி ரூபாயாக உயர்த்தப்படுவதாக மாநில அமைச்சர் திரு விக்னேஷ் கூறியுள்ளார். அறிவுசார் மாற்றுத்திறனாளிகளுக்கு தொழில் பயிற்சியுடன் கூடிய 10 இல்லங்கள் அரசு நிதியுதவியுடன் தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் வாயிலாக ஏற்படுத்தப்படும் என்று மாநில அரசு கூறியுள்ளது. அருந்ததியருக்கான உள் இடஒதுக்கீடு தொடரும் என்று தமிழக அரசு அறிவித்துள்ளது. தமிழகத்தில் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்படும் என்றும் அதுவரை 69% இடஒதுக்கீடு பின்பற்றப்படும் என்றும் மாநில அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா கூறியுள்ளார். தேன் உற்பத்தியை ஊக்குவிக்க 684 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளதாக வேளாண் அமைச்சர் திரு வினோத் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்துள்ளதாக பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் குற்றம் சாட்டியுள்ளார். மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளை ஒட்டியுள்ள ஒரு சில பகுதிகளில் இன்று மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. பின்லாந்தில் நடைபெற்ற உலக பாரா டேபிள் டென்னிஸ் சாம்பியன் போட்டியில் இந்தியா 6 தங்கம் உட்பட 16 பதக்கங்களை வென்றுள்ளது. ஸ்லோவேக்கியாவில் நடைபெற்ற சர்வதேச செஸ் போட்டியில் இந்திய

இந்தியாவின் ஆதித்யா மிட்டல் மற்றும் அபிமன்யு மிஷ்ரா கூட்டாக பட்டமிட்டனர். சீனாவுக்கு எதிரான நட்புணர்வு ஜூனியர் ஹாக்கி போட்டியில் இந்தியா 8-2 என்ற கோல் கணக்கில் வெற்றி பெற்றது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: நேரம் பிற்பகல் 3:03 ஆயாச்சு. இணைந்திருக்கிறோம் எஃப்எம் ரெயின்போ 102.6 திரையறிவி நிகழ்ச்சியோடு. இன்னைக்கு திரையறிவி நிகழ்ச்சியில் பழம்பெரும் நடிகை ராஜஸ்ரீ அவங்களுடைய பிறந்த தினம் அப்படிங்கிறதுனால இன்னைக்கு அவங்களுடைய பாடல்களை நான் கேள்வி பாடல்களாக கொடுக்க போகிறேன். நேர்கள் நீங்கள் கண்டுபிடிக்க போகிறீங்க. பழைய பாடல்கள் நீங்கள் கேட்டிருந்தீங்க அப்படின்னா நிச்சயம் உங்களால் கண்டுபிடிக்க முடியும். நிகழ்ச்சியில் நீங்கள் கலந்துக்கிட்டு நான் கொடுக்கக்கூடிய பாடல்களை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா கால் பண்ணுங்கள். 0462 அப்படிங்கிற நெல்லையின் முன்னிணைப்பு சேர்த்து 2561132 அப்படி இல்லாட்டி 2561133 அப்படிங்கிற நம்பருக்கு நம்ம நிகழ்ச்சியில் நேயராங்க. நேயர் வாங்க. வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம். யாரங்க இருந்து பேசுகிறீங்க?
1: டவுன் கல்நித்தன் நடராஜன்.
0: நடராஜன் சார், நீங்கள் நிறைய பழைய பாடல்கள்லாம் கேட்டிருக்கிறீங்களா?
1: பழைய பாடல் கேட்டிருக்கேன், நம்ம வானொலியே கேட்டிருக்கேன்.
0: சரி, ஓகே. அந்த மாதிரி இன்றைக்கி ஃபுல்லாக பழைய பாடல்களாக தான் கொடுக்க போகிறேன், நீங்கள் கண்டுபிடிக்க முயற்சி பண்ணுங்கள். ஓகே, இந்தாங்க உங்களுக்கான பாடல் இதோ.

0: கண்டுபிடிச்சிங்களா என்ன பாட்டு தெரிஞ்சது?
1: சொல்லுவதோ இளமை, அந்த பாட்டு தான்
0: டடடடன்.
1: நினைக்கிறேன்.
0: அதே தான். என்ன படம்னு தெரியுமா?
1: படம் பேர் தெரியாது, ஆனா அந்த பாட்டை அடிக்கடி கேட்டுக்க நல்லா. இப்ப ரீமேக்ல கூட அந்த பாட்டு வந்திருக்கு.
0: ஆமா, அதனால அந்த பாடல் வந்து கண்டுபிடிச்சிட்டீங்க, துள்ளுவதோ இளமை அப்படின்னு சொல்லிட்டு.
1: பழைய பாடல கேட்டுதான் அதை கண்டுபிடிச்சிருக்கேன்.
0: ஆமா,
1: புது பாட்டு
0: கண்டிப்பா.
1: கூட அவ்வளவு நல்லா இல்ல.
0: ஓகே, சரி ஓகே. இருந்தாலும் அழகாக கண்டுபிடிச்சிங்க, வாழ்த்துக்கள். நன்றி நிகழ்ச்சியில்
1: நன்றி நன்றி
0: இணைந்ததற்கு.
1: நன்றி.
0: அடுத்த பாடலில் வந்து நேர்கள் கண்டுபிடிக்கிறாங்களா அப்படின்னு பார்க்கலாம். அது என்ன படம் அப்படின்னா, துள்ளுவதோ இளமை அப்படிங்கிறது வந்து குடியிருந்த கோயில் திரைப்படத்தில் தான் படம். அது இந்த பாட்டில் ராஜஸ்ரீ அவங்க வந்து நடிச்சிருப்பாங்க, டான்ஸ் ஆடுவாங்க. ரொம்ப துள்ளலான ஒரு நடனத்தோடு இந்த பாடல் அமைஞ்சிருக்கும். சரி, அடுத்த பாடல் என்ன நேர்கள் கண்டுபிடிக்கிறாங்களான்னு பார்த்துலாம். வணக்கம்.
2: ஹலோ, வணக்கம் மேடம்.
0: வணக்கம். யார், எங்கேருந்து பேசுகிறீங்க? விஜயா, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கிறேன். சரி, உங்களுக்கான பாடல் இதோ கேளுங்க.

0: என்ன பாட்டு தெரிஞ்சதா? ஓ சூப்பர் சூப்பர், அருமையாக கண்டுபிடிச்சிங்க. படம் பேர்?
1: படம் பேர் நாடகம்.
0: அதே தான் அதே தான். சூப்பர்மா, வாழ்த்துக்கள்மா, நன்றி நிகழ்ச்சியில் இணைந்ததற்கு.
1: நன்றி மேடம்,
0: ஸோ
1: நன்றி.
0: சூப்பராக கண்டுபிடிச்சாங்க. இந்த நாளை நமதே திரைப்படத்தில் நம்ம வந்து மூணு ஹீரோக்கள் இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு எல்லாத்துக்கும் அம்மா கேரக்டரில் கரெக்டாக அந்த படத்தோட ஆரம்பத்தில் கொஞ்சம் காட்சியில் மட்டும்தான் நடிச்சிருப்பாங்க ராஜ்.

ஸ்ரீ. அப்போ அவங்க வரும்போது பாடக்கூடிய அந்த நாளை நமதி அப்படிங்கிற ஃபீமேல் வெர்ஷன் பாடல் தான் இப்போ கொடுத்து அவங்க நேர்கள் அட்டகாசமாக கண்டுபிடிச்சாங்க. சரி, அடுத்ததான் என்ன பாடல் கொடுக்க போகிறேன் தெரிஞ்சுக்க தொடர்ந்து நினைஞ்சிருங்க. எஃப்எம் ரெயின்போ 102.6 இப்போ குடியிருந்த கோயில் திரைப்படத்தில் அந்த பாடல் வந்துட்டே இருக்குது, கேட்டு ரசிங்க.

0: தென் தமிழகத்தில் முதல் முறையாக ரோபோட்டிக் மூலம் துல்லியமா முழுமையான மூட்டுவலி நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில்.
1: ஸ்ரீநிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
2: பஞ்சபூதங்கள் சாட்சியா, நான்கு வேதங்கள் சொல்ல, மூன்று முடிச்சோட இரு மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.
4: மூன்று மணி 11 நிமிஷத்துல கேட்டுட்டு இருக்கிறீங்க எஃப்எம் ரெயின்போ 102.6 திரை அருவி. இன்னைக்கு பழம்பெரும் நடிகை ராஜஸ்ரீ அவங்களுடைய பிறந்த தினம் அப்படிங்கிறதுனால அவங்க நடித்த படங்கள்ல இருந்த பாடல்களை ஒளிபரப்பிட்டிருக்கிறேன். இவங்க முதல் முதலா நடித்த படம் எது அப்படின்னா, நாகதேவதை அப்படிங்கிற ஒரு படத்துல நடிகை ஜமுனா அவங்களுடைய சின்ன வயசு கதாபாத்திரத்துல தான் குழந்தை நட்சத்திரமா இவங்க சினிமாவில் அறிமுகமாயிருக்காங்க. அதுவும் அந்த பாட்டில் வந்து ஒரே பாட்டில் சின்ன வயசுல இருந்து பெரிய வயசுக்கு

0: மாறுற மாதிரியான காட்சி. அதுதான் நடிகை ராஜஸ்ரீ அவர்கள் நடித்த முதல் படம். சரி, அடுத்த பாடல் என்ன நேயர்கள் கண்டுபிடிக்கிறாங்களா அப்படின்னு பார்த்துலாம். நிகழ்ச்சி நேயராங்க. நேயர் வணக்கம்.
1: வணக்கம்மா.
0: வணக்கம், யாரெங்கிருந்து பேசுறீங்க? எந்த ஊர்
1: சொன்னீங்க?
0: காலாத்தி மடத்துல இருந்து குமரேசன். நீங்களும் நிறைய பழைய பாடல்கள் கேட்டிருக்கிறீங்களா? சரி, ஓகே, உங்களுக்கான பாடல் இதோ கேளுங்க.

0: கண்டுபிடிச்சிங்களா? பாட்டு எங்கே எங்கே கேட்ட மாதிரி இருக்குது, டக்குன்னு கேட்டோன்னே தெரியல அப்படிங்கிறீங்களா? சரி ஓகே, அடுத்த நேரத்தை கேட்டுடலாமா? ஓகே, நன்றி நிகழ்ச்சியில் இணைந்ததற்கு. ஸோ இந்த பாடல் வந்து என்ன பாடலாம்னா, முத்துராமன் அதுக்கப்புறம் ரவிச்சந்திரன் இவங்கெல்லாம் நடித்த ஒரு படம். ராஜஸ்ரீ கூட காஞ்சனா அவங்களும் நடிச்சிருப்பாங்க. ஸோ ரெண்டு ஹீரோ ரெண்டு ஹீரோயின் உள்ள ஒரு படம் தான். ஸோ அடுத்த நேர் கண்டுபிடிக்கிறாங்களான்னு பார்த்துடலாம். வாங்க, வணக்கம். வணக்கம்
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யாரெங்கிருந்து பேசுகிறீங்க? பரமன் குன்றான்புரம். பரன்குன்றாபுரத்துலேருந்து
1: முத்துக்குட்டி.
0: முத்துக்குட்டி, ஓகே முத்துக்குட்டி. நீங்கள் அந்த பாடல் கண்டுபிடிச்சிங்களா?
1: கேட்டேன்.
0: என்ன பாட்டு?
1: ஆயிரம்
0: ஆயிரம். அந்த பாட்டு இல்லை, இன்னும் இன்னொருக்கும் இருக்க கேளுங்க. நான் சொல்லிட்டேன், அதாவது முத்துராமன் ரவிச்சந்திரன் காஞ்சனா ராஜஸ்ரீ நடிச்சிருப்பாங்க. ஓகே கேளுங்க.

0: கண்டுபிடிக்க முடிஞ்சதா?
1: இல்லையே மேடம்,
0: அந்த ஹம்மிங்கை கேட்டாலே உங்களுக்கு வந்து ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கும் இல்லையா? தெரியலையா?
1: அந்த நான் சொன்னா வருது.
0: சரி, இது வந்து டிஎஸ் பாலையா அந்த ரெண்டு ஹீரோயினுக்கு அப்பாவாக நடிச்சிருப்பார். அந்த ரெண்டு ஹீரோக்களும் இவங்ககிட்ட வேலைக்காக வந்திருப்பாங்க. யோசிக்க முடியுதா என்ன படம்ட்டு?
1: இல்லையே
0: அந்த காலத்தில் நல்ல கலரில் வந்த ஒரு படம், பயங்கர ஃபேமஸ் ஆச்சு.
1: அப்படிலாம் தெரியல.
0: அப்படிலாம் தெரியல, இப்படிலாம் சொன்னால் எனக்கு எப்படிங்க தெரியும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. இருந்தாலும் பரவாயில்ல, நன்றி நிகழ்ச்சியில் இணைந்ததற்கு. ஸோ அது என்ன பாடல், நான் கொடுத்த பாடல் அப்படின்னா, நாளாம் நாளாம் திருநாளாம் நம்பிக்கும் நங்கைக்கும் மனநாளாம் அப்படிங்கிற ஒரு பாடல் தான். காதலிக்க நேரமில்லை திரைப்படத்திலேருந்து அந்த பாடல் நமக்கு கொடுத்தேன். நேரலம் அட்டகாசமாக முயற்சி செஞ்சாங்க. இப்போ திரையறிவு நிகழ்ச்சியில் பாடல் கேட்கலாம், காதலிக்க நேரமில்லை திரைப்படத்திலேருந்து பாடல்.

0: 3:19 கேட்டுட்டு இருக்கிறீங்க திரை எறிவி நிகழ்ச்சி நம்ம எஃப்எம் ரெயின்போ 102.6 இருந்து. காதலிக்க நேரமில்லை திரைப்படத்தில் இருந்தால் பாடல் கேட்டோம். இந்த படத்தில் நடிகை ராஜஸ்ரீ அவங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சது. படமும் ரொம்ப சூப்பர் ஹிட் ஆச்சு, அதனால் மற்ற மொழிகள்லையும் அதை எடுத்தாங்களாம். அப்படி வந்து தெலுங்கில் எடுக்கும்போது ராஜஸ்ரீ காஞ்சனா அவங்க அப்படி தமிழில் நடித்தாங்க, அதே ஹீரோயின் அப்படியே அதே கேரக்டரில் தெலுங்குலேயும் நடித்தாங்களாம். அதுக்கப்புறம் இந்த படத்தை ஹிந்தியில் பியார் கே ஜியான் அப்படின்னு சொல்லிட்டு ஹிந்தியில் எடுத்திருக்காங்க. அப்போ ஹிந்தியில் எடுக்கும்போதுமே ராஜஸ்ரீ தமிழில் நடித்த அதே கேரக்டர் அவங்க ஹிந்தியில் ஏற்று நடித்தாங்க. இப்படி 3 மொழிகள்லேயுமே படம் வந்து நல்ல ஹிட் ஆச்சாங்க. சரி, அடுத்து என்ன பாடல் கொடுக்க போகிறோம் நேர்கள் கண்டுபிடிக்கிறாங்களா பார்க்கலாம். வாங்க, வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம், யார் எங்கேருந்து பேசுகிறீங்க?
1: பரமன்குறிச்சியிலேருந்து சுகன்யா.
0: பரமன்குறிச்சியிலேருந்து சுகன்யா, நீங்கள் நிறைய பழைய பாடல்கள்லாம் கேட்டிருக்கிறீங்களா?
1: பழைய பாடல்கள் கேட்டிருக்கேன்.
0: கேட்டிருக்கீங்க, சரி. இருந்தாலும் நான் ஒரு பாட்டு கொடுக்குறேன், கண்டுபிடிக்க முடியுதான்னு பார்க்கலாம். சரிங்களா? ஏதோ உங்களுக்கான பாடல்.

0: கண்டுபிடிச்சிங்களா?
1: சரியா கண்டுபிடிச்சே.
0: என்ன சொல்லுங்க பாப்போம்.
1: பாடும்போது நான் செந்தல் காட்டி.
0: அடடடா, ஆ சூப்பர் சூப்பர் சூப்பர். படம் பேர் தெரிஞ்சதா?
1: படம்பர் வந்து
0: ஆ
1: தெரியல.
0: சரி, படம் பேர் நானே சொல்கிறேன். நேற்று இன்று நாளை, இதுதான் அந்த படத்தோட பேர். சரி, சூப்பராக கண்டுபிடிச்சிங்க. வாழ்த்துக்கள் சுகன்யா.
1: நன்றி.
0: ஸோ சுகன்யா சூப்பராக கண்டுபிடிச்சாங்க. அடுத்த நேயர் யாருன்னு பார்த்துடலாம். வணக்கம்.
1: வணக்கம்மா.
0: வணக்கம், யார், எங்கேருந்து பேசுகிறீங்க?
1: கேடிசி நகர்லேருந்து லட்சுமி.
0: கேடிசி நகரிலிருந்து லக்ஷ்மி. லக்ஷ்மி, இதோ உங்களுக்கான பாடல் கேளுங்க.

0: கண்டுபிடிச்சிங்களா? ஜெய்சங்கர் கூட ராஜஸ்ரீ நடித்த ஒரு பாடல். யோசிங்க. ஆமா, பாட்டோடு
1: அழகிருந்தேன்னு,
0: அதே மாதிரி அந்த இருந்தென்ன வர வேண்டும் அப்படிங்கறதுல தான் அந்த பாட்டோட ஆரம்பமும் இருக்கும். என்னன்னு யோசிக்க முடிஞ்சதா?
1: பணக்கார பெண்ணா?
0: இல்ல இல்ல இல்ல இல்லை, அதே மாதிரி இருந்தென்ன வர வேண்டும் அப்படிங்கிற வார்த்தையை தான் அந்த வச்சு அந்த பாட்டோட.
1: ராஜஸ்ரீ, ஜெய்சங்கர் ராஜஸ்ரீயா?
0: ஆமா, அதேதான். சரி, ஓகே, அடுத்த நேர் கொடுத்துடலாமா? சரி, ஓகே, நன்றி, நல்லா முயற்சி பண்ணீங்க, நன்றி நிகழ்ச்சியில் இணைந்ததற்கு. ஸோ ஜெய்சங்கர் ராஜஸ்ரீ நடித்த ஒரு பாடல் கொடுத்துருந்தேன். ஸோ இந்த பாடல் தெரிஞ்சால் கால் பண்ணுங்க. இப்போ நிகழ்ச்சியில் பாடல் கேட்க போகிறோம். நேற்று இன்று நாளை திரைப்படத்திலிருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் குரலில் பாடல்.

0: இணைந்திருக்கிறோம் திரையறிவு நிகழ்ச்சியோடு. இது நம்ம எஃப்எம் ரெயின்போ 102.6. ஏற்கனவே ஒரு பாடல் கொடுத்துருந்தோம், ஜெய்சங்கர் ராஜஸ்ரீ நடித்த படத்திலிருந்து பாடல்களை நீங்கள் கண்டுபிடிக்கிறாங்களான்னு பார்த்துலாம். வாங்க, வணக்கம்.
1: வணக்கம்
0: வணக்கம் வணக்கம். நான் பேசுறதே எனக்கு கேட்குது. வணக்கம் வணக்கம், யார் எங்கேருந்து பேசுறீங்க? நல்லா இருக்கேன். எங்கேருந்து பேசுறீங்க?
1: முருகன்.
0: முருகன் சார், நீங்க அந்த பாட்டு கண்டுபிடிச்சிங்களா?
1: என்ன பாட்டு?
0: இவர் ஜெய்சங்கர் அப்புறம் ராஜஸ்ரீ நடிச்ச படத்துல இருந்து பாடல் கொடுத்தேன். ஏதோ இன்னொருக்க

0: பாடல் தெரிஞ்சதா?
1: உங்கள் பாடல் தெரிஞ்சது
0: ஆ சொல்லுங்கள் பாப்போம்.
1: பாட்டோடு பொருள் என்ன?
0: ஆ அந்த மாதிரி தான் ஆரம்பிக்கும். அதே மாதிரி இன்னொரு வார்த்தையிலையும் ஆரம்பிக்கும். என்ன பாடல் தெரியுது? ஆமாம், நானே சொல்லிடுறேன். குயிலாக நான் இருந்தென்ன குரலாக நீ வர வேண்டும் அப்படின்னு ஆரம்பிக்கும். சரி, ஓகே சார், நன்றி நிகழ்ச்சியில் இணைந்ததற்கு. நல்ல முயற்சி பண்ணீங்க. இன்றைக்கி திரையரவு நிகழ்ச்சியில் ராஜஸ்ரீ அவங்களுடைய பிறந்த நாள் அப்படிங்கிறதுனால அவங்களுடைய பாடல்களை கொடுத்தோம். நேர்களும் அட்டகாசமாக முயற்சி பண்ணாங்க. இப்போ நிகழ்ச்சியோட நிறைவான பாடலாக செல்வ மகள் திரைப்படத்துலேருந்து சுஷீலா குரலில் ராஜஸ்ரீ ஜெய்சங்கர் நடித்த படத்துலேருந்தான் பாடல் திரையரவு நிகழ்ச்சியோட நிறைவான பாடலாக கேட்கலாம்.

நேர்களே, நினைவிற்கு நேர்களே, நம்ம எஃப்எம் ரெயின்போ 102.6 இன்று இரவு 10 மணிக்கு சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில் திருநெல்வேலி விஎம் சத்திரம் அம்புஜம் அம்பலவாணன் அவங்களுடைய தொகுப்பில் தான் பாடல்கள் கேட்க இருக்கிறோம். இரவு 9:30 இலக்கிய சாரல் நிகழ்ச்சியில் குற்றால குறவஞ்சியில் குற்றால மலை வளம் குறித்து நாம் கேட்க இருக்கிறோம். நிகழ்ச்சிகளை கேட்க மறக்காதீங்க. நெல்லை இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம் செய்தி சுருக்கம். அதனைத் தொடர்ந்து 4:02 பொதிகை தும்பி கேம் ஷோ இருக்குது. அது மட்டும் இல்லாமல் 5:02 படமும் பாடலும் நிகழ்ச்சியில் இன்றைக்கி 1981 வெளிவந்த படங்களும் பாடல்களும் கேட்டு ரசிக்க காத்திருக்கிறோம். தொடர்ந்து இணைஞ்சிருங்க. இது எஃப்எம் ரெயின்போ 102.6.

0: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஷாம்லா. ஆடை வடிவமைப்பு துறையில் மகளிரின் பங்களிப்பு அதிகரிக்கப்பட வேண்டியதன் அவசியத்தை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வலியுறுத்தியுள்ளார். ஷங்காய் ஒத்துழைப்பு அமைப்பின் உச்சிமாநாட்டில் பங்கேற்பதற்காக கிர்கிஸ்தான் சென்றுள்ள பிரதமர் திரு நரேந்திர மோடி பிஷ்கேக்கில் ஈரான் அதிபர் திரு மசூத் பெஷஷ்கியானை இன்று சந்தித்து பேசினார். பாதுகாப்பு படைகளை நவீனமயமாக்குவதில் மத்திய அரசு உறுதியுடன் உள்ளதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். இரண்டாம் கட்ட செமி கண்டக்டர் திட்டத்திற்கான அறிவிக்கையை மத்திய அரசு வெளியிட்டுள்ளது. போதைப்பொருள் பயன்பாட்டினால் ஏற்படும் தீமைகள் குறித்து விழிப்புணர்வு பிரச்சாரங்களை மேற்கொள்வதற்கான நிதி 5 கோடி ரூபாயிலிருந்து 10 கோடி ரூபாயாக உயர்த்தப்படுவதாக மாநில அமைச்சர் திரு விக்னேஷ் கூறியுள்ளார். அறிவுசார் மாற்றுத்திறனாளிகளுக்கு தொழில் பயிற்சியுடன் கூடிய 10 இல்லங்கள் அரசு நிதியுதவியுடன் தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் வாயிலாக ஏற்படுத்தப்படும் என்று மாநில அரசு தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்படும் என்றும் அதுவரை 69% இடஒதுக்கீடு பின்பற்றப்படும் என்றும் மாநில அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா கூறியுள்ளார். அருந்ததியருக்கான உள்ஒதுக்கீடு தொடரும் என்று மாநில அமைச்சர் திரு வன்னியரசு தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்துள்ளதாக பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் குற்றம் சாட்டியுள்ளார். சிறு குறு நடுத்தர தொழில் நிறுவனங்களுக்கான நிதி ஒதுக்கீட்டை அதிகரிக்க தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி கோரியுள்ளது. பின்லாந்தில் நடைபெற்ற உலக பாரா டேபிள் டென்னிஸ் சாம்பியன் போட்டியில் இந்தியா 6 தங்கம் உட்பட 16 பதக்கங்களை வென்றுள்ளது. ஸ்லோவேக்கியாவில் நடைபெற்ற சர்வதேச செஸ் போட்டியில் இந்தியாவின் ஆதித்யா மிட்டல் மற்றும் அபிமன்யு மிஸ்ரா கூட்டாக பட்டமேற்றனர். சீனாவிற்கு எதிரான நட்புணர்வு ஜூனியர் ஹாக்கி போட்டியில் இந்தியா 8-2 என்ற கோல் கணக்கில் வெற்றி பெற்றது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: காற்றலைகளில் ஓர் இசை கச்சேரி, இது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகா ஹெர்ட்ஸின் ஒலிபரப்பு.

0: நிறமாலை 4:02 எஃப்எம் ரெயின்போ 102.6 மத்திய அறை 1197 கிலோஹெர்ட்ஸிலும் ஜாலியாக விளையாட காத்திருக்கிறோம். பொதிகை தும்பி பொதிகை தும்பி நிகழ்ச்சி இன்னைக்கு வழங்குறதுக்காக காற்றில் உங்களோட இணைஞ்சிருக்கிறோம். நான் ஆர்ஜி ரம்யா.
1: நான் சுமித்ரா.
0: சரி, நேர்களே, நீங்களும் கலந்துக்கிட்டு நாங்கள் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு நீங்கள் பதில் சொல்லி, நீங்கள் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு நாங்கள் திணறி ரொம்ப ஜாலியாக விளையாடலாம். வாங்க 0462 அப்படிங்கிற நெல்லையின் முன் இணைப்பு சேர்த்து 2561132 அப்படி இல்லாட்டி 2561133 அப்படிங்கிற நம்பருக்கு நம்ம நிகழ்ச்சியில் நேராங்க. முதல் நேயர் வணக்கம்.
2: அம்மா வணக்கம். இருவருக்கும்
1: வாங்க. மாலை வணக்கம். எப்படி இருக்கீங்க?
2: எல்லாரும் நல்லா இருக்கீங்களா?
1: ரொம்ப நல்லா இருக்கும். நீங்க எப்படி இருக்கீங்க? சொல்லவே மாட்டீங்களே.
2: நானும் நல்லா இருக்கேம்மா.
1: நீங்களும் நல்லா இருக்கீங்களா?
0: உங்க பேர் சொல்லிடலாமா?
2: ஒரு மாணிக்கவாசகம்.
1: மாணிக்கவாசகம் அவர்கள் முதல்லயே கட்சி பத்து அப்படியே தூக்கி போட்டு முதல்ல வந்துட்டாரு.
0: சரி, நீங்க
1: அது சரிதான். கேள்விய கேளுங்க.
0: யார்கிட்ட கேட்க போறீங்க?
1: உங்ககிட்ட தான்.
0: சரி ரம்யா, என்கிட்ட நீங்க கேக்கலாம்.
1: ஆமா.
0: ஆட்டுக்கும் காட்டுக்கும் என்ன வித்தியாசம்? ஒரு எழுத்து தான் வித்தியாசம்.
2: இல்ல
0: இல்லையா? ஆடு காட்டுக்குள்ள போய் சாப்பிடும்,
1: காடு
0: ஆடு சாப்பிட முடியாது.
1: கடுமையான விளக்கம்.
2: சாப்பிட்டுரும். அந்த இலைகளை வந்து
0: அதே மாதிரி கேள்வி கேக்குறேன். ஒரு கை, அது என்ன கை?
1: விரலே இல்லாத கை.
0: விரலே இல்லாத கை, அது என்ன கை? ஆமா,
1: யானையோட
0: தும்பிக்கை சொல்லலாம், இல்லன்னா ஒலக்கை சொல்லலாம்.
1: கை.
0: ஆமா, முதல் நேரா வந்து அழகா கண்டுபிடிச்சீங்க. வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள்.
2: நன்றி, வணக்கம்.
0: சரி, இப்போ நிகழ்ச்சியில் முதல் பாடல் நாம் கேட்க போகிறோம். ஜில்லா திரைப்படத்தில் அந்த கேட்டே தொடர்ந்து நினைஞ்சிருக்கேன். அதே இப்போ பிரெயின் போர்டு 102.6

0: இனிய இசை மெட்டுக்களோடு இணைந்திருக்கிறீர்கள். ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்தியலை 1197 கிலோஹெட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 MHz.
1: எஃப்எம் ரெயின்போ 102.6 மத்தியலை 1197 கிலோ ஹெர்ட்ஸிலும் இணைந்திருக்கிறோம் போதிகை தும்பி நிகழ்ச்சியோடு. நிகழ்ச்சியிலே நேராங்க எடுத்த நேயர் வணக்கம்.
2: மாலை வணக்கம். யார் எங்கிருந்து விளையாட வந்திருக்கீங்க? வணக்கம். ஹலோ,
1: சங்கரன்
2: கோவில் இருந்து கோட்டியப்பன் அவர்கள். நல்லமா இருக்கோங்க சார். ஏன் கொஞ்சம் உங்களுடைய
1: இணைப்பு
2: கொஞ்சம் விட்டு விட்டு கேக்குது. இப்போ ஓகே
3: நினைக்கிறேன்.
2: கேளுங்க, எதுனாலும் சரிதான், எல்லாம் ஒண்ணுதானே.
1: ஆமா,
2: கேளுங்க கேளுங்க கேளுங்க.
3: சரிம்மா, நான் கேக்குறேன். ஏதாவதுமா விகடகவி,
2: விகடகவி
1: அந்த மாதிரி வார்த்தைகள்.
2: ஓகே ஓகே ஓகே.
3: அந்த வார்த்தை மாதிரி இன்னும் சில வார்த்தைகள் இருக்கு. அதுல ஒரு மூணு என்னத்தை சொல்லுங்களேன்.
1: ஓ, விகடகவி.
2: விகடகவியா?
1: ஓகே, உங்களுக்கான நேரம் தோங்கியாச்சு.
2: மறந்து போச்சு. தாத்தா, அப்புறம் வந்து இப்படி சொல்லுவாங்க, சிவாஜி வாயிலே சிலேபி, இப்படி மாத்தி மாத்தி சொல்லுவாங்க. விகட கவி மாதிரி தாத்தா. அப்புறம் வந்து யோசிச்சு பார்த்தா எனக்கு மூளை வேலை செய்ய மாட்டேங்குது. நிறைய வார்த்தை. மாமா, நீங்க சூப்பருங்க, நல்லா எடுத்து கொடுக்கறீங்க.
1: ஆட்டோமேட்டிக்கா கைத்தட்டலும் சேர்ந்தே வந்துருச்சு. அதாவது உறவு முறையை வச்சு முடிச்சிட்டாங்க.
2: இந்த மாதிரியா சிறப்பா யாராலும் சொல்லியிருக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். ஊர்ல எவ்வளவோ விகடகவி இருக்கு, அதெல்லாம் விட்டுபுட்டு.
1: ஆமா,
2: எப்படி கேள்வி கேக்குறேன் பாத்து, எப்படி பதில் சொல்றேன் பாத்தீங்களா?
1: சரி, இப்ப அவங்க உங்கள்கிட்ட கேட்க போறாங்க.
2: ஓ, சரி சரி சரி.
3: அதுக்காக நிலையத்துல உங்க ரெண்டு பேரும் கேட்டு எடுத்து போடுறாங்க.
2: நிசமாவா?
3: ஆமா, உங்களுக்கு கஷ்டம் இருக்க கூடாதுன்னு கேட்டு கேட்டு போட்டுட்டாங்க.
2: சரிதான் சரிதான்,
3: வருவீங்க.
1: சரி, இப்போ வந்து
2: நான் இப்போ வந்து உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கட்டுமா?
3: அதான் பின்னாடி இருக்கோம், நீங்க கேட்டா கேள்விக்கு பதில் சொல்ல முடியாம.
2: அந்த அளவுக்கு அவ்வளவு கஷ்டமாவும் நாங்க கேள்வி கேக்குறோம்.
3: ஆமா, சில நேரங்களில் நாங்களே திட்டு முக்காடி.
2: எல்லாருக்குமே கேள்விக்கான பதில் எல்லாருக்குமே

0: தெரியும் பார்த்துக்கோங்க. அட்டி எ டைம் கேள்வி கேட்டவொடனே நமக்கு ஒன்றும் தெரியாது, பிளாங்க. நான் எப்படி முடிச்சிட்டு இருந்தேன் அந்த மாதிரி தான் எல்லாருக்குமே.
1: ஆமாம்,
0: சரி ஓகே. தொட பார்த்தேன் எட்டி போச்சு, பறந்து பார்த்தேன் விரிஞ்சு போச்சு, அது என்னது?
2: கேள்வி இன்னொரு சொல்லுங்க.
0: தொட பார்த்தேன் எட்டி போச்சு, பறந்து பார்த்தேன் விரிஞ்சு போச்சு, அது என்னது?
2: தொட பார்த்தேன் எட்டி போச்சு.
0: ஏரோப்ளேன் தான் எப்படி இறங்கி வந்துருமே, பறந்து போனா விரிஞ்சு போயிட்டு மறுபடியும் இங்கிட்டு தானே வரும். இல்ல,
2: தொட பார்த்தேன் எட்டி போச்சு, பறந்து பார்த்தேன்.
0: அதெல்லாம் தொட்டுலாங்க, நம்ம பிடிச்சிதானே அப்படி விடுவோம். அதெல்லாம்
2: பலூனும் கிடையாதா, வேற என்ன? தொட பார்த்தேன் எட்டி போச்சு, பறந்து பார்த்தேன் விரிஞ்சு போச்சு.
0: விரிஞ்சு போச்சு,
2: பறந்து பார்த்தோம் விரிஞ்சு போச்சு. நம்ம இன்னைக்கு பறந்துருக்கோம்.
0: ரொம்ப ஈஸி பாத்துக்கோங்க.
2: ஏதாவது ஒரு பொருள் ஏதாவது க்ளூ கொடுங்க. இன்னொரு 10 செகண்ட் தான் இருக்கு.
0: பொருள் கூட சொல்ல முடியாது, அதுதான் உலகங்கும் இருக்கு.
2: முடிஞ்சு போச்சு, 5 செகண்ட்
0: தான் இருக்கு. உலகம் முழுக்க அதான் இருக்கு. சொல்லட்டா? வானம்.
2: வானம்
1: நான்
2: குழப்பி விட்டேன்.
0: தொடரணும்னு நினைப்போம், எட்டி போயிட்டே இருக்கும். இன்னும் கொஞ்சம் மேல போயிட்டே இருப்போம், ஆனா தொடவே முடியாது. சரி, பறந்து பார்த்து போய் தொட்டுலாம் பார்த்தா அது இன்னும் விரிஞ்சுக்கிட்டே போகும்.
2: எப்படினாலும் தொடவே முடியாது வானத்தை.
0: வானம், சரியா?
2: இங்கே இருந்துச்சு, நீங்க தான் குழப்பி விட்டுட்டீங்க.
0: சொன்னல உலகம் முழுக்க இருக்குன்னு, விரிஞ்சு இருக்குன்னு சொன்னேன்ல.
2: சரி, இருந்தாலும் பரவாயில்ல.
0: சூப்பர், நிகழ்ச்சி கலந்து கொண்டு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ. அடுத்த தடவை நீங்க தான் ஜெயிப்பீங்க, சரியா?
2: ஓகே, மகிழ்ச்சி. நன்றி நிகழ்ச்சியில் இணைந்ததற்கு.
0: தேங்க்யூ.
2: உங்களுக்கு மார்க் கொடுத்த சந்தோஷத்தோட கிளம்பியிருக்காங்க. சரி, இப்போ நிகழ்ச்சியில் நம்ம பாடல் கேட்க போகிறோம். எதற்கு துணிந்தவன் திரைப்படத்தில், எதற்கும் துணிந்தவன் திரைப்படத்துலேருந்து. ஆமாம், பாடல் வந்துட்டே இருக்கு. கேட்டே தொடர்ந்து நினைஞ்சிருங்க. ரெயின்போ 102.6 மற்றும் மத்தியிலே 697 கிலோ ஹெர்ட்ஸின் ஒளிபரப்பு.

0: நேர்கள் ரொம்பவே ஜாலியா கேட்டுட்டு இருக்கீங்க ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸின் ஒலிபரப்பு.
1: இணைந்திருக்கிறோம் பொதிகை தும்பி நிகழ்ச்சியோடு. கேள்வி பதில்களோட ஜாலியா போயிட்டு இருக்கு பொதிகை தும்பி நிகழ்ச்சியில. இணையரங்க அடுத்த நேயர் வாங்க. வணக்கம்.
2: வணக்கம்.
3: வணக்கம். யார் எங்க இருந்து வந்திருக்கீங்க?
2: எங்க இருந்து வந்திருக்கோம்? தூத்துக்குடி மாவட்டம் முள்ளக்காடு கிராமம்.
3: ஸ்னேக் பாபு.
2: பாபு
3: எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா?
2: நல்லா இருக்கேன். நல்லா இருக்கு. நீங்க நல்லா இருக்கீங்களா?
3: நாங்க ரெண்டு பேரும் சிறப்பா இருக்கோம்.
2: வெரி குட். அதான் வேணும்.
3: சரி, உங்க ஊர்ல ஏதாவது மழைகளை ஏதாவது வந்துச்சா?
2: என்ன
3: யாத்தா? அதேதான் இங்கேயும். நாங்களே வெயில காஞ்சி போய் கிடக்கோம். இதுல மழை எங்க திருப்பி விடுறதுக்கு? உங்க ஊருக்கு வந்தா நீங்க திருப்பி விடுங்க, எங்க ஊருக்கு வந்தா நாங்க திருப்பி விடுங்க. சரியா?
2: கண்டிப்பா கண்டிப்பா.
3: மழை எது பார்த்து பானம் பார்த்த பூமியாட்டம் உட்கார்ந்து இருக்கோம். தெரியல என்னமோ தெரியல. வருஷத்துல முக்காவாசி நாள் வெயிலாவே இருக்குது, மழைய பாக்க முடியல.
1: ரொம்ப ஈஸியான கேள்விதான். மண்ணுக்குள்ளே மத்தளம், அது என்ன?
3: மண்ணுக்குள்ளே
1: மத்தளம், அது என்ன? ஆமா
2: மேடம்,
3: எனக்கு தெரியும்.
1: இல்ல இல்ல இல்ல,
2: மண்ணுக்குள்ளே
1: மத்தளம். மத்தளம் ஷேப்ல என்ன இருக்கும் அந்த மாதிரி யோசிச்சு பாருங்க.
2: கொட்டு.
1: மண்ணுக்கு உள்ளே, மண்ணுக்குள்ள இருக்கும்.
3: உள்ள இருக்குமா?
1: ஆமா, மண்ணுக்குள்ளே மத்தளம். அது என்ன? வேற ஏதாவது? இது வந்து சாப்பிடலாம்.
3: சாப்பிடுறதா?
1: ஆமா
2: சாப்பிடுறதா?
1: கிழங்கு இல்ல. இது வந்து சாப்பிடலாம், சொன்னா கண்டுபிடிச்சிருவீங்க. அந்த கிழங்கு இல்ல, பனங்கிழங்கு இல்ல. டவுன் இல்ல. அந்த அது இல்ல, அது இல்ல, அது இல்ல, அது இல்ல. ரொம்ப குட்டியா இருக்கும். செடி மேல வந்து பூ பூக்கும், மண்ணுக்குள்ள வந்து காய் காய்க்கும் அப்படின்னு சொல்லுவாங்க.
3: ஆமா, மத்தளமும் சொல்லலாம், ஒரு உடுக்க அப்படி சொல்லலாம்.
1: சரி, உங்களுக்கான நேரம் வந்து அது என்ன அப்படின்னா வந்து வேர்க்கடலை.
2: போக்குவரத்து தேவையான வாகனம் ஒன்று இருக்கு.
1: சரி,
2: போக்குவரத்துக்கு தேவையானதுன்னு சொல்லலாம்.
1: போக்குவரத்துக்கு தேவையானது அப்படின்னு சொல்லிக்கலாம்.
2: சாப்பாடு பரிமாற தேவைப்படும் ஒன்று.
1: சாப்பாடை பரிமாறதுக்கு தேவைப்பட்டது ஒண்ணு, கரண்டி. சரி,
2: அப்புறம் இரட்டை சொற்கள் இருக்கு.
1: என்னது? இரட்டை சொற்கள்?
2: இரட்டை சொற்கள்,
1: இரட்டை சொற்கள் வேற இருக்கு.
2: இது வந்து பழங்காலத்து விளையாட்டு, கண்டுபிடிங்க. மூணு குழு கொடுத்துருங்க.
1: பழங்காலத்து விளையாட்டு. சரி, எனக்கான நேரம் துவங்குது.
3: ஓகே,
1: பழங்காலத்து விளையாட்டு.
3: விளையாட்டு என்னது? கண்ணா மொச்சி ரே ரே. அப்புறம் பாண்டி.
1: நான் தான் கண்டுபிடிக்கணும். அவங்க வந்து எனக்கு
3: சும்மா ஏதோ ஒரு க்ளூ கொடுக்கலாம்.
1: ஆமா, பழைய காலத்துல உள்ளது. பழைய கால விளையாட்டுன்னா
3: இல்ல, எழுத்த கொஞ்சம் பாரு. அவர் சொன்னார்ல, அதை வச்சு க்ளூ பாரு.
1: ஏழு எழுத்து.
3: பாண்டி ஆட்டம். பாண்டியா எட்டம்ல
1: அந்த.
3: அப்புறம்

0: தெரியலையே. எனக்கு தெரிஞ்சு அந்த கிளி தட்டுங்கிறது தான் பழைய விளையாட்டு.
1: பம்பரம், அப்புறம் குச்சி விளையாட்டு.
0: வாகனத்துக்கு பயன்படுத்துவோம்,
1: வாகனத்துக்கு
0: அதை போக்குவரத்துக்கு பயன்படுத்துவோம் அப்படின்னாங்க.
1: போக்குவரத்துக்கு
0: சரி ஓகே, நேரம் முடிஞ்சு போச்சு.
1: டயர் வண்டியா எனக்கெல்லாம் தெரியாது கரகர வண்டினா என்னது
2: தெரியும்.
1: சரியா
0: சரி ஓகே, நன்றி சார், நன்றி நிகழ்ச்சியில் இருந்ததற்கு. கரகர வண்டின்னு ஒரு விளையாட்டம், இன்னைக்கு என்னன்னு அந்த விளையாட்டை நான் தெரிஞ்சுக்கிட்டு
1: தெரியும். கரகர அது என்னது, நம்ம வந்து இந்த நுங்கு வெட்டினவுடனே அதை வச்சு வண்டி ஓட்டி விளையாடுங்க. கரகர வண்டின்னு என்னென்ன தெரியும்,
0: என்ன வண்டின்னு நாங்கள் தேடி பார்த்துட்டு நாங்கள் அதில் விளையாட்டு அந்த விளையாட்டில் எக்ஸ்பர்ட் ஆகிறோம்.
1: எக்ஸ்பர்ட்
0: அதுக்கு முன்னாடி இப்போ பாடல் வந்துட்டு இருக்கு. டி இமானி சைல பாயும் புலி திரைப்படத்துலேருந்து கேட்டு ரசிங்க.

0: நேர்கள் கேட்டு இருக்கீங்க ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸ் இன் ஒலிபரப்பு.
1: எஃப்எம் ரெயின்போ 102.6 1197 கிலோ ஹெர்ட்ஸிலும் கேட்டுட்ருக்கிறீங்க பொதிகை தும்பி நிகழ்ச்சியில் இணைகிறாங்க நேயர். வாங்க வணக்கம்.
2: ஹாய் வணக்கம்.
3: வணக்கம் சுமித்ராமா, உங்ககிட்ட பேசணும்னு ரொம்ப நாளா ஆசைப்பட்டேன்.
1: இன்னைக்கு நடந்துடுச்சு, கேள்வி வேற கேட்க போறீங்களே.
3: கலாய்க்கிறது ரொம்ப நான் ரசிப்பேன்.
2: சரி உங்க பேரு சொல்றீங்க.
3: பெருமாள்புரம்
1: கோமதி
2: காணலிச்சுல போன வாரம்.
3: ஆமா கரெக்ட், நானும் வச்சிருக்கீங்களே. கிடைக்கல.
2: ஆமா எப்படி இருக்கீங்க, நலமா இருக்கீங்களா?
3: நலமா இருக்கிறேன். உங்க கமெண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும், நான் ரசித்தேன்.
2: மனசு வருத்தப்படுவாங்களோ அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பேன்.
3: தேவையா இருக்கு இப்போ வாழ்க்கைக்கு
2: அந்த மாதிரி எல்லாருக்கும் நல்ல மனசா
3: இருக்கு.
1: ஐஸ் வச்சா ஈஸியான கேள்வி மட்டும் கேட்டுருவாங்கன்னு
3: நினைக்காதீங்க.
2: ஓகே சரி சரி, நீங்க கேள்வி கேக்குறீங்க, நான் கேக்கட்டுமா?
3: எப்படினாலும் சரி.
2: சரி ஓகே, நான் சொல்றேன் சரியா. இது வந்து அப்படியே விரு விரு விரு உள்ள ஒரு வார்த்தை தான் சரியா. அத்தை விட்ட குட்டி முட்டை குற்றமற்ற வாத்து முட்டை. இது விறுவிறுன்னு சொல்லணும். அத்தை விட்ட குட்டி
3: முட்டை,
2: அத்தை விற்ற விக்கிறது
3: குட்டி
2: முட்டை, குட்டி குட்டி முட்டை
3: முட்டை,
2: குற்றமற்ற வாத்து முட்டை. அத்தை விற்ற குட்டி முட்டை, குற்றமற்ற வாத்து முட்டை.
3: சூப்பர்.
2: ஜெயிச்சிட்டீங்க.
3: சரி நீங்க ஜெயிக்கணும்னா
2: நான் எங்க, நான் எங்கங்க அந்த அளவுக்கு.
3: அதாவது இது வந்து சினிமா சம்பந்தமா தான். நீங்க வந்து சரி, நாலு படமே வச்சுக்கிடுவோம். நான் அஞ்சு நினைச்சேன். நான் ஜெயிச்சதுனால நாலு சினிமா பேர் சொல்லணும். அந்த சினிமா பேர் முடியும் இல்லையா? ரெண்டு ஒரு வார்த்தைக்கு மேலதான் அது இருக்கும். கடைசி வார்த்தை கல்யாணம்னு முடியணும்.
2: கல்யாணம் அப்படின்னுமா?
3: ஆமா, அதாவது நீங்க சொல்ற சினிமா பேர்ல கடைசி வார்த்தை கல்யாணம்னு முடியணும்.
2: டௌரி கல்யாணம். டௌரி கல்யாணம்.
3: டௌரி கல்யாணம் எல்லாம் கிடையாது.
1: டௌரி கல்யாணம் ஒரு படம் இருக்கு
2: இல்ல, விஜயகாந்த்,
1: விஜயகாந்த் படம்,
2: நடிச்ச படம்.
3: சரி, ஓ இது அது நான் டிராமாலே இருக்கேன்.
2: டௌரி கல்யாணம். ஆமா, அதுக்கு அப்புறம்
1: என்ன இருக்கு?
3: ராத்திரி போயிட்டா அப்படி ஒரு கல்யாணம் வரும். ஆமா, இது இல்லாம எந்த கல்யாணமும் பண்ண மாட்டாங்க.
1: இது இல்லாம
2: கல்யாணம் வரும்.

0: ஒரு கல்யாணத்துல தான் நிக்கிறேன்.
1: தேவியர்ல ஒரு தேவிக்கு ஒரு கல்யாணம் வரும்.
0: அதான் மறந்துடுச்சு எனக்கு,
1: இதுக்கு மேல யாராலும் கொடுக்க முடியாது.
2: சரி முடிஞ்சு போச்சு, நேரம் முடிஞ்சு போச்சு.
0: விஜயகாந்த்
2: விஜயகாந்தும் ராதாவும் நடிச்சிருப்பாங்க. நீங்க எதிர்பார்த்த என்ன அந்த கல்யாணம் தான் சொல்லுங்க பாப்பா. எனக்கு தெரிஞ்சது இவ்வளவுதான்.
0: கடன் வாங்கி கல்யாணம், அப்படி ஒரு படம் இருக்கா எனக்கு
1: தெரியாது.
2: சூப்பர் சூப்பர்,
0: ஊரே கடனை வாங்கி தானே கல்யாணமே முடிக்குது.
1: லட்சுமி
0: கல்யாணம் ஞாபகம் வந்துச்சு, ஆனா அப்படி ஒரு படம் இருக்குன்னு எனக்கு தெரியாது.
1: லட்சுமி
0: கல்யாணம் ஒரு திரைப்படம் இருக்குங்கறது இப்பதான் உங்க மூலமா தெரிஞ்சுக்கிட்டோம்.
1: ராமன் எத்தனை ராமன் அடிப்பாங்க,
2: பாட்டு தெரியும், பாட்டு தெரியும்,
0: பாட்டு கேள்விப்பட்டிருக்கோம், ஆனா படம் இப்படி ஒரு படம் இருக்குன்னு தெரியாது. சூப்பர், ஜெயிச்சிட்டீங்க, ரொம்ப நன்றி. ரெண்டு மார்க் வாங்கிருக்கீங்க நீங்க,
2: ஆமா
0: ஜாக்பாட் அடிச்சிருக்கீங்க,
2: அதுவும் உங்க ஃபேவரட்.
0: ரெண்டு மார்க் வாங்கிருக்கீங்க ஜாக்பாட்.
1: வெரி சரி சரி சரி, கடைசில சொல்லுங்க.
2: கண்டிப்பா பேர் சொல்லிருவோம். வாழ்த்துக்கள், நன்றி நிகழ்ச்சியில் இணைந்ததற்கு.
0: Thank you very much.
2: சோ சூப்பரா வந்து
0: கலக்கிட்டாங்க.
2: ஆமா கலக்கிட்டாங்க.
0: கொடுத்த கல்யாணம் எனக்கு ஞாபகம் இல்லையே கடவுளே, என் கல்யாணம் எனக்கு மறந்துருச்சு போறதுக்கு.
2: ஆமா சரி, இருந்தாலும் பரவாயில்ல. இனிமேல் இந்த கல்யாணங்கிற வார்த்தையை கேட்டலாம், இந்த இந்த படம் பேர்ல தான்
0: ஞாபகம் வருவாங்க.
2: சரி ஓகே,
0: ஒரு பாட்டு
2: அடுத்ததா. என்ன பாடல் கேட்க போறோம் அப்படின்னா, ஒரு ஊர்ல ரெண்டு ராஜா திரைப்படத்துல இருந்து பாடல் கேட்க போறோம். கேட்டே தொடர்ந்து நினைச்சிருங்க.

0: நேர்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோ ஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகா ஹெர்ட்ஸின் ஒலிபரப்பு.
1: ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோ ஹெர்ட்ஸிலும் பண்பலை 102.6 மெகா ஹெர்ட்ஸிலும் கேட்டுட்டு இருக்கிறீங்க போதிகை தும்பி நிகழ்ச்சியில விளையாட வராங்க. அடுத்த நேயர் வாங்க வணக்கம்.
2: இருவருக்கும் மாலை வணக்கம். எந்தெந்த அன்பான் நேயர் குற்றாலம் அம்பலவாணன் அர்ப்பரித்து உள்ள அறியின் ஓசையோடும் பண்பலை இனிய இசையோடும் அன்பு சகோதர இனிய பேச்சோடும்
1: வீட்டுக்குள்ளேயே சுத்துவான் வெளியவே வரமாட்டான் அவன் யார்? வீட்டுக்குள்ளேயே சுத்துவான் வெளியவே வரமாட்டான் அவன் யார்? ஆமா
2: வீட்டுக்குள்ளேயே சுத்துவான் வெளியே வரமாட்டான்.
1: ஆமா அதேதான்.
3: ஈஸி தான், அவனை கண்டுபிடிச்சிடலாம் நீங்க. அவனை வந்து நம்ம எப்பவுமே பயன்படுத்திட்டு இருப்போம். அவன் இல்லாட்டி அவ்வளவுதான் நமக்கு.
1: வெயிலுக்கு கண்டிப்பா தேவைப்படும்.
3: கடவுளே இப்படி க்ளூ.
2: உறவு முறை குறிக்கும் சொல் முதலது எடுத்து விட்டால் ஆங்கில சொல் வரும். அது
1: என்ன
2: சொல்? முதலது எடுத்து விட்டால் ஒரு ஆங்கில சொல் வரும்.
1: அது எத்தனை எழுத்து சொல்?
2: மூணு எழுத்து சொல்.
1: அந்த மூணு எழுத்துலயும் ஒரு எழுத்து எடுத்துட்டா ரெண்டு ஆங்கிலம் சொல்லலாம்.
2: ஆங்கில சொல் வரணும். உறவு முறையா இருக்கணும். அது
1: உறவு முறையா இருக்கணும்.
3: அங்கிள், டாடி,
2: அப்பா, அம்மான்னு பாருங்க. அப்பா
3: மம்மி
2: வரியா பாருங்க.
3: டாடி மம்மி அங்கிள் ஆன்ட்டி
1: டாட்
3: டாடி எட்டு டாட்.
1: ஆமா டாட்.
2: சொல் தமிழ்ல இருக்கணும்.
1: ஓ சொல்லு தமிழ்ல தான் இருக்கணும்.
2: ஆங்கிலத்துல வரணும்.
1: ஆடா உறவு முறை انا தமிழ்ல இருக்கணும். அம்மா
3: அம்மா அப்பா ஆடி இலை ஈடு
2: ஆடி. ஆமா
1: வராத. சரி நேரம் முடிஞ்சு போச்சு.
2: பேரன்
1: பேரன்

0: நன்றி.
1: ஒரே நேரத்தில் யோசிக்கிறாங்க, ஐயோ எனக்கு இப்படி ஒரு மூளை இல்லாம போச்சு,
0: எனக்கு பேரன் இல்லை, இருந்திருந்தா நான் கண்டுபிடிச்சிருப்பேன். சரி ஓகே, இப்போ நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் நம்ம கேட்டுட்டு அடுத்து நம்ம அடுத்த நேரம் சந்திக்கலாம். நிகழ்ச்சியில் பாடல் வந்துட்டு இருக்கு, பாண்டிய நாடு திரைப்படத்தில் அது கேட்டு ரசிங்க.

0: இப்படி ஒரு மூளை இல்லாம போச்சு.
1: எனக்கு பேரே இல்லை, இருந்திருந்தா நான் கண்டுபிடிச்சிருப்பேன். சரி ஓகே, இப்போ நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் நம்ம கேட்டுட்டு அடுத்து நம்ம அடுத்த நேரம் சந்திக்கலாம். நிகழ்ச்சியில் பாடல் வந்துட்டு இருக்கு, பாண்டிய நாடு திரைப்படத்தில் கேட்டு ரசிங்க.

0: காந்திமதி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கு மேடம், நீங்க நல்லா இருக்கீங்களா?
0: ரொம்ப நல்லா இருக்கும்.
2: பவ்யமா வந்திருக்கதை பார்த்து நம்பிராதீங்க.
0: நம்ப மாட்டேன், நான் நம்பவே மாட்டேனே. நம்ம ஆளுக்கே யாரும் நமக்கே தெரியாம இருக்குமா?
2: ஆமா. சரி காந்திமதி அம்மா, நீங்க முதல்ல கேள்வி கேக்குறீங்களா இல்ல அவங்க கேக்கட்டும்?
0: நான் கேள்வி கேக்கட்டுமா?
1: நான் கேக்குறேன் மேடம்.
0: கேளுங்க கேளுங்க கேளுங்க. கேள்வி நீ கேட்கிறாயா இல்ல நான் கேட்கட்டுமா, அந்த மாதிரி இருக்கு.
2: சரி கேளுங்க
1: மேடம். ஊர் ஊர் பேர் வந்து கடைசியில குடி குடின்னு வரும்ல?
2: ஆமா.
1: அதுல இருந்து ஒரு ஆறு பேர் சொல்லுங்க.
2: அந்த மாதிரி ஆறு பேர். உங்களுக்கான நேரம் இதோ துவங்கியாச்சு.
0: நான் தானே சொல்லணும். தூத்துக்குடி, பாப்பாக்குடி, வேற என்னது, உடன்குடி, திட்டக்குடி, அப்புறம் ஐயோ இன்னொரு இன்னும் ரெண்டு குடி வேணுமே, தனிய குடி, இன்னொரு குடி ஏதாவது சொல்ல.
2: கமல்ஹாசன் ஊர்.
0: ஐயோ பரமக்குடி. அப்புறம் வந்து இன்னும் ஒரே ஒரு
2: ஒரு ஒரு அஞ்சு செகண்ட், அஞ்சு செகண்ட் தான்
0: இருக்கு. குடி குடி குடி. தூத்துக்குடி, திட்டக்குடி,
2: முடிஞ்சு போச்சு.
0: இன்னொரு குடி என்ன குடி சொல்லுங்க.
2: அஞ்சு சொல்லிட்டாங்க, நீங்க சொல்லுங்க பாப்போம்.
0: அஞ்சு சொல்லியிருக்கேன், ஆறாவது நீங்களே சொல்லிருங்க. பாப்பா குடி, அப்புறம் வந்து தூத்துக்குடி, திட்டக்குடி, பரமக்குடி, அப்புறம் இன்னொரு குடி என்ன சொன்னேன்,
2: உடன்குடி,
0: உடன்குடி, இன்னொரு குடி என்ன குடி, தனியா குடியா
2: சொல்லுங்க. ஆமா
0: அஞ்சு
2: தான் சொல்லிருக்காங்க. நீங்க சொல்லுங்க,
0: நீங்களே சொல்லிருங்க. மூளைய கசக்கி ஒரு அஞ்சு ஊரை தேடி கொண்டு வந்தா அதெல்லாம் கிடையாது. அம்புட்டை அழிச்சிட்டு புதுசா நான் எழுதுறேன்.
1: சாயல்குடி
0: அதான், தண்ணிய குடி, வெண்ணிய குடி, பச்சை தண்ணிய குடி, மோரக்குடி, அந்த மாதிரி பேர். சர்பத்தை குடி அப்படி ஒரு பேரை வச்சுக்கலாம். இது என்ன பேரு?
2: ஆமா இவங்க நிறைய
0: உருவாக்குற ஊர.
2: வாழ்த்துக்கள்மா, வாழ்த்துக்கள்மா. நிறைய ஊருக்கு நீங்க போயிருப்பீங்கன்னு இதுல இருந்து தெரியுது. அதானே பாத்தீங்களா? சரி ஓகேமா, நன்றி. நிகழ்ச்சியில
0: அதாவது வந்து ஒரு பெரிய ஒரு பெரிய கோட்டை அவனே கட்டுறான், ஆனா அதை உடைச்சிட்டு அவனே வெளியே வந்துருவான். யார் அவன்? கோட்டையை அவனே கட்டிட்டு அவனே உடைச்சிட்டு வெளியே
1: வருவான்.
2: குலவி வந்து அது அம்மா தான் கூடு கட்டும்.
0: அம்மா தானே கூடு கட்டி வச்சிருப்பாங்க. இவன் சொந்தமாவே வீடு கோட்டையை கட்டி அவனே இடிச்சிட்டு வருவான், அவன் சொந்த கோட்டையை.
2: ஆமா
0: வந்துருவான்
1: அவன்.
0: குழுவா நல்லா பறப்பான்.
2: பறக்கும், அழகா இருக்கும்.
0: தேனி இல்ல, தேனி வந்து அவங்க கும்பலால இருப்பாங்க.
2: தேனியை விட பெருசா இருக்கும், குருவியை விட சிறுசா இருக்கும்.
0: வார வார உனக்கு
2: இப்போ நிகழ்ச்சியில நம்ம டான் திரைப்படத்துல இருந்து பாடல் கேட்கலாம்.
0: டான் வராக.

நாம் இணைந்திருக்கின்றோம் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்தியலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸ்.

0: கேட்டுட்ருக்கிறீங்க பொதுவை தும்பி நம்ம ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்தியலை 1197 கிலோ ஹெச்சிலும் பண்பலை 102.6 மெகா ஹெச்சிலும் பொதுவை தும்பி நிகழ்ச்சியில் இணையிறாங்க. நேயர் வாங்க. வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம்.
2: யார் எங்கேருந்து பேசி வந்திருக்கீங்க?
1: கோயம்புத்தூர்லேருந்து.

0: ஜாலியாக கேட்டு ரசிட்டு இருக்கிறீங்க. பொதுகை தும்பி நம்ம ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸிலும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸிலும்.
1: நேயர்கிட்ட பேச போறோம்.
0: வாங்க. வணக்கம்.
1: வணக்கம் வணக்கம். யார் எங்க இருந்து வந்திருக்கீங்க?
0: வணக்கம்.
1: ஹலோ.
0: உடையாம்புலியில இருந்து செந்திலா, எப்படி இருக்கிறீங்க?
2: நல்லா
0: இருக்கும். நீங்க கேள்வி கேளுங்க பாப்போம்.
1: தப்பு டிப்பு கேளுங்க.
2: நான் ஒரு வீடு
1: சொல்லுங்க.
0: மதுரைக்கு போனாலும் வாடாத மாம்பழம்.
1: அவங்க சொன்னதுக்கு அதற்கு சம்மந்தமே இருக்காது.
0: இது வந்து ஒரு பழமா இல்ல வேற என்னது? சிரிக்கிறீங்களே. மாம்பழம் இது வந்து ஒரு பழமா பொருளா?
1: சத்தியமா அது மாம்பழம் கிடையாது,
0: பொருள்.
2: தெரியல,
0: நேரம் முடிஞ்சு போச்சு. சொல்லுங்க சுமி. அவன் மறந்து போச்சா? நீங்க சொல்லுங்க. நோய் இல்லாமல் மெலிவான், உணம் இல்லாமல் வளர்வான், சில சமயம் காணாமலும் போவான். அவன் யார்?
1: நோய்
0: இல்லாமல் மெலிவான், மெலிஞ்சு போவான். உணவு இல்லாமல் வளர்வான்.
1: இல்லாமலே வளர்ந்துருவான். அது எப்படி? அவன் வாழ்க்கையில அது நடந்துகிட்டே இருக்கும். ஆமா.
0: யாரு?
1: அவனும் சொல்லலாம்.
0: இது வந்து ஒரு பொருள். பொருள் இல்ல சொல்ல முடியாது. இது வந்து எட்டா சொல்ல மாட்டேன்.

0: அவங்க ஏதாவது ஒரு க்ளூ கொடுத்தாங்களா? கம்முனு இருந்தாங்கல்ல, சொல்லுங்க.
1: தெரியலையா?
2: சரி, நானே பதில சொல்லிடுறேன்.
0: ரொம்ப தூரமா இருப்பாப்ல.
2: ஆமா,
0: நீலா.
2: நீலா நீலா நீலா.
0: ஆ, அது தானாகவே அப்படியே வளரும். அதே மாதிரி அப்படியே ஒரு நாள் காணாமலும் போகும். அதான். சரியா, சூப்பர். உங்களுக்கு ஒரு மார்க் கிடைச்சிருக்கு. தேங்க்யூ வெரி மச். நிகழ்ச்சி கலந்துக்கு தேங்க்யூ.
2: ஒரு மார்க் இல்ல, ரெண்டு மார்க் எடுத்திருக்காங்க. ரெண்டு மார்க் எடுத்து
0: இல்ல, அவங்க சொல்லல.
2: ஓ, ஆமா ஆமா, நான் அதுக்கு முன்னாடி அவங்களுக்கு கண்டுபிடிச்ச நினைப்புல அவங்களுக்கு முன்னாடியே மார்க் கொடுத்துட்டேன்னா பாருங்களேன், உங்க மேல அவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்கேன். சரிங்களா, அடுத்த தடவை வின் பண்ணுங்க. சரிங்களா? ஓகே, நன்றி நிகழ்ச்சி நினைந்ததற்கு.
0: சரி, மார்க் அதிகமாக வாங்கினவங்க யாரெல்லாம் சொல்லிடு.
2: ஆமாம், மார்க் வாங்கின நேயர்கள் தான் வழக்கம் போல் வடக்கு கருமனூர் மாணிக்க வாசகம், தூத்துக்குடி பாபு, பெருமாள்புரம் கோமதி நமச்சிவாயம், குற்றாலம் அம்பலவாணன். அவங்க ரெண்டு பேரும் குற்றாலம் அம்பலவாணன், பெருமாள்புரம் கோமதி நமச்சிவாயம் ரெண்டு மார்க் வாங்கியிருக்காங்க. கோவில்பட்டி காந்திமதி, உடையாமொழி செந்திலா இவங்களாம் தலா ஒரு மார்க் வாங்கி முன்னணியில் இருக்கிறார்கள். சுமித்ரா
0: முட்டை மார்க் வாங்கி
2: இரண்டாம் இடத்தில் இருக்கிறார்கள். ரம்யா வந்து மூன்றாம் இடத்தில் இருக்கிறார்கள். அவ்வளோதான்,
0: கல்யாணம் காட்சி அது இது கேக்குறீங்க, சத்தியமா ஒண்ணும் தெரியலமா.
2: அடுத்த தடவை நாங்க பயங்கர ப்ரிப்பரேஷனோட வாரம், நீங்களும் ஜாலியா ப்ரிப்பேர் பண்ணிட்டு வாங்க. விளையாடலாம் புதிய தும்பி நிகழ்ச்சியில தினமும் மாலை 4-2 நேரிலே நிகழ்ச்சியில இருந்து விடைபெறுகிறோம். நான் ஆர்ஜி ரம்யா.
0: நான் சுமித்ரா. நிகழ்ச்சி கலந்து கொண்ட அத்தனை பேருக்கும் மிக்க மிக்க நன்றி. கேட்டுக்கொண்டிருக்கோங்களும்
2: நன்றி. தொடர்ந்து இணைஞ்சிருங்க தேஃபம் ரெயின்போ 102.6 மற்றும் மத்தியிலே 1197 கிலோஹெர்ட்ஸில் தொடர்கிறது செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சல்.
3: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஷியாமளா. ஆடை வடிவமைப்பு துறையில் மகளிரின் பங்களிப்பு அதிகரிக்கப்பட வேண்டியதன் அவசியத்தை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வலியுறுத்தியுள்ளார். ஷங்காய் ஒத்துழைப்பு அமைப்பின் உச்சிமாநாட்டில் பங்கேற்பதற்காக கிர்கிஸ்தான் சென்றுள்ள பிரதமர் திரு நரேந்திர மோடி பிஷ்கெக்கில் ஈரான் அதிபர் திரு மசூத் பெஷஷ்கியானை இன்று சந்தித்து பேசினார். பாதுகாப்பு படைகளை நவீனமயமாக்குவதில் மத்திய அரசு உறுதியுடன் உள்ளதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். இரண்டாம் கட்ட செமி கண்டக்டர் திட்டத்திற்கான அறிவிக்கையை மத்திய அரசு வெளியிட்டுள்ளது. போதைப்பொருள் பயன்பாட்டினால் ஏற்படும் தீமைகள் குறித்து விழிப்புணர்வு பிரச்சாரங்களை மேற்கொள்வதற்கான நிதி 5 கோடி ரூபாயிலிருந்து 10 கோடி ரூபாயாக உயர்த்தப்படுவதாக மாநில அமைச்சர் திரு விக்னேஷ் கூறியுள்ளார். அறிவுசார் மாற்றுத்திறனாளிகளுக்கு தொழில் பயிற்சியுடன் கூடிய 10 இல்லங்கள் அரசு நிதியுதவியுடன் தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் வாயிலாக ஏற்படுத்தப்படும் என்று மாநில அரசு தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்படும் என்றும் அதுவரை 69% இடஒதுக்கீடு பின்பற்றப்படும் என்றும் மாநில அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா கூறியுள்ளார். அருந்ததியருக்கான உள்ஒதுக்கீடு தொடரும் என்று மாநில அமைச்சர் திரு வன்னியரசு தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்துள்ளதாக பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் குற்றம் சாட்டியுள்ளார். சிறு குறு நடுத்தர தொழில் நிறுவனங்களுக்கான நிதி ஒதுக்கீட்டை அதிகரிக்க தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி கோரியுள்ளது. பின்லாந்தில் நடைபெற்ற உலக பாரா டேபிள் டென்னிஸ் சாம்பியன் போட்டியில் இந்தியா 6 தங்கம் உட்பட 16 பதக்கங்களை வென்றுள்ளது. ஸ்லோவேக்கியாவில் நடைபெற்ற சர்வதேச செஸ் போட்டியில் இந்தியாவின் ஆதித்யா மிட்டல் மற்றும் அபிமன்யு மிஸ்ரா கூட்டாக பட்டம் வென்றனர். சீனாவிற்கு எதிரான நட்புணர்வு ஜூனியர் ஹாக்கி போட்டியில் இந்தியா 8-2 என்ற கோல் கணக்கில் வெற்றி பெற்றது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.
4: காற்றலைகளில் ஓர் இசை கச்சேரி, இது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகா ஹெர்ட்ஸின் ஒலிபரப்பு.

நிறமாலை 5:02 ஆயாச்சு. இணைந்திருக்கிறோம் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 MHz ஒளிபரப்பில் படமும் பாடலும் நிகழ்ச்சியோட. இன்னைக்கு படமும் பாடலும் நிகழ்ச்சியில் 1981 வெளிவந்த படங்களை பற்றியும் அதில் இடம்பெற்ற பாடல்களையும் கேட்டு ரசிக்க போகிறோம். முதல் பாடல் அலைகள், முதல் படம் அலைகள் ஓய்வதில்லை. பாரதி ராஜா அவருடைய நிழல்கள் படம், அவர் எதிர்பார்த்த அளவுக்கு வெற்றி பெறலை. அதனால் நம்ம அடுத்தது கண்டிப்பாக ஒரு வெற்றி படம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க முடிவெடுத்து தயாரித்து உருவாக்கின ஒரு படம் தான் அலைகள் ஓய்வதில்லை. இதில் அந்த நிழல்கள் படத்தில் ஒர்க் பண்ண அதே டீம் மெம்பர்ஸ் தான் இந்த அலைகள் ஓய்வதில்லையிலும் ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. பாரதி ராஜா, அப்புறம் கதை எழுதின ஒரு மணிவண்ணன், அப்புறம் இசைக்கு வந்து இளையராஜா, அப்புறம் பாடல்கள் எழுதின வைரமுத்து, இப்படி எல்லாருமே வந்து அந்த நிழல்கள் படத்தில் ஒர்க் பண்ண அத்தனை பேருமே இந்த அலைகள்

விடுதலை படத்தில் ஒர்க் பண்ணியிருந்திருக்காங்க. காதலுக்கு சாதி மத பேதமில்லை அப்படிங்கிறத சொன்ன ஒரு படம் தான் இந்த அலைகள் ஓய்வதில்லை. இது பயங்கர ஹிட் ஆச்சு. அதுவும் அந்த காலத்து இளைஞர்களுக்கு மத்தியில் ஒரு பெரிய ஒரு வரவேற்பு கிடைச்சது இந்த படம் அப்படின்னே சொல்லலாம். கார்த்திக், ராதா, தியாகராஜன் இவங்க எல்லாருக்குமே இதுதான் முதல் படம். அவங்க நடிப்புலையுமே வந்து சூப்பராக பின்னி எடுத்திருப்பாங்கன்னே சொல்லலாம். இசைஞானி இளையராஜா அவங்களுடைய குடும்ப நிறுவனமான பாவலர் கிரியேஷன் சார்பில் அவருடைய சகோதரர் பாஸ்கர் தான் இந்த படத்தை வந்து தயாரித்து வெளியிட்டிருந்தாங்க. இந்த படத்தில் இடம்பெற்ற பாடல்களுமே ரொம்ப ஹிட் அப்படின்னே சொல்லலாம். அதுலேயும் குறிப்பாக 1000 தாமரை முட்டுகளே அப்படிங்கிற ஒரு பாடல் வந்து கிராமத்தில் பெண்கள் பாடக்கூடிய கும்மி பாடல் மெட்டில் அமைஞ்சிருக்கும் அப்படின்னே சொல்லலாம். அதிலும் அதில் மிருதங்க இசையை சூப்பராக பயன்படுத்தியிருப்பார் இளையராஜா. அது போக புல்லாங்குழல், வயலின், கோரஸ் அப்படின்னு, அது மட்டும் இல்லாமல் எஸ்பிபி ஜானகி அவங்க எல்லாருமே சூப்பராக ஒரு பாடல் பாடின இந்த 1000 தாமரை முட்டுகளே அப்படிங்கிற பாடலாகட்டும். அப்புறம் ஜென்சி இளையராஜா அவங்களுடைய குரலில் இனிமையான ஒரு பாடல் காதல் ஓவியம் இந்த பாடலாகட்டும். படத்தில் இடம்பெற்று அதாவது நீளம் கருதி தூக்கிட்டாங்க ஒரு பாடல், ஆனாலும் அந்த பாடல் ரொம்ப ஃபேமஸ். அது என்னென்னா ஜானகம்மா குரலில் புத்தம் புது காலை அப்படிங்கிற ஒரு பாடல். இப்படி இந்த படத்தில் இருக்கக்கூடிய எல்லா பாடல்களுமே அவ்வளோ அருமையாக இருக்கும். நம்ம நிகழ்ச்சியோட முதல் பாடலாக கேட்கலாம் அலைகள் ஓய்வுதில்லை திரைப்படத்திலிருந்து இந்த 1000 தாமரை முட்டுகளை. எஸ்பி பாலசுப்ரமணியம், ஜானகி குரலில் இதோ.

0: இசை மெட்டுக்களோடு இணைந்திருக்கிறீர்கள். ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்தியலை 1197 கிலோ ஹெட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகா ஹெட்ஸ்.
1: கேட்டுட்டு படமும் பாடலும். இன்னைக்கு படமும் பாடலும் நிகழ்ச்சியில 1981 ஆண்டு வெளிவந்த திரைப்படங்களை பற்றியும் அதில் இடம்பெற்ற பாடல்களையும் கேட்டு ரசிச்சிட்ருக்கிறோம். அந்த வகையில் 1981 ஆண்டு தீபாவளியொட்டி வெளிவந்த படம் தான் அந்த 7 நாட்கள். இது வந்து ரொம்ப பெரிய ஒரு வெற்றியை பெற்றது அப்படின்னே சொல்லலாம். பாக்யராஜ் அவர்கள் எழுதி இயக்கிய இந்த படத்தில் பாக்யராஜ் கூட அம்பிகா, ராஜேஷ், காஜா ஷெரீப், கல்லாப்பட்டி, சிங்காரம் இவங்களாம் முக்கியமான கேரக்டர்லாம் நடிச்சிருப்பாங்க. படத்தோட ஸ்டார்டிங்லேயே ஹீரோயினுக்கு வேற ஒருத்தரோட திருமணம் ஆகுது அந்த சமயத்தில். அதுக்கப்புறம் அந்த கல்யாணம் ஆன பிறகு அந்த கணவர்கிட்ட இவங்களுடைய அந்த பழைய காதல் கதையை வந்து சொல்கிற மாதிரி படம் வந்து ஆரம்பிக்கும். பாலக்காட்டு மாதவனான பாக்யராஜ் கூட ஹீரோயினுக்கு எப்படிலாம் காதல் வளர்ந்தது அப்படிங்கிறத படம் முழுக்கவே சொல்லியிருப்பாங்க. கொஞ்சம் காமெடி கலந்தும் இந்த படம் இருக்கும். அந்த திருமணமான கணவர் வந்து, நான் வந்து உன்னுடைய பழைய காதல் உன்னோடைய நான் சேர்த்து வைக்கிறேன், அது வரைக்கும் இந்த ஒரு வாரம் என்னோடய அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, அது வரைக்கும் எனக்கு நீ மனைவியாகவே வீட்டில் இரு அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருப்பார். கடைசியில் அந்த பாலக்காடு மாதவனோட ஹீரோயினை வந்து சேர்த்து வைக்க சமயத்தில் அப்போ அந்த மாதவன் என்ன சொல்லியிருப்பாரு அப்படிங்கிறது கேட்கலாம்.
2: நம்ம நாட்டு பெண்கள் ஸ்பெஷாலிட்டி இருந்தால் நிறைய, எந்த காதலி உங்களுக்கு மனைவி ஆகிட்டு வரும், ஆனால் உங்கள் மனைவி எனக்கு காதலி ஆகிட்டு வராது. சரே, நீங்கள் பறஞ்ச கதைக்கு ஈ கிளைமேக்ஸே கரெக்ட். இது குறைச்ச ஓல்டு கிளைமேக்ஸ் தான், பட் கோல்டு. குட் பை மிஸ்டர் ஆனந்தன், சாரி குட் பை மிஸ்ஸஸ் அண்ட் மிஸ்டர் ஆனந்தன்.
1: இப்படி அவர் சொல்லிட்டு போகக்கூடிய அந்த இடத்துல கதை, திரைக்கதை, வசனம், டைரக்ஷன் கே பாக்யராஜ் அப்படிங்கிற மாதிரி டைட்டில் கார்டு போட்டு முடிப்பாங்க. ரசிகர்கள் எல்லாருமே கைத்தட்டி ரொம்ப இந்த முடிவை ரொம்பவே ஆரவாரமாக ஏற்றுக்கிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இந்த படத்தில் இடம்பெற்ற பாடல்கள் அப்படின்னு பார்க்கும்போது MS விஸ்வநாதன் அவங்க தான் இந்த படத்தில் இடம்பெற்ற பாடல்களை இசையமைச்சிருந்தாங்க. 5 பாடல்கள், அதுவுமே அவ்வளோ இனிமையாக இருக்கும். கதைப்படி ஹீரோ வந்து மலையாளி இல்லையா, அதனால் அந்த மலையாள வாசனையோடு கூடக்கூடிய ஒரு பாடல் வரும், சப்தஸ்வரதே தேவி உணரு அப்படின்னு ஆரம்பித்து கடைசியில் கவிதை அரங்கேறும் நேரம் அப்படின்னு அந்த பாடல் முடியும். அதுக்கப்புறம் மலேசியா வாசுதேவன் வாணி ஜெயராம் கூட்டணியில் இன்னிருந்தது இடேற அப்படிங்கிற ஒரு பாடலாகட்டும், அதுபோக ஜெயச்சந்திரன் ஜானகி கூட்டணியில் மற்ற பாடல்கள்லாம் இருக்கும். ஸோ அந்த பாடல்களுமே அவ்வளோ அருமையாக இருக்கும். இப்போ அந்த 7 நாட்கள் திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்க போகிறோம். ஜெயச்சந்திரன் ஜானகி குரலில் கேட்டே தொடர்ந்துருந்துருங்க. இது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்தியலை 1197 கிலோ ஹெட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகா ஹெட்ஸ் ஒலிபரப்பு.

0: நாம் இணைந்திருக்கின்றோம் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்தியலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸ்.
1: நிறமாலை 5:17 நிமிடமாயிற்றுக்கு. ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்தியிலே 1197 கிலோ ஹெச்சிலும் பண்பலை 102.6 மெகா ஹெச்சிலும் கேட்டுட்ருக்கிறீங்க படமும் பாடலும். இன்றைக்கி 1981 வெளிவந்த படங்களை பற்றி தாங்க சொல்லிட்டுருக்கிறேன். ரஜினிகாந்த் நடிப்பில் மக்களுக்கு ரொம்பவே ஒரு பிடிச்ச படம் அப்படின்னா தில்லுமுள்ளு. கே பாலச்சந்தர் இயக்கத்தில் முழுக்க முழுக்க காமெடி படமாக இந்த படத்தை வந்து உருவாக்கினாங்க. அதுலேயும் வந்து இதில் ரஜினி வந்து மீசை வச்ச ஒரு கேரக்டர், மீசை இல்லாத ஒரு கேரக்டர் அப்படிங்கிற மாதிரி ரெண்டு விதமான தோற்றங்களில் வருவார். சந்தர்ப்ப சூழ்நிலைனால இப்படி ஒருத்தரே இப்படி ரெண்டு பேராக இருக்கிற மாதிரி அவர் வந்து தில்லுமுள்ளு செய்வார். அதுவும் வேலைக்காக தேங்காய் சீனிவாசன் கிட்ட அவர் போய் ஐயம்பேட்டை அறிவுட நம்பி கலியப்பெருமாள் சந்திரன் அப்படின்னு சொல்லுவார். இன்னொரு காட்சியில் அந்த விளையாட்டு பார்க்க போகும்போது மாட்டிக்கிட்டு அது நான் வந்து சந்திரன் அவன் வந்து இந்திரன் அப்படிங்கிற மாதிரி அவர் போய் சொல்லி தில்லுமுள்ளு பண்ணுவார். இந்த தில்லுமுள்ளு படம் வந்து கோல்மால் அப்படிங்கிற ஒரு ஹிந்தி படத்தை தழுவி தயாரித்தாங்க. ரஜினிக்கு ஜோடி அதில் வந்து மாதவி நடிச்சிருப்பாங்க. கமல்ஹாசன் இதில் வந்து ஒரு கெஸ்ட் ரோலில் கூட வந்திருப்பார். ரஜினி அவர்களுடைய வாழ்க்கையில் இந்த

தில்லு முல்லு ஒரு முக்கியமான படம் அப்படின்னே சொல்லணுங்க. ஏன்னா இந்த படத்தோட படப்பிடிப்பு நடந்துட்டுருக்கும்போது தான் கல்லூரி மாணவியான லதா இவங்க வந்து ரஜினிகாந்தை பேட்டி எடுக்கிறதுக்கு வருவாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்குள்ள காதல் வந்து அது கல்யாணத்தில் முடிஞ்சது. அதனால் ரஜினிகாந்துக்கும் இந்த தில்லு முள்ளு படம் வந்து ஒரு மனசுக்கு பிடிச்ச படம் அப்படின்னே சொல்லலாம். இப்போ தில்லு முள்ளு திரைப்படத்திலிருந்து பாடல் நம்ம கேட்கலாம். எம்எஸ் விஸ்வநாதன் இசையில்.

அன்னவன் வேஷத்தில் வந்தான், அவனிடம் ராஜாங்கம் கிடையாது. மாப்பிள்ளை வேஷம் போட்டான், அவனிடம் பெண்ணொன்று கிடையாது. மன்னவன் வேஷத்தில் வந்தான், அவனிடம் ராஜாங்கம் கிடையாது. மாப்பிள்ளை வேஷம் போட்டான், அவனிடம் பெண்ணொன்று கிடையாது. வெட்கமில்லை துக்கமில்லை, வேஷம் ஒரு தோஷமில்லை. வெட்கமில்லை துக்கமில்லை.

ஆன்மையில்லாதவன் மீசை வைத்தால் அது வீரத்தை காட்டாது. பெரியமுள் சிறியமுள் இரண்டும் இல்லாதது நேரத்தை காட்டாது. ஆன்மையில்லாதவன் மீசை வைத்தால் அது வீரத்தை காட்டாது.

நேர்கள் கேட்டு இருக்கீங்க ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகா ஹெர்ட்ஸின் ஒலிபரப்பு.

இணைந்திருக்கிறோம் படமும் பாடலும் நிகழ்ச்சியோடு. இன்றைக்கி 1981 வெளிவந்த திரைப்படங்களை பற்றி தாங்க சொல்லிகிட்ருக்கிறேன். இரட்டை இயக்குநர்கள் பாரதி வாசு இயக்கத்தில் வெளிவந்த படம் தான் பன்னீர் புஷ்பங்கள். அதாவது சந்தான பாரதி இயக்குனர், அப்புறம் பி வாசு, இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தான் பாரதி வாசு அப்படிங்கிற பேரில் ஆரம்பத்தில் படங்களை இயக்கிட்டு இருந்திருக்கிறாங்க. இவங்க இயக்குனர் ஸ்ரீதர்கிட்ட உதவி இயக்குநர்களாக இருக்கும்போதே நாம் ரெண்டு பேரும் சேர்ந்து படத்தை வந்து டைரக்ட் செய்வோம் அப்படின்னு முடிவெடுத்து அவங்க முதன் முதலாக இயக்கிய படம் பாரதி வாசு அப்படிங்கிற பேரில் இயக்கிய படம் தான் பன்னீர் புஷ்பங்கள். மதத்தை கடந்து வீட்டை எதிர்த்து ஊரையே எதிர்த்து எங்களுக்கு மதமே வேண்டாம் அப்படின்னு பாரதி ராஜாவோட அலைகள் ஓய்வதில்லை திரைப்படம் சொன்ன வந்த அதே காலத்தில் தான் ஒரு யதார்த்தமான டீனேஜ் காதலை இந்த பன்னீர் புஷ்பங்கள் படத்தில் சொல்லியிருப்பாங்க. இது காதலாக வெறும் இனக்கவர்ச்சியா அப்படிங்கிற தெரிஞ்சிக்காத வயசில் அந்த பள்ளி பருவத்தில் வரக்கூடிய ஒரு காதல், காதலுக்கு வரக்கூடிய ஒரு தடை, தடையை தாண்டி நண்பர்களோட உதவியோட காதலர்கள் ரெண்டு பேரும் ரயிலில் ஏறி பயணிக்கிறாங்க. அந்த ட்ரெயினில் அவங்களுடைய ஆசிரியரும் கூட வர்றாங்க. இதை பார்த்து இவங்களை பார்த்த ஆசிரியர் அவங்களுக்கு புத்திமதி சொல்லி திருப்பி கூட்டிகிட்டு வர்ற மாதிரி இந்த பன்னீர் புஷ்பங்கள் படம் வந்து நிறைவடையும். அலைகள் ஓய்வதில்லை படத்தில் ஹீரோவாக அறிமுகமாக வேண்டிய சுரேஷ் இந்த பன்னீர் புஷ்பங்கள் படத்தில் ஹீரோவாக அறிமுகமாயிருப்பார். இவங்களுக்கு ஜோடியாக சாந்தி கிருஷ்ணா நடிச்சிருப்பாங்க. இவங்களுடைய ஆசிரியராக பிரதாப் போத்தர் வந்து நடிச்சிருப்பாங்க. இந்த படத்தில் இடம்பெற்ற பாடல்களுமே ரொம்ப இளைஞர்களுக்கு பிடிச்ச பாடல் அப்படின்னே சொல்லலாம். கோடைகால காற்றே, உமாரமணன் குரல், ஆனந்த ராகம் கேட்கும் காலம் அப்படிங்கிற பாடலாகட்டும், பூந்தளிராட பொன்மலர் சூழ அப்படிங்கிற எல்லா பாடல்களுமே கங்கை அமரன் எழுதியிருப்பாங்க. இளையராஜா இசையில் எப்போ கேட்டாலுமே அந்த பாட்டு வந்து அப்படி ஒரு ஃப்ரெஷ்ஷாக உணரலாம், அந்த மாதிரி இருக்கும். சூப்பரான பாடல் தான் இப்போ உமாரமணன் குரலில் பன்னீர் புஷ்பங்கள் திரைப்படத்துலேருந்து பாடல் கேட்கலாம். தொடர்ந்து நினைஞ்சிருங்க, இது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்தியலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் எஃப்எம் ரெயின்போ 102.6 மெகாஹெர்ட்ஸின் ஒளிபரப்பு.

0: நேர்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 197 கிலோ ஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகா ஹெர்ட்ஸின் ஒலிபரப்பு.
1: நேரம் மாலை 5:30 ஆயிற்றுக்கு. ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய இலை 197 கிலோ ஹெர்ட்ஸிலும் எஃப்எம் ரெயின்போ 102.6 மெகா ஹெர்ட்ஸிலும் கேட்டுட்ருக்கிறீங்க படமும் பாடலும். இன்னைக்கு 1981 வெளிவந்த படங்களை பற்றி தாங்க சொல்லிட்டுருக்கிறேன். அடுத்ததாக என்ன படம் அப்படின்னா தண்ணீர் தண்ணீர். வானம் பார்த்த பூமியான வறண்ட கிராமம் தான் அத்திப்பட்டி. கையில் குழந்தையோடும் இடுப்புலையும் தலையிலையும் குடத்தோட ரொம்ப தூரம் நடந்து போய் தண்ணீர் எடுத்துகிட்டு வரக்கூடிய ஒரு கிராமத்து பெண் செவ்வந்தியாக நடிச்சிருப்பாங்க, இல்லைங்க வாழ்ந்திருப்பாங்க சரிதா. ஒரு காட்சியில் சரிதா மேலே அப்படியே மழை துளி விடும், மூக்கு மேலே தோல் மேலே மழை துளி விடும். அதுக்காக அவங்க ஊரையே கூட்டிடுவாங்க. இப்படி மழை வருது வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு கிராமமே ஒரே கொண்டாட்டம் ஆயிடுவாங்க. ஆனால் வழக்கம் போல் மழை வராமல் போய் அது ஒரு சோக கவிதையாக படத்தில் காட்சிப்படுத்தியிருப்பாங்க. இப்போ வரைக்கும் தண்ணீர் தேவையை தண்ணீர் பிரச்சனையை இந்த படம் சொன்ன அளவுக்கு வேறு எந்த படமும் சொன்னதில்லை அப்படின்னு தாங்க சொல்லணும். இந்த படத்துக்கு நிறைய விருதுகள் கூட கிடச்சிருக்கு. குறிப்பாக சிறந்த திரைக்கதைக்காக கே பாலச்சந்தர் அவர்களுக்கும் சிறந்த படத்துக்காகவும் 2 தேசிய விருதுகள் இந்த தண்ணீர் தண்ணீர் திரைப்படத்துக்கு கிடச்சிருக்கு. இப்போ பாடல் கேட்கலாம் தண்ணீர் தண்ணீர் திரைப்படத்திலிருந்து. கேட்டே தொடர்ந்து நினைஞ்சிருங்க.

0: இசை மெட்டுக்களோடு இணைந்திருக்கிறீர்கள். ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்தியலை 1197 கிலோ ஹெட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகா ஹெட்ஸ்.
1: கேட்டுட்டு இருக்கிறீங்க ஆகாஷ்.

சனி திருநெல்வேலி வானொலியின் எஃப்எம் ரெயின்போ 102.6 மத்தியிலே 1197 கிலோஹெர்ட்ஸில் படமும் பாடலும். இன்னைக்கு 1981 வெளிவந்த படங்களை பற்றி தாங்க சொல்லிட்டு இருக்கிறேன். எழுத்தாளர் ஜெயகாந்தன் அவங்களுடைய உண்மை சுடும் அப்படிங்கிற கதையை வச்சு படமாக எடுத்திருக்கிறாங்க. அதுதான் மௌன கீதங்கள் அப்படிங்கிற படம். பாக்யராஜ் சரிதா முக்கியமான கேரக்டரில் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக வந்து நடிச்சிருப்பாங்க. சந்தர்ப்ப சூழ்நிலையால் பாக்யராஜ் அவர்கள் அந்த ஹீரோ வந்து ஒரு தப்பு செய்கிறாரு, அதனால கணவனும் மனைவியும் பிரிகிறாங்க. 5 வருஷம் கழித்து அவங்க மறுபடியும் சந்திக்கிறாங்க. ஒரே இடத்துல வேலை பார்க்க மாதிரி ஒரு சூழ்நிலை அமையுது. அவங்களுக்கு ஒரு பையனும் இருக்கிறாங்க. திரும்ப எப்படி கணவன் வந்து மனைவி கூட சேர்றதுக்கு முயற்சி எடுக்கிறாங்க, கடைசியில் அவங்க ஒன்றா சேர்ந்தாங்களா இல்லையா அப்படிங்கிறது தான் இந்த மௌன கீதங்கள் படத்தில் சொல்லியிருப்பாங்க. இதில் சுகுணா அப்படிங்கிற கதாபாத்திரத்தில் சரிதா ரொம்ப சூப்பராகவே நடிச்சிருப்பாங்க. இந்த படமும் மக்களுக்கு ரொம்பவே ஒரு பிடிச்ச ஒரு படமாக, ஒரு வெள்ளி விழா கண்ட படம் அப்படின்னே சொல்லலாம். இந்த படத்தில் இடம்பெற்ற மூக்குத்தி பூமேலு அப்படிங்கிற பாடல் அப்போ ரொம்பவே பிரபலமாக இருந்துச்சு. இப்போ நம்ம கேட்கலாம் மௌன கீதங்கள் திரைப்படத்திலேருந்து. கேட்டு தொடர்ந்து நினைஞ்சிருங்க. இது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலி.

0: நேர்கள் ரொம்பவே ஜாலியா கேட்டுட்டு இருக்கீங்க ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸின் ஒலிபரப்பு.
1: நிறமாலை 5:45. இணைந்திருக்கிறோம் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்தியிலே 1197 கிலோ ஹெட்ஸ் பண்பலை 102.6 மெகா ஹெட்ஸில் படமும் பாடலும் நிகழ்ச்சியோடு. இன்னைக்கு 1981 வெளிவந்த படங்களை பற்றி தாங்க சொல்லிட்டு இருக்கிறேன். எழுத்தாளர் சிவசங்கரி அவங்களுடைய நண்டு அப்படிங்கிற நாவலை மையமாக வச்சு எடுக்கப்பட்ட ஒரு படம் தான் அதே பேரில் நண்டு. இதை வந்து இயக்குனர் மகேந்திரன் வந்து இந்த படத்தை இயக்கியிருந்திருக்காங்க. உதிரிப்பூக்கள் படத்தில் நடிச்சிருப்பாங்க இல்லையா அஸ்வினி, அவங்க தான் இந்த படத்தோடைய ஹீரோயின். இவங்களுக்கு சுரேஷ் அப்படிங்கிற இன்னொரு ஒரு அறிமுக நாயகர் நடிகர் வந்து நடிச்சிருப்பாங்க. கதைப்படி ஹீரோ வந்து வடநாட்டை சேர்ந்தவர். அவர் பேர் வந்து ராஜ்குமார் சர்மா, ஹிந்திக்காரர். அவருடைய அப்பா ரொம்ப கண்டிப்பானவர். அவர் பார்த்த பொண்ணை தான் கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு நினைப்பார். ஆனால் ஹீரோவுக்கு அதில் விருப்பம் இருக்காது. வீட்டை விட்டு வெளியே வந்துடுவார். சென்னைக்கு வேலை கிடச்சிருக்கும், சென்னைக்கு வந்துடுவார். அங்கே ஒண்டி கொடுத்தனமாக எல்லாரும் சேர்ந்து வாழக்கூடிய ஒரு பெரிய வீட்டில் ஒரு சின்ன போர்ஷனில் ஹீரோ வந்து தங்குறாரு. அங்கே தான் ஹீரோயின் சீதா, அதாங்க நம்ம அஸ்வினி, அவங்க தங்கியிருக்கிறாங்க. ராஜ்குமார் சர்மாவுக்கு வேலை கிடைச்ச அதே இடத்துல தான் சீதாவும் வேலை பார்க்குறாங்க. இவருக்கு ஆஸ்துமா நோய் இருக்குது ஹீரோவுக்கு, அதனால் ஒரு உடம்பு சரியில்லாமல் இருக்கும்போது ஹீரோயின் சீதாவும் அவங்களுடைய குடும்பம் தான் அவங்கள பார்த்துக்கிறாங்க. நாளடைவில் ரெண்டு பேருக்கும் காதல் வருது, ரெண்டு பேரும் கல்யாணமும் செஞ்சுக்கிறாங்க, அவங்களுக்கு ஒரு குழந்தையும் வருது. சரி, ஹீரோவோட அப்பா அம்மாவை அவங்களுடைய குடும்பத்தை பார்க்கலான்னு ஹீரோயின் ஆசைப்பட இவங்களும் போகிறாங்க. அவரோட ஹீரோவோட தங்கச்சி கல்யாணத்தப்போ போகும்போது அவங்க அம்மா நல்லா வரவேற்கிறாங்க, எல்லோரும் நல்லா பார்த்துக்கிறாங்க. ஆனால் அவருடைய அப்பா இவங்க ரெண்டு பேரையும் அவமானப்படுத்தி திருப்பி அனுப்பிடுறாங்க. வர்ற வழியில் ஹீரோவுக்கு நோய் ரொம்ப தீவிரமாகுது, கடைசியில் அது புற்றுநோயாகவும் உருவெடுக்குது. அவரை குணப்படுத்துறதுக்கு ஹீரோயின் ரொம்பவே போராடுறாங்க. முடிவு ரொம்பவே சோகமாக இருக்குங்க. வடநாட்டில் நடக்கக்கூடிய காட்சிகளில் அங்கே நடிகர்கள்லாம் ஹிந்தியில் பேசுவாங்க, ஆனால் வந்து தமிழ் வாய்ஸில் வந்து நமக்கு கேட்கும். அப்படி தான் காட்சிப்படுத்தியிருப்பாங்க. இந்த படத்தில் ரெண்டு மொழியில் ஹிந்தி பாடல் அப்புறம் ரெண்டு தமிழ் பாடல்கள் இருக்கும். அந்த காலத்தில் இந்த மாதிரி ஒரு படத்தில் வெளி இன்னொரு ஒரு லாங்குவேஜை வந்து கொண்டு வந்திருக்கிறாங்க. அது அப்போ வந்து ஒரு புதிய முயற்சியாக பார்க்கப்பட்டது. ஜானகி அவங்களுடைய குரலில் ஹம் ஹே அக்கேலே அப்படிங்கிற ஒரு பாடல் ஹிந்தியில் அவங்க பாடியிருந்தாங்க. அதுக்கப்புறம் பூபேந்தர் சிங் அவங்களோட சேர்ந்து ஜானகி இன்னொரு ஒரு ஹிந்தி பாடலும் வந்து பாடியிருப்பாங்க, கேசே கஹும் அப்படிங்கிற பாடல்.

ஸோ இப்படி இயக்குனர் அந்த காலத்திலே வந்து இந்த மாதிரி ஒரு ரெண்டு ஹிந்தி பாடல்களை படத்தில் வந்து பயன்படுத்தியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லைங்க, இந்த படத்தில் இடம்பெற்ற ஒரு பாடல் மலேசியா வாசுதேவன் குரலில் அள்ளி தந்த பூமி அன்னை அல்லவா அப்படிங்கிற ஒரு அழகான பாடல் தான் இப்போ நாம் நிகழ்ச்சியில் கேட்க போகிறோம். கேட்டுகிட்டே தொடர்ந்து நினைஞ்சிருங்க, இது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் ஒலிபரப்பு.

நாம் இணைந்திருக்கின்றோம் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்தியலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸ்.

ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் எஃப்எம் ரெயின்போ 101.6 மத்திய அலை 191.7 கிலோஹெர்ட்ஸிலும் கேட்டுட்ருக்கிறீங்க. படமும் பாடலும் இன்றைக்கி 1981 வெளிவந்த படங்களை பற்றி தான் சொல்லிட்டுருக்கிறாங்க. தாயை கைவிட்ட தந்தையை மகன் பழிவாங்கணும்னு நினைக்கிறாரு. அதுவும் கடலும் கடல் சார்ந்த ஒரு கதைக்களத்தோடு அமைந்த படம் தான் கடல் மீன்கள். கடல் மீன்களில் கமலுக்கு ஜோடி, சுஜாதா இருவரும் காதலர்கள். ஒரு தடவை புயல் வரும்போது கமல் வந்து இறந்துட்டதாக தகவல் வரும். ஆனால் கொஞ்ச நாளுக்கு பிறகு அவர் திரும்பி வர்றாரு. ஆனால் சுஜாதா வேறு ஊருக்கு போயிருப்பாங்க. அவரை தேடி கண்டுபிடிக்க ட்ரை பண்ணுறாரு, ஆனால் கிடைக்கல. அதனால் மனசை தேத்திக்கிட்டு இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்ணி செட்டில் ஆகிறாரு. வாழ்க்கையில் ஒரு பெரிய பொசிஷனுக்கு வராரு. சுஜாதா இன்னொரு பக்கம் கமலுடைய குழந்தையை பெற்றெடுத்து வளர்க்குறாங்க. அந்த பையன் தன்னுடைய அப்பா பற்றி தெரிஞ்சுக்கிட்டு அவரை பழி வாங்குறதுக்கு வர்றாரு. அதுக்கப்புறம் என்ன நடந்தது அப்படிங்கிறதா இந்த கடல் மீன்கள் படத்துடைய கதை. இந்த படத்தில் அப்பா மகன் அப்படிங்கிற இரட்டை கதாபாத்திரத்தில் கமல் நடிச்சிருப்பாங்க. அதுவும் அந்த அப்பா அப்படிங்கிற கேரக்டரில் ரொம்ப வயதான கேரக்டரில் வரும்போது அவருக்கான அந்த மேக்கப்புக்கு வந்து ரொம்பவே சிரமப்பட்டு நல்ல அழகாக வந்து மேக்கப் வந்து கொண்டு வந்திருப்பாங்களாம். இந்த கடல் மீன்கள் அப்படின்னு சொன்னதுமே எல்லாருக்குமே ஞாபகம் வரக்கூடிய ஒரு பாடல் அப்படின்னா தாலாட்டுதே வானம் அப்படிங்கிற பாடல் தாங்க. ஜெயச்சந்திரன் இஸ் ஜான

சிவகங்கை குரலில், இளையராஜா இசையில், கண்ணதாசன் வரிகளில், அப்படியே நீங்கள் கேட்டிங்கன்னா அந்தி நேர கடற்கரையில் கமல் சுஜாதா அவங்களுடைய காதல் காட்சியில் ரொம்பவே ரம்யமாக இருக்கும். இந்த பாடல் பார்க்கறதுக்கும் சரி கேட்கறதுக்கும் சரி. நம்ம படமும் பாடலும் நிகழ்ச்சியுடன் நிறைவான பாடலாக கேட்கலாம் கடல் மீன்கள் திரைப்படத்திலிருந்து பாடல். பாடலோடு நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகிறேன். நான் ஆர்ஜே ரம்யா. இணைந்திருங்கள், இது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் ஒலிபரப்பு.

0: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். ஆடை வடிவமைப்பு துறையில் மகளிரின் பங்களிப்பு அதிகரிக்கப்பட வேண்டியதன் அவசியத்தை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வலியுறுத்தியுள்ளார். ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பின் உச்சி மாநாட்டில் பங்கேற்பதற்காக கிர்கிஸ்தான் சென்றுள்ள பிரதமர் திரு நரேந்திர மோடி பிஷ்கேக்கில் ஈரான் அதிபர் திரு மசூத் பெசஷ்கியானை சந்தித்து பேசினார். பாதுகாப்பு படைகளை நவீனமயமாக்குவதில் மத்திய அரசு உறுதியுடன் உள்ளதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். இரண்டாம் கட்ட செமி கண்டக்டர் திட்டத்திற்கான அறிவிக்கையை மத்திய அரசு வெளியிட்டுள்ளது. போதைப்பொருள் பயன்பாட்டினால் ஏற்படும் தீமைகள் குறித்து விழிப்புணர்வு பிரச்சாரங்களை மேற்கொள்வதற்கான நிதி 5 கோடி ரூபாயிலிருந்து 10 கோடி ரூபாயாக உயர்த்தப்படுவதாக மாநில அமைச்சர் திரு விக்னேஷ் கூறியுள்ளார். அறிவுசார் மாற்றுத்திறனாளிகளுக்கு தொழிற்பயிற்சியுடன் கூடிய 10 இல்லங்கள் அரசு நிதியுதவியுடன் தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் வாயிலாக ஏற்படுத்தப்படும் என்று மாநில அரசு தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்படும் என்றும் அதுவரை 69% இடஒதுக்கீடு பின்பற்றப்படும் என்றும் மாநில அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா கூறியுள்ளார். அருந்ததியருக்கான உள்ஒதுக்கீடு தொடரும் என்று மாநில அமைச்சர் திரு வன்னியரசு தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்துள்ளதாக பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் குற்றஞ்சாட்டியுள்ளார். சிறு குறு நடுத்தர தொழில் நிறுவனங்களுக்கான நிதி ஒதுக்கீட்டை அதிகரிக்க தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி கோரியுள்ளது. பின்லாந்தில் நடைபெற்ற உலக பாரா டேபிள் டென்னிஸ் சாம்பியன் போட்டியில் இந்தியா 6 தங்கம் உள்பட 16 பதக்கங்களை வென்றுள்ளது. உலகக்கோப்பை பிக்கிள்பால் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் கியான் கான்ட்ராக்டர் வெள்ளிப்பதக்கம் வென்றார். ஸ்லோவேக்கியாவில் நடைபெற்ற சர்வதேச செஸ் போட்டியில் இந்தியாவின் ஆதித்யா மிட்டல் மற்றும் அபிமன்யு மிஸ்ரா கூட்டாக பட்டம் வென்றனர். சீனாவுக்கு எதிரான நட்புணர்வு ஜூனியர் ஹாக்கி போட்டியில் இந்தியா 8-2 என்ற கோல் கணக்கில் வெற்றி பெற்றது. இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது.
1: நேரம் 6:02. இனிய மாலை வணக்கம் நேர்களே. நேயர்கள் கேட்க இருப்பது இறைவன் புகழ்பாடும் பக்தி பாடல்கள் நற்சிந்தனைகளோடு. இது பக்தி மாலை.

நேரம் 6:12 இணைந்திருக்கின்றோம். பக்தி மாலை நிகழ்ச்சியில் மற்றவர்கள் குறைகளை பெரிதுபடுத்துவதை விட அவர்களின் நிறைகளை பாராட்டுவதே சிறந்தது.

சூழ்நிலை நமக்கு எதிராக இருக்கும்போது நமது மனநிலை அந்த நேரத்தில்தான் நமக்கு சாதகமாக இருக்க வேண்டும். இணைந்திருக்கின்றோம் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

இணைந்திருக்கின்றோம் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 இது பக்தி மாலை. உள்நிலை மகிழ்ச்சிக்கு எந்த ஒரு வெளிப்புற காரணமும் தேவையில்லை என்ற நிலையை அடைவது உண்மையான விடுதலை.

வானத்து மேகமே தூது நீ செல்லு, வள்ளல் நதிக்கெந்தன் தலவாத்தை சொல்லு. வானத்து மேகமே தூது நீ செல்லு, வள்ளல் நபிக்கெந்தன் சலவா.

0: நேர்களை ஒழித்த பாடலோடு நிறைவு பெற்றது பக்தி மாலை. இணைந்திருக்கின்றோம் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 இல். நேரம் 6:30. இனி கேட்கலாம் திரை இசை பாடல்கள் சேவை செய்திகளோடு.
1: வாசிங்க. ஓ, 1-2 கொடுக்கணுமா? சரி, 1, 2, 3, 4. அது ஏன் வாசிக்கல? அப்படிதான்.

0: என்னடா சொல்ல வர,
1: எடுத்து நான் விடப்பா என் பாட்டை சோ சோ சோழா, சுடிக்கத்தான் உடனே கொண்டானே சோ சோ சோடா.

0: என்னடா சொல்றா?
1: ஐயோ

ஒட்டுவேன் ரசிகன் நெஞ்சிலே ஒட்டுவேன். எடுத்து நான் விட்டப்பா என் பாட்டை தோழா தோழா, குட்டிக்கு தான் உடனே கொண்டா நீ சோ சோ சோடா.

0: இளையராஜா எஸ்பி பாலசுப்ரமணியம் குரல்கள் கேட்டு ரசித்தோம். புது புது அர்த்தங்கள் படத்திலிருந்து. சேவை செய்திகளில் இப்போ நம்ம தெரிஞ்சுக்க போகிறது, திருநெல்வேலி மாவட்டத்தில் பணிபுரியும் இடங்களில் பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமையிலிருந்து பெண்களை பாதுகாக்கும் தடுத்தல் தடை மற்றும் நிவர்த்தி சட்டம் 2013 பணிபுரியும் இடங்களில் 10 மற்றும் அதற்கு மேல் பணியாளர்களை கொண்ட அனைத்து அரசு மற்றும் தனியார் அலுவலகங்கள் நிறுவனங்களில் உள்ளக புகார் குழு அமைத்தல் வேண்டும். திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள அரசு அலுவலகங்களில் 87 அலுவலகங்களில் உள்ளக புகார் குழு அமைக்கப்படாதது குறித்து மாவட்ட சமூக நல அலுவலகம் மூலம் தொடர் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டதில் அதில் 40 அரசு அலுவலகங்களில் 10 பணியாளர்களுக்கு குறைவான பணியாளர்கள் பணிபுரிந்து வருவதால் இச்சட்டத்தின் கீழ் பெறப்படும் புகார்களை மாவட்ட உள்ளக புகார் குழுவிற்கு பரிந்துரைக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மேலும் 47 அரசு அலுவலகங்களில் உள்ளக புகார் குழு அமைக்கப்பட்டு அதன் அறிக்கை விவரத்தினை மாவட்ட சமூக நல அலுவலகத்திற்கு வழங்காமல் இருந்தது கண்டறியப்பட்டு தற்போது 47 அரசு அலுவலகங்களிலும் அறிக்கை விவரம் பெறப்பட்டுள்ளது என மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் தெரிவித்துள்ளார்கள். இப்போ அடுத்த பாட்டு கேளடி கண்மணி படத்துக்காக இளையராஜா மற்றும் குழுவினர் குரல்களில் கேட்டு ரசிக்கலாம்.
1: ஐயா கொஞ்சம் பாடுகிறீர்களா?
2: என்ன பாடுவது
1: என்ன பாடுவது? கேட்டியா பாத சொல்றத? என்ன பாடுவது என்ன பாடுவது? அட பாடு அண்ணா.
2: பாட்டெல்லாம் எனக்கு பாட தெரியாது.
1: கேட்டியா பாட்டெல்லாம் எனக்கு பாட தெரியாது, வேற என்ன தெரியும்?
2: வேறயா? நான் பாடம் நடத்துவேன்,
1: அப்புறம்
2: ப்ரே பண்ணுவேன்,

0: கேட்ட குரல்கள் இளையராஜா, அருண்மொழி, சாய்பாபா மற்றும் குழுவினர். இணைந்திருக்கின்றோம் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 இல். தொடர்ந்து வரும் பாடல் எஸ்பி பாலசுப்ரமணியம் மற்றும் குழுவினர் குரல்கள், ராஜாதி ராஜா படத்திலிருந்து.
1: மாமாவும் பொண்ண கொடு

0: பஞ்சபூதங்கள் சாட்சியா, நான்கு வேதங்கள் சொல்ல, மூன்று முடிச்சோட இரு மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: திரை இசையோட சேவை செய்திகள் கேட்டுட்ருக்குறோம். அடுத்ததாக நாம் தெரிஞ்சுக்க போகிறது, மத்திய அரசின் சமூக நீதி மற்றும் அதிகாரமளித்தல் அமைச்சகத்தின் சார்பில் இதர பிற்படுத்தப்பட்டோர், பொருளாதாரத்தில் பின்தங்கியவர்கள் மற்றும் சீர்மரபினர் சமூகங்களைச் சேர்ந்த மாணவ மாணவிகளுக்கு பிஎம் யாசஸ்வி டாப் கிளாஸ் எஜுகேஷன் இன் ஸ்கூல்ஸ் என்ற பிரதமரின் கல்வி உதவித்தொகை திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. 2026-27 கல்வியாண்டிற்கான இத்திட்டத்தின் கீழ் மத்திய அரசால் அங்கீகரிக்கப்பட்ட பள்ளிகளில் 9 முதல் 12 வகுப்பு வரை பயிலும் தமிழகத்தைச் சேர்ந்த தகுதியான மாணவர்கள் கல்வி உதவித்தொகை பெற விண்ணப்பிக்கலாம். உதவித்தொகை விவரம், 9 மற்றும் 10 வகுப்பு மாணவர்கள் கல்வி கட்டணம் மற்றும் விடுதி கட்டணமாக ஆண்டிற்கு அதிகபட்சமாக ₹75,000 வரை வழங்கப்படும். 11 மற்றும் 12 வகுப்பு மாணவர்கள் ஆண்டிற்கு அதிகபட்சமாக 125,000 வரை வழங்கப்படும். பெண் குழந்தைகளுக்கான சிறப்பு இடஒதுக்கீடு, இத்திட்டத்தின் கீழ் வழங்கப்படும் மொத்த நிதி மற்றும் வாய்ப்புகளில் 30% இடங்கள் மாணவிகளுக்கு தனியாக ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. விண்ணப்பிப்பதற்கான தகுதிகள், சமூகம் விண்ணப்பதாரர்கள் ஓபிசி, இபிசி அல்லது டிஎன்டி பிரிவைச் சேர்ந்தவராக இருக்க வேண்டும். வருமான வரம்பு, குடும்பத்தின் மொத்த ஆண்டு வருமானம் ₹2,50,000 மிகாமல் இருக்க வேண்டும். பள்ளி தகுதி, 2025-26 கல்வியாண்டில் 100% தேர்ச்சி பெற்று தேசிய கல்வி உதவித்தொகை இணையதளத்தில் என்எஸ்பி மத்திய அரசால் வெளியிடப்பட்டுள்ள சிறந்த பள்ளிகளின் பட்டியலில் இடம்பெற்றுள்ள பள்ளிகளில் பயில்பவராக இருக்க வேண்டும். ஆறாம் நிதியாண்டில் உதவித்தொகை பெற்று தற்போது 2026-27 ஆண்டிற்கான 10 மற்றும் 12 வகுப்புகளில் பயிலும் மாணவர்கள் தங்கள் விண்ணப்பங்களை புதுப்பிக்க வேண்டும். மாணவர்கள் விண்ணப்பிக்க கடைசி நாள் இம்மாதம் 31ஆம் தேதி. பள்ளி தலைமை ஆசிரியர்கள் சரிபார்க்க கடைசி நாள் செப்டம்பர் 15ஆம் தேதி. புதிய விண்ணப்பங்கள் நடப்பாண்டில் 9 மற்றும் 11ஆம் வகுப்புகளில் புதிதாக சேர்ந்துள்ள தகுதியுள்ள மாணவர்கள் விண்ணப்பிப்பதற்கான தேதிகள் விரைவில் என்எஸ்பி இணையதளத்தில் அறிவிக்கப்படும்.

0: அடிப்போம், இடத்தை கொடுத்தா
1: பழத்தை பிடிப்போம்,
0: மடத்தில் இருக்கும்
1: குளத்தை எடுப்போம்,
0: கடத்தை போலத
1: அடிப்போம்,
0: கொதிக்கும் தீயையும்
1: குடிப்போம்.
0: நீ பாடும் பாட்டு ஐயோ அரகரா, புரியாது போடி எல்லாரும் குறை.

0: நேர்களே, ஒழித்த பாடலோடு நிறைவு பெற்றது சேவை செய்திகள்.
1: இப்படித்தான் ஒரு நாள் காலையில எந்திரிச்சு போய் இந்த பக்கம் பார்த்தா
2: மேகம் பூப்பூவாய் தூவும்.
1: என்னடா இந்த பக்கம் ஒரே தூரலா இருக்குன்னு அந்த பக்கம் பார்த்தா
2: இதுவரை இல்லாத உணர்வு இது இதயத்தை.
1: இது இந்த பக்கமா போனா தூருது, அந்த பக்கமா போனா துண்டாக்குதுன்னு பின்பக்கமா போனா
3: உங்க பொன்னான கைகள் புண்ணாகலாமா, உதவிக்கு வரலாமா, சம்மதம்

0: என்ன எந்த பக்கம் பார்த்தாலும் ஒரே பாட்டா இருக்கு.
1: இசை மலைன்னா அப்படித்தான் இருக்கும்.
0: என்ன இசை மலையா?
2: ஆமா, நம்ம நெல்லை பண்பலைனாலே எப்பவும் இசை மலை தானே.
0: ஓஹோ, அப்போ எப்போதும் கேளுங்க.
1: இது 102.6.
3: நேரம் 6:55. இனி கேட்கலாம் நமது நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. நிகழ்ச்சி குறிப்புகளாக, நமது இன்றைய நிகழ்ச்சிகளில் இந்த அறிவிப்பினை தொடர்ந்து 7 மணிக்கு அறிவியல் தகவலுடன் திரையிசை கேட்டு ரசிக்கலாம். 8:05 குக்கு நேயருப்பு பாடல்கள் வாட்ஸ்அப் சாய்ஸாக. 9 மணிக்கு இடைவிடாத இசை மலை. 9:30 பழைய திரைப்பட பாடல்கள் இலக்கிய சாரலாக நிகழ்ச்சியில் குற்றால குறவஞ்சியில் குற்றால மலை வளம். 10 மணிக்கு சுகமான ராகங்கள் திருநெல்வேலி VM சத்திரம் அம்புஜம் அம்பலவாணன் அவர்களின் விருப்ப பாடல் தொகுப்பு கேட்டு ரசிக்கலாம். இனி நமது நிலையத்தின் நாளைய நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. காலை 6:02 நிகழ்ச்சியும் நேரமும், 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க. உரை வழங்குபவர் கோ கமலக்கண்ணன் அவர்கள். 6:15 வணக்கப்பூக்கள் பக்தி பாடல்கள். 6:45 உழவர்களுக்கான தகவல்கள். 6:55 சூழல் காப்பது சுகம். சூழல் துளி வழங்குவோர் அரியப்பபுரம் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி மாணவர்கள். தொடர்ந்து சூழல் ஒளி வழங்குபவர் முனைவர் ராஜமதிவாணன் அவர்கள். காலை 7 மணிக்கு வணக்கம் பரணியில் தொழில் தொடங்குவோம். உரை வழங்குபவர் தொழில் ஆலோசகர் மற்றும் எழுத்தாளர் எம் ஞானசேகர் அவர்கள். 7:15 தமிழே அமுதே. உரை வழங்குபவர் இளங்கோ அவர்கள். 7:30 ஆங்கிலம் அறிவோம். உரை வழங்குபவர் எஸ் முத்தையா அவர்கள். 8:02 வழக்கென்று வந்தால் உரை பங்கேற்பவர் திருநெல்வேலி மாவட்ட சிறப்பு அரசு வழக்கறிஞர் ஐ முருகேசன் அவர்கள். காலை 8:15 வேதமும் நாதமும். உரை வழங்குபவர் சுந்தரபாண்டியபுரம் சி சக்திவேல் அவர்கள். 8:30 இன்றைய குறுஞ்செய்தி. 8:50 சைபால் வழங்கும் தென்கச்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். 9:02 ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சியின் தலைப்பு கிடைத்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திய தருணம். 10:02 மனம் விரும்புதே நேரிருப்பு பாடல்கள். முற்பகல் 11:02 மணி திருநாடு நிகழ்ச்சியில் கேரள சதையா.

12:02 நிகழ்ச்சி குறிப்புகள். 12:10 சிநேகிதியே, குழந்தைகள் தண்ணீர் குடிப்பதை கவனிக்கிறோமா? ஒரு மணிக்கு நலம்தானா? ஊட்டச்சத்து உணவின் முக்கியத்துவம் குறித்து ஆலோசனைகள் வழங்குபவர் உணவியல் நிபுணர் டாக்டர் மெர்லின் அவர்கள். 1:05 நலம்தானாவில் தேசிய ஊட்டச்சத்து வாரம், ஊட்டச்சத்து குறைபாட்டை போக்குவதற்கு அரசு செயல்படுத்தி வரும் திட்டங்கள் குறித்த தகவல்கள் வழங்குபவர் திருநெல்வேலி வட்டார குழந்தைகள் வளர்ச்சி திட்ட அலுவலர் ஜோசிட்டால் அவர்கள். தொடர்ந்து அளவில்லா ஆரோக்கியம் தரும் அத்திப்பழம். பிற்பகல் 2 மணிக்கு குக்கு நேயர் உறுப்பு பாடல்கள். 3:02 திரையருவி. MOONRU MUPPATHUKKU NCERT தேசிய கல்வியியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி. மாலை 4:02 பொதிகை தும்பி. 5:02 படமும் பாடலும். 1982 வெளியான படங்களிலிருந்து பாடல்களும் தகவல்களும். MOONRU 6:02 பக்தி மாலை. 6:30 சேவை செய்திகள். 6:55 நிகழ்ச்சி குறிப்புகள். 7:00 அறிவியல் தகவலுடன் திரையிசை. 7:30 ஆசை அஞ்சல். 8:05 குக்கு நேயர்ப்பு பாடல்கள். வாட்ஸ்அப் சாய்ஸாக 9:00 இடைவிடாத இசைமுலை. 9:30 இலக்கிய சாரலில் தமிழறிஞர் ஆ வரதனஞ்சய பிள்ளை. 10:00 சோமானராங்கள் தொலைபேசி வழி நேயர்ப்பு பாடல்களாக. இவையாவும் நமது நிலையத்தின் நாளைய நிகழ்ச்சிகள்.

ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 நேரம் 7 மணி. மீண்டும் ஓர் இரவு வணக்கம் நேர்களே. நேரம் 7 மணி ஆயிட்டு அப்படின்னாலே நாம் அறிவியல் சார்ந்த விஷயங்களை தெரிஞ்சக்கூடிய நேரம். இன்றைக்கும் கூட அறிவியல் தகவல்கள் நிறையா காத்துட்ருக்குது. நிகழ்ச்சிக்காக உங்கள் முத்து அபிஷேகம். அதோடு இன்றைக்கி நிகழ்ச்சியில் பாடல் ஸ்பெஷலாக தேவா இசையில் பாடல்கள் கேட்க போகிறோம். தொடர்ந்து இணைஞ்சிருங்க.

அப்பு படத்திலிருந்து அந்த பாட்டை கேட்டீங்க. அறிவியல் செய்திகளில் முதலாவதாக நாம் என்ன தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா, ஆஸ்திரேலியாவோட மேற்கு பகுதியில் இருக்கக்கூடிய மலை பிரதேசங்களில் இயற்கையாகவே ஹைட்ரஜன் வாயு உருவாகுது அப்படின்னு சொல்லிட்டு ஆய்வாளர்கள் சமீபத்தில் கண்டுபிடிச்சிருக்கிறாங்களாம். அதாவது மாக்னைட் அப்படிங்கிற சொல்லக்கூடிய இரும்பு ஆக்சைடு அதிக அளவு பூமிக்கு அடியில் அந்த பாறைகளுக்கு அடியில் இருக்குதான். அது வந்து அதிக அழுத்தத்தின் காரணமாகவும் பூமிக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த நீரோடு இணைஞ்சு வினைபுரிதாலும் இயற்கையாகவே ஹைட்ரஜன் வாயு உற்பத்தி ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு சமீபத்தில் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. அதுக்காக உடனே நாம் அதை எடுத்து யூஸ் பண்ணிடலாமா அப்படின்னா, அதான் இல்லை, இன்னும் கூட அதை ஆராய்ச்சிகள் தொடர்ந்து பண்ணணும், இனிமேல் தான் பார்க்கணும் அப்படின்னு வேற சொல்லியிருக்கிறாங்க. இருக்கட்டும். இப்போ நிகழ்ச்சியில் அடுத்த பாட்டு முகவரி படத்திலிருந்து கேட்டு ரசிக்கலாம்.

7:12 ஆயிட்டு இருக்குது. எஃப்எம் ரெயின்போ 102.6 அறிவியல் தகவல்கள் கேட்டுட்டு இருக்கிறீங்க. அடுத்து என்ன அப்படின்னா, நேற்றைய நாள் நாசா விண்வெளி நிலையம் வந்து ஒன்று பண்ணியிருக்கிறாங்க. என்னென்னா, நான்சி கிரேஸ் ரோமன் விண்வெளி தொலைநோக்கி, இதை வந்து புளோரிடா மாகாணத்திலிருந்து வெற்றிகரமாக விண்வெளியில் ஏவியிருக்கிறாங்க. இந்த தொலைநோக்கியோட முக்கியமான வேலை அப்படி என்னென்னா, கண்ணுக்கு தெரியாத டார்க் எனர்ஜி, அந்த கருமை ஆற்றல் பற்றின தகவல்களை இது சேமிக்கும், ஆராய்ச்சி பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதோட இந்த பிரபஞ்சம் வந்து தொடர்ந்து வேகமாக விரிவடைஞ்சிட்டே இருக்குதே, இது என்ன மர்மமாக இருக்குதே, அதை பற்றியும் ஆராய்ச்சி பண்ணி சொல்வாங்களாம். சரி, அவங்க சொல்லட்டும். இப்போ தொடர்ந்து பாட்டு கேட்கலாம். பம்பல் கே சம்பந்தம் படத்திலிருந்து தொடர்ந்து இணைஞ்சிருங்க. இது எஃப்எம் ரெயின்போ 102.6.

தேவா இசையமைப்பில் பாடல்களோட அறிவியல் தகவல்கள் கேட்டுட்டு இருக்கிறீங்க. இது எஃப்எம் ரெயின்போ 102.6. சூரியனோட மேற்பரப்பில் ஏற்படக்கூடிய சூரிய புயல்கள் சம்மந்தமாக நாம் கேள்விப்பட்டிருப்போம். இது வரைக்கும் அது ஏற்படுறதுக்கு முன்னாடியான ஆரம்ப அறிகுறிகளை கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஆனால் இப்போ சமீபத்தில் ஒரு முக்கிய ஆய்வில் அதை கண்டுபிடிச்சிடலாம் அப்படிங்கிற ஒரு நல்ல ஒரு நியூஸ் கிடச்சிருக்குது. ஏஐயை பயன்படுத்தி நியூ ஜெர்சி இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி இந்த நிறுவனத்தை சேர்ந்தவங்க வந்து சமீபத்தில் சொல்லியிருக்கிறாங்க. என்ன அப்படின்னா, ஏர்லி டிடெக்ட் அப்படிங்கிற ஒரு புதிய செயற்கை நுண்ணறிவு மாதிரியை இவங்க உருவாக்கியிருக்கிறாங்களாம். இதன் மூலமாக சூரியனோட அந்த மேற்பரப்பில் அந்த காந்த புல மாற்றங்களை வச்சு சூரிய புயல் ஏற்படுறதுக்கு 9 மணி நேரத்துக்கு முன்னாடியே சூரிய புயல் வருது அப்படிங்கிறத கணிச்சிடலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. 7:20 ஆயிட்டு இருக்குது. இப்ப

0: நினைவிருக்கும் முறை படத்துல இருந்து பாட்டு கேட்கலாம்.
1: ஜானி ஓஹோ சந்தியா ஆஹா,
2: ஜானி சந்தியா சந்தியா ஜானி
3: ஆஹா ஓஹோ,
2: சந்தியாவின் கார் என்ன, பங்களா என்ன, நம்ம

0: பஞ்சபூதங்கள் சாட்சியா நான்கு வேதங்கள் சொல்ல, மூன்று முடிச்சோட இரு மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெடிங். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: எஃப்எம் ரெயின்போ 102.6 கேட்டுட்ருக்கிறீங்க நேர்களே. நமது இன்றைய நிகழ்ச்சிகளில் 8:05 குக்கு நேயர் விருப்ப பாடல்கள் வாட்ஸ்அப் சாய்ஸாக. இந்த நிகழ்ச்சியில் நேயர்கள் பாட்டு என்ன பாட்டு கேட்கணும் அப்படின்னா இந்த எண்களுக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணலாம். 9443360794 இந்த நம்பருக்கு நீங்கள் குரல் பதிவாகவோ இல்லை நீங்கள் டைப் பண்ணியோ கூட அனுப்பலாம். மறுபடியும் சொல்கிறேன், 9443360794.

அறிவியல் செய்திகள் கேட்டுட்ருக்குறோம். இன்னைக்கு தேவாவோட இசையில் உருவான பாடல்களும் கேட்டு ரசிச்சிட்ருக்குறோம். புற்றுநோய், இந்த நோய் வந்து எதிர்காலத்தில் மிகப்பெரிய பிரச்சனையாக உருவெடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா எண்ணிக்கையெல்லாம் பார்த்தா லட்சக்கணக்கில் பாதிக்கப்படுவாங்க அப்படி இப்படின்லாம் சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆனாலும் கூட புற்றுநோய் சிகிச்சையில் எம்ஆர்என்ஏ தடுப்பூசிகள் நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன அப்படின்னா, தொற்று நோய்களுக்கான தடுப்பூசி மாதிரி இது கிடையாது. ஒவ்வொரு நோயாளியோட அந்த புற்றுக்கட்டியிலிருந்து எடுக்கப்பட்ட மாதிரியிலிருந்து அதை ஆராய்ச்சி பண்ணி தனித்துவமான புரதங்களை அதிலிருந்து கண்டறிஞ்சு எம்ஆர்என்ஏ தடுப்பூசிகள் வடிவமைக்கிறாங்க, தயாரிக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் அது என்ன செய்யும் அப்படின்னா, புற்றுநோய் செல்களை மட்டும் தேடி அழிச்சிரும், உடலோட மற்ற பகுதிக்கு அந்த புற்றுநோய்கள் செல்கள் பரவாமல் காப்பாற்றிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. நல்ல விஷயம்தான். இப்போ அடுத்ததாக ஆஹா அப்படிங்கிற படத்திலிருந்து ஆஹான்னு சொல்கிற மாதிரி ஒரு பாட்டு கேட்கலாம்.

0: எஃப்எம் ரெயின்போ 102.6 கேட்டுட்ருக்கிறீங்க. 7:38. பூமியில் வந்து நிறையா நிலநடுக்கங்கள்லாம் ஏற்படுது. இதை முன்னக்கூட்டியே கணிச்சிட்டா எவ்வளோ நல்லாயிருக்கும் அப்படின்னு என்னைக்காவது யோசிச்சிருக்க முடியும் நம்மளால். ஆனால் அதை கணிக்கிறது கஷ்டம் அப்படிங்கிறதுக்காண்டி இப்படி ஒரு விளக்கம் கொடுக்குறாங்க. என்ன அப்படின்னா, பூமியில் ஏற்படக்கூடிய நிலநடுக்கங்கள் பூமிக்கு அடி ஆழத்தில், அதாவது பாறைகளோட பிளவுகளில் அழுத்தம் அதிகரிக்கிறதால, அந்த அழுத்தத்தினால பாறைகள் வந்து சின்ன சின்னதாக உடையுது. அது சில நேரம் உடையும், சில நேரம் உடையாதான். பல 100 ஆண்டுகள் இந்த அழுத்தம் வந்து குவிஞ்சிட்டே இருக்கும். என்றைக்காச்சும் ஒரு நாள் அது வந்து சிறிய உடைப்பாக உடைஞ்சி பெரிய உடைப்புகள் ஏற்படலாம். அதனால் இதை கணிக்கிறதுலாம் ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனாலும் இப்போ ஏஐ வந்துருச்சுல, ஏஐயை பயன்படுத்தி இதற்கான தீர்வு கிடைக்குமா அப்படிங்கிற ஆய்வுகள் இப்போ போயிட்டுருக்கு தான். சரி, இப்போ பாட்டு அடுத்ததா, ஏழையின் சிரிப்பில் படத்திலிருந்து.
1: நீ வெளுத்தது ஏன் கருப்பாயே?

நேரம் 7:44. நேர்களே, இன்றைய நிகழ்ச்சிகளில் இரவு 9 மணிக்கு தொடர்ந்து பாட்டு கேட்டு ரசிக்கலாம். இடைவிடாத இசைமலையாக பழைய திரைப்பட பாடல்கள் இலக்கியச்சாரல் நிகழ்ச்சியில் 9:30 நிகழ்ச்சியில குற்றால குறவஞ்சி கூறும் குற்றால மலைவளம் கேட்க தவறாதீர்கள்.

செயற்கை நுண்ணறிவு ஏஐ தொழில்நுட்பம் அடுத்ததாக வேர்ல்டு மாடல் அப்படிங்கிற அடுத்த கட்டத்தை நோக்கி போயிட்டு இருக்கிறாங்களாம். என்ன அப்படின்னா, நாம் சில கேள்விகள் கேட்டோம் அப்படின்னா செயற்கை நுண்ணறிவுக்கு டேட்டா தெரியலைன்னா அதுவே ஏதாவது ஒன்று கற்பனையாக சொல்லி நம்மளே கன்ஃபியூஸ் பண்ணி விட்டுரும். பிறகு அந்த டேட்டா கரெக்டாக அப்படின்னு நம்ம இன்னொன்றில் போய் செக் பண்ணிட்டு இருக்கணும். இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் ஏற்படாத வரணும். மல்டி மாடல் டேட்டா அப்படிங்கிறது மூலமாக, அதாவது தெரியாத விஷயத்தை கூட சுயமாக சிந்திச்சு புரிந்து கொள்ளக்கூடிய வகையில் முடிவெடுக்கும் திறனோட வேர்ல்டு மாடல் அப்படிங்கிற தொழில்நுட்பம் வந்து இப்போ ஏஐயில் வளர்ச்சி அடைஞ்சிட்ருக்கு தான். துல்லியமான தகவல்களை தரட்டும். இப்போ நிகழ்ச்சியில் அடுத்த பாட்டு நினைத்தேன் வந்தாய் படத்திலிருந்து.

நேர்களே, இன்றைக்கி அறிவியல் தகவல்களில் நிகழ்ச்சியில் தேவா இசையில் பாடல்களும் நிறையா தகவல்களும் தெரிஞ்சுக்கிட்டீங்க. உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். நிகழ்ச்சியோட நிறைவு பாடல் தேவாவோட வாய்ஸ்லேயே கேட்டுடலாம். அடிமை சங்கிலி படத்திலிருந்து கேட்க போகிறோம். நிகழ்ச்சியில் இதுவரைக்கும் உங்களோட இணைஞ்சிருந்தது நான் உங்கள் முத்து அபிஷேகம். தொடர்ந்து 8:05 உங்கள் பாடல் ரிக்வெஸ்ட்டுக்காக காத்துட்டே இருக்கிறேன். பாடல் கேட்கலாம், அடுத்ததாக 8 மணிக்கு செய்தி அறிக்கையும் கேட்டுட்டு தொடர்ந்து இணைஞ்சிருங்க.

வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். நடப்பு நிதியாண்டிற்கான முதல் காலாண்டில் ஒட்டுமொத்த உள்நாட்டு உற்பத்தி 7.8 என்ற சாதனை அளவை எட்டியுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், சர்வதேச அளவில் கச்சா எண்ணெயின் விலை அதிகரித்து பொருளாதாரத்தில் தேக்கநிலை காணப்பட்ட போதிலும் நம் நாட்டு மக்களின் ஒட்டுமொத்த வலிமையுடன் இந்த சாதனை படைக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். அரசின் செயல்பாடுகள் குறித்து தவறான செய்திகளை பரப்பி வருபவர்களுக்கு பதிலடி கொடுக்கும் வகையில் இந்த சாதனை அமைந்துள்ளதாக திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். நாட்டின் பொருளாதாரம் வலிமையாக உள்ளதற்கு மத்திய அரசின் சீர்திருத்த நடவடிக்கைகளும் மக்களின் பங்களிப்புமே காரணம் என்று தகவல்

0: ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், பிரதமர் திரு நரேந்திர மோடியின் தொலைநோக்கு பார்வையுடன் கூடிய தலைமை பண்பு காரணமாக ஒட்டுமொத்த உள்நாட்டு உற்பத்தி 7.8% அளவுக்கு வளர்ச்சி கண்டுள்ளது என்று குறிப்பிட்டுள்ளார். பள்ளிக்கல்வித்துறையின் செயல்பாடுகள் குறித்து மத்திய கல்வி அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி இன்று ஆய்வு மேற்கொண்டார். தில்லியில் நடைபெற்ற இந்த ஆய்வுக் கூட்டத்தில் பள்ளிக் கல்வித்துறையின் வளர்ச்சிக்கு தேவையான அனைத்து அம்சங்கள் குறித்தும் விரிவாக விவாதிக்கப்பட்டதாக மத்திய அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. அடிப்படை கல்வி கட்டமைப்பை வலுப்படுத்துவது, தொழில்நுட்பம் சார்ந்த கற்பித்தல் முறைக்கு முக்கியத்துவம் அளிப்பது உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள் குறித்து இக்கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. தமிழகத்தில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணிகளின் முதல்கட்டமாக வீட்டு வசதி கணக்கெடுப்பு பணிகள் நிறைவடைந்துள்ளன. கடந்த 1ஆம் தேதி தொடங்கிய இப்பணிகள் இன்று நிறைவு பெற்றதாக மத்திய அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இப்பணியில் 1 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் ஈடுபட்டதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. நேபாள வெள்ளத்தில் பாதிக்கப்பட்ட தமிழகத்தைச் சேர்ந்தவர்களின் உறவினர்களுக்கு உதவுவதற்கென காத்மண்டுவில் அலுவலர் குழு ஒன்று முகாமிட்டுள்ளதாக மாநில அரசு கூறியுள்ளது. திரு சத்யசிவம், திரு தினேஷ் கண்ணன், திரு அஜய் ஆகியோரை கொண்ட இந்த குழு காட்மண்டுவில் உதவிகளை ஒருங்கிணைக்கும் பணிகளை மேற்கொள்வார்கள் என்று மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. 9868207259 என்ற எண்ணில் திரு சத்யசிவத்தையும், 9868530799 என்ற எண்ணில் திரு தினேஷ் கண்ணனையும், 9868224049 என்ற எண்ணில் திரு அஜயையும் தொடர்பு கொள்ளலாம் என்று அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. தமிழகத்தில் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்படும் என்று மாநில அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா கூறியுள்ளார். இன்று சட்டப்பேரவையில் இதனை தெரிவித்த அவர், அதுவரை 69% இடஒதுக்கீடு தொடரும் என்றார். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்துள்ளதாக பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். இன்று நெல்லையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மாநிலத்தில் குற்றச்சம்பவங்கள் தொடர்ந்து அதிகரித்து வருவதாக தெரிவித்தார். இதனை கட்டுப்படுத்த தாவேக அரசு உறுதியான நடவடிக்கைகளை மேற்கொள்ளவில்லை என்றும் திரு நயினார் நாகேந்திரன் கூறினார். தமிழக சட்டப்பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர் நடுநிலை தவறாமல் சமநிலையுடன் செயல்படுவதாக மதிமுக பொதுச்செயலாளர் திரு வைகோ கூறியுள்ளார். தென்காசியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், சட்டப்பேரவையை திரு ஜே சி டி பிரபாகர் நடத்தும் விதம் பாராட்டுதலுக்குரியது என்றும் தெரிவித்தார். கொளத்தூர் சட்டப்பேரவைத் தொகுதியில் தவேக வேட்பாளர் திரு வி எஸ் பாபு வெற்றி பெற்றதை செல்லாது என அறிவிக்கக் கோரி திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் தாக்கல் செய்த மனு மீதான தீர்ப்பினை சென்னை உயர்நீதிமன்றம் ஒத்திவைத்துள்ளது. தலைமை நீதிபதி திரு எஸ் ஏ தர்மாதிகாரி, நீதிபதி திரு அருள்முருகன் அமர்வு இன்று இதற்கான உத்தரவை பிறப்பித்தது. முன்னதாக திரு மு க ஸ்டாலின் சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் திரு கபில் சிபல், வாக்குப்பதிவு எந்திரங்கள் மற்றும் ஒப்புகைச் சீட்டுகளை சரிபார்க்க கோரி தேர்தல் முடிவுகள் வெளியான 3 நாட்களுக்குள் விண்ணப்பிக்கப்பட்டதாக கூறினார். இருப்பினும் தேர்தல் வழக்கினை தாக்கல் செய்வதற்கான காலக்கெடுவான 45 நாட்களுக்கு பிறகே வாக்குப்பதிவு எந்திரங்கள் சரிபார்க்கப்பட்டதால் தற்போது இந்த வழக்கை தாக்கல் செய்வதை தவிர வேறு நிவாரணம் இல்லை என்றும் திரு கபில் சிபல் தெரிவித்தார். எகிப்தில் நடைபெற்ற சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் தேவ் ஜாவியா பட்டம் வென்றார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு இறுதி ஆட்டத்தில் அவர் 6-2, 6-3 என்ற செட்கணக்கில் ஜெர்மனியின் ஆரோன் ஃபங்கை வென்றார். இந்திய விமானப்படையின் சர்வதேச ஸ்குவாஷ் சாம்பியன் போட்டி சண்டிகரில் இன்று தொடங்கியது. இந்தியா, இலங்கை, இங்கிலாந்து உள்பட 6 நாடுகளைச் சேர்ந்தவர்கள் இதில் பங்கேற்றுள்ளனர். உலக பாரா டேபிள் டென்னிஸ் சாம்பியன் போட்டியில் இந்தியா 6 தங்கம் உள்பட 16 பதக்கங்களை வென்றுள்ளது. பின்லாந்தில் நடைபெற்ற இப்போட்டியின் ஒற்றையர் பிரிவுகளில் 4 தங்கம், 3 வெள்ளி, 3 வெண்கல பதக்கங்களையும், இரட்டையர் பிரிவுகளில் 2 தங்கம், 1 வெள்ளி, 3 வெண்கல பதக்கங்களையும் இந்தியா வென்றது. சீனாவுக்கு எதிரான 3வது மற்றும் இறுதி நட்புணர்வு ஜூனியர் ஹாக்கி போட்டியில் இந்தியா 8-2 என்ற கோல் கணக்கில் வெற்றி பெற்றது. செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: நேரம் 8:05. நேயர்கள் இணைஞ்சிருக்கிறீங்க ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியோட மத்திய அலை 1197 கிலோ ஹெர்ட்ஸ்லையும் பண்பலை 102.6 மெகா ஹெர்ட்ஸ் ஒளிபரப்புலையும் கேட்க போகிறீங்க குக்கு நேயர் உறுப்பு பாடல்கள் வாட்ஸ்அப் சாய்ஸாக. இந்த நிகழ்ச்சியில் உங்களது பாடல் இடம்பெறணும் அப்படின்னா என்ன பாட்டு, நீங்கள் எங்கேருந்து மெசேஜ் பண்ணுறீங்க, உங்கள் ஊர், அதோட உங்கள் பெயர்களையும் தெளிவாக டைப் பண்ணி இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் அனுப்பலாம். நீங்கள் குரல் பதிவாக தெளிவாக பேசியும் கூட எந்த ஒரு இடையூறு இல்லாமல் தெளிவாக பேசியும் கூட இந்த நபருக்கு

அனுப்பலாம். என்ன நம்பர் அப்படின்னா 9443360794. பாட்டு கேட்க வாட்ஸ்அப் நம்பர் 9443360794. நிகழ்ச்சியில் மறுபடியும் உங்கள் கூட இணைகிறேன், நான் உங்கள் முத்து அபிஷேகம். நம்ம நிகழ்ச்சியில் முதல் பாட்டு யார் கேட்டிருக்கிறாங்கன்னா, சுப்பையாபுரத்துலேருந்து ராஜாத்தி அப்படிங்கிற நேயர் ஒரு பில்டப் சாங் கேட்டிருக்கிறாங்க. நாட்டாம படத்திலிருந்து கேட்கலாம், மலேசியா வாசுதேவன் குரலில், சிற்பியோட இசை வைரமுத்துவின் வரிகளில்.

குக்கு நிகழ்ச்சியில் அடுத்த பாட்டும் மலேசியா வாசுதேவன் தான் பாடியிருக்கிறாங்க, வைரமுத்து தான் எழுதியிருக்கிறாங்க. ஆனால் இப்போ இளையராஜா இசையில் பாட்டு வருது. மென்மையான ஒரு இனிய பாடல். இந்த பாட்டை மதுரையிலேருந்து மித்ரா கேட்டிருக்கிறாங்க. கேட்கலாம் புது கவிதை படத்திலிருந்து.

நேர்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 197 கிலோ ஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகா ஹெர்ட்ஸின் ஒலிபரப்பு.

வணக்கம் ஐயா, மேலப்பாண்டவர் மங்கலத்திலிருந்து தங்கலட்சுமி பேசுகிறேன். எனக்கு திலகர் படத்திலிருந்து ஊரெல்லாம் வேட்டு சத்தம் அந்த பாட்டு போடுங்க. நன்றி.

நேர்களை கேட்ட அந்த பாடல் முகேஷ் அனிதா பாடியிருந்தாங்க. கண்ணன் அப்படிங்கிற இசையமைப்பாளரோட இசையில திலகர் படத்துக்காக. குக்கூல வாட்ஸ்அப் சாய்ஸ் கேட்டுட்ருக்குறீங்க. அடுத்த பாட்டு உடையாம்புலியிலிருந்து பால்ராஜ் கேட்டிருக்கிறாங்க. கேஜே ஜேசுதா சுமாரமணன் பாடின பாட்டு தென்றலே என்னை தொடு படத்திலிருந்து இளையராஜாவோட இசையில.

நேர்களே, இன்று இரவு 10 மணிக்கு சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில் திருநெல்வேலி விஎம் சத்திரம் அம்புஜம் அம்பலவாணன் அவர்களின் பாடல் தொகுப்பை கேட்டு ரசிக்கலாம். குக்கூல வாட்ஸ்அப் சாய்ஸ் நேயர்கள் பாடல்கள் கேட்டு அனுப்பிட்டே இருக்கிறாங்க. இந்த எண்ணில் 9443360794 அப்படிங்கிற வாட்ஸ்அப் நம்பரில் இப்போ ராமநாதபுரம் பாலமுருகன் இந்த நேயர் கேட்டிருக்கக்கூடிய பாட்டு 10 என்றதுக்குள்ள படத்திலிருந்து இமான் இசையில் கேட்கலாம்.

கேட்ட அந்த பாடல் சத்யபிரகாஷ், வந்தனா ஸ்ரீனிவாசன் இவங்கெல்லாம் பாடினாங்க மதன் கார்க்கியோட வரிகளில். நிகழ்ச்சியோட அடுத்த பாட்டு தியாகம் படத்துக்காக எஸ் ஜானகி பாடினது. இந்த பாட்டை கேட்டிருக்கிறாங்க ஆறாம் பண்ணை அரப்பாத்து நகர் சை புன்னிசா, இவங்களுக்காக கேட்கலாம்.

நேர்களே, நமது இன்றைய நிகழ்ச்சிகளில் இரவு 9 மணிக்கு இடைவிடாத இசைமலை. இன்னைக்கு இளையராஜா இசையில் பாடல்களை கேட்டு ரசிக்கலாம். விருப்ப பாடல்கள் வரிசையில் அடுத்ததாக கட்டேரிப்பட்டியிலிருந்து பிரதீபா அப்படிங்கிற நேயர் கேட்டிருக்கிறாங்க. திருவிளையாடல் ஆரம்பம் படத்திலிருந்து இமான் இசையில் பாட்டு. இந்த பாட்டை பாடியிருக்கிறாங்க கார்த்திக், கல்பனா, ராகவேந்தர் இவங்கள்லாம் விவேகா பாடல் வரிகளுக்கு.

நேர்கள் ரொம்பவே ஜாலியா கேட்டுட்டு இருக்கீங்க ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகா ஹெர்ட்ஸின் ஒலிபரப்பு.

8:39 ஆகிட்டு இருக்குது. குக்கூல வாட்ஸ்அப் சாய்ஸ் கேட்டுட்டு இருக்கிறீங்க. இப்போ வித்யாசாகர் இசையில தாய் மணிக்கொடி படத்திலிருந்து பாட்டு கேட்க போறோம். கீழே சுரண்டையிலிருந்து இந்த பாடலை கேட்டிருக்கிறாங்க பிரம்மசக்தி, செல்வராஜ், முத்து பாலகிருஷ்ணன், முத்து செல்வன்.

8:45 இணைஞ்சிருக்கிறீங்க குக்கு வாட்ஸ்அப் சாய்ஸில். நேர்களே, எஃப்எம் ரெயின்போ 102.6 இன்று இரவு 9:30 பழைய திரைப்பட பாடல்களை கேட்டு ரசிக்கலாம் இலக்கிய சாரலாக. நிகழ்ச்சியில் திருக்குற்றால குறவஞ்சி கூறும் குற்றால மலைவளமாக.

0: மும்பையிலேருந்து சுப்பிரமணி பேசுகிறேன். நல்லவனுக்கு நல்லவன் படத்திலேருந்து உன்னை தானே தஞ்சம் என்று நம்பி அந்த பாடல் வேணும். வணக்கம்.
1: அந்த நேயருக்காக இளையராஜாவோட இசையில் கே ஜே ஜேசுதாஸ் மஞ்சுளா பாடின பாட்டு வைரமுத்துவோட வரிகளில் கேட்டு ரசிக்கலாம்.

எஃப்எம் ரெயின்போ 102.6 கேட்டுட்ருக்கிறீங்க. அடுத்த பாட்டு சேலத்திலிருந்து கிருஷ்ணமூர்த்தி, பிரியா சுரகை இவங்க கேட்டிருக்கிறாங்க. என்ன பாட்டு அப்படின்னா, வானவில் படத்திலிருந்து பாட்டு.

நேர்களை வாட்ஸ்அப் சாய்ஸ் கேட்டுட்ருக்கிறீங்க. ஹரிகரன் ஹரிணி குரலில் அந்த பாடல் கேட்டீங்க. நிகழ்ச்சியோட நிறைவு பாடல் கோவில்பட்டி இசைக்கு முத்து மஞ்சு இவங்களுக்காக கேட்க போகிறோம். கனவே களையாதே படத்துக்காக

நேயர்களை கேட்ட அந்த இனிய பாடலோட இன்றைக்கி நிகழ்ச்சி நிறைவு பெறுது. நிறையா நேயர்கள் பாடல் கேட்டு மெசேஜ் பண்ணியிருந்தாங்க, இருந்தாலும் எல்லாருக்கும் பாடல் கொடுக்க முடியல. உங்களுடைய பாடல்கள் தொடர்ந்து அடுத்தடுத்து வரக்கூடிய நிகழ்ச்சிகளில் நிறைவேறும். நமது பண்பலையில் தொடர்ந்து இடைவிடாத இசைமுறை கேட்கலாம். திருநெல்வேலி வானொலியோட முதல் அலைவரிசையில் அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில் தொடரும்.

நேர்களே, தேன் சுவை பாடல்கள் கேட்டு ரசிக்கலாம். அடுத்த அரை மணி நேரம் இடைவிடாத இசைமலையாக இன்றைய நிகழ்ச்சியில் இளையராஜாவோட இசையில் பாடல்களை கேட்டு ரசிக்கலாம்.

நேரம் 9:30. நேயர்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோஹெட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 MHz ஒளிபரப்பில். காலம் கடந்தும் நம் நினைவில் ரீங்காரமிடும் பழைய திரைப்பட பாடல்கள் கேட்டு ரசிக்க இது இலக்கிய சாரல் நிகழ்ச்சியில் இணைவது உங்கள் முத்து அபிஷேகம். குற்றாலம் என்று சொன்னாலே மனம் குளிர்கிறது, லேசாக வாடை அடித்து உடல் நடுங்கிவிடும் போல் இருக்கிறது. ஒரே ஒரு முறை நாம் குற்றாலம் சென்று வந்திருந்தால் இப்படியும் உணர்ந்திட முடியும். இன்றைய நிகழ்ச்சியில் குற்றால குறவஞ்சி கூறும் குற்றால மலைவளம் தொடர்ந்து பேசலாம். இணைந்திருங்கள். நிகழ்ச்சியின் துவக்கமான பாடல் CS ஜெயராமன் இசையில் பாவை விளக்கு படத்திலிருந்து. பாடல் CS ஜெயராமன் குரலில்.

திருக்குற்றால குறவஞ்சியில் ஒரு பாடலில் பெண் இவ்வாறு பாடுகிறாள். அந்த பாடலில், கொல்லிமலை எனக்கு பின் பிறந்த செல்லி என்பவளுடையது, அவளது கணவன் குடிக்காணியாக இருப்பது பழனிமலை, சூரியன் மேலே செல்லும் மலை விந்தை மலை அது என் தந்தைக்கு உரியது, இமயமலை என் தமையனுக்கு உரியது என்று வரிசையாக சொல்லிக்கொண்டே வருகிறாள். மேகங்கள் குமுறி பறையை போன்று முழக்க அதற்கேற்ப மயிலினங்கள் நடனமாடுகின்றன. அதுதான் திரிகூடம் என்னும் திருக்குற்றால மலை. அதுதான் எங்களுக்கு செல்வ பொருளாக இருக்கிற மலை, நாங்கள் வாழும் மலை என அந்த பெண் பாடுகிறாள். கொல்லிமலை எனக்கிளைய செல்லிமலை அம்மே, கொழுநனுக்கு காணிமலை பழனிமலை அம்மே, எல்லுளவும் விந்தைமலை எந்தைமலை அம்மே, இமயமலை என்னுடைய தமையன்மலை அம்மே, சொல்லறிய சாமிமலை மாமிமலை அம்மே, தோழிமலை நாஞ்சி நாட்டு வேள்விமலை அம்மே, செல்லினங்கள் முழவு கொட்ட மயிலினங்கள் ஆடும் திரிகூட மலையெங்கள் செல்வமலை அம்மே என குற்றால மலைவளத்தை பாடுகிறாள் அந்த பெண் இனிமையாக. நிகழ்ச்சியில் வரக்கூடிய அடுத்த பாட்டு நல்லவன் வாழ்வான் திரைப்படத்துக்காக சீர்காழி எஸ் கோவிந்தராஜன், பி லீலா பாடியிருக்காங்க.

சிறு குற்றால குறவஞ்சி நூல் கூறும் குற்றால மலைவளம் இன்றைய இலக்கிய சாரலில் நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம். குற்றால குறவஞ்சியின் மற்றொரு பாடலில், ஆண் குரங்குகள் பல்வகை பழங்களை பறித்து கொடுத்து பெண் குரங்குகளோடு கொஞ்சி விளையாடுகிறது. அக்குரங்குகளால் சிந்தி எரியப்படுகிற பழங்களை வானுலகத்தில் வாழும் தேவர்கள் வேண்டி கேட்பார்கள் என்பதாக அமையும் அந்த பாடலில், தேன் கலந்த மலைவி அறிவினது அலைகள் மேலெழுந்து வானத்தில் வழிந்து ஓடும், அதனால் செந்நிற சூரியனின் தேர்கால்கள் பூட்டிச் செல்கிற அந்த குதிரை கால்கள் தேர் சக்கரம் வழுக்கி விழும், வளைந்துள்ள இளம்பிறையை சூடியிருக்கின்ற சடைமுடியுடைய அழகரான திருக்குற்றால நாதர் எழுந்து அருளிருக்கின்ற திருக்குற்றால மலையாகிய திரிகூட மலை, நாங்கள் வாழும் மலை என்று மற்றொரு பாடலில் அந்த பெண் சிறப்பிக்கிறாள். அந்த முழு பாடல், வானரங்கள் கனி கொடுத்து மந்தியோடு கொஞ்சும், மந்தி சிந்து கனிகளுக்கு வான்கவிகள் கெஞ்சும், காணவர்கள் விழியறிந்து வானவரை அழைப்பார், கமண சித்தர் வந்து வந்து காயசித்தி விளைப்பார், தேனருவி திரையெழும்பி வானின் வழி ஒழுகும், செங்கதிரோன் பறிக்காலும் தேர்க்காலும் வழுகும், கூணலிலம் பிறை முடித்த வேணி அலங்காரர் திருக்குற்றால திரிகூட மலை எங்கள் மலையே.

நேரம் 9:45 எஃப்எம் ரெயின்போ 102.6 மற்றும் மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸ் அலைவரிசைகளில் இணைந்திருக்கின்றோம். திருக்குற்றால குறவஞ்சியின் மற்றொரு பாடலில் இப்படி விவரிக்கப்படுகிறது: ஓடுவது அழகிய நீர்வெள்ளம், ஒடுங்குவது இறைவனிடம் ஒன்றாகிய யோகியர் மனம், வாடுவது பெண்களின் மெல்லிய இடை, வருந்துவது வளைந்த சங்குகள், விதைப்பது பூமியில் இடும் விதைகள், ஒழிப்பது பெண்களின் காலில் உள்ள கிண்கிணி சத்தங்கள், தேடுவது அறமும் புகழும் என திருக்குற்றாலநாதர் வீற்றிருக்கும் நாடு எங்கள் நாடு என்று அந்த பாடல் புகழ்கிறது. ஓடக் காண்பது பூம்புணல் வெள்ளம், ஒடுங்கக் காண்பது யோகியர் உள்ளம், வாடக் காண்பது மின்னார் மருங்கு, வருந்தக் காண்பது சூளுலை சங்கு, போடக் காண்பது பூமியில் வித்து, புலம்பக் காண்பது கிண்கிணி கொத்து, தேடக் காண்பது நல்லறம் கீர்த்தி, திருக்குற்றாலநாதரின் ஆரிய நாடே என்ற அந்த இனிய பாடல். நிகழ்ச்சியின் அடுத்த திரைப்பாடல் வாழ்க்கை வாழ்வதற்கே படத்திலிருந்து.

நேரம் 9:49, இலக்கிய சாரல் கேட்டுட்ருக்கிறீங்க. குற்றால மலை வளத்தை கூறும் திருக்குற்றால குறவஞ்சியின் மற்றொரு பாடலில் இப்படி விளக்குகிறது. தேன் பெருகி ஓடுகின்ற செண்பகப்பூவின் மனமானது தேவருலகத்தில் போய் பரவும். அருட்கொடை வழங்குகின்ற தேவாதி தேவராகிய இறைவன் குறும்பலா மரத்தினடியில் எழுந்தருளியிருக்கிறார். திருக்குற்றால நாதருக்குரியதான எல்லா வளமும் பெருகியிருக்கின்ற திருக்குற்றால மலை எங்களுக்குரியது, நாங்கள் வாழுகின்ற மலை என்று மற்றொரு பாடல் பாடுகிறது. திருக்குற்றால குறவஞ்சியின் அனைத்து பாடல்களுமே இனிக்கும் பாடல்களாக, மனதை மயக்கும் பாடல்களாகவே அமைந்திருக்கிறது. நிகழ்ச்சியின் அடுத்த திரைப்பாடல் பணம் படைத்தவன் திரைப்படத்திற்காக டி எம் சவுந்தரராஜன், பி சுசீலா.

திருக்குற்றால குறவஞ்சியில் குற்றால மலையை விவரிக்கும் போது வெறும் இயற்கையை பற்றி மட்டும் பாடாமல் அம்மலையின் தலைவனாக குற்றால நாதராக வீற்றிருக்கும் சிவபெருமானின் புகழும் இணைந்தே பாடப்படுகிறது. அருவிநீரின் மூலிகை வளம் குற்றால மலை வெறும் சுற்றுலாத்தலமாக மட்டுமல்லாது சித்தர்கள் வாழ்ந்த புண்ணிய பூமியாகவும் நோய்களை தீர்க்கும் மூலிகை காடாகவும் புகழப்படுகிறது. நிகழ்ச்சியின் நிறைவு பாடல் பெரிய இடத்து பெண் திரைப்படத்திலிருந்து.

நேரம் 10 மணி. நேயர்கள் கேட்க இருப்பது சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில் உங்கள் முத்து அபிஷேகம். இன்றைய நிகழ்ச்சியில் திருநெல்வேலி விஎம் சத்திரம் ஆ அம்புஜம் அம்பலவாணன் அவர்களின் பாடல் தொகுப்பை கேட்டு ரசிக்க இருக்கிறோம். கிட்டத்தட்ட 16 பாடல்கள் வரைக்கும் எழுதி அனுப்பியிருக்கிறாங்க. அவங்களோட கடிதத்தை இப்படி ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இயக்குனர் ஐயா அவர்களுக்கு என் பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன், மற்றும் நிலையத்தில் உள்ள அனைத்து அறிவிப்பாளர்களுக்கும் பொறியாளர்களுக்கும் என் பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் சுகமான ராகங்கள் பாடல் தொகுப்பு நிகழ்ச்சிக்காக ஜோடி மாற்றம் பாடல்களாக 16 பாடல்கள் வரை தொகுத்து அனுப்பியுள்ளேன். பாடல்கள் தரமாக இருந்தால் நிகழ்ச்சியில் வளம் வர செய்யும்படி மிகவும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் அப்படின்னு மிக சுருக்கமான ஆரம்பமாக எழுதியிருக்கிறாங்க. அதோட 16 பாடல்களும் அதற்கான குறிப்பும் கூட ரொம்ப அழகாக எழுதி அனுப்பியிருக்கிறாங்க.

நாயகி நாயகனுக்கு சந்திரன் சுந்தரியை பார்த்து சதிராட்டம் சொல்லி கொடுத்ததா பாடலை கேட்போமே என்று குறிப்பு தந்திருக்கிறார். ஓ, கேட்கலாமே.

அம்புஜம் அம்பலவாணன் அவங்களோட முதல் பாடல், சின்னவர் படத்திலிருந்து. குரல்கள் மனோ சுவர்ணலதா அப்படின்னு குறிப்பிட்டிருக்கிறாங்க. அதற்கான பாடலுக்கான குறிப்பு எப்படி எழுதியிருக்கிறாங்கன்னா, அந்தியிலே வானம் தந்தனத்தோம் போடும், இப்பாடலில்

நமது நேயரின் அடுத்த பாடல் சின்னத்தம்பி படத்திலிருந்து. குரல்கள் சுவர்ணலதா, எஸ் பி பாலசுப்ரமணியம். இப்பாடலில் நாயகி அரண்மனையில் குழு குழு அறையிலே கொஞ்சி கொஞ்சி தவழ்ந்தவள், குடிசையை விரும்புவாளா என்று நாயகனின் கேள்விக்கு விடை கிடைத்ததா?

வி எம் சத்ரம் அம்புஜம் அம்பலவாணன் அவர்களின் பாடல் தொகுப்பை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். அடுத்ததாக வாழ்வே மாயம் படத்திலிருந்து தேவி ஸ்ரீதேவி என்ற பாடலை கேட்டிருக்கிறார். இப்பாடலில் எஸ்பி பாலசுப்ரமணியம் வாணிஜெயராம் பாடியிருப்பார்கள். இப்பாடல் நாயகன் நாயகி கவனத்தை திசை திருப்ப அம்மன் சன்னதியில் அமர்ந்து கொண்டு அம்மனை வேண்டுவது மாதிரியும் அவன் அவள் எண்ணத்தை சொல்வது மாதிரியும் அமைந்திருக்கும் பாடல் இது என்று குறிப்பு தந்திருக்கிறார். கேட்கலாம்.

நேரம் 10:18, சுகமான ராகங்கள் கேட்டுட்ருக்கிறீங்க. நேர்களே, திங்கள் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் சுகமான ராகங்கள் நேயர் பாடல் தொகுப்பாக இடம்பெறும். இந்த நிகழ்ச்சியில் உங்களது பாடல்களும் இடம்பெற வேண்டும் அப்படின்னா குறைந்தது 15 பாடல்கள், அதோடு அது சம்பந்தமான குறிப்போ எழுதியோ எழுதாமலோ கூட நீங்கள் அனுப்பலாம்.

எழுத வேண்டிய முகவரி நிலை இயக்குனர் சுகமான ராகங்கள் பாடல் பகுதி நெல்லை பண்பலை 102.6 அகில இந்திய வானொலி நிலையம் திருநெல்வேலி 2 என்ற முகவரிக்கு. நிலை இயக்குனர் சுகமான ராகங்கள் பாடல் தொகுப்பு பகுதி நெல்லை பண்பலை 102.6 அகில இந்திய வானொலி நிலையம் திருநெல்வேலி 2 என்ற முகவரிக்கு எழுதி அனுப்பலாம்.

0: இன்னைக்கு நிகழ்ச்சியில் திருநெல்வேலி விஎம் சத்திரம் அம்புஜம் ஆம்பளவாணன் அவங்களோட பாடல்கள் தான் கேட்டுட்ருக்குறோம். அடுத்ததாக தாய் மனசு படத்திலிருந்து ஜானகி மனோ குரல்களில் தூதுவளை இளையரசி என்ற பாடல். இப்பாடலில் நாயகன் வந்தால் இந்திரன் சந்திரன் கூட எழுந்து நிற்க வேண்டும் என்று நாயகி வேண்டுகோள் வைக்கிறாள். தூண்டாமணி விளக்கை தூண்டி எரிய வச்சு நாயகியை நாள்கணக்காக பார்ப்பதாக நாயகன் தவம் இருக்கிறான். இப்படியான வரிகள் எனக்கு மிகவும் பிடிக்கும் என்று குறிப்பிடுகிறார்.
1: தொண்டையில தான் நினைச்சே

நிகழ்ச்சியில் வரக்கூடிய அடுத்த பாட்டு மனதில் உறுதி வேண்டும் படத்துக்காக கேஜே ஜேசுதாஸ் சித்ரா பாடியிருக்கிறாங்க. கண்ணா வருவாயா அப்படிங்கிற பாட்டு. இந்த பாடலில் மன்னன் வரும் பாதையை மங்கை பார்க்கிறாள். மலர் சோலையில் நாயகன் நாயகிக்கு இரவு முழுவதும் உறவு மழைதான். ஒருவர் கவிதை ஒருவர் விழியில்தான்.

ஊரே கண்மூடிய அமைதியான நேரம், நெஞ்சில் நின்ற இனிமையான தருணங்களை நினைத்து அசை போடும் இந்த இரவு வேளையில் நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்தியலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகா ஹெர்ட்ஸின் ஒலிபரப்பு.

சுகமான ராகங்களில் அடுத்த பாட்டு ஆயிரம் ஜென்மங்கள் படத்துக்காக வாணி ஜெயராம் ஜெயச்சந்திரன் பாடியது. இந்த பாடலில் நாயகி அவள் ஏங்கும் எண்ணங்கள், பொங்கும் தாபங்கள், அவளிடம் இருக்க அந்த கண்ணன் முகம் காண காத்திருந்தாளோ

0: நாம் இணைந்திருக்கின்றோம் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்தியலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸ்.
1: நேயர் தொகுப்பில் பாடல்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். நமது நேயரின் அடுத்த பாடல் மே மாதம் திரைப்படத்திலிருந்து ஜெயச்சந்திரன் சித்ரா குரல்களில் என்மேல் விழுந்த மலை துளியே. இப்பாடல் ஏஆர் ரகுமான் இசையில் ஊமையான வரிகளை கொடுத்து மண்ணை திறந்தால் நீர் இருப்பது போல என் மனதை திறந்தால் நீ இருப்பாய் என்று நாயகன் நாயகியிடம் கூறுவதாகவும் ஒன்றுக்குள் ஒன்று இருப்பதாக வைரமுத்துவின் வரிகள் அமைந்திருக்கும். கேட்கலாம் அந்த பாடலை.

பண்பலை 102.6 மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸிலும் இணைந்திருக்கின்றோம். சுகமான ராகங்களாக இன்றைய நிகழ்ச்சியில் அம்புஜம் அம்பலவாணன் விஎம் சத்திரம் அங்கிருந்து எழுதி அனுப்பியிருக்கிறாங்க பாடல் தொகுப்பு. நேரம் 10:42. அடுத்த பாடல் கொடுத்து வைத்தவள் என்ற படத்திலிருந்து சிறுகாளி எஸ் கோவிந்தராஜன் ஜமுனா ராணி பாடிய

பாடல் பாலாற்றில் சேலாடுது, இரண்டு வேளாடுது, இடையில் நூலாடுது. இப்பாடலில் ஆறேழு வயதினிலே அம்புலியாய் பார்த்த நிலா ஈரேழு வயதில் மாறுது, அது ஏதேதோ கதைகள் கூறுது. எண்ணிரண்டு வயதினிலே கண்ணிரண்டும் மாறுபட்டு பெண்மனது ஊஞ்சலாடுது, அதன் பேச்சு மூச்சும் வேகமாகுது. இருவருக்கும் மனம் ஒரு நிலையில் இல்லை என்று கண்ணதாசன் வரிகளில் கே.வி. மகாதேவன் இசையில் அந்த பாடல் கேட்கலாம்.

இனி நமது நேயரின் அடுத்த பாடல் முதல் மரியாதை படத்திலிருந்து மலேசியா வாசுதேவன் எஸ் ஜானகி குரல்களில் பூங்காற்று திரும்புமா. இப்பாடலில் நாயகன் சோகத்தில் ஏதோ பாட்டு பாட, சொல்லாத சோகத்தை சொல்ல நாயகியோ சொகராகம் சோகம்தானே என்க, உள்ளே அழுது வெளியே சிரித்தாலும் அந்த வேஷம் மாறி மகுடம் ஏறணும் என்று நெஞ்சுக்கு பால் வார்த்ததாக சொல்கிறாள்.

வி எம் சத்ரம் அம்புஜம் ஆம்பளவாணன் அவர்களின் அடுத்த பாடல் உலகம் சுற்றும் வாலிபன் படத்திற்காக பி சுசிலா கே ஜே ஜேசுதாஸ் குரல்களில் தங்கத்தோணியிலே தவழும் பெண்ணழகே. இப்பாடலில் தங்கத்தோணியில் தவழும் பெண்ணழகை எப்படியெல்லாம் வர்ணிக்கிறான் நாயகன்? கனவு கன்னிகை, காதல் தேவலை என்றெல்லாம் வர்ணனை. இந்த பாடல் எம் எஸ் விஸ்வநாதன் இசையில்.

10:56 அடுத்து சின்ன வீடு படத்திற்காக மலேசியா வாசுதேவன், சுனந்தா குரல்கள். வெள்ளை மனம் உள்ள மச்சான், இந்த பாடல் நாயகி நாயகன் தவறான வழியில் சென்றாலும் அவனை தேற்றுகிறாள். இங்கு யாரும் ராமன் இல்லை என்கின்ற போது, பக்கத்திலே நீ இருந்தா சொர்க்கத்திலே மிதந்தபடி என்னாலும் சேர்ந்திருப்போம் என்பதாக அமையும் வரிகள் எனக்கு மிகவும் பிடித்தமான பாடல் என குறிப்பிடுகிறார்.

திருநெல்வேலி விஎம் சத்திரம், அம்புஜம் அம்பலவாணன் அவர்களின் பாடல் தொகுப்பில் இன்றைய சுகமான ராகங்கள் நிகழ்ச்சி உலா வந்தது. இதுவரை நிகழ்ச்சியில் இணைந்திருந்தது உங்கள் முத்து அபிஷேகம். நிறைவான பாடல் சித்தி படத்திற்காக பிபி ஸ்ரீனிவாஸ், எல்ஆர் ஈஸ்வரி குரல்கள், சந்திப்போமா இன்று சந்திப்போமா. இப்பாடலில் நாயகன் நாயகிக்கு எதிர்காலம் இன்பமாகவும் இளமையும் இனிமையும் துணையாக, நெஞ்சம் கனிவாக கொஞ்சம் துணிவாக இருக்கும்போது இவர்கள் சந்திக்காமல் இருந்தால் எப்படி என்று கேட்கிறார் நமது நேயர். எம் எஸ் விஸ்வநாதன் இசையில் பாடல் இதோ.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்டு.
1: எஃப்எம் கோல்டு அலைவரிசையில் நேயர்கள் இனி கேட்கலாம் திரைகானம். நிகழ்ச்சியின் முதல் ஒலிக்கவிருப்பது வெண்ணை தாண்டி வருவாயா படத்திலிருந்து தேவன் ஏகாம்பரம் மற்றும் சின்மை இணைந்து பாடியுள்ள பாடல்.

0: the presence of Union Home Minister Amit Shah in New Delhi. Jharkhand Chief Minister Hemant Soren, Bihar Chief Minister Samrat Chaudhary, Jal Shakti Minister C.R. Patil were also present on the occasion. Speaking at the event, Union Home Minister Amit Shah said the agreement between Bihar and Jharkhand has resolved a long-awaited water dispute in eastern India. India's real GDP has observed a growth rate of 7.8% during the first quarter of current financial year against the growth of 6.9% during the same period of the previous financial year. The Ministry of Statistics and Program Implementation yesterday released the quarterly estimates of GDP for the first quarter from April to June of the current financial year. In football, India began their under-20 Asian Cup 2027 qualifying campaign on a winning note, defeating Syria 1-0 at Tashkent yesterday. And that is the end of this news bulletin.
1: நேரம் நள்ளிரவு 12:10. ஆகாஷ்வாணி எமது ஒலிபரப்பில் மேற்கொள்ளப்படும் பராமரிப்பு பணிகள் காரணமாக 100.1 FM கோல்ட் அலைவரிசையில் தரைவழி ஒலிபரப்பு இத்துடன் நிறைவு பெறுகிறது. நியூஸ் ஆன் ஏர் செயலி வழியே நிகழ்ச்சிகளின் நேயர்கள் தொடர்ந்து கேட்கலாம். மீண்டும் தரைவழி ஒலிபரப்பு காலை 5:54 ஆரம்பமாகும். வணக்கம் நேயர்களே, ஜெய் ஹிந்த். புள்ளி 1 FM கோல்டு அலைவரிசை. நேரம் நள்ளிரவு 12:10:38.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்டு.
1: எஃப்எம் கோல்டு அலைவரிசையில் நேயர்கள் இனி கேட்கலாம் இரவின் மடியில்.

0: go.
1: நிகழ்ச்சியில் அடுத்து ஒலிக்கவிருப்பது பரிமலா அன்கோ படத்திலிருந்து ஃபாக்ஸன் பாடியுள்ள பாடல்.

நேரம் நள்ளிரவு 12:30 7:00. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சென்னை வானொலியின் 100.1 FM கோல்டு வழங்கிக் கொண்டிருக்கும் இரவின் மடியில்.

நிகழ்ச்சியில் அடுத்து ஒழிக்கவிருப்பது கங்குவா படத்திலிருந்து தேவிஸ்ரீ பிரசாத் மற்றும் லவிட்டா லோபோ இணைந்து பாடியுள்ள பாடல்.

நிகழ்ச்சியில் அடுத்து வழிக்கவிருப்பது துணிவு படத்திலிருந்து அனிருத் ரவிச்சந்தர், வைசாக் மற்றும் ஜிப்ரான் இணைந்து பாடியுள்ள பாடல்.

எஃப்எம் கோல்டு வழங்கிக் கொண்டிருக்கும் இரவின் மடியில் நிகழ்ச்சியில் அடுத்து ஒழிக்கவிருப்பது திருச்சிற்றம்பலம் படத்திலிருந்து தனுஷ் மற்றும் அந்தோனி தாசன் இணைந்து பாடியுள்ள பாடல்.

0: மொத்தத்துல அவதான்.
1: யாரு?
0: தாய் கிளவி.
1: ஏன் கோச்சிட்டு போதியா?

நிகழ்ச்சியில் அடுத்து ஒழிக்கவிருப்பது டான் படத்திலிருந்து அனிருத் ரவிச்சந்தர் பாடியுள்ள பாடல்.

0: வேர்ல்ட் நம்பர் 78 டிஃபீட்டட் தேர்ட் சீ டெனி கோசுல் ஆஃப் ஸ்லோவேனியா 3-1 இன் த ஃபைனல். Ankur had earlier secured the men's doubles gold with compatriot Akash Pal. And that is the end of this news bulletin.
1: ஆகாஷ் வாணி சென்னை வானொலி 100.1 FM கோல்ட் அலைவரிசை. நேரம் நள்ளிரவு 1:10.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்டு.
1: எஃப்எம் கோல்டு அலைவரிசையில் நேயர்கள் இனி கேட்கலாம் நினைவில் நின்றவை.

காதல் படத்திலிருந்து பாடல் ஒலிக்க கேட்டீர்கள். நேரம் நள்ளிரவு 1:31:31. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சென்னை வானொலி 100.1 FM கோல்டு வழங்கிக் கொண்டிருக்கும் நினைவில் நின்றவை.

நான் கரெக்டானவன், ரொம்ப நல்லவன், கன்ஃபியூஷன் இல்லாதவன், மன்மதன் வல்லவன்.

0: ஒழித்த பாடல்கள் நிறைவு பெற்றது இந்த நினைவில் நின்றவை நிகழ்ச்சி. தொடர்வது ஹிந்தி மற்றும் ஆங்கிலத்தில் செய்தி அறிக்கைகள். டெல்லி அஞ்சல்.
1: நமஸ்கார். ஆகாஷ்வாணி சமாச்சார் கே சாத் மே பவதாரிணி.

இரவு நேர இன்னிசை மழையாக வலம் வர இருக்கிறது. நெஞ்சம் மறப்பதில்லை. ஆகாஷ்வாணியின் எஃப்எம் கோல்டில் இன்று பணக்காரன் மற்றும் ராஜா கைய வச்சா ஆகிய திரைப்படங்களில் இருந்து ஒரு சில பாடல்கள் நம்மை மகிழ்விக்க காத்திருக்கின்றன. முதலாவதாக எஸ்பி பாலசுப்ரமணியம் மற்றும் சித்ரா ஆகியோர் குரல்களில் வருகிறார் பணக்காரன்.

நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது நெஞ்சம் மறப்பதில்லை, ஆகாஷ்வாணியின் எஃப்எம் கோல்டில். நேயர்கள் நியூஸ் ஆன் ஏர் செயலி ஒழிய எமது நிகழ்ச்சிகளை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கின்றீர்கள். நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் இளையராஜா இசையமைத்து பாடியது. பாடல் உலாவரும் நேரம் 2:21.

நேரம் 2:25. மனம் விரும்பும் கானங்களை காற்றாலைகளில் இசைத்து மகிழ்கிறது நெஞ்சம் மறப்பதில்லை ஆகாஷ்வாணியின் எஃப்எம் கோல்டில். நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடலை பாடி இசையமைத்திருக்கிறார் இளையராஜா.

0: Silence.
1: Silence.
2: Silence.
0: Silence.
3: Silence.
4: Silence.

கோல்டில். நேயர்கள், எமது நிகழ்ச்சிகளை நியூஸ் ஆன் ஏர் செய்தி ஒளியை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். ஒலிக்க இருக்கும் அடுத்த பாடல் மனோகுரலில்.

மனம் விரும்பும் கானங்களை காற்றலைகளில் இசைத்து மகிழ்கிறது நெஞ்சம் மறப்பதில்லை. ஆகாஷ்வாணியின் எஃப்எம் கோல்டில் நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் டாக்டர் கே ஜே யேசுதாஸ் மற்றும் சித்ரா ஆகியோர் குரல்களில்

ஒலித்துக் கொண்டிருக்கிறது நெஞ்சம் மறப்பதில்லை. ஆகாஷ்வாணியின் எஃப்எம் கோல்டில் நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் இளையராஜா இசையமைத்து பாடியிருக்கிறார். உடன் பாடியிருக்கிறார்கள் மனோ மற்றும் எஸ் ஜானகி. பாடல் உலாவரும் நேரம் 2:51.

நேர்கள் இதுவரை கேட்டு மகிழ்ந்தது இனிய ராகம் என்ற நிகழ்ச்சியில் டாகர் பிரதர்ஸின் பாட்டு மற்றும் அனூப் ஜலோட்டா அவர்களின் பாட்டு ஆகியன இடம்பெற்றன.

அடுத்ததாக நெகருஞ்சி நானோ என தொடங்கும் மலாவிராகத்தில் அமைந்த பாடல் ஆதிதாளம் தியாகராஜர் கீர்த்தனை.

அடுத்ததாக சங்கராபரணம் ராகத்தில் அமைந்த மரியாத கதுரா எனத் தொடங்கும் பாடல் ஆதித்தாளம், தியாகராஜர் கீர்த்தனை.

நிறைவாக ரேவதி ராகத்தில் அமைந்த ஜனனி ஜனனி எனத் தொடங்கும் பாடல் ஆதித்தாளம் கடலு சுப்பிரமணியம் இயற்றியது.

நேர்கள் இதுவரை கேட்டு மகிழ்ந்தது பொங்கும் மங்களம். இன்றைய நிகழ்ச்சியில் அடையார் ஜே பாலசுப்ரமணி அவர்கள் நாகஸ்வர இசை கேட்டோம். ஆகூர் ஏஜி முருகன் அவர்கள் தபில்.

ஒலித்து கொண்டிருக்கிறது புலரும் பொழுது ஆகாஷ்வாணியின் எஃப்எம் கோல்டில். பண்பலை தரும் அடுத்த பாடல் திருமலை தென்குமரி திரைப்படத்திற்காக டாக்டர் சீர்காழி எஸ் கோவிந்தராஜன் பாடியது. பாடல் உலாவரும் நேரம், 5:14.

நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது புலரும் பொழுது. வழங்கிக் கொண்டிருக்கிறது ஆகாஷ்வாணியின் எஃப்எம் கோல்டு. நிகழ்ச்சி தருகின்ற அடுத்த பாடல் டி எம் சவுந்தரராஜன் குரலில் திருவருட்செல்வர்.

மனம் விரும்பும் கானங்களை காற்றலைகளில் இசைத்து மகிழ்கிறது புலரும் பொழுது ஆகாஷ்வாணியின் எஃப்எம் கோல்டில். அடுத்ததாக பி. சுசீலா காத்திருக்கிறார், திரைப்படம் முப்பெரும் தேவியர்.

ஒலித்து கொண்டிருக்கிறது புலரும் பொழுது ஆகாஷ்வாணியின் எஃப்எம் கோல்டில். வரவிருக்கும் அடுத்த பாடல் பி. சுசிலாவின் குரலில் பஞ்சவர்ண கிளி.

ஒலித்து கொண்டிருக்கிறது புலரும் பொழுது ஆகாஷ்வாணியின் எஃப்எம் கோல்டில். நிலையத்தின் நேரம் 5:30:45. ஒலிக்க இருக்கின்ற அடுத்த பாடல் டாக்டர் சீர்காழி எஸ் கோவிந்தராஜன் மற்றும் டி ஆர் மகாலிங்கம் ஆகியோர் குரல்களில் அகத்தியர்.